0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 1 திருமுறை 17 பதிகம் 6 பாடல் நெறி நீர்மயர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இடும்பாவனம் பண்ணட்டவாடை. திருச்சிற்றம்பலம்.

0: தில்லை பொது நடம் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையாகிய திருவிருத்தம் ராகம் கீரவாணி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: வாழ்த்து.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருமார்பேறு பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இடைமருதூர், பண் காந்தாரம், திருச்சிற்றம்பலம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோளிலி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருமறைக்காடு. திருமறைக்காட்டிற்கு சென்று இரு பெருமக்களும் கோயில் வலம் வந்து இறைவன் திருமுன்பு அடைய மறைகள் அர்ச்சனை செய்து கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கும் நிலையைக் கண்டு கதவம் திறக்கப் பாடியருளிய இப்பதிகம். ஐந்தாம் திருமுறை, திருக்குறுந்தொகை.

நீக்குமே இல்தமா கதவம் பிணி நீக்குமே ஆறு சூடும்.

பொடிவள் பொடிப்பூசும் சுவண்டரோ பண்ணி ஏறுகழ்ந்து ஏறும் பரமரோ அண்ணலாதி அணி மறைக்காடரோ மறைக்காட

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை பண் நட்டராகம் இராகம் பந்துவராளி திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பண்டாய நான்மறை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: பண்டாய நான்மறை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிரத்யாகாரம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளியது. திரு ஆலவாயுடையார் துதி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கேசி முதல் கட்டளை எரியார் மழு ஒன்று ஏந்தி எனத் துவங்கும் திருப்பாடல்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 4. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: அவருடைய நோக்கம் இந்த அற்புதமான திருப்பதிகம் ஒண்ணு சொல்லுகிறார், நமச்சிவாய திருப்பதிகம் என்று தேவாரத்திலே 4 இருக்கிறது. 2 திருஞான சம்பந்தர் ஓதியது, சம்பந்தர் ஓதியது 1, சுந்தரர் ஓதியது 1. நிச்சயமாக உங்களுக்கு கூட வருவது பஞ்சாட்சர ஜபத்தினால் வருகிற புண்ணியம் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது பட்டணத்தார் சொல்வார், எடுத்துட்டு போகும்போது மெட்ராஸ் வீட்டை எடுத்துட்டு போக முடியாது, பெங்களூர் பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, எதுவும் வந்து சேரும். எது வரும்? நல்வினையும் தீவினையும் தான். ஆமா, நல்வினை செய்வதற்கு நமக்கு என்ன வழி? பஞ்சாட்சர ஜபம்தான், சிவனை நினைத்தல் தான். இதுதான் கூட வரும். அதனால நான் காசு தேடவும் வழி செய்வேன், அதே சமயத்தில் ஈசனுடைய கருணை வரவதும் வழி தேடுவேன். இந்த அற்புதமான திருப்பதியத்தை நாம பாடி பார்ப்போம்.

முதல் பாட்டு. அடுத்த பாட்டுல நமக்கு என்ன சொல்லுகிறார் அவருடைய கருத்து, அவருடைய அருள். நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. உன்னுடைய நாக்கு உனக்கு கொடுத்திருக்கிறது எது தெரியுமா? நமச்சிவாய மந்திரம் சொல்லத்தான். ஐயா கேட்டுக்கிட அல்வாவதுல கொஞ்சம் முழுகிக்கோ, வேண்டான்னு சொல்லல. சாம்பார்ல கொஞ்சம் குடிச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லல. ரசம் கொஞ்சம் குடிச்சுக்கோ. அதே சமயத்துல பஞ்சாட்சர ஜபத்தையும் சொல்லிவிடு.

ஒரு உபமானம் சொல்றார். இப்போ ஒரு 1000 டன் விறகு ஒருத்தன் அடுக்கி வச்சிருக்கான், 1000 டன் விறகு. இந்த 1000 டன் விறகை எரிச்சு பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். என்ன செய்வான், 1000 டன் நெருப்பையா கொட்டுமா? அதுல தேவையில்லை, ஒரு தீக்குச்சி தொலைஞ்சு. அது போல நீ எத்தனையோ ஜென்மத்தில் செய்த பாவம் எத்தனையோ டன் இருக்கு, அதுக்கு வந்து சஞ்சீத வினையோ என்ன பேரு இல்லையா, அது ஒரு முட்டை இருக்கு. ஆமா, இதற்கு இந்த பிறவிக்கு முன்ன பிறவியில செய்தது ஒரு மூட்டை இருக்கு, இப்ப செய்துட்டு இருக்கிறது வேற இருக்கு. இந்த மூட்டை எல்லாம் நீ கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 1000 டன் வச்சிருக்க நீ நமச்சிவாயம்னு சொல்லிட்டு போயிடு. இதத்தான் அவர் நமக்கு சொல்றாரு, பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை செய்துகிட்டு இருக்கிற பாவம் செய்த பாவம் எல்லாம் போயிடுண்டா, அப்படி சொல்லியும் கூட நம்ம சொல்றது இல்லையே, கட்டிக்காரணம் நம்மள்ட்ட சொல்லாம இருக்கும் பாத்தீங்களா. தேவாரத்திலையும் திருவாதிரத்திலையும் எவ்வளவு சொல்லியும் கூட நம்ம நம்பி அலையில பாத்தீங்களா அசைக்க முடியாது, அவ்வளவு பாவம் இருக்கு நம்மள்ட்ட. விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வடல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம். அத போல பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம். அடுத்த பாட்டு, இடுக்கண் பட்டிருக்கணும் நீ துன்பப்பட்டாலும் சரி, இடுக்கண் பட்டிருக்கணும் இறந்து யாரையும் விடுக்கி பிறான் என்று வினவுவோம் அல்லோ. எனக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா ஒருத்தனை கும்பிடு போட்டு இந்த துன்பத்தை தீர்த்து விடு நான் சொல்லவே மாட்டேன், நமச்சிவாயம் வந்து அதை தீர்த்து விடும் சொல்லிவிடுறாரு. படிக்க வந்தேன், அங்க ஒருத்தன் வந்தான், இவனை படிக்க விடப்படாதுன்னு நினைத்தான். பாடசாலையில சேர்த்து கொள்றதுக்கு 12 வயசுல இருந்து 16 வயசுல தான் சேர்க்கப்படும், இவனுக்கு வயசு 19, அதனால பாடசாலையில சேர்க்க முடியாது. தர்மபுரம் பாடசாலையில அந்த அப்ப தர்மபுரம் பண்டாரசனைக்கு எதுக்க 3 பேர் உட்கார்ந்துருப்பார்கள், அட்வைசரி கமிட்டி மாதிரி, ஒரு பிராமணன், ஒரு பிள்ளை, ஒரு முதலியார். இந்த 24வது பண்டாரசனை சண்முக தேசிகர் நிர்வாகத்துல கெட்டிக்காதவர், படிக்காதவர், படிக்காத மேதை. 7 வருஷம் நான் அவர்கிட்ட அணுக்க தொண்டு செய்தேன், அவர்கிட்ட கத்துக்கிட்டதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா, படிக்காத மேதை. காமராஜ் மாத்திரம் இல்ல அவரும், இவர் நிர்வாகம் பண்ணும்போது ஏதாவது தப்பு செய்தாருன்னு அந்த 3 பேரும் குறுக்கிடுவார்கள், நீங்க சொல்றது தப்பு சாமி அப்படின்னு. என்னடா தப்பு அப்படின்னு கேட்பாரு, இப்படி சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்லுவார்கள். அதை கேட்டுக்குவாரு இவர், இப்படி அட்வைசரி கமிட்டி வாரு 3 பேர் எடுக்க உட்கார்ந்துருப்பான். அந்த மாதிரி அதுல ஒருத்தன் குறுக்கிட்டான், ஏன் சாமிநாதன் படிக்கப்படாதுன்னு சொல்றீங்க, வயசு 19 பரவாயில்லையே, எந்த வயசா இருந்தா நான் படிக்கிறேன்னு கேட்கறான், வயசெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு அவனை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி அப்படி சேர்த்துருந்தோம், எப்படி காப்பாத்துது பாத்தீங்களா, இந்த தேவாரம் ஒண்ணு படிச்சதுக்குள்ளே என்ன எப்படி காப்பாத்தி, இடுக்கண் பட்டிருக்கணும் இறந்து யார்

யூதியிலார் செய் தவமும் பூரணமாம் சோதி கடலறியா ஆசானும் சுத்த விழல் அப்படின்னு. நெத்தியில நான் விபூதி அணிய மாட்டேன், நான் தப சிரேஷ்டன் சொன்னா அதை ஒத்துக்காதேன்னு தெரிஞ்சாரு சுவாமி. தருமபுரம் மடத்த ஆதி குரு எத்தனை பேர் விபூதி இல்லாதவனா நீ பெரிய அடி ஏழாமணி இல்லையா, அதை நம்ம ஒத்துக்கிறதுக்கு இல்லை, நமக்கு நூல் ஒத்துக்கல, நாம விட்டுருவோம். ஆக வெந்த நீர் அருங்கலம் ரவி கேட்கலாம் அந்தனக்கு அருங்கலம் அருமறையா ரங்கம் ஓதுவதற்கென்றே வந்தவர்கள் அவர்கள் யாரு பிராமணர் வேதத்தை ஓதுவதற்கென்றே அந்தனக்கு அருங்கலம்

வந்தவர்கள்லாம் நரபிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். ஒவ்வொரு நாளைக்கும் உன் நன்மைக்கு நன்மையை கொடுப்பான். நாவுக்கரசர் வாக்கு. இதே வாக்கை திருஞான சம்பந்தர் சொல்லுமாறு சொல்லும் போது என்ன சொல்வார், நாள்தோறும் உனக்கு செல்வம் கொடுப்பான் அப்படின்ட்டார். செல்வம்னா இந்த செல்வம்னாலும் வச்சுக்கலாம், அந்த செல்வம்னாலும் வச்சுக்கலாம், ஏதேனும் உனக்கு கொடுப்பான் சாமி. தலமிலன் தங்கரன் தாழ்ந்தவர்கள் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். குலமிலராகினும் என்ன குலம்னு அதுக்கு கிடையாது. ஆமா, அவன் அகத்தைத்தான் பார்ப்பான், முகத்தை பார்க்க மாட்டான்.

நமச்சிவாயமே விலக விளக்கது இருள் கிடப்படுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே முன்னறியாகிய முதல்வன் முக்க

கையால் பாடி கையால நமச்சிவாய மந்திரத்தை கூப்பிட்டார். கல் அவருக்கு தெப்பமா மிதந்தது. பாரியார் சாமி இதுக்கு விளக்கம் சொல்லுவார். நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக இவர் உருகி பாடினார். அந்த கல் உருகுச்சு, இந்த உருக்காங்கல்லுங்கிறது மிதக்கும். இப்போ இந்த காலவாயில பாத்தீங்கன்னா உருக்காங்கல்லு கண்ணங்கரிய கருப்பா போயிடும், செங்கல் சேப்பா இருக்கும், அந்த உருகி போனது கருப்பா இருக்கும், அத தண்ணி எடுத்து போட்டா மிதக்கும். அத வாரியார் சாமி சொன்னாரு, இவர் உருகி பாடினாரு, கல்லும் உருகிச்சு, அது உருக்காங்கல்லாச்சு, அது மிதந்தது, நாமளும் உருகி பாடினா மிதக்கும். வாரியார் சொன்ன விளக்கம். அதுக்கு மேல என்னால, அவருக்கு மேல என்னால சொல்ல முடியாது. வாக்கு படைத்த மனிதன் அவர். ஆக நமக்கு கிடைத்தது என்ன? ஜீவகாருண்யம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பெரிய உயிரை பிடிச்சு கடலில் கட்டி கடல்ல தூக்கி போட்டான். இசையை பாடுவது குற்றம்னு சொல்லிக்கிட்டுதான் சமணர்கள்லாம். காம உணர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னாம நம்ம சமுதாயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இசை இறைவனோடு கூட்டுவிக்கும் அப்படின்னு. மறுபடியும் இசை இறைவனோட போறதுக்கு இது பாலம், இது இசை அப்படின்னு நிரூபிச்சாங்க திருஞான சம்பந்த திருநாகரச சுந்தர மாணிக்கவாசகர்லாம். ஏழாவது நூற்றாண்டுல இருந்த இசை இவர்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற இசையெல்லாம் நேற்று வந்தது, ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளதான். அப்ப 1300 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த இசை எது? தேவார இசைதான். அதற்கு முந்தி இருந்தது எது? காரைக்காலம்மையார் இசை. முன்னே வந்ததெல்லாம் பின்னே போயிடுது. அதனாலதான் இறைவனிட்ட முன்ன நிறுத்தி கேட்கிறாங்க இந்த தேவார ஓதுவார். பண்டார சன்னதி இருக்கும் போது கூட இப்ப பண்டார சன்னதி முன்னாடி இந்த ஓதுவார் தான் நிற்பாங்க. திருக்கோயில்கள் அப்படி நிறுத்தி தான் தேவாரம் கேட்கிறாங்க. ஆக தமிழை காப்பாற்றியது இசையை.

காப்பாற்றியது, இறைவனை காப்பாற்றியது கூட இதுதான் இல்லையா? ஆமா, இறைவனை தூக்கி கொண்டு போய் கடை ஒரு மண்ணில் போட்டு புதைச்சுட்டான். யாரு? சமணர்கள். புராணம் சொல்லுவதை சொல்லுகிறேன் நான், வரலாறு சொல்லுவதை சொல்லுகிறேன். அப்பர்சாமி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஊருக்கு போனார். பழையாறை வடதடின்னு அந்த ஊருக்கு பேர். மங்கையக்கரசியார் அவதாரத்தலம் அந்த ஊர். திரு பழையாறை வடலி சோழ நாட்டில் இருக்கிறது, கும்பகோணத்துக்கு அருகாமையில். அந்த ஊர்ல தான் மங்கையக்கரசியார் பிறந்தார். பாண்டிய நெடுமாறனுடைய மனைவி, விஞ்ஞான சம்பந்தனுடைய தேவாரத்திலே வைத்து பாட பெற்றவர் மங்கையக்கரசி மானினேர் விழியாள் அப்படின்னு புகழப்பட்ட மங்கையக்கரசியார் பிறந்த ஊர் பழையார வடதளி. அந்த ஊருக்கு போனார் திருநாவுக்கரசர். கோயில போய் பார்த்தா கோயில் இருக்கு, சிவலிங்கம்ல சிவலிங்கத்தை காணும். எங்க சிவலிங்கம் கேட்ட சமணங்கள் தூக்கிட்டு போச்சுட்டான். வச்சனா ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணலையா? யார் என்ன பண்ண முடியும்? அவங்கள் கூட்டம் மிகுதி, அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஊர்ல இருக்கவன் தான் அப்படியா, எங்க புதைச்சான் அப்படின்னு கேட்டார். தெரியாதுன்னுட்டான். சிவலிங்கத்தையும் எங்க போச்சான் அதுவும் தெரியல. தெரியலன்னு சொன்ன உடனே, ஓஹோ, இந்த கோயில் இந்த சிவலிங்கத்தை கொண்டு வந்து வச்சாலோடைய நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உண்ணாவிரம் இருந்துட்டு. அவர் தான் முதல்ல உண்ணாவிரம் இருந்திருக்கு. இன்னைக்கு எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சான் போஸ்ட் ஆபீஸ்ல. முதற்கொண்டு சும்மா கூட உண்ணாவிரம் இல்லை, சட்டையெல்லாம் கட்டி போட்டு. அப்ப உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முதல்ல விட்டு போட்டவர் நாவுக்கரசர் தான். உண்ணாவிரதம் இருந்தார். அந்த அரசன் கனவுல போய் இவன் சொன்னான், டேய், தோட்டத்துல போட்டு பதிச்சுக்கானுட ஈசான்ய மூலையில, நாங்க உள்ள இருக்கிறேன், நான் மண்ணாக இருக்கிறேன்னு சொன்னானு, என்ன மண்ணிலே போட்டானுடா, என்ன எடுத்துக்கொண்டு போய் கோயில்ல போய் நாவுக்கரசன் பட்டினி கிடக்குறான்டா, அவன் பட்டினியை தீர்க்கணும். என்ன கருணை பாத்தீங்களா? மறுநாள் அரசன் போனா அதை தோண்டி எடுத்து இந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டாருன்னு பெரிய புராணம் சொல்லுகிறது. உடனே அவர் ஒரு பதியம் பண்ணார், மறைத்தான் இவனை, அவனை மறைக்க ஒண்ணுமோ அப்படி கேட்டுவிட்டார். தேவாரம் இருக்கிறது, தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையர் உள்நிலை நான் மறைத்தான், மறைக்கொண்ணுமோ, முடியுமாடா இவனை மறைக்க இல்லையா? அவன் அரும்பெரும் சோதி, அவனை மறைக்க முடியுமா? இவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம். அலகினார் பொழில ஆறை வடதடி நிலையை நான் அடியேன் தூய்மினேன். அங்க ஆயிரம் பேர் இருந்திருக்கிறான் அந்த சமணர்கள், அவனெல்லாம் அழிச்சான் அந்த அரசன். அதையும் சொல்றாரு இவர். எப்படி அந்த கூன்பாண்டியன் அவன் அழிக்கல, தானா ஓடி போய் ஏறிக்கிறான். அந்த மாதிரி நானே ஏறிக்கிறான்னு ஏறி செத்தான். அவ்வளவுதான், திருஞான சம்பந்தர் ஒண்ணும் தூக்கி போடல. அதே மாதிரி இவனும் ஒழிஞ்சான். அதைத்தான் சொல்றாரு சாமி. இசையோடு அதையும் சொல்லிட்டார்.

திருநாவுக்கரசருடைய பிற்பகுதியில் வருகிற பகுதி. ஆக கல்லு முதந்தது, கட்டாங்கல்லு முதல்கிறது விட்டான். இவர் என்ன பண்ணினார், இந்த கல்லு முதந்து விட்டு போய் திருப்பாதிரி புரியூர்ல போய் கரை சேர்ந்தார். அவர் கரை சேர்ந்த இடம் கடல் அப்போ மிகவும் உள்ள இருந்தது போல இருக்கு. இப்ப எல்லாம் உள்ள வருது இருக்காங்க, அது அப்பதான் அது கிழக்க போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். கரையேற விட்ட குப்பம் என்று இருக்கிறது திருப்பாதிரி புரியூர். கரையேற விட்ட குப்பம், அப்போ ஒரு குளம் தான் இருக்குப்பாங்க. கரையேற விட்ட குப்பம் ஊர் இருக்கு, அங்க போய் கரையேறினார். பக்கத்துல திருப்பாதிரி புரிய கோயில், அற்புதமான திருப்பதி. அந்த பாட்டு எல்லார் காதலி விழுந்திருக்கும், குழுவாய் பிறக்கினும் அப்படிங்கிற பாட்டு இல்லையா. ஆமா, அற்புதமான திருப்பதியும் அங்க வருது. கரையேறணும்னா நேரா கோயிலுக்கு தான் போறாரு.

பத்னாவு கருதரை கல்லுல கட்டி போட்டான், நமச்சிவாயம்னு கூப்பிட்டார், அவன் வரல. ஆனா கல்லு மிதந்தது, சமணங்கள் சாகல, உயிர் போய் எதுவும் சாகல. திருநாவுக்கரசர் படிச்சுக்கிட்டார், எது பரிசுன்னு கேட்கிறார், கட்சி கலப்பம்னு ஒரு நூல்ல. ஆக இந்த மந்திரம் இப்படி பிழைக்க வைத்தது. அங்க போய் போனார், அதுல சொல்ல, தோன்றா துணையாய் இருந்தனன் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம்.

லஞ்சம் அங்க நாமார்க்கு முடியலன்னு சொல்லிவிட்டார். இந்த திருப்பதியத்தில் என்ன சொல்றாரு, இந்த மண்ணுலகம் பாதாள உலகத்துக்கு போனாலும் சரி, மண் பாதளம் போக்கு மால் கடல் மூடி மத்திய ஏழு உலகம் விண்பால் திச்சை கட்டு போய், அப்ப இப்ப கடலூர் போய் அடிச்சு நாசம் பண்ணி பாருங்க, அப்படி கடல் உள்ள பூந்து எல்லாம் தண்ணியா போனதுக்கு அப்புறமா திசை எது எது கிழக்கு எது மேற்குன்னு கூட தனியா போச்சு. மண் பாதளம்புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கட்டு இரு சுழல் வீழினும் சூரிய சந்திரங்கள் எரிந்து கீழே விழுந்தாலும் சரி, மண் பாதளம்புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும் விதி சுடர் வீழினும் ஒரு பாடம் உண்டு, அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே, என்ன ஏன் நீ அஞ்ச வேண்டான்னு சொல்ல தெரியுமா, தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம், அது என்ன தெரியுமா, திருப்பாதிரி புலி ஒரு கண்பாவு நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே, சிவனுடைய கடல் இருக்கிறது அவனுடைய திருவடி இருக்கிறது நான் அஞ்ச மாட்டேன். ஒருத்தராலையும் முடியாது, அப்படி இருந்தாக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாம் திருநாவுக்கரசர் ஆயிடுப்பாங்க, அது நாவுக்கரசர் ஒருத்தருக்குத்தான் முடியும், அரசனை எதிர்த்து நின்னவர் அவர் இல்லையா, சம்பந்தர் கூட எதிர்த்து நின்னார்னு சொல்ல முடியாது, ஆக எப்படியோ நடந்து போச்சு, நாமார்க்கும் குடியல்லை அவங்க எதிர்த்து நின்னவர் இல்லையா. ஆக மண்பாதலம் அவ்வளவு இசையாக வந்தது, யாமின் இனி ஒரு ராகம், இதை யாரும் பாடுறது இன்னமோ ஒரு நினைப்புல அந்த ராகத்தை உட்கார்ந்து நாலு நாள் பாடி பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு ஒரு கச்சேரி, அங்க எம்டன் ஒருத்தன் ஒரு பிடிக்காரன் இருக்கான் நாகராஜன், அந்த ஊர்ல ரெண்டு பேர் இருக்கான், நாகராஜன் ஒரு பயன்காரன் ஏகாம்பரம்னு ஒரு மிருதங்காரன், இந்த காஞ்சிபுரத்துக்கு கிடைச்ச ரெண்டு அற்புதமான கண்கள் எம்டன் ரெண்டு பேரும், நான் அங்க போனேன்னா அவங்கதான் வச்சுப்பாங்க இந்த ராகத்தை பாடின, இந்த நாகராஜன் நேற்று வாரியார் பாடிப்பிட்டாரு அந்த ராகத்தை, நேத்து பாடினாரு அவரு அப்படின்ட்டான், நான் நாலு நாள் மூக்க பிடிச்சி வாய பிடிச்சி பாடிட்டு போனா அவர் நேத்து பாடிட்டு போயிட்டாரு, அடிபட்டு போச்சு என்ன, அந்த மாதிரி சொற்பொழிவாளர்கள்லயே இசையோடு சொன்னவர் வாரியார் ஒருத்தர் தான், திருப்பாதிரி பிள்ளையார் ஞானியார் கூட சொன்னார்னு எனக்கு அவர் பாடி நான் கேட்டதில்லை, அபூர்வமான கருத்துக்கள். ஆக இசையோடு வந்தது இந்த பாடல்கள் அத்தனையும், ஆக என்ன அர்த்தம், ஏழாவது நூற்றாண்டிலே இசையை காப்பாற்றி விட்டது, தெய்வத்தை காப்பாற்றி விட்டது, சைவத்தை காப்பாற்றி விட்டது தேவாரம்,

0: நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே என்று பாடிவிட்டு தனக்கு அருள் கொடுத்த மூர்த்தி திருவதிய வீரட்டான வீரட்டேஸ்வரரை பார்க்கணும்னு நினைச்சிட்டு அதை விட்டு பிறந்து நேர வீரட்டேஸ்வரர்கிட்ட வர்றார் அவர்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருப்புந்தராய். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை வினாவுரை திருப்பதிகம் பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌளை திருச்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இன்றைய நாளில் இது ஏற்று போற்றுகின்ற அன்பிற்கும் பாராட்டுவதற்கும் உரிய அருமை பெரியார் அவர்கள் சிவத்திரு டி டி விவேகானந்தம், அவருடைய இல்லக்கடத்தியார் திருமதி உஷாதேவி அவர்கள் ஆகிய இரண்டு பேரும் இந்த ஏற்று போற்று நடத்துகிறார்கள். எனவே அவர்கள் குடும்பத்தில் முன்னே போன சென்ற முறை அவருடைய தமையனார் செய்தார்கள், இப்பொழுது அவர்கள் தம்பி ஆகியன செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய டாக்டரையா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த ஏற்று போற்றுதலுக்கு இவர்கள் எல்லாம் இவ்வளவுக்கோ முன்னையே அந்த பணத்தை தந்து இன்னும் எவ்வளவு வேண்டும் என்றாலும் நல்ல சிறப்பாச்சியங்கள் என்று அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள். எனவே அதற்கு காரணம் வழி வழியாக இது மாதிரி நல்ல இந்த சிவச்செல்வத்தை பெற்று வருவதும், எங்கு பார்த்தாலும் அருட்கொடை கொடுப்பதும், கல்விக்கென்றும் இந்த மாதிரி சிவபூஜைக்கென்றும் இன்னும் பொதுவாக மற்ற பல நல்ல காரியங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே வருகின்ற அந்த திருக்கரங்கள் ஆதலால் அதை அப்படியே கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த வகையிலே இவர்கள் சிறப்பாக இந்த ஊரிலே, நீங்கள் தெரியாதல்ல, நான் நினைவூட்டுகிறேன், ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் மிக அற்புதமான அந்த சிவ வழிபாடு செய்து அதில் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த விழாவை நடத்தி வருகின்ற பெரும் செல்வர்கள். அடுத்தாற்போல் தந்தையார் பெயரில் ஜேசிஸ் பள்ளிக்கு நிலம் பேருந்து இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு புறம் வந்து சமயப்பணி, இன்னொன்று கல்வி பணி. அதிலும் அந்த கல்விக்கு வேண்டிய நிலங்கள் கொடுப்பது பள்ளி நன்றாக இயங்குவதற்கு, பேருந்து கொடுப்பது பிள்ளைகள் எல்லாம் சென்று சரியான நேரத்தில் சரியானபடி வருவதற்கு. இதெல்லாம் யார் எண்ணி எண்ணி செய்யற? சிவகாசியில இந்த மாதிரி ஒரு அரக்கு குடைவளில் தான் இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவர்கள். ஆகவே அந்த அருமைப்பாட்டையும் செய்தவர்கள். அதோடு கூட இந்த முற்றோதலுக்கென்று நம்முடைய டாக்டரியாவிடத்தில் எத்தனையோ மாதங்களுக்கு முன்னே அதை கொடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம், சிறப்பாக செய்யுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்களாம். இப்படி அவர்கள் மனமூந்து கல்விக்கென்றும் இது மாதிரி சிவப்பணிக்கென்றும் மற்றும் பிற சமுதாய நலங்களுக்கெல்லாம் கொடுத்து வருகின்ற அந்த குடைச்செல்வராக இருக்கின்ற பெரியவர்கள் அவர்கள், அவருடைய குடும்பம், அவர்களை சார்ந்திருக்கிற நண்பர்கள், இந்த ஊர் பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று எல்லாமல்ல பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்குகிறேன். நால்வர் பெருமக்களுடைய அருமையான திருப்படம் இருக்கிறது, அந்த நால்வர் பெருமக்களுடைய ஆசி எப்பொழுதும் நம்முடைய எல்லோருக்கும் இருக்க வேண்டும். சிறப்பாகவும் இந்த ஏற்று போற்றுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு இப்பொழுது இருக்கிற நலங்கள் வளங்கள் எல்லாவற்றிலும் இன்னும் மேன்மேலும் பெருகி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி பல்லாண்டு குருதுனி, பல அடியாருடன் கூடினம் யானுக்கே பல்லாண்டு குருதுனி என்று அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு கூறி பெருமானுடைய திருவுருளை நினைத்து வாழ்த்துகிறேன். இந்த ஏற்று போற்றுதலுக்கு டாக்டர் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய அவருடைய இல்லக்கடத்தியார் அவர்கள், அவருடைய தாய் மற்ற இப்படி எல்லாம் எல்லோருமாக இருந்து இவற்றை இயக்க, அவருடைய இளவல் இப்படி எல்லோருமாக இருந்து செய்கிறார்கள். அவர்கள் அதுக்கு என்ன, அந்த புண்ணியத்திற்கு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அரிய புண்ணியத்தை செய்து வருகின்ற அவருடைய திருவடிகளுக்கு எல்லாம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து கேட்டு மகிழ்கின்ற அருட்செல்வங்களாக இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள், நான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கிறேன், மிக அருமையாக சிவகாசியில்தான் இந்த வினாக்கள் கேட்பதும் அதற்கு விடைகள் எழுதுவதும் அதற்கெல்லாம் மதிப்பெண் போடுவதும் என்ற அந்த பெரிய சிறப்பெல்லாம் சிவகாசியில் நடக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எனவே அது மாதிரி இருக்கிற தாய் உள்ளங்கள் தந்தைமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மூர்த்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் எப்படியோ அந்த பேருந்துகள் இப்பொழுதுதான், நீங்க 20வது நூற்றாண்டுல தான் ஆண்டவனுடைய கருணையை ரொம்ப நினைக்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னெல்லாம் கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் ஏதோ வண்டியில போய்கிட்டு வந்துட்டாங்க, நடந்து வருகிறார்கள், அப்படித்தான் அவருடைய இது. இப்பொழுது நாம் இரவிரவாக 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வருகிறோம். இப்படிலாம் வருகின்ற பொழுது பேருந்துகள் இடையராது வந்தாலன்றி வேற ஒன்றும் செய்ய முடியாது. போன வாரத்துக்கு முந்தைய வாரம் நம்ம சிதம்பரத்தில் ஒரு 5 நாட்கள் திருப்பூர் சபையின்னு அங்கே வைத்திருக்கிறாங்க. பாரியார் சுவாமிகள் தான் அதில் செஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் அடைந்த பிறகு என்னை கொண்டு செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. 5 நாள் பேசுவதற்கு போகணும். இங்கே சிதம்பரம் டு மயிலாடுதுறை 30-40 கிலோமீட்டர் தான் இருக்கு. இங்கேருந்து போகிறோம், போனால் வந்து திடீர்னு அங்கே ஒரு அசம்பாவிதம், அதெல்லாம் எந்த பேருந்தும் போகக்கூடாது. நான் மணி 4:30 எங்க 6 மணிக்கு நடராஜா தரிசனம் பண்ணிட்டு தொடங்குறது, மணி 4:30 குமராட்சின்னு உங்ககிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம், எந்த பேருந்தும் போகாதியா அப்படின்ட்டாங்க. அங்கிருந்து ஒரு போன் கூட செய்ய முடியாது. அதன் பிறகு அந்த டிரைவரை மிருதா சொல்லி ஒரு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னையாவது போய் விட்டுருக்கேன்னு சொன்னோன்னே, அப்புறம் கொஞ்சம் விட்டு அவர் ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னே விட்டார். அங்கிருந்து அப்புறம் நல்ல வேலையாக ஒரு ஆட்டோ வந்தது, ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபா, ஆனால் நானும் உள்ளே போக மாட்டேன், சிதம்பரத்துக்குள்ள 1 கிலோமீட்டர் முன்னே, பரவாயில்லப்பான்னு சொல்லி அங்கே வந்து அந்த 1 கிலோமீட்டர் நடந்து எப்படியோ அன்னைக்கு வந்தால் மீண்டும் நான் மயிலாடுதுறை போக முடியல. 2 நாட்கள் சிதம்பரம் டு மயிலாடுதுறை துண்டிக்கப்பட்டு விட்டது, எந்த பேருந்தும் போகாது வராது. ஏன் கேட்குறீங்க? இந்த நூற்றாண்டில் தான் இறைவனுடைய திருவருள் கருணையை அணு அணுவாக நினைக்கணும். இதுக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எந்த பேருந்தோ மற்றதை எதிர்பாராமல் ஏதோ அண்மையில் இருக்கிற ஊருக்கு போகிறது வர்றது பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கறது அப்படி இருந்துட்டு தான், அப்போ எந்த இடையூறும் இல்லை. இனி இப்போதான் எல்லா இடையூறும் இருக்கின்றன. அதனால் அவர் ரொம்ப தவறாமல் வரக்கூடிய மூர்த்திகள் வந்து கொண்டிருப்பார்கள். வந்து நான் இந்த நேரம் முன்னே வந்து நேற்று தூத்துக்குடியில் சைவந்தான சபையில் என்னை தாண்டு விடானதுனால நான் நேற்றே தூத்துக்குடி வந்து விட்டேன். நேற்று வந்த நான் சரியா ஐயா 6:45 ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் இருக்கும், நீங்க ஏறினீங்கன்னா சரியா 9:20 போடணும். இவர் இங்க பாடறத தர நான் அதுலதான் போவேன் அப்படின்னு போனா, இன்னைக்கு இங்க அது வந்து 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் இதுலயே தூத்துக்குடியிலேயே லேட். ஆனா டிரைவர் ரொம்ப நல்லவர், இந்த மாதிரியா சிவாஸ் இது மாதிரி போகன்ற ரொம்ப வேகமா கடுமையா கொண்டு வந்து 9:40 நிறுத்தினார். என்ன பண்ண சொல்றீங்க? அதனால இப்பொழுது எல்லாம் என்னன்னு கேட்டா, போக்கும் வரவும் புடனமிலா புண்ணியினி காக்குமியும் காவலனி என்றுதான் நாம் சிவபுராணத்தை சொல்லி பெருமானை வாழ்த்தி வர வேண்டுமே தவிர வேறு வழி இல்லை. எனவே எல்லாருக்கும் எல்லா நலன்களும் மீண்டும் பெருக வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளிலே இந்த பதிகத்தை யார் படிப்பதுன்னு சொன்னாங்க, அடியேனே படிச்சு விடுறேன் என்று சொல்லிவிட்டு சொல்றேன். இதுல 3 பதியங்கள் நாளை சொல்லுவோம். எந்த பதியம் கேட்டா, முதல் பதியமா இருக்கிற யாமாம் மாணி என்று இருக்குதே அந்த பதியம், பிறகு நாளை காலையில இல்லைங்களா பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான் என்றதுக்கு பாருங்க, அது நாளை. அப்புறம் பந்தத்தால் வெந்தப்பால் பயின்று நின்ற உம்பர்கள் 8வது இது. இந்த 3 நாளை காலை நாம எண்ணுவோம். எனவே எஞ்சிய பதியங்கள்ல 12, அடுத்ததுல இருக்கிற 3 ஆக 15 இன்னைக்கு நிறைவுபடுத்தணும். இன்னைக்கு காலையில 10 மாலையில 5 செய்தால்தான் நமக்கு நாளை இடையூறு இருக்காது. அதனால் அந்த முறையில வைத்துக் கொண்டு நம்முடைய முற்றோதல் நடக்கின்றது. இப்பொழுது நாம் ஞானசம்பந்த பெருமானோடு எங்கே இருக்கிறோம்? சீர்காழியிலேயே இருக்கிறோம். அதனால் இந்த மாதம்தான் சீர்காழியிலே, அது கூட இன்றோ அல்லது பிற்பகலோ தான் நாம் சீர்காழியிலிருந்து புறப்பட போறோம். அதனால் ஞானசம்பந்த பெருமானோடு சீர்காழியில இருந்து இப்பொழுது பெருமானை வணங்கிக் கொள்கிறோம். கொஞ்சம் எல்லாம் கண்ணை மூடி 1 செகண்ட். அந்த அருமையான திருக்குளம் அங்கதான் ஞானம் உண்ட கரை. எனவே அங்கே இறங்கி பெரும்பாலும் தீர்த்தத்தில் இறங்கணும்னு என்ன செய்யணும் கேட்டால், காலெல்லாம் கழுவப்படாது, ஸோ அப்படி இறங்கணுமே தவிர தண்ணீர் அப்படி தெளிச்சிக்கணும், கண்ணில் அப்படியே தடுவிக்கணும், அப்புறம் 2 சொட்டு வாயில ஊற்றிக்கணும். வேற ஒன்றும் முகம் கழுவக்கூடாது, கை கழுவக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அப்படின்னா அது தீர்த்தம் அல்ல, குளியல் குளம்னு அர்த்தம். எனவே அவற்றையெல்லாம் சுவிஞானத்தை நாம் பெறுவதற்காக சிவனடியை சிந்திக்கும் அருமையான 12வது திருமுறை அதான் பாடினாங்க. சிவனடியை சிந்திக்கும் திருப்பருகு சுவையானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையலா கலைஞானம் உணவடிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் அன்று உணர்ந்தார் அவருடைய அந்த அருட்கொடையினாலே நாம் இன்றும் அந்த தீர்த்தத்தினாலே சிறிது சாப்பிட்டு அருந்திக் கொள்கிறோம். நேராக அப்படி விநாயகப் பெருமானை வணங்கி, கொடிமரத்தை வணங்கி, உள்ளே நந்தியம்பெருமானை வணங்கி, அந்த கழுமல பெருமானை வணங்குகிறோம். சிறிய திருமேனி ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த திருமேனியை வணங்கிக் கொள்கிறோம். வணங்கிக் கொண்டு இப்படி வந்தோம்னு சொன்னால் ஞானசம்பந்த பெருமான் அருமையான காட்சி தருவார். அந்த அருமையான செப்பு திருமேனியில அந்த பெருமானையும் வணங்கிக் கொள்கிறோம். அப்படியே வளமாக வந்தால் அங்கே நேரே அப்படி வருகின்ற பொழுது மேலே சட்டநாத பெருமான் அந்த மலை மேலே ஏறும்போது சட்டையெல்லாம் கழட்டிடணும். அதனால கீழிருந்தவாறே சட்டநாத பெருமானை அங்கே வணங்கிக் கொள்கிறோம். அப்படி வணங்கி மீண்டும் வளமாக வந்து மீண்டும் அப்படியே அந்த குளத்தங்கரை வழியாக சென்று ஞானசம்பந்தர் திருக்கோவில் இருக்கிறது, ஞானசம்பந்தருக்குன்ற திருக்கோவில் அங்கேயும் போய் வளமாக வந்து வணங்கிக் கொள்கிறோம். மீண்டும் வளமாக வந்து மீண்டும் நம்முடைய திருநீநாயகி அம்மையாருடைய அருட்கண், எனவே உள்ளே சென்று திருநீநாயகி என்று பெயர், திருநீநாயகி வலம் வந்து வணங்கிக் கொள்கிறோம். பெருமாட்டி பெருமானி உங்களுடைய ஆசையினாலே உங்களுடைய அருளினாலே தமிழகம் அல்ல இந்திய பெருநாடல்ல எல்லா உலகமும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கிக் கொண்டு இப்பொழுது ஞானசம்பந்த மூர்த்தியோடு கூட மீண்டும் எங்கே சீர்காழியில் இருக்கிறோம். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருமையான பாடலை பாடுகிறார். சுரர் உலகு நரர்கள் என்று சொல்லும்படியான அருமையான பாடல். இந்த பாடல் பக்கமெல்லாம் அருமையாக அமைந்திருக்கிறது. 139வது பக்கம் நம்முடைய காசி மடத்தினுடைய திருப்பணந்தார் மடத்தினுடைய பக்கத்துல இல்ல, அதை நாம் இப்பொழுது படிக்கிறோம். பெண்பாளாரும் பாட முடியும், இருந்தாலும் கொஞ்சம் முன்னே கூட்டி படிக்க முடியாததுனால, அதை கொஞ்சம் காலமும் கடந்திருப்பதனால நான் அடியேன் படிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சூரர் உலகு நாரர்கள் பயில் தரணி தலம் முரணிய அரண மதில் புறமெறிய விரவு வகை சர இசைகுள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்மறையின் நிறை நிறை கொள்வருக வறு சுருதி சிற உரையினால் பிரமனுயர் அரண் எழில் கொள் சரண வினை பரவ வளர் பிரமபுரமீ.

0: காணிபதி சேனமரர்கொள் வேணுவினையே நீ நகர்கானிரி வி காண நடுவேணு புறமே. பகலொலிசை நகமணியை முகமலரை நிகழ் சரண அகமுனிவர்க்கு அகலமலி சகல கலை மிக உரைசை முகமுடைய பகவனிடமா பகவனிடமாம். பகை களையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரில் இமையோ புக உலகு புகழ நிழல் திகழ நிகழ் அலர் பெருகு புகழி நகரே. அங்கன் மதி கங்கை நதி வெங்கனர வங்கள் எழில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடை அங்கி நிகர் எங்களிரை தங்கும் இடமாம். வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கரி புலன்கள் கலைவோர் வெங்குரவின் அங்கியுமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதே. ஆணியல்பு காணவன ஆணையல் பேணி எதிர்பான மழை சேர் தூணியர நாணியர வேணு சிலை பேணியர நாணி விஜயன் பாணியமர் பூணாருள் மானு பிற மானியிடமே நீ முறையில் பாணி உலகால மிக வானில் மலி தோணி நிகர் தோணி புறமே. நிராமய பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பராணினி புராணனமராதிபதியாம். அராமி செய்யிராதெடில் தராயர பராயணவராக உருவா தராயனி விராய எரி பராய் மிகு தராய் மொழி விராயபதியே. அரணை உரு முரணர் பலர் மரணம் வர விரணம் அதில் அறமலி படை கரம்பி சிறு விரகனமர் கரணன் உயர் பரநெறிகொள் கரணதிடமாம். பர அமுது விரவ உடல் புரளமுரு மரவையரி சிரமறிய அச்சிரமரசன சரணம் அவை பறவையிரு கிரகமர் திரபுரமதே. அறமழிவு பெற உலகு தெரு புயவன் விரலடிய நிறுவி விரல்மா மறையின் ஒலி முறை முரல் செய் பிறையன் உரை உற அருளும் இறைவனிடமாம். குறைவின் மிக நிறை தேவடி மறையமர நிறையருள முறையோடு வரும் புறவனதின் நிறை நிலவு பொறையனுடல் பெற அருளும் புறவம் அதுவே. விண்பயில மண்பயிரி வன்பிரமன் என்பிரைய பண்படை கொள்மால் கண்பறியும் முன்பொழிய நுண்பொருள் தன்புகள் உள் கண்டனிடமாம். மண்பறியும் முன்பொழிய நுண்பு சகர் புண்பயில விண்படராஜ் சண்பை மொழி பண்ப முனிகள் பழிசை பண்புகளை சண்ப நகரே. பாடியுரை வேடனிகர் பாடமுனர் சூழமுடல் ஆளர் உணரா ஏழின் இசையாடின் மொழி ஏழையவள் வாடுமிரை தாடுமிடமாம். கீழசிகள் மேலுலகில் வாழரசு சூடரசு வாழ அரனுக்கு ஆழியில் காடிசைய ஏழுலகில் ஊழிவளர் காழி நகரே. நச்சரவ கச்சனவ அசச்சுமதி உச்சியின் இலைச்சொரு கையால் மெச்சிரமனச்சுலகில் நிச்சமிடு பிச்சயமர் பிச்சனிடமாம். மச்ச மத நச்சி மத மச்சிறுமியைச் செய்த வச்ச விரத கொச்சை முற அச்சர் பணி அச்சுரர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே. ஒழுகல் அரி தழிகலியல் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினொடு கழுவு சிவனை தொழுது உலையில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவி. சிவா திருச்சித்தம்பலம். இது நமக்கு சாதாரி பண்ணில் அமைந்திருக்கிறது இல்லை. அதனால இந்த ஓசை அந்த மாதிரி தங்கதிரையின்றி வானவர்கள் தானவர்கள் வாகைபட வந்ததொரு மாகடல் வீடம் என்றெல்லாம் படிக்கிறோமே அதே சாதாரி தான் இதெல்லாம் அது மாதிரி அமைந்திருக்கிறது. அதனால படிக்க முடிஞ்சது இல்லை. இதே கடினமான அமைப்பா இருந்தா நமக்கு தெரிய முடியாது. அதனால் சிவம் இது வழிமொழி திரு இராகம் என்று சொல்லப்படும். என்ன வழிமொழி என்று சொன்னால் பெருமானுடைய அந்த ஊர் பெயர் இருக்கிறதே 12 பெயர்கள். அந்த 12 பெயர்களையும் ஒன்று ஒன்றாக வழி வழியாக மொழிந்து வருகிறார். அப்படியானால் முதல் பெயர் என்ன? நான் அது காரணம் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நாளை தான் பெண்டிங் இருக்குது. பிரமபுரம் முதல் பாட்டுல பாருங்க, பரவ வளர் பிரமனுயர் அரண் எழில் கொள் சரணவினை பரவ வளர் பிரமபுரமி. இது பிரமபுரம் என்ற பெயர். அடுத்ததுல இரண்டாவது வரியில் என்ன இருக்குது? வேணு வினையேணி நகர் காணிதி விகான நடு வேணுபுரமி. வேணுபுரம் என்ற பெயர். பிரமபுரம் வேணுபுரம் இரண்டு பெயர். மூன்றாவது புக உலகு புகழ எழில் திகழ நிகழாளர் பெருகு புகழி நகரி. புகழி என்பது மூன்றாவது பெயர். நான்காவது வெங்குருவின் அங்கியுமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதி. வெங்குரு என்பது சீர்காழியனுடைய இன்னொரு பெயர். அடுத்ததுல பாணி உலகால மிக வானின் மிக வலி தோணி நிகர் தோணிபுரமி. தோணிபுரம் என்பதும் சீர்காழிக்குரிய பெயர். அடுத்ததுல தராயனை வீராயரி பராய் மிகு தராய் மொழி வீராய பதியே. தராய், தராய்னா பூந்தராய் என்பது பெயர். அதுல பூந்தங்களை விட்டுட்டு தராய்னு சொல்ற பூந்தராய் என்பதும் சீகாரிக்குரிய இன்னொரு பெயர். அடுத்த பாட்டுல சிரமரண சரணம் அவை பரவ இரு சிர இரு கிரகம் அமர் சீரபுரம் அதே. திருச்சிரபுரம் என்பதும் சீகாரிக்குரிய இன்னொரு பெயர். அதே போல அடுத்ததுல புறவன் எதிர் நிறை நிலவு புறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே. புறவம் என்பதும் சீர்காழியனுடைய இன்னொரு பெயர். சண்பை மொழி பண்ப முனிகள் படிசை தன்புகளை சண்பை நகரே. சண்பை திருச்சண்பை என்பதும் சீகாடிக்கு இன்னொரு பெயர். காழிய செல்வாழிசைய ஏழுலகில் ஊழி வளர் காழி நகரே. இதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற பெயர். எது? காழி நகர் சீர்காழி என்று இருக்குதே, அதான் இன்னைக்கு இருக்கிற பெயர். எஞ்சிய பெயரெல்லாம் நம்முடைய புராண வழக்காக அந்த திரு அந்த இந்த நகருக்கு அமைந்த பெயர்கள். அடுத்ததுல கொச்சை முறவச்சர் பணி அச்சுரர்கள் நச்சி மேடை கொச்சை நகரே. கொச்சை நகர் என்றும் ஒரு பெயர் நம்முடைய அந்த சீர்காழிக்கு உண்டு. தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் திரு கழுமலம் என்ற ஒரு பெயர். இப்படியாக பனிரெண்டு திருப்பெயர்கள் நம்முடைய அந்த சீர்காழிக்கு உண்டு. அதனுடைய காரணத்தை எல்லாம் இந்த அருமையான பாடலிலே விரித்து வரை செய்யப்படுகிறது. சரிங்களா? அந்த விரித்து வரை செய்கின்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என புராண வழக்குகள். அதை நமக்கு வந்து அடிக்கடி நினைவு கூறுவதற்கு உரியதில்லை. புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அப்படியே கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறோம். எனவே இதுல மேலாக இருக்கிற பதியை படிக்கிறோம். முதல் வரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ரெண்டு அடிகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடம் எங்களுடைய சீர்காழி அப்படி முடிக்கிறார். சரிங்களா? அப்ப முன்னிரண்டு அடிகள் பெருமானுடைய அருட்செயல்கள், பின்னிரண்டு அடிகள் எப்படி கேட்டா அது அப்படிப்பட்ட பெருமான் இளைஞருடைய இருக்கிற இடம் இந்த ஊர் என்று சொல்றேன். இந்த ஊர்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்போ சூறலுலகு நாரர்கள் பயில் தரணி தளம் உரன் அழிய அரணம் அதில் முப்புறமெறிய விரவு வகை சார இசைகள் கரமுடைய பரமன். இது வழக்கமா சொல்ற பகுதி. என்ன பகுதி? அசுரர்கள் வந்து திரிபுரத்துடைய அசுரர்கள், இது அடிக்கடி நம்ம படிக்கிறோம். திரிபுரம் அசுரர்கள் அவர்கள் தான் அந்த பெற்ற வரத்தினாலே மூன்று மதில்களை பெற்றார்கள், மூன்று கோட்டைகளை பெற்றார்கள். அது என்ன? வெள்ளி பொன் செம்பு. இது இந்த மூன்று கோட்டைகளை பெற்றவர்கள் அந்த பெற்று அதுல வாழ்ந்தா ஒன்னும் பெருமான் ஒன்னும் தடை செய்வதில்லை சரிங்களா? அந்த கோட்டையை அவர்கள் எங்கே இயக்குவது? விண்வழி இயக்கி ஏதேனும் ஒரு இடத்துல அப்படி அப்படி இறக்குவது. அந்த இறக்குற இடத்துல அந்த கோட்டை அப்படி அமைந்ததுன்னா அந்த இடம் அப்படியே அழிந்து போடும், அழிந்து போடும். இதே வேலை அவர்களுக்கு இந்த வேலை இருந்தவன் தேவர்கள் எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டாரலாம். இந்த மாதிரி பெருமாட்டத்தை விண்ணப்பித்துக் கொண்டாரலாம். சரியப்பா, நான் கேட்டான்னு கொடுத்தேன், அது நல்லதுக்கு பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன், நல்லதுக்கு பயன்படுத்தாமல் தீயது பயன்படுத்தினால அவரை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி திருபுரத்தை எரித்தார். அப்படி எரித்தவருடைய இடம்தான் இதோ இந்த சொல்லப்படுகின்ற நம்முடைய சீர்காழி நகர் என்று சொல்றது. அப்ப திரிபுரம் எரித்ததை நமக்கு எடுத்து காட்டுகிறார் இந்த பகுதியில. சரிங்களா? இந்த பின் இருக்கிறது அந்த இது எது? அந்த பிரம்மபுரம் என்பதற்குரிய பகுதி விளக்கம். விளக்கம் என்ன அது? இது தெரியுது நமக்கு, பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மபுரம் என்று சொல்றா. ஆகவே சீர்காழியில வழிபட்டவர்கள் பிரம்மன் வழிபட்டிருக்கிறான், அதனால பிரம்மன் வழிபட்டதுனால அது சீர்காழி. அதுபோல இந்திரன் வழிபட்டான் என்று கந்தபிராணம் சொல்லுகிறது. ஆனா அதுக்காக ஒரு பெயர் இல்லை, ஆனாலும் இந்திரன் வழிபட்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு காலையிலே அவரவர்கள் தாம் தாம் விரும்பியதை பெறுவதற்கோ அல்லது தன்னுடைய துன்பம் நீங்குவதற்கோ ஆங்காங்கு பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதுல இங்க பிரம்மன் வழிபாடு செய்ததுனாலே அதற்கு என்ன பெயர், பிரம்மபுரம் என்று சொன்னார். வாராமாறுள வாரன் முறையின் நீரை நீரைகள் வரு சுருதி சிர உரையினால் பிரமனுயிர் அரண் எழில்கொள் சரணவினை பரவ வளர் பிரமபுரமி. பிரம்மன் தான் படைத்தல் தொழில், அந்த படைத்தல் தொழில் சரியாக நடைபெற வேண்டும் என்று கருதி விடாமல் வழிபாடு செய்வான். அப்படி வழிபட்ட இடத்துல இந்த பிரம்மபுரம் என்பதும் ஒன்று என்று சொல்லி பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மபுரம் என்று சொன்னார். அப்ப திரிபுரம் எரித்த பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற இடம் இதோ இந்த இருக்கிற பிரம்மபுரம் என்று சொல்லி முடித்தார். தானே மிகு வாணி செய்கொள் தானிவியர் பேணாமது பேணமது காணும் அளவில் கோணுதல் நீல் நயனி கோணில் பிடி மாணி மது நானும் வகையே ஏனு சரி பூனழிய வாணியல்கொள் மாணி பதி சேனமரர்கொள் வேணு வினை ஏனி நிகர் காணிரவி காண நடு வேணு கால் நிறவி காண நடு வேணு புறமீ. இந்த பாட்டுல வேறு முறை என்னென்றா, இப்படிப்பட்ட பெருமான் எழுந்தருள் இருக்கிடம் இந்த இடம் என்று முன்ன முடிச்சார்கள். அப்படி இல்லாம அந்த பாடல் முழுதுமே அந்த ஊரனுடைய பெயருக்கு விளக்கம் தருகிறது. என்ன புறம், வேணுபுரம் என்று, வேணுபுரம் என்று. அது வேணுபுரம் என்றால் வேணும்னா மூங்கில் இல்ல, இந்த மூங்கில் வடிவில் இருந்து இந்திரன் ஒரு காலத்தில் வழிபடான் தன்னுடைய பாவம் நீங்குவதற்காக. ஆதலால் வேணுபுரம் என்று சொல்கின்ற அந்த பகுதி உடையதாக இருக்கிறது. என்றால் ஒன்று தாம் ஒரு வரம் பெற வேண்டும் அல்லது தன்னுடைய பழி போக வேண்டும். இப்ப இதனுடைய திருவிழாபானத்தில் முதல் படலம் என்ன, முதல் படலம் திருவிழாபானத்தில் முதல் படலம் என்ன, வரலாறு என்ன, இந்திரன் பழி தீர்த்த படலம், இந்திரன் பழி தீர்த்த படலம். ரெண்டாவது அவன் யானை ஒரு தப்பு செஞ்சிட்டது, வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். ஆகவே திருவிழாபானம் தொடங்குவதே எங்க தொடங்குதுன்னு கேட்டா பழி தீர்ப்பதை தொடங்குது. அது யாருக்குரிய பழி, இந்திரனுடைய பழி. அடுத்தது வெள்ளையானை செய்த அது சாபம் பெற்றது, சாபம் நீங்கியது. இந்த ரெண்டு படலம் முடிஞ்ச பிறகுதான் அந்த மதுரை நகர் மதுரை என்ற பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன, திருநகரம் கண்ட படலம் என்று ஆரம்பிக்கிறார் நம்முடைய பரிஞ்சோதி முனிவர். நான்காவது அந்த திருநகரத்துக்கு அரசாக வந்தது யார் என்று சொன்னால் நம் அம்மையே ஆட்சி செலுத்தி வருகிறாள் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் என்று. தடாதகை பிராட்டியார் வந்தவுடனே பெருமான் வருகிறார், எனவே அங்கே திருமண படலம். ரொம்ப அருமையா தொழிலாளர் அமைச்சு கொண்டே போறாங்க. அதுல முதல்ல என்னன்னு கேட்டா படி தீர்த்தது யார், இந்திரனுக்கும். அடுத்தது பாடலாம் வெள்ளை யானைக்கு உடைய சாப தீர்த்தது இப்படி. ஆகவே இந்த மாதிரி தேவர்கள் வழிபடுகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தான் பெரும் பேற்றை இன்னும் மிகுத்து கொள்ள வேண்டும் என்று, இல்லை தான் ஏதேன்னு தவறு செய்திடுவாங்க பெருமானே மன்னிச்சுக்கணும் என்று இந்த அமைப்புல வருவது. இனி மூன்றாவது பாருங்க, பகலோலிசை நகமணியை முகை மலர நிகழ் சரண ஆகவும் முனிவர்க்கு அகல மலி சகல கலை மிக உரசை முகமுடைய பகவனிடமாம். இந்த முனிவர்களுக்கு இப்ப நம்ம நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி அந்த நால்வர் நான்கு முனிவர்கள் ரெண்டு முனிவர்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் அமைந்திருக்காங்க. பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி இருக்கும், இந்த முனிவர்கள் நாலு பேரையும் பிரதிஷ்டி பண்ணி பாருங்க, அது ரொம்ப இன்னும் நல்லது. ஏன்னா நால்வருக்கு தான் அருள் உரை செய்தார், ரொம்ப அருமையா இருக்கு. அது போல ஒவ்வொரு காலையிலே சில முனிவர்கள் தனக்கு ஐயம் இருந்தால் அல்லது தனக்கு வேண்டும் என்ற சில விளக்கம் வேணும்னா பெருமானத்தில் விண்ணப்பிப்பாங்க. அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் அதற்காக நீ முன்னே கேட்டி என்பது சொல்லல, எப்பொழுது எதை கேட்டாலும் அவர்களுக்கு அருள் செய்வாராம். அதான் அப்படி ஒரு முறை முனிவர்கள் எல்லாம் கேட்க அவர்களுக்கு சகல கலை எல்லா கலைகளையும் அவங்க வந்து ஏதோ சில தெரியணும்னு நினைச்சாங்க, ஆனா அவன் தெரிஞ்சு கொண்டது இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டான். அப்படிப்பட்ட எங்களுடைய பெருமான் இருக்கிற இடம் தான் இந்த இடம். எந்த இடம், மூன்றாவது பெயர் என்ன, இல்ல நம்முடைய திருத்தோணிபுரத்துக்கு என்றால் புகழி நகரே புகழி நிமரே என்று சொன்னார். இதில் இந்த பாட்டை முடிச்சே பிடலாம், என்ன நிகழ்சரண ஆகவும் இவர்க்கு அகல மலி சகல கலை மிக உரசை முகமுடைய பகவான் இடமாம். அப்படி கேட்ட முனிவர்களுக்கு சகல கலைகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அந்த ஐயங்களை எல்லாம் நீக்கி எங்களுடைய பெருமானுடைய இடம் எது என்றால் இதோ எங்களுடைய இந்த புகழி நகர். சரி, அந்த புகழி நகர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பல காலையும் பகை காலையும் பகையில் அருமுக ஈரையை மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழையடில் நிகழ நிகழ் அலர் பெருகு புகழி நகரி. முருகப்பெருமானுடைய அவதாரத்தை அப்படி தொட்டு காட்டார். இந்த இடத்துல எப்படி முருகப்பெருமான் தோற்றம் என்று கேட்டா, முருகப்பெருமான் எப்படி தோற்றம் நமக்கு தெரியும், கந்த பிராமணம் படிச்சிருக்கணும். தேவர்களுக்கு சூரபத்மன் முதலியோர் விடாத அடாத செயல்லாம் செஞ்சாங்க. ஒருத்த மீன் இது என்ன, நம்ம பிரம்மன் தான் மீன் பிடிக்கணும் தான், அப்புறம் வர்ணன் கூட்டுன்னா குபேரன் உன் செல்வத்தை கொண்டாந்து இங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தந்துடணும் தான் இல்லவா, இப்படி தேவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா மீன் பிடிங்கன்ட்டான். இப்படி எல்லாம் பல கொடுமையான செயல் செய்ய அந்த தேவர்கள் அதற்கு ஆற்றாது பெருமானத்துல விண்ணப்பித்துக் கொள்ள பெருமான் கருணையினாலே அந்த நெட்டிக்கல்லிருந்து முருகப்பெருமானை தோற்றுவித்து அவர் தருணப்பையில் விளையாட பிற இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். இப்படி இந்த தேவருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அவருடைய பைவரை அடிப்பதற்கென்றே தோற்றுவித்த பெருமான் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமான் அல்லவா, அதைத்தான் போற போக்கில் இங்கே சுட்டி காட்டுகிறார். பகை காலையும் வகையில் அறுமுக இறையை, அறுமுக இறை என்று சொன்னார். ஆறுமுகமுடைய இறைவன், அது ஒரு அறுமுக கடவுள் தான். மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ நிழல் நிகழ நிகழ் அரர் பெருகு புகழி நகரி. தேவரெல்லாம் வந்து இங்கே பூமிட இங்கே புக்கு நம்முடைய சீர்காழியில் வணங்குகின்றதுனால புகழின்னு பேரு. ஆனா அந்த தேவர் ஒரு காலையிலே தேவரோகத்தில் சென்று பெருமானை விண்ணப்பித்துக் கொள்ள கைலாய மலையிலே பெருமானி இருக்கும் பொழுது அந்த நெற்றிக்கண் வழியாக முருகப்பெருமானை தோற்றுவித்தார் என்ற வரலாற்றை எல்லாம் நினைவு கொள்ளும்படியாக இந்த அருமையான பாடலை நமக்கு செய்திருக்கிறார். அறுமுக இறையை என்று ரொம்ப அருமையா, ஆறுமுக பெருமானை அந்த இறை கடவுள் என்று சொல்லுகிறார். ஆறுமுக கடவுள் என்று, காரணம் முருகன் வேறு பெருமான் வேறல்ல. கந்த புராணத்தில் முழுமையாக அதை சொல்லுகிறார். நன்முகம் இருமூன்றுண்டால் நமக்கு, யாருக்கிட்ட சொன்னது, போன தரம் சொல்லிப்பேன் நினைக்கிறேன், போன தரம் முந்திய தரமும் நமக்கு அது இந்த உமைய கிட்ட சொல்றார். இந்த முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் வந்த பிறகு சொன்னார், எனக்கு வந்து எத்தனை முகம், ஆறு முகம், அதே போலதான் தம்பிக்கும் ஆறு முகம். நமக்கவை நாமே கந்தன் நாமம் எனப்பட்டது. அதனால எனக்கு எப்படி மூங்கலாரோ அதே போல மூங்கலாரும் தம்பிக்கு இருப்பதனால எனக்கு இருக்கிற ஆற்றல் அமைப்புகள் அத்துணையும் தம்பிக்கு உண்டு என்று சொல்லி அறிவுப்படுத்தினார். அதனால் அறுமுக இறை என்றே நமக்கு அருமையாக அறிவுப்படுத்தினார் ஞானசம்பந்த பெருமான். அங்கன் மதி கங்கை நதி வெங்கன சுரங்கள் எழில் தங்கும் இதடி துங்க மலர் தங்கு சீடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கு நடமாம். இது பெருமான் திருச்சடை. திருச்சடையில என்ன தங்கி இருக்குது, இப்ப நம்ம தலையெல்லாம் ஒன்றும் தங்கல அல்லவா, இருக்கிறது ஏதோ மூளை இருக்குது அப்படின்னு சொல்றோம் அல்லவா, அதுக்குள்ளே இருக்குது மேல அந்த ஓடு, அதுக்கு மேல இந்த உறவம், அதுதான் இருக்குங்களா இது. ஆனா பெருமான் திருச்சடையில கங்கை இருக்கிறார், பிறை இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, இது மூன்று நமக்கு தெரியுது. அது அல்லாமே அன்பர்கள் அவ்வப்பொழுது வழிபாடு செய்கின்ற பொழுது வன்னி என்ன, கொண்டை என்ன, ஊமத்த மலர் என்ன, வில்லும் என்ன, இவற்றையெல்லாம் அப்படி அந்த வழிபாடு செய்கிறார். எனவே எல்லாம் இருக்குது. எனவே மலர்கள் குவிந்து இருக்குது, கங்கையும் இருக்குது, பிறையும் இருக்கிறது, பாம்பும் இருக்கிறது, இதுக்கு மேல இவற்றையெல்லாம் தாங்கி இருக்கிற பெரிய திருச்சடை. எனவே தலை சடையே ஒரு பாரம் அல்ல, சடையே ஒரு பாரம் இல்ல. ஒரு காலத்துல சொல்லுவாங்க பெண்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அந்த தலை மொழிகி அதெல்லாம் உலர்த்தி இழுத்து எடுத்து திரும்ப அதை செய்யறதுக்குள்ள பெரிய பாடு, நிரம்ப கூந்தல் இருக்கும். கூந்தல் இருக்கின்ற பொழுது அது தலை தேய்ச்சி மொழிவு பிறகு சொன்ன அதை காய வைப்பதே ஒரு பெரிய அமைப்பு. அப்புறம் ஒவ்வொன்னா கோதி கோதி கோதி கோதி தனித்தனியா அப்படியே எடுத்து, ஆனா அது செஞ்சாதான் நீர் கொள்ளாது தும்மாது, இல்லைன்னு சொன்னா தலையதுன்னா தலை பாரம் நீர் கொண்டு எல்லாம் ரொம்ப சங்கடப்படும் சொல்லுவா. அப்படி செய்யறாங்க, அது அவளுக்கு ஒரு பெரிய வேலையாகவே அமைந்திருக்கும் இல்லை. ஆனால் அந்த வேலையை நிச்சயமா செய்யணும் இல்லை. அப்புறம் அப்படி செய்கின்ற பொழுது உணர்த்துகின்ற பொழுது அந்த பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்க, இப்பவும் ஒன்று சாம்பிராணி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி போடுவது ரெண்டு காரணம், ஒன்று இந்த மயிர் உலர்த்துவது, இன்னொன்று கொஞ்சம் இந்த திருஷ்டி இஷ்டி இருந்தால் அதெல்லாம் நீங்கும். சாம்பிராணிக்கு அந்த ஒரு அமைப்பு உண்டு, சாம்பிராணிக்கு அந்த அமைப்பு உண்டு சரிங்களா. இன்னைக்கு வேற ஊதுவத்தியெல்லாம் காட்டுறதெல்லாம் சும்மா இது மாலை இயலாமை காரணம், இயலாமை காரணம். ஏன் முதல்ல நம்மகிட்ட தணலே எடுக்க முடியல, எல்லாம் ஸ்டவ், எங்க தணல் இருக்கு, இதுக்குன்னு கறி போட்டு இது போட்டு ஊதி கீதி எடுத்தாலும் ஒழிய தணல் முன்ன அப்படி இல்லை, எந்த நேரமும் நம்ம பாட்டு தணல் எடுக்கலாம், இப்போ கிடையாது. அநேகமாக வீட்டில் சாம்பிராணி போட்டு ரொம்ப ஆழமாக போயிடுச்சு, லாங் லாங் ஏகோ முடிவு பின்ன எல்லாம் ரெண்டு ஊது ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே பாவம். அது அதை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்குது. ஏன்னா அந்த நறுமணம் போய் ஆண்டவனை காட்டுறோம், இருந்தால் அது என்னமோ அப்படி போய் எடுத்துட்டு போய் அது பக்கத்தில் அப்படி காட்டுறது என்னமோ போல இருக்கு. இதுன்னா கமகமன்னு வாசனை இருக்கு. அப்படி அப்படி காட்டும் போது ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த நறுமணம் போய். இது என்னமோ நேரா போய் அவங்ககிட்ட அந்த ஆண்டவங்கிட்ட பொண்ணுங்கிறது. மூன்று நாயன்மார்கள்ல குங்குளிய கடை இல்லைங்களா, நறுமணம் போய் போய்த்தே செய்யும். அப்படி ஒரு அருமையான பணி.
1: Om Namah Shivaya. You are listening to shaivam.org radios.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Nama, Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்ற பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இது நமச்சிவாய பதிகம்னு மூவருமே பாடியிருக்கா. சம்பந்தரும் ஒரு நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார். சம்பந்தர் பாடினதில் அவர் ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்கார் நம்ம கிடச்சிருக்கு. ஒன்று அவருக்கு பூணல் போட்டப்போ பாடின பதிகம், அஞ்செழுத்துமேனு முடியும், துஞ்சலம் துஞ்சல் இல்லாத போதினம்னு ஆரம்பித்து அஞ்செழுத்துன்னு முதலீத அஞ்செழுத்து பதிகம் பஞ்சாட்சர பதிகம் அப்படின்பா. அதில் நமச்சிவாயங்கிற பேர் வராது, ஆனால் பஞ்சாட்சரம்ங்கிற வார்த்தை வரும், அஞ்செழுத்து அஞ்செழுத்துன்னு வரும். அப்புறம் அவர் கடைசியாக கல்யாணத்து நாளன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லூர் பெருமணம் கோவிலில் சுவாமியோட ஐக்கியமாறப்போ ஒரு பதிகம் பாடியார்கள். அவருடைய கடைசி பதிகம் அது காதல் ஹைகசின்னு வர்ற நமச்சிவாய பதிகம். அதில் எல்லா பாட்டிலையும் நாதன் நாம நமச்சிவாயவே அப்படிங்கிற மாதிரி நமச்சிவாயன்னு முடியும். அப்புறம் பாடியிருக்கார் நமச்சிவாய பதிகம், அது அவர் கல்லில் கட்டி கடலில் போட்டப்போ அந்த பதிகம் பாடி உயிர்ந்தார். அவர் சுற்றுணை வேதியன் சோதிவானோங்கிற பதிகம், அதை நம்ம பார்த்துருக்கோம், பேக்லாகில் ரெக்கார்டிங்கில் இருக்குது. நீங்கள் பார்க்க முன்னாடி அப்போ நம்ம டிஸ்கஷனில் அப்போ சேராதவாள் பேக்லாகில் கேட்டுக்கலாம் அது ரெக்கார்டிங்கை. சுந்தரர் இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலத்தில் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார். இதுக்கு விசேஷமாக நிகழ்ச்சி எதுவும் இதுவாக தெரியல. அதாவது இப்போ சம்பந்தம் இருக்குன்னா அவர் கடைசியில் ஜோதியில் கலக்கிறப்ப பாடினது, அப்பர்னா அவர் கல்லில் கட்டி கடலில் போட்டால் பாடினதுன்னு ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக அந்த பதிகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த நமச்சிவாய பதிகம் சுந்தரோட நமச்சிவாய பதிகத்துக்கு அப்படி ஒன்றும் விசேஷமான வரலாற்று நிகழ்ச்சி எதுவும் இல்லை. அவருக்கு இந்த சுவாமியை பார்த்தார், சுவாமியை பார்த்தது இந்த சுவாமியை நம்மளால் மறக்க முடியாது அப்படின்னு தோணிச்சு. இவரை நான் மறந்தாலும் என் நாக்கு அவர் பேரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்ச்சியில் அவர் பண்ணிருந்தது. இப்போ அஞ்சாம் பாட்டு, அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன், அஞ்சல் என்று அடி தொண்டனேற்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது என் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இதில் முதல் அடி தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றெல்லாம் எளிமையாக புரிஞ்சிடும். அஞ்சினார்க்கு அரண் ஆதி, நம்ம ஆதி அப்படின்னாக்க ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பரும் ஜோதிங்கிற மாதிரி ஆதினா முதல் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, இந்த இடத்துல ஆதி அப்படிங்கிறது ஒரு வெர்ப். அஞ்சினார்க்கு அரண் ஆதி அப்படின்னா அஞ்சியவர்களுக்கு அரணாக ஆகின்றாய் அப்படின்னு அதுக்கு பொருள். இந்த தீ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆதல் அப்படிங்கிற வெர்போட ஃபார்ம் அது, ஆதி அப்படிங்கிறது நீ ஆகின்றாய்ன்னு அர்த்தம் இல்லையா, ஆகிராய் ஆகின்றாய்ங்கிறோம் இல்லையா, அந்த ஆகின்றாய்ங்கிறதுக்கு ஆதி அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது பொயிட்ரியில் தான் வரும், நம்ம சில பாடல்களில் பார்க்கலாம். என் செய்தி மனநே அப்படின்னு வரும், மனமே நீ என்ன செய்கின்றாய், என் செய்தி மனநே. அந்த தீ அப்படிங்கிறது இந்த மாதிரி காண்டெக்ஸ்டில் வரும். ஈங்கிறது முன்னிலை வினை முற்று அப்படின்னு ஏதோ இலக்கணத்தெலாம் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதினாக்க ஆகின்றாய், அஞ்சினார்க்கு அரண் ஆதி அப்படின்னாக்க உன்னை வினைகளுக்கு அஞ்சியும் மற்ற விஷயங்களுக்கு அஞ்சியும் உன்னை சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய். அரண்னா காவல் இல்லையா, கோட்டை கவசம் அரண் அப்படிங்கிறது. அதனால அஞ்சு சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய் என்று அறிந்து அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நீ அஞ்சின, அதாவது நேரடியாக பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பொருள். பயந்தவர்கள் பயந்து சரண் அடைந்தவர்களுக்கு நீ காவலாக இருக்கின்றாய் என்று அறிந்து நானும் மிக பயந்தேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நானும் மிக அஞ்சினேன் அதனால் உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அடியேனும் நான் மிக அஞ்சினேன், உன்னுடைய அடியவனாகிய நானும் என் வினைகளுக்கு மிகவும் அஞ்சி உன்னை சரண் அடைந்திருக்கிறேன், ஏன் சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய் எரிந்து என்று அறிந்து நானும் உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்னு பொருள். இதில் இறைவன் என்ன பண்ணா, அஞ்சல் என்று அடித்தொண்டிலிருக்கு அருள் அல்கினாய், இறைவனானவன் சிவருமானை நீ எனக்கு அபயம் கொடுத்து காப்பாற்றினாய், அஞ்சல் என்று அடித்தொண்டின உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்ற எனக்கு அருள் புரிந்தாய். அப்படி அஞ்சல் என்று அடித்தொண்டனருக்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது ஏன் அப்படின்னு எனக்கு அபயம் கொடுத்து காப்பாத்தின. அதனால உனக்கு ஏதாவது கேடு வந்ததா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இப்ப நமக்கு நம்மள்ட்ட ஒருத்த வந்து ஒரு உதவி கேட்கறோம் அப்படின்னாக்க நம்ம அவனுக்கு உதவி பண்றோம். ஒரு ஒருத்தனுக்கு பண கஷ்டம் இருக்குன்னா நம்ம அவனுக்கு பணம் கொடுக்கறோம். நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா அவனோட கஷ்டம் தீர்றது. ஆனா நம்மள்ட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் குறைஞ்சு போறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இறைவன் வந்து அளவற்றவன், அளவற்ற கருணை உடையவன், எல்லாம் செய்ய வல்லவன். அதனால எவ்வளவோ பெரிய பெரிய வினைகள் செய்த அடிவனாகிய நான் எனக்கு அருள் குடிஞ்சு என்னை காப்பாத்தினேன். அப்படி காப்பாத்துறதுனால உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதான் சொல்றேன், அஞ்சு நிலை அடித்தொண்டையினருக்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது ஏன் உனக்கு ஏதாவது குறையிறதா? ஒரு குறையும் கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நீ. அந்த சிவருமான் எங்கே இருக்கான்? பாண்டி கொடுமுடியில் இருக்கான். அந்த பாண்டி கொடுமுடி எப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி? பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி. பாண்டி கொடுமுடியில் காவிரி பாய்கின்றது. அது எல்லா பாட்டிலையும் வரும். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். காவிரின்னு சொல்லலை, ஆனால் அது இம்ப்ளிகேஷன். இங்கே பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய பெண்கள்லாம் நீரில் மூழ்கி குடைந்து குடைந்து குளித்து மகிழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி. அதனால காவிரியில் குளிக்கிறா அப்படிங்கிறது இம்ப்ளிகேஷன். இது முன்னாடி பாட்டு பின்னாடி பாட்டெல்லாம் பொறுத்து இது காவிரியில் அவர்கள்லாம் குளிக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களுடைய இளம் பெண்கள்லாம் காவிரியில் மூழ்கி குளித்து மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில் இருக்கிற நஞ்சணி கண்ட நீலகண்டனே அப்படின்னு அர்த்தம். நஞ்சை அணிகின்ற கண்டத்தை உடையவனே நீலகண்டனே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு உன் திருப்பெயரான நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அந்த ஆதி அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. இதில் நீங்கள் உங்களுக்காக இலக்கண செய்திக்காக சொல்கிறேன். தேவாரத்தில் சில பாடல்களில் வரும். நம்ம மாசில் வினையும் பதிகம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் நாலாம் பாட்டில் வரும். நடலை வாழ்வு கொண்டு என் செய்தர் நானிலீர், சுடலை சேர்வது சொற்பிரம் ஆனமே, கடலின் நஞ்சு அமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனி பண்டமே அப்படின்னு ஒரு பாட்டு மாசில் வினையும் பதிகிறது நாலாம் பாட்டு. அதில் முதல் அடியில் சொல்கிறது நடலை வாழ்வு கொண்டு என் செய்தர் நானிலீர் அப்படின்னா, இந்த மாதிரி பொய்யான வாழ்வில் இருந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வெட்கமில்லாதவர்களே நீங்கள் என்ன செஞ்சுட்டுருக்கள் அப்படின்னு கேட்குறார் அப்பர். என் செய்தர் அப்படிங்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. அது பன்மையில் வருது என் செய்தர், ஒருமையில் என் செய்தி அப்படின்னு வரும். அது இன்னொரு பாட்டில் சுந்தரரை பார்க்கிறார், அழுது நீ இருந்து என் செய்தி மனநே அப்படிங்கிறார். அதனால் அந்த தீ அப்படிங்கிறது முன்னிலையில் வர்ற செகண்ட் பர்சனில் வர்ற ஒரு என்டிங், அது வெர்ப் என்டிங். அது நீங்கள் இலக்கண நூல்களில் பார்த்தனாக்க அதை பற்றி விளக்கம் இருக்கும். உதாரணமாக நான் இதுக்காக வெப்பில் தேடினப்போ பார்த்த ஒரு நோட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வைத்தியநாத தேசிகர்னு ஒருத்தர் இலக்கண நூல் எழுதியிருக்கார். அதில் சொல்லதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஓடுதி பாடுதி முதலியவற்றில் ஓடு பாடு முதலியன பகுதி இகர முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு அவர் நோட்ஸில் கொடுக்குறார், விளக்கம் கொடுக்குறார். இது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓடுனா ஓடுதி, பாடுனா பாடுதி, அது மாதிரி செய் அப்படின்னா செய்தி, ஆதல் அப்படின்னா ஆதி. அந்த ஆதிங்கிற வார்த்தைக்காக இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம மறக்காது இது மாதிரி கேட்டுட்டோம்னா. ஆறாம் பாட்டுக்கு போவோம். ஏடு வானிலம் திங்கள் சூடினை என் பின் கொல் புலித்தோலின் மேல் ஆடு பாம்பு அது அரைக்கு அசைத்து அழகனே அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி செடனே உன்னை நான் மறக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இதில் ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக பார்த்தோம்னா நமக்கு எளிதல் புரியும். அது ஏடு வானிலம் திங்கள் சூடினை, அது ஒரு சென்டென்ஸ். அது அப்படின்னா ஏடுன்னா நமக்கு தெரியும், பூவில் இருக்கிற இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏடுன்னு பேர். நம்ம தோடுடைய சிவையின் பாட்டில் கூட வர்றது, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தே தருள் செய்தே பீடுடைய பிரமாபுரம் மீவே பெமானுவன் என்று. அதில் வர்றது ஏடு அப்படிங்கிறது, ஏடுடைய மலர் அப்படின்னு. ஏடு அப்படின்னா பூவில் இருக்கிற இதழ். இதில் என்ன சொல்றார், சிவருமான் தலையில் சந்திரன் அணிந்திருக்கிறார். அந்த சந்திரன் பிறைச்சந்திரன். அது எப்படி இருக்கு? அது ஒரு பூவோட இதழ் மாதிரி இருக்கு. அதான் ஏடு வான் இளம் திங்கள் சூடினை, பூ இதழ் போல இருக்கிற. வான் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வானம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ரெண்டும் இங்க பொருந்தும். சந்திரன் வந்து அழகா இருக்கு, வானத்துல இருக்கு, அதனால அந்த ரெண்டு பொருளும் பொருந்தும் இந்த வான்கிற வார்த்தைக்கு. அதனால பூ இதழ் போல இருக்கிற வானத்து இளமதியை உன் திருமுடி மேல் அணிந்திருக்கின்றாய் அப்படின்னு அதுக்கு பொருள். ஏடு வானிளம் திங்கள் சூடினை என் பெண், அப்புறம் என்ன அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சிவருமானுடைய பரம கருணையை காட்டுற ஒரு நிகழ்ச்சி அது, இந்த சந்திரன் அணிந்தது. அதனால தான் அந்த பல பாடல்களில் அந்த சந்திரன் அணிந்ததை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா அந்த கதை நமக்கு தெரியும். சந்திரனுக்கு 27 மனைவிகள். அவன் ஒரு மனைவி மேலே மட்டும் ரொம்ப பிரியமாக இருப்பான், மற்றவாளெல்லாம் உதாசீனப்படுத்துவான். அப்போ அவன் மாமனார் சபிப்பேறவன், நீ தேஞ்சு அழிஞ்சு போக கடவாயாகன்னு. அதனால தானே ஒவ்வொரு கலையாக குறைஞ்சு தேஞ்சின்றப்பான் சந்திரன். கடைசியில் ஒரு கலை மிச்சம் இருக்கிறவ சிவபெருமான் காலில் வந்து சரண் அடைவான். அப்போ சிவபெருமான் அவனுக்கு இறங்கி அவனை தூக்கி தன்னுடைய திருமுடி மேலே வச்சுக்குவார். அப்படி சிவபெருமானோட திருமுடி மேலே இருக்கிறதுனால சந்திரன் அழியாமல் இருக்கான், அது கருத்து. அதனால் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான் அப்படிங்கிறார். அது சந்திரனை தூக்கி தலையில் வச்சுன்ட்டு அப்படிப்பட்ட கருணை உடையவன் நீ, இதுக்கு மேலே நான் இன்னும் வேற என்ன சொல்லணும் அப்படிங்கிறார். என் பெண் அப்புறம் என்ன அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அவரை வர்ணிக்கிறார். கொல் புலித்தோலின் மேல் ஆடு பாம்பது அரைக்கு அசைத்து அழகனே. இறை சிவருமான் இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கார். அந்த புலித்தோலுக்கு மேலே பெல்ட் மாதிரி ஒரு பாம்பை கட்டின்னு இருக்கார். கொல் புலித்தோலின் மேல் கொல்லுகின்ற தன்மையுடைய புலியின் தோலை இடுப்பில் கட்டின்னு, அதுக்கு மேலே ஆடு பாம்பது அரைக்கு அசைத்து அழகனே. ஆடுகின்ற பாம்பு அப்படின்னா படம் எடுத்து ஆடுறது இல்லையா, அசைகின்ற பாம்பு. அப்படி பாம்பு அசைஞ்சுட்டு இருக்கு. அந்த அசைகின்ற பாம்பை அறையில் இடுப்பில் அசைத்து அழகனே, அசைத்து அழகன்னா கட்டின்னு இருக்கிற அழகனேன்னு அர்த்தம். அசைத்தல் அப்படின்னாக்க ஷேக் அப்படின்னு அர்த்தம் இல்லை, வேவுன்னு அர்த்தம் இல்லை. இடுப்பில் கட்டிக்கிறது இந்த இடத்துல அசைத்தல்னா கட்டிக்கிறது. ஆர்த்தல், அசைத்தல், வீக்குதல் அப்படின்லாம் வார்த்தைகள் வரும் தேவாரத்தில் கட்டிக்கிறதுக்கு. அதனால புலித்தோல் மேலே பாம்பை இடுப்பில் கட்டின்னு இருக்கிற அழகனே. அந்த சிவபெருமான் எங்கே இருக்கான்? அந்தன் காவிரி பாடு தன்புணல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனேங்கிறார். இதில் பரஞ்சோதிங்கிற ஃப்ரேஸை நம்ம கடைசியில் முன்னாடி இங்கே தனியாக வச்சுக்கணும். ஏன்னா அது சிவபெருமான சொல்கிற ஃப்ரேஸ் அது. மற்ற வார்த்தைகள்லாம் அந்த கொடுமுடிக்கு அப்ஜெக்டிவாக வருது. பரஞ்சோதினா மேலான ஜோதி வடிவனே. அந்தன் காவிரி பாடு தன்புணல் வந்து இழி பாண்டி கொடுமுடி சேடனே. இந்த அழகிய குளிர்ந்த காவிரியின் பாடுகின்ற குளிர்ந்த நீரானது வந்து பாய்கின்ற பாண்டி கொடுமுடியில் இருக்கும் சேடனே. சேடன் அப்படின்னா சேடுனா உயர்ச்சி, உயரம். சேடன் அப்படின்னாக்க பெருமையுடையவன், மிக உயர்ந்தவன். அதான் சேடன், பெருமை உடையவன் அர்த்தம். சேடுனா பெருமை, உயரம். ஆனால் விளக்கத்தில் இன்னொரு மீனிங்கும் கொடுக்குறா, பொட்டன்ஷியல் மீனிங்னு. சேஷம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை உண்டு. சேஷம்னா மிச்சமாக இருக்கிறது. சேடன் சேஷன் அப்படின்னா மின் எஞ்சி இருப்பவன். அதாவது இந்த சர்வசம்ஹார காலத்தில் எல்லாமே இறைவனுக்குள்ளே ஒடுங்கிடும். அப்போ எஞ்சி இருப்பது இறைவன் ஒத்தந்தான் இருப்பான். அப்படி எல்லாம் ஒடுங்கிய பின்னும் எஞ்சி இருப்பவன் அப்படிங்கிற பொருளில் சேஷன் அப்படின்னு எடுத்துட்டு சேடன் தமிழ் அப்படி வரும். அதனால சேடனா எல்லாம் ஒடுங்கிய பின்னும் எஞ்சி இருப்பவன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு விளக்கத்தில் கொடுக்குறான். ஆனால் பெருமை உடையவனே நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம் தமிழ் வார்த்தையிலேருந்து, சேடு அப்படிங்கிறதுலேருந்து. அதனால காவிரியோடைய பாடுகின்ற தன்புணல், தன்முணல் அது என்ன? பாடுகின்ற தன்முணல் என்னது? காவிரியில் நதியில் தண்ணி ஓடுறப்போ ஒரு அலைகள்னால ஒரு சலசலப்பு கேட்கும். அந்த சலசலப்பு இவருக்கு பாடுற புனல் அப்படின்னு இவர் வர்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த வட்ட வாசிகையெல்லாம் கொண்டு வந்து இறைவனை பாண்டி கொட்டுமில்ல சிவருமான காவிரி வழிபடுறதுன்னாரு முன்னாடி பாட்டில். அது மாதிரி இங்கே காவிரி சலசலத்து ஓடுறது. அந்த சலசலப்பு வந்து இவருக்கு அது காதில் பாடுற மாதிரி கேட்கறது. அது இறைவனுடைய புகழை பாடி வழிபடுறதாகவும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்படிப்பட்ட காவிரியுடைய குளிர்ந்த நீர் அலைகள்லாம் வந்து பாய்கின்ற கொடுமுடியில் இருக்கிற பெருமையுடையவனே, உன்னை நான் மறக்கணும், உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு உன் பேரான நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஏழாம் பாட்டுக்கு போவோம். விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன், வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனே, உனை நான் மறக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இது மாதிரி ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக பார்த்தோம்னா நமக்கு நேரடியாக புரிஞ்சுன இந்த பாட்டும். விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன், நான் என் மனசில் மிகுந்த பக்தியோட உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளையே நினைந்தேன் எண்ணினேன். அதனால என்னாச்சு? அப்படி உன்னுடைய திருவடியே ரொம்ப பக்தியோட நினைச்சதுனால உன்னுடைய அருள்னால வினைகளும் விண்டன அப்படின்னா என்னுடைய வினைகள் எல்லாம் நீங்கினு அர்த்தம். விழுதல் அப்படின்னாக்க உடையிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சொல்றது வாயை திறந்து சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் விழுதல்னா விலகுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நீங்கிறது வினைகளும் விண்டன அப்படின்னா வினைகள் எல்லாம் நீங்கினு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றார் அடுத்தாப்புல ரெண்டு அடி கொடுமுடியோடைய வர்ணனை? அப்படிப்பட்ட நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டுடை. அந்த காவிரி ஓடி வர்றது, அந்த காவிரி கரையில சோலைகள்லாம் அடர்ந்து இருக்கு, அதனால ரொம்ப அழகா இருக்கு. அதனால் நெருங்கி வன்பொழில், வன்பொழில்னாக்க வளம் மிக்க சோலைகள் அர்த்தம். வன்மை மூணு சுழி போட்டாக்க வளம்னு அர்த்தம், வன்மை வளமை உடையது. அதனால அடர்த்தியான நெருக்க வளம் மிக்க சோலைகள்லாம் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டு. கோடுனாக்க கரை, காவிரி கோடுனா காவிரியோட கரை. அந்த காவிரி கரையில சோலைகள்லாம் அடர்ந்து அழகா இருக்கு. அந்த இடத்துல வேற என்ன நடக்கிறது? குறும்பை மென்மலை கோதைமார் குடைந்து ஆடுகிறார்கள். இது முன்னாடி சொன்ன பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இங்க குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்தாடு, அந்த படித்துறைகள்லாம் இருக்கு, அதுல இளம் பெண்கள்லாம் நீராடி மகிழ்கிறார்கள். அந்த இளம் பெண்கள் கோதைனாக்க பெண், கோதைமார்னா புளூரல் பெண்கள், குடைந்து ஆடுதல்னா நீர்ல மூழ்கி குளிக்கிறது. அப்படி அந்த கோதைமார்களுக்கு அட்ஜெக்டிவ் குறும்பை மென்முலை கோதைமார். அப்படி குறும்பை மென்முலை கோதைமார அந்த பெண்கள்லாம் இளம் பெண்கள்லாம் குடைந்து ஆடுகின்ற பாண்டி கொடுமுடி விரும்பனே, அந்த பாண்டி கொடுமுடியில விரும்பி உரைகின்றவனே, அதை விரும்புகின்ற பெருமானே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயோ, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லிகிட்டே இருக்கும். இதான் நேரடியான பொருள். எட்டாம் பாட்டுக்கு போவோம். செம்பன்னேர் சடையாய் திரிபுரம் தீயழச் சிலை கோலினாய் வம்பு உலாம் குழலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமயிலாடு பாண்டி கொடுமுடி நம்பனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இதுலயும் அதே மாதிரி முதல்ல சிவபெருமானுடைய புகழ சொல்றார், அப்புறம் பாண்டி கொடுமுடிய வர்ணனை, அதுக்கப்புறம் உன்ன நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். செம்பொன்னேர் சடையாய் அப்படின்னா செம்பொன் போன்ற சடையை உடையவனே. நேர் அப்படின்னாக்க கம்பாரிசன், அது போல அப்படின்னு அர்த்தம். செம்பன் நேர் சடையாய் அப்படின்னா செம்பன் போன்ற சடையை உடையவனே. சிவபெருமானுடைய சடை செஞ்சடை, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காலத்துல பலரும் படங்கள்ல சிவபெருமான சடைய வந்து கண்ணங்கரையில போட்டுடுறா, கருப்பா இருக்காது, அது பொற்சடையது, செம்பன் போன்ற சடை கலர் இருக்கும் அதுக்கு. செம்பன் நேர் சடையாய் அப்படி செம்பன் போன்ற சடையை உடையவனே திரிபுரம் தீ எழ சிலை கோலினாய் அப்படின்னா முப்புறங்களும். திரிபுரம் அப்படின்னா தமிழ்ல பொதுவா அது வினைத்தொகையா வரும். சம்ஸ்கிருதத்துல திரிபுரம் அப்படின்னா தமிழ்ல திரிபுரம்னு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல முப்புறம்னு. ஆனா திரிபுரம் அப்படின்னு தமிழ்ல வினைத்தொகையாகவும் கொள்ளலாம். சில பாடல்கள் நேரடியா வரும், திரிமுப்புறம் எரித்தாய் அப்படின்னே வரும். அப்படின்னா திரிந்த முப்புறங்கள், அந்த மூன்று புறங்களும் எல்லா இடத்துலயும் திரிஞ்சுட்டே இருக்கும், இங்க அங்க பறந்து போய் பலருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது. அதனால எங்கும் திரிகின்ற முப்புறங்களை அதுல தீ எழும்படியாக, அதெல்லாம் தீப்பற்றி எரியும்படியாக சிலை கோலினாய். சிலை அப்படின்னாக்க நம்ம இந்த காலத்துல சிலைனாக்க சிற்பம், கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் அப்படிங்கறதா நமக்கு தெரியும், ஒரு விக்கிரகம் அப்படின்னு. ஆனா தேவாரத்துல சிலை அப்படின்னு வந்தாக்க பொதுவா வில் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், சில சமயம் மலைங்கிற அர்த்தத்துல வரும். அதனால சிலை கோலினாய்னா வில்லை வளைத்தாய்னு அர்த்தம். அதனால முப்பரங்களும் எங்கும் தெரிகின்ற முப்பரங்களும் தீப்பற்றி எரியும்படியாக வில்லை வளைத்தவனே. அதுனா வில்ல வளைக்கிறது நமக்கு தெரியும், மேருமலைய வில்லா வளைத்தார் சிவருமா. அதனால வில்லை வளைத்தாய் அப்படின்னாக்க அம்பு எய்தான் அர்த்தம் இல்லையா. வில்லு நேரம் இருக்கும், அது எப்ப வளையும், அதுல ஒரு நான் பூட்டி அதுல ஒரு அம்ப கோத்து நம்ம எய்யறப்போ அப்படி வில்லு வளையும், அது அப்புறம் தான் அந்த அம்பு பறக்கும். அதனால அந்த வில்ல வளைத்தான் அப்படின்னாக்க கணை எய்தான் அர்த்தம். அப்படி முப்புறங்களும் தீப்பற்றி எரியும்படியாக வில்லை வளைத்தவனே. வம்பு உலாம் குழலாளை பாகம் அமர்ந்து, இது உமாதேவியை ஒரு பாகத்துல உடையவன் அர்த்தம். வம்பு அப்படின்னாக்க வாசனைன்னு அர்த்தம். தேவாரத்துல வம்பு அப்படிங்கிற வார்த்தை பொதுவா வாசனை அப்படிங்கறதுல வரும், சில சமயம் புதுமைங்கிற அர்த்தத்துல வரும். அதனால வம்பு உலாம் குழலாளை அப்படின்னா வாசனை கமழ்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியை பாகம் அமர்ந்து, ஒரு பாகமாக விரும்பி, அமர்தல்னாக்க தேவாரத்துல விரும்பின்னு அர்த்தம் பொதுவா, விரும்புதல் அமர்தல்னா விரும்புதல்னு அர்த்தம் பொதுவா. அதனால வாசம் கமழ்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக விரும்பி. அப்புறம் அடுத்த ஃப்ரேஸ் காவிரி கோட்டிடை அப்படின்னா காவிரியின் கரையில, கோடுனா கரைன்னு முன்னாடி படலை பார்த்தோம், காவிரி கோட்டிடைன்னா காவிரியின் கரையில கொம்பின் மேல் குயில் கூவ மாமயிலாடு, அந்த மரக்கிளை கொம்புனா கிளை, அங்க சோலை இருக்கு, அந்த சோலைகள்ல மரங்கள்ல கிளைகள்ல குயில்கள்லாம் கூவுகின்றன. கொம்பின் மேல் குயில் கூவ அப்படி குயில்கள்லாம் கூவ மாமயில் ஆடு, ஆனா அங்க அழகான மயில்கள்லாம் ஆடுகின்றன. அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி நம்பனே, அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில விரும்பி உரைகின்ற நம்பனே. நம்பன் அப்படின்னாக்க சிவனுக்கு ஒரு பேர், விரும்பத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். நம்புதல் அப்படின்னாக்க தேவாரத்துல விரும்புதல்ங்கிற அர்த்தம் இல்லையா. இன்னைக்கு நம்ம நம்புறது அப்படின்னாக்க டு ஹாவ் ட்ரஸ்ட், டு ஹாவ் ஃபெய்த் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இன்னைக்கு நம்புறதுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். ஆனா தேவாரத்துல நம்புறது அப்படிங்கிற வார்த்தை வர்ற இடத்துல எல்லாம் டு லவ், டு லைக் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதனால பாண்டி கொடுமுடி நம்பனே, அப்படி பாண்டி கொடுமுடியில் விரும்பி உரைகின்ற நம்பன் என்ற திருநாமமுடைய சிவருமானே, எல்லாராலும் விரும்பப்படுபவனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயே, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். இதான் எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒன்பதாம் பாடல் சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் எம்பொன் மாமணி என்று பேர் எண்ணாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. சாரணன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இது. ஏன்னா இந்த காலத்துல சாரணர் அப்படின்னாக்க ஸ்கவுட் அப்படிங்கிற மாதிரி, ஸ்கவுட் ஸ்பை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம உபயோகிக்கிறோம் சாரணன் அப்படின்னாக்க. ஆனா இந்த இடத்துல வர்ற சாரணங்கிற வார்த்தை அடைக்கலம் தருபவன்ங்கிற அர்த்தம். சரணம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து சாரணன் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காருங்க. சரணம் அப்படின்னாக்க அடைக்கலம்னு அர்த்தம். அந்த சரணம் தருபவன் சாரணன் அப்படிங்கிற ஒரு ரூட்லேருந்து வருது இந்த இடத்துல சாரணன்ங்கிற வார்த்தை. அதனால நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவன், நமக்கு அடைக்கலம் தருபவன், புகலிடம்னு அர்த்தம் இந்த சாரணன்ங்கிற வார்த்தைக்கு. சாரணன் தந்தை அப்படின்னா நமக்கு தந்தையாக இருக்கின்றவன். எம்பிரான் எம் தலைவனே, எந்தை தம்பிரான் எம் தந்தைக்கும் தலைவனே, எம்பொன் எம் பொன் போன்றவனே, மாமணி மாமணியே அப்படின்லாம் பேர். 2000 கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிக்கலாம். இந்த தேவர்கள் இருக்காளே, எண்ணற்ற தேவர்கள். 8000 கோடி தேவர்னாக்க என்ன அர்த்தம்? 8000 கோடி தேவர்கள் அர்த்தம். 8000 கோடி தேவர்கள் ஒரு கணக்கு, ஒரு பொய்டிக்கா சொல்றாரு. ஆனா பல கோடி தேவர்கள் அர்த்தம் இல்ல, 33 கோடி தேவர்கள் நம்ம பொதுவா சொல்லுவோம். அது மாதிரி எண்ணற்ற தேவர்கள், அப்படி கோடிக்கணக்கான தேவர்கள்லாம் என்ன சொல்றா? எமக்கு அடைக்கலமானவனே, எம் தந்தையே, எம் தலைவனே, எம் தந்தைக்கும் தலைவனே, என் பொன் போல்றவனே, மாமணியே அப்படின்லாம் இறைவனுடைய பல்வேறு நாமங்களை சொல்றா இல்லையா? இதெல்லாம் இறைவனுடைய நாமங்கள். அப்படி இறைவனுடைய பல நாமங்களை பல கோடி தேவர்கள் ஓயாம சொல்லிட்டே இருக்க, பிதற்றி நின்று பிரிகிறார் அப்படிங்கிற பிதற்றுதல் அப்படின்னாக்க சொல்லிட்டே இருக்கிறது. நீங்க பேச்சுல வந்து பேத்தறான் அப்படிம்போம், பேத்துறதுங்கிறது பிதற்றுதல் பேச்சுல நீங்க மருவி வந்திருக்கு அப்படி. பேத்துதல் பிதற்றுதல், பிதற்றுதல்னா என்ன அர்த்தம்? ஓயாம சொல்லிட்டே இருக்கிறது இல்லையா? அதுபடி அவருடைய அன்பு மிகுதியினால, பக்தி மிகுதியினால கோடிக்கணக்கான தேவர்கள்லாம் இறைவனுடைய பல்வேறு திருநாமங்களை சொல்லிட்டே இருக்க, பிதற்றி நின்று பிரிகிறார் அப்படின்னா உன்னை பிரிய மாட்டார்கள் அர்த்தம். பிரிகிறார், பிரிதல், பிரிவார்னா பிரிவார்கள், பிரிகிறார்னா பிரிய மாட்டார்கள். இது கில் அப்படிங்கிற வார்த்தை தேவாரத்துல வரும் அங்கங்க. கில், கிலான், கிலேன், கிட்ரான் அப்படின்லாம். அதனால பிரிகிறார்னா பிரிய மாட்டார்கள் அர்த்தம். அப்புறம் வேற என்ன சொல்றாரு? நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா. இந்த கொடுமுடியில பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை வழிபட்டு இருக்கா, அதான் இங்க சொல்றார் அவர். இந்த ஸ்தல புராணத்தை இங்க ரெஃபர் பண்றார் அவர். நாரணன் பிரமன் தொழும் கரையூரில், பிரம்மா விஷ்ணுவும் பிரம்மாவும் வழிபடுகின்ற கரையூர்ல பாண்டி கொடுமுடியில இருக்கிற சிவருமானே அப்படிங்கிறார். அதனால நீங்க கொடுமுடி போனா பாக்கலாம், அங்க ஒரு வன்னி மரம் இருக்கு. வன்னி மரத்துக்கு கீழே 3 முகங்களோட ஒரு பிரம்மா இருக்கார். பிரம்மாவுக்கு 4 முகங்கள் இருக்கணும் போவோம். ஆனா இந்த இடத்துல மட்டும் பிரம்மா 3 முகங்களோட காட்சி கொடுக்கிறார். அந்த வன்னி மரமே அவருடைய 4வது முகம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அங்க திருமாலுக்கும் ஒரு சந்நிதி உண்டு. ஏன்னா இவா ரெண்டு பேரும் அங்க சிவருமான வழிபட்ட தலம். அதான் இங்க இவர் சொல்ற நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா. காரணன் அப்படின்னாக்க காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும் காஸ், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறோமே அதுதான் காஸ். இந்த காரணம்னாக்க எல்லா இந்த உலகத்துக்கெல்லாம் மூல ஆதி காரணனாக இருக்கும், மூல காரணனாக இருக்கும். அதனால எல்லாற்றுக்கும் முதல்வனாக இருக்கிறவன் சிவருமான். அப்படிப்பட்ட சிவருமானே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. உன நான் மறந்தாலும் எனக்கு உன் பேரை சொல்லிட்டே இருக்கும். 9வது பாடலுக்கு நேரடியான பொருள். ஓகே, 10வது பாட்டு. கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானுலா வரி வண்டு அரை கொன்றை தாரனை படப்பாம்பு அரை நாணனை தொண்ட நூரன் சொல் இவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே. சுந்தரர் தேவாதல கடைசி பாட்டுல இந்த ஊர்ல இருக்கிற இந்த சுவாமி மேல சுந்தரன் ஆகிய நான் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலன் சொல்லுவார். அதன்படி இந்த பாட்டிலையும் சொல்ற, இந்த பதிகத்தையும் சொல்றவர். கோணிய பிறை சூடியை, பிறைனா நமக்கு தெரியும் பிறைச்சந்திரன். அந்த பிறைச்சந்திரன் எப்படி இருக்கு? கோணிய பிறையது. கோணுதல் அப்படின்னாக்க வளைதல் அர்த்தம் இல்லையா? மனம் கோணாமல் நடந்து கொள்ளுதல் அப்படின்பா இல்லையா? அந்த மாதிரி கோணுதல் அப்படின்னா வளையிறது, அதுல இருந்தா கோணம்ங்கிற வார்த்தையும் வருது தமிழ்ல. அப்படி கோணிய பிறைனா வளைந்த பிறையை சூடிய சிவருமானை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை. இந்த கரையூருங்கிற ஊர்ல பாண்டி கொடுமுடிங்கிற கோவில்ல விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற சிவருமானை பிஞ்சக பித்தனை. இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, பித்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிஞ்சகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பித்தன்கிற வார்த்தை நமக்கு தெரியும், பித்தன்னா பைத்தியம்னு பொதுவான அர்த்தம். ஆனா அந்த இடத்துல பைத்தியம்னா இறைவனுக்கு ஏன் பித்த, சிவருமானுக்கு ஏன் பித்தன்கிற பேர் அப்படின்னாக்க அவன் அளவில்லாத கருணை உடையவன். அதை பத்தி நம்ம முன்னாடி பித்தா பிறை சுடி பாட்டும் போது பேசியிருக்கோம் இல்லையா? அவன் வந்து அவனுக்கு பிள்ளை பித்து இல்லைன்னா அவனுக்கு சினிமா பைத்தியம் அப்படிலாம் சொல்றோமே. அது மாதிரி ஏதோ எந்த ஒரு விஷயத்து மேல அளவில்லாத அன்பு இருக்கோ பித்து அப்படிம்போம். அது மாதிரி சிவருமான் இந்த உயிர்கள் மேல அளவில்லாத அன்பு உடையவன், அதனால அவனை பித்தன் அப்படின்னு சொல்றோம். இந்த பித்தன்கிற வார்த்தை வேற எந்த கடவுளுக்கும் சொல்றது இல்ல. இப்ப முருகனுக்கோ இல்ல திருமாலுக்கோ இல்ல வேற யாருக்கும் பித்தன்கிற வார்த்தை சொல்ல மாட்டோம், சிவருமானுக்கு மட்டுமே சொல்ற வார்த்தை இது. பிஞ்சகன் அப்படின்னாக்க இது ஒரு தேவாரத்துல பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய வார்த்தை. இதுக்கு தலை கோலம் அணிந்தவன் அப்படின்னு பொருள் சொல்றான். இந்த சிவருமான் தலை மேல சந்திரன், கங்கை, பாம்பு, கொன்றை, வில்வம், இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் தலையில வச்சிருக்காங்க. அதனால அவனுக்கு தலைக்கோலமுடையவன் அப்படிங்கிற அர்த்தமாக பிஞ்சகன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றான். அதனால பிஞ்சக பித்தனைனா தலைக்கோலமுடைய பேரன்புடையவனுமா சிவருமானை, பிறப்பில்லியை அப்படின்னா சிவருமானுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது என்றும் இருப்பவன், அதனால பிறப்பு இல்லையே பிறப்பு இல்லாதவன் என்றைக்கும் பிறவாதவனை, பான் உலா வரி வண்டு அரை கொன்றை தாரனை. பான் உலா அப்படின்னாக்க பண் அப்படிங்கிற வார்த்தை எதுகைக்காக பான் அப்படின்னு வந்திருக்கு. பண் உலா வரி வண்டு அரை அப்படின்னாக்க பண்களை பாடுகின்ற இசையோட ரீங்காரம் செய்கின்ற வரி வண்டுகள், வரிகளை உடைய வண்டுகள், அரை கொன்றை அவையெல்லாம் அரைகின்ற ரீங்காரம் செய்கின்ற கொன்றை தாரனை, அந்த கொன்றை மாலையை அணிந்தவனை. தார்னா மாலை, சிவருமான் கொன்றை மாலை அணிந்திருப்பான், அதனால கொன்றை தாரனை. அந்த கொன்றை எப்படி அடிமையாக ஆரூரன் அப்படின்னு பேரு. சுந்தரருக்கு நம்பி ஆரூரன், ஆரூரன் அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர். அதனால ஊரன் அப்படின்னாக்க ஆரூரன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த சிவருமானை அவனுடைய தொண்டனாகிய சுந்தரனாகிய நான் சொன்ன சொல் இவை, நான் பாடிய பதிகமாகிய இந்த பதிகங்களை பாடல்களை இவை சொல்லுவார்க்கு, இந்த பதிகங்களை இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இல்லை துன்பமே, அவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு அவர் பலன் சொல்றார். இந்த பதியத்தை பாடுறதுனால நமக்கு துன்பங்கள்லாம் இல்லாம என்று இன்பமாக இருப்போம் அப்படின்னு பலன் சொல்றார். அதனால இப்ப இந்த பதியத்தை முழுக்க பார்த்துட்டோம். அதனால இதுல என்ன சொல்றார், எல்லா பாட்டிலையும் பொதுவா சொல்றது என்னன்னாக்க, என்னுடைய இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் இருக்கிற சிவருமான என்னால மறக்கவே முடியாது, நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு அவருடைய திருப்பெயரான நமச்சிவாயங்கிற தன்னால சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் சிவருமானுடைய புகழை பாடி அந்த பாண்டிக்கோடு கொடுமுடி இருக்கிற அந்த ஸ்தலத்துடைய வர்ணனையை பாடி, காவிரி ஓடுறது அது அழகா இருக்கு, அதுல கரையில மயில் சோலைகள் இருக்கு, மயில் குயில் கூவுறது, மயில் ஆடுறது, இளம்பெண்கள் குளிக்கிறா, அந்த நதியில பூமாலைகள்லாம் வர்றது, அந்த நதி சலசலத்து ஓடுறது அப்படின்லாம் பல விதமான வர்ணனைகள்லாம் சொல்லி அங்க இருக்கிற சிவருமான இன்னைக்கும் நான் என் நாக்கு பொழுதுண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த பதியத்தை பாடுறவர்களுக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு ஒரு பலனையும் சொல்றார். இதான் இந்த பதியத்துக்கு எனக்கு அறிந்த, நான் அறிந்தவர்கள் ஒரு சுருக்கமான விளக்கம். ஆமா, பெண்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பாவைமார் கோதைமார் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையும், தமிழில் பெண்களுக்கு பல வார்த்தைகள் உண்டு, அது இலக்கியங்களில் பாடல்களில் இன்டர்சேஞ்சபிளாகவும் வரும், சில சமயம் சட்டில் டிஃப்ரென்ஸோடையும் வரும். அது பெண், மங்கை, மடந்தை, கோதை, பாவை, அறிவை, நங்கை, மங்கை, பல பெயர்கள் உண்டு பெண்ணு சொல்றதுக்கு. இதை தவறையும் ஆயிழை, செயழியை, செயழிழை, நேரிழை அப்படின்னு அவர்களுடைய வர்ணனையா வரும். அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களை வச்சு அப்படிப்பட்ட ஆபரணங்களை பூண்ட பெண்ணே அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் வரும். இல்லைன்னா மெல்லிடையாள், மென்முலையாள் அப்படின்லாம் அவருடைய இடையையோ முலையோ வர்ணிச்சோ அப்படியும் சொல்லும். அதனால இந்த பாவை கோதை அப்படிங்கிற ரெண்டும் பெண்கள் அப்படின்னு இளம்பெண்கள்னு குறிக்கிறது அவ்வளவுதான். இந்த பதிகம் எப்படி இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா, எளிமையா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? பதிகத்துடைய பொருளை பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த பதிகத்தை தினம் ஒரு தினம் படிச்சோம்னா நமக்கு அந்த பொருள்லாம் மனசுல பதியும், கேட்டதோட ஞாபகம் வரும், மனசுல பதியும்.

0: ர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் யாத்திரை பத்து.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கந்தமோடுயிர்படும் கணபங்கமென சிந்தைகுள் சாக்கியர்த்தயங்க மூகராய் முந்தொரு முகையை முடிவித்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் ஜீகுவா. ாகனை வைத்தாய் இச்சைக்கானார் வந்தும் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆண்டுடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவாய் நான் ஜீயேன் பேசாயே. பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் புதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் அடியேனே. பார்வதி மாணிக்கவாச சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் திருவருளை பெற்று அதன் மூலமாக இந்த திருவாசகம் என்கின்ற பாடலை பாடி இந்த உலகுக்கு உபகாரம் செய்தவர். அவர் சிவபெருமானிடத்திலே தன்னுடைய உடல் பொருள் ஆகிய எல்லாவற்றையும் அவனுடைய திருவடியிலே கொடுத்து விட்டவர். அப்படி கொடுத்த பிறகு அவரை சில காலம் இங்கே இருந்து பிறகு தில்லைக்கு வருக என்று அருள் பண்ணினார். அந்த இடைக்காலத்திலே உலகியலிலே அவர் வந்து புகுத முடியாமல் இருந்தது. உலகத்தாரோடு சேர்ந்து வாழ முடியாமல் இருந்தது. பரமஞானிகளுக்கு உலகத்தாரோடு சேர்ந்து வாழ பிடிக்காது. உலகியலிலேயே உழன்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஞானிகளோடு சேர்ந்து வாழ ஒத்து வராது. அதனாலே மாணிக்கவாசகர் உலகத்தாரோடு மற்றவர்களை போல அவர் இந்த லோகத்திலே வாழ விரும்பவில்லை. அதனாலே என்னை உன்னோடு சீக்கிரமாக சேர்த்துக்கொள் என்று சொல்லி இந்த திருச்சதகத்திலே தேசிகர் மோகம் என்பது இந்த திருச்சதகம். அதனாலே என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்கின்ற அந்த ஆவலிலே பாடப்பட்டது இந்த திருச்சதகம்.
3: ஆனந்த பரவசம் 81. இது 9வது திருச்சதகத்துல 9வது பதிகம். திருச்சதகம் 100 பாட்டு. 100 பாட்டுல 10 பத்தா 10 வகையா பாடுறாரு. 10 பத்தா 10 வகையா பாடுறாரு. அதுல இது 9வது. இது ஆனந்த பரவசம்னு பேரு. இது எப்படின்னு கேட்டா ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசம் என்று சொன்னால் உலகம் உடல் உயிர் எல்லாவற்றையும் மறந்து ஆனந்தத்துல ஈடுபட்டு அதன் வசமாக இருத்தல், சிவானந்தத்துல ஈடுபட்டு அதன் வசமாக இருத்தல். ஆனந்த பரவசம் என்று சொன்னால் ஆனந்தத்தை நினைந்து அதன் வசமாக ஆகிவிடுதல். அது இங்கெல்லாம் ஓமையே சொல்ல முடியாது அந்த இதுக்கு. அப்படிப்பட்ட ஆனந்த பரவசம். அதுல என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் இங்க என்ன வச்சுட்டார், எங்க வச்சுட்டாரு, உலகத்துல வச்சுட்டார். வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க என்ன வச்சுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா இந்த உலகம் இப்படி இருந்து கொண்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும் ஆதாரம் தெரியுமா? பொய் இருக்கணும். உலகம் இருக்கணும்னா பொய் இருக்கணும். இந்த உலகத்துக்கு விதை பொய்னா, உலகத்துக்கு வித்து பொய்னா மாயை. மாயைனா உலகம், மாயை பொய், மாயை பொய். பொய்யான இந்த உலகத்துக்கு விதை வேணும் இல்ல, இந்த உலகத்துக்கு விதை வேணும் அல்லவா? அந்த வித்து எதுன்னு கேட்டா இந்த மாணிக்க வாசகன் தான் பொய்க்கே வித்து. இவனை கூட்டிகிட்டு போயிட்டா அந்த உலகமே இருக்காது, பொய்யே அழிஞ்சு போகும். பொய் போச்சுன்னா உலகம் இருக்காதுல்ல. இப்ப பொய் போச்சுன்னு வச்சுக்கப்பா உலகம் இருக்காது. இப்ப கரண்ட் போச்சுன்னா அழகிட்டு இருக்கும், வெளிச்சம் இருக்குமா? அது மாதிரி பொய் போச்சுன்னா உலகம். அதனால இவனை கூட்டிட்டு போகப்படாதுன்னு என்னங்க வச்சுட்டு போட்டாரு. விச்சுனாலும் விதையினாலும் ஒண்ணு, வித்துக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என வைத்தாய். விச்சு விச்சுன்னா விதைக்கு கேடு வரப்படாது, பொய்க்கு விதையா இருக்கிற கேடு, அந்த பொய்யான விதைக்கு கேடு வரப்படாது. அது கேடு வராம அந்த பொய் வளர்ந்து கொண்டு இருக்க போனோம்னா இதே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஆளாம் காரணமாக்கு. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என வைத்தாய். சரி, உன்னோடு வந்தவங்க எல்லாம் எப்படி? எல்லாம் உனக்கு பிரியமான ஆளுகள், உனக்கு பிரியமான ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டார். இச்சைக்கானார் எல்லாரும் வந்து தாழ் இருந்தார். உண்மையில அவங்களுக்கு பிரியம், அவங்க மேல உனக்கு பிரியம். உண்மையில அவங்களுக்கு பிரியா, அவங்க மேல உனக்கு பிரியம். எனக்கு உன் மேல பிரிய இருக்குது, எனக்கு உன் மேல பிரிய இல்ல சாமி. விச்சுக்கேடு பொய்க்காக இச்சைக்கானார் எல்லாரும் வந்து தாழ் இருந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்து கொண்டேன், அச்சத்தாலே ஆழ்ந்தது. பிறவி வருமோ என்கின்ற அச்சத்தால், பிறவி வருமோ அல்லது சிவன் வருவானோ வரமாட்டானோ என்கின்ற அச்சம். சிவன் வரமாட்டானோ, ஏன்னா தகுதி இல்லாதவனை போய் ஆண்டு கொண்டான், தகுதி இல்லாதவனை போய் ஆண்டு கொண்டான். அவனுக்கு சரியா இல்லை, அதனால சரியவனை அப்படியே விட்டு, அவனுக்கு போனும் போடப்படாது, பிறந்தாலும் இருக்கப்படாது, அப்படியே தச்சு வைக்காம விட்டுருவோம். அப்படி விட்டு காண்டா என்ன பண்றது? தச்சு வச்சுக்கிட்டாத்தானே. நாலு தடவை போன் போடுறோம்னு வச்சுக்க, அவர் எடுக்கவே இல்லை, எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்க, கண்ட போது பேசலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? அது போல விட்டுருவாரோ என்கின்ற அச்சத்தாலே ஆழ்ந்துருகின்றேன். அச்சத்தாலே நான் துன்பத்திலே ஆழ்ந்துருகின்றேன். ஆரூரியம் பிச்சை தேவா, திருவாரூரில் எழுந்தவங்க இருக்கிற பிச்சை தேவா, பிச்சை தேவன்னு சிவபெருமான். சாரி ராவணத்துல பிச்சை எடுத்தார் அல்லவா, பிச்சை தேவன். சிவபெருமான் தான் பிச்சைக்காரன், சிவபெருமான் தான் பிறகு, பிறகு அவன் தான் பிச்சைக்காரன். அவன் பிறகுன்னா அவன் தான் பிச்சைக்காரன், அரசனா அவன் தான். பிறகுதா, அதனாலே இப்படி ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் செய்யும் கேட்டார். இப்படி என்னுடைய நிலை இருக்கிறது, இப்ப நான் என்ன செய்யறது? வாய் திறந்து ஏதாவது ஒரு சொல்லு சாமி, வாய் திறந்து ஏதாவது உரை சொல்லுவாயா? அதே பிச்சை தேவா என்னான் பேசாயே, பேசப்பட்டே நின்னடியாய். இது பெரிய அற்புதமான வாக்கியம். உன் அடியார்கள் கூட்டத்திலே நான் ஒரு நாள் கலந்திருந்தேன். அந்த அடியார்கள் எல்லாம் என்னை ஒரு மனிதனாக எண்ணி பேசினார். பரவாயில்ல, வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டாப்பா இருந்து அது மாதிரி யாரு யார் இந்த மாதிரி பக்தி பண்ண முடியும்? சிவனை பக்தி பண்ணி மந்திரி வேலையை விட்டுட்டா ஐயா, ஒன்னா நம்பர் பக்தி ஐயா, நம்ம எல்லாம் அப்படி இல்ல ஐயா, என்ன எல்லாம் போகணும்னு பேசணும். உள்ளவர் பேசிட்டு கொஞ்சம் இருக்குது, நான் அதை விட்டுட்டு நம்ம போக முடியல. இப்ப கொஞ்சம் வச்சிருக்கிறோம், அதை விட்டுட்டு போக முடியும். மந்திரி வேலை முதலமைச்சர் வேலையை விட்டு விட்டு வந்துட்டா ஐயா, இவன் அல்ல ஐயா சிவபக்தன், இவன் ஐயா என்று எல்லாரும் போழ்ந்து பேசுகிறார்கள். பேசப்பட்டே நின்னடியாரு, இது பெரிய பேரு. இந்த என்னுடைய வாழ்க்கையிலே அறியாது என்னை புகழ்ந்து பேசும் முடியாத, அறியாது என்னை புகழ்ந்து பேசும் முடியாத திருவருள் கூட்டி வைத்தது, அது ரொம்ப பாக்கியம். பேசப்பட்டேன் நின்னடியாரு. அதையெல்லாம உன்னுடைய திருக்கரத்தினாலே, உன்னுடைய திருக்கரத்தினாலே என்னுடைய நெற்றியில திருநீறு பூசி விட்டார். திருநீறு பூசி, இது யாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம்? அத்தன் எனக்கு அருளியவாறு சுண்ண வெண்ணீர் அணிவித்து தூணறியே சேருவண்ண அண்ணர் எனக்கு அருளியவார ஆர்வருவார திருநீறு மாணிக்கவாசருக்கு பூசி விட்டார். திருக்கரத்தினர் பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரை பூசப்பட்டேன். பூசப்பட்டேன் என்றால் பரவின, பூசினேன் தங்கின, பூசினேன் தங்கின, பூசப்பட்டேன் பரவின, பரவின என்றால் சிவபெருமான் பூசி விட்டார். சிவபெருமான் திருநீர் பூசி விட்டார். திருநீருக்கு மேல உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாது. ஞானிகளும் திருநீரத்தை இகழாமல் பூசவும், சிவஞானிகள் சிவமூர்த்தனுடன் திருநீரத்தை பூசவும். அதில் திருநீர் பூசவில்லை ஆனால் அவன் சிவனுக்கு அடியவன் அல்ல, சிவகதி இல்லை, சிவகதி கிடைக்காது. திருநீர் பூசாதவனுக்கு வேற எந்த வகையிலும் சிறப்படையவனாயிருந்தாலும் சிவகதி கிடைக்காது. அதனாலதான் திருவாயு ஒளிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதை புலியுரகனேன்னு பாடினார் தபஸ்வன். அதனாலே திருநீரே பூசப்பட்டேன், பூசுவதும் வெந்நீர். பூசுதல் பூசுதல் பூசல்னா நெத்தி நிறைய பூசுதல் புட்டு வைக்கிறது இல்ல பூசுதல் சுண்ணாம்பு பூசுதல் திருநீர் பூசுதல் சந்தனம் பூசுதல் சந்தனம் பூசுதல் பூசுதல் என்றால் நிறைய பூசுதல். அது திருச்சலகத்தில் இன்னொரு பாட்டுல பேசித்தாம் ஈசனே என்றா என்றே பெருமானை எந்தெந்தே பேசி பேசி பூசித்தாம் திருநீரே நிறைய பூசினார். மகாபாரதத்துல ஆகினான் மறைப்படி எண்ணில் ஓடி ஆகமத்தின் படியை எடுத்து ஐந்தும் கூடி பூசினான் மீனி என்று ஊதியால புதியினை புரிந்த சடை புறத்தே போர்த்து பேசினால் அப்பொறுப்பின் சிகரமேவன் சிவனிவனை போடுமென தேவரெல்லாம் பேசினார் வரிசிலைக்கு விதயம் கொண்ட பெருந்தவற்றை நிலை செலுத்து பேசலாமோ என்பது மகாபாரதம் அர்ச்சனந்தவன். அதனாலே இப்படி திருநீரே பூசப்பட்டேன் பூதலாரால் அடியார் என்று ஏசப்பட்டேன். உன்னுடைய அடியாரில் என்ன புகழ்ந்து பேசினார் நீ திருநீர் பூசி விட்டாய் ஊர்ல இருக்கிறவெல்ல என்னை ஏசு ஏசிட்டு பேசுவா ஏச மாட்டேன். இந்த மாதிரி சாமியார போலாமா ஐயா சாமியார போலாமா அது அந்த குதிரை வல்லேன்னு பாண்டியன் தண்டித்த போது ஊரெல்லாம் என்னமா பேசியிருக்கான் ஐயா குதிரை வாங்க போனாலும் குதிரையை வாங்கியாந்து இருக்கணும் ஏன்னா பணத்தை கொண்டாந்து கொடுத்துருன்னா கொண்டு போய் சாமியார்ட்டு கொடுக்கலாமா கோயில் கட்டலாமா இல்ல ஆறு பணத்தை ஆறு இப்ப பல பேர் கேட்கற பல பேர் சொல்ற அப்போ மாணிக்க வாசலுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்கற இவன் நியாயத்தை வச்சு அங்க கேட்கற இவன் நியாயம் அங்க போனாரு சிவன் வசமாகி விட்டாரு சிவன் அருளாலே எல்லாம் நடக்கும். இப்ப மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் இல்ல சிவனாகி விட்டார். அந்த உண்மை சாமானியர்களுக்கு தெரியாது அந்த உண்மை சாமானியர்களுக்கு தெரியாது. ஆகையினாலே இப்படி பூதலாரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இப்பொழுது ஏசா நிற்பல் ஏச அரசே பொன்னம்பலத்தாடு அமுதே என்றும் அருள் நோக்கி இறைவியர் கொக்கு தருவுகள் ஏசத்திருந்தே வேசத்தேன் கரைசேரடியார் கடிசிறப்ப காட்சி கொடுத்து அடிய என்பால் பிரசேர் பாலில் மெய் போல பேசாதிருந்தால் ஏசாரும் மெய்யன்பர்கள் அந்த அந்த அந்த பாட்டு எப்படின்னா திருவருளை நீ எனக்கு செய்யாமல் இருந்தால் மெய்யடியாரும் உன்னை ஏசுவார்கள். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு நான் இப்படி உன்னுடைய அடியவர்களால பேசப்பட்டேன் உன்னால திருநீர் பூசப்பட்டேன் பெரும் பாக்கியம் ஆனா நீ அருள் செய்யாமல் இங்கேயே விட்டுக்கிட்டு இருக்கனால இனையெல்லாம் திட்டதெல்லாம் எனக்கு கேட்குது சாரி இவெல்லாம் திட்டதெல்லாம் கேட்குது ஏசப்பட்டேன் பூதலாரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் ஏசா நிற்பது என்னை உனக்கு அடுத்த பாட்டு கோயில் திரு மூத்தது இருப்பது ஏசா நிற்பது என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பது யான் தானும் பேணா நிற்பேன் என்னருளே பேசா நேசர் குந்திருக்கும் திருவோலக்கம் ஜேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடு என்றாய் இத்தானே ரங்காயம் என்பது கோயில் மூத்தது இருப்பதையும் அதனால் உலகத்தவர்களுக்கு இந்த உண்மை தெரியாமையினாலே ஏசுகிறார் ஏசப்பட்ட இந்த மாதிரி நிலை இந்த மாதிரி நிலையில இனிமேல் நான் இருக்க இயலாம் இந்த மாதிரி நிலையில என்ன என்ன என்ன உன்னுடைய அடியவர்களால பேசப்பட்டேன் உன் திருக்கரத்தால பூசப்பட்டேன் அல்லவா அந்த அளவுக்கு வந்து இங்கே ஊரெல்லாம் திருஷதையும் கேட்டுக்கிட்டு நான் இருக்க முடியாது இருக்க முடியாது சாமி சீக்கிரமா என்னை உன்னோடு சேர்த்துக்கணும் ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாத ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடிய உன்னுடைய திருவடிக்கு வர ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் வேற யாருக்கும் ஆடாகாமல் உனக்கே ஆடானேன் அறியேன் என்று இந்த திருவாசகத்துல பேசுகிறார் மாணிக்க வாசகர். இப்படி மாணிக்க வாசகர் தனக்கு சொல்லுவது போல நமக்கு சொல்லி சிவனை நினைக்க வைக்கிறார் தமக்கு சொல்லுவது போல நமக்கு சொல்லி சிவனை நினைச்சு நீங்க உருப்படி ஆகுங்க சூசகமா ரகசியமா சிவனை நினைக்க வைக்கிறார்.
2: மேன்மைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாரும் பார்வதி வதையே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

சக்கே சதுர்கடும் செம்மை சிறந்த

திகைப்புறும் தேட்டரும் சிந்தை திகைப்பரும் பிண்டத்துள் வாட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும் ஆசை வரும் உள்ளத்து ஆனந்த நாட்டமுரு குறும் நாடகங்கானவே ஆனந்த நாட்டமுருக்குறும்

தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி மூவரோடு ஆடி முனிதனத்தோடு ஆடி பாவினுள் ஆடி பராசக்தி நில்லாடி கோவினுள் ஆடிடும்

அற்புதா கூத்து, இதுவரை பொட்டில்லை கூத்து என்ற அதனை அடுத்து கூத்துல எவ்வளவு வகை பாருங்க. அற்புதா கூத்து பேர்பட்டதான பெருமையெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது.

சகல ஆனந்தமும் ஆசக்தி வடிவு சகல ஆனந்தமும் ஒத்தன் ஆனந்தம் உமையவள் மேனி.

குடல் அங்கார் முயலகன் ஏகாசமாம் திசையட்டும் திருக்கை கண் மோகாய முக்கண்டு மூன்றொழி தானக மாகாய மன்றுள்

மண்டலம் அம்பலமாவது அஞ்சடுத்தாமே, அஞ்சடுத்தாமே அம்பலம்.

தேவர்கள் தெண்டிரை சூழ் பூமிக்குள் உள்ள தேவர்கள் குண்டரிக பத பொன்னம்பர கூத்து குண்டரிக பத பொன்னம்பர கூத்து கண்டு சேவித்து கதிபெறுவார்களே. பொன்னம்பரம் பொன்னம்பர கூத்து கண்டு பொன்னம்பர கூத்து கண்டு சேவித்து

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள் நின்றனன், மூன்றினுள் நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. எல்லோருக்கும் வணக்கம். கடவுள் வாழ்த்து. இதிலிருந்துதான் திருமந்திரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஐந்து கரத்தனை திருமந்திரத்தோடு சேராது அப்படின்னும் சில கருத்து இருக்கிறது. திருமந்திரத்திலே ஒவ்வொரு பாராகிராஃபும் ஒரு ஒரு பாட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதனுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்வதிலிருந்தே நாம் அறிகிறோம். 3000 வருடங்கள் உயிர் வாழ்ந்து வருடத்திற்கு ஒரு பாடலாக கொடுத்தால் ஒவ்வொரு பாடலும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஞானம் தெரிக்கும், ஒவ்வொரு பாடலிலும் எண்ணற்ற ரகசியங்கள் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் முதலையே சொன்னோம், இது ரகசியமான கிரந்தம். இருக்கக்கூடிய திருமுறைகளிலே மிகவும் ரகசியமான கிரந்தம் என்று சொன்னால் அது திருமூலருடைய திருமந்திரம் தான் அப்படிங்கிறது. இதுல நம்பர்ஸ் வச்சு எல்லாம் சொல்லி இருக்கார். ஒன்று அவன் தானே, எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது அத்வைத்தம். எல்லாமே ஒண்ணுதான், அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு பலவாக தெரிகின்றது. அந்த எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அந்த ஒன்றுதான் பல்வேறு நாமரூபங்களோட, பல்வேறு வண்ணங்களோட, பல்வேறு விஷயங்களாக நம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. எல்லாத்துக்கும் காரணம் நாம் வெவ்வேறு விதமாக பிரிவுபட்டிருப்பதால் நமக்கு அந்த பேதங்கள் புலப்படுகின்றது. ஆண் பெண் போன்ற பேதங்கள், இது இந்த நாடு அது அந்த நாடு போன்ற பேதங்கள், இவர் இன்ன வர்ணத்தை சேர்ந்தவர், இவர் அந்த வர்ணத்தை சேர்ந்தவர், இவர் இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர், இவர் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை சேர்ந்தவர், இவர் கிரகஸ்த

சிவப்பு கலர்ல விட்டு கொடுத்தா ஆப்பிள் ஐஸ்கிரீம், எல்லோ கலர்ல விட்டு கொடுத்தா மேங்கோ ஐஸ்கிரீம், பச்சை கலர் நிறத்தை விட்டு கொடுத்தா பிஸ்தா ஐஸ்கிரீம். எண்ணற்ற நிறங்கள், எண்ணற்ற ஃபிளேவர்ஸ். அதுபோல் ஆனா அடியில் இருக்கக்கூடிய ஐஸுங்கிறது ஒண்ணுதான், அந்த ஐஸ்ல மாறுபாடு கிடையாது. அது எப்படி அப்படி இருக்கிறதோ அதுபோல் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், எது இருக்கிறதோ அந்த இருப்பு ஒன்றுதான், அதுல வேறுபாடு கிடையாது. ஆனா வெவ்வேறு தேகங்கள், வெவ்வேறு, ஒருத்தர் குட்டையா இருக்கார், ஒருத்தர் நெட்டையா இருக்கார், ஒருத்தர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் சிவப்பா இருக்கார், ஒருத்தர் ஆணா இருக்கார், ஒருத்தர் பெண்ணா இருக்கா. அப்ப இதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தெரிகின்றதே அப்படின்னா அது நமக்கு அதுக்குள்ள போயிட்டதுனால அது தெரிகின்றது. ஆனா அதனுடைய மூலக்கூறு உயிர் தானே. ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, நெட்டையா இருந்தா என்ன, குட்டையா இருந்தா என்ன, படிச்சவாளா இருந்தா என்ன, பாமரனா இருந்தா என்ன, உயிருங்கிறது போயிடுத்துனா ஒண்ணுதானே. சவம், ஒரே பெயர், அதுல வந்து கேட்டகரி கிடையாது. அப்போ இது வெவ்வேறு கேட்டகரிக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அதுதான். அதாவது இறப்பு என்பது நமக்கு புதிது கிடையாது. ஆத்மபந்துக்களே, ஒரு விஷயத்தை வந்து நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது இறப்பு என்பதை எதிர்நோக்கி நாம் வாழவில்லை, ஏற்கனவே இறந்துதான் இந்த பிறப்பையே எடுத்திருக்கோம். இறப்பு என்பது நமக்கு புதிது கிடையாது, ஏற்கனவே இறந்ததுனாலதான் இந்த ஜென்மா வந்திருக்கோம் இல்லையா. அப்ப இறப்பு என்பது நமக்கு புதிது இல்லை, இறப்பை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் ஏற்கனவே இறந்தவர்கள் தான், மீண்டும் இறக்கப் போகிறவர்கள் தான். அப்போ இந்த ஒன்று அப்படிங்கிறது, இந்த உயிர், இந்த சைத்தன்யம், எது வந்து இந்த சைத்தன்யத்தை உண்டாக்குகிறது, அப்ப உயிர்னா என்ன அப்படிங்கிறதை நோக்கி இட்டு செல்வதற்கு தான் இந்த முதல் வார்த்தை, ஒன்று அவன் தானே. அப்ப ஒரே விஷயமாக இருக்கக்கூடியது, ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள். அவருடைய அருள் இரண்டாக இருக்கிறது, எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டா தெரியுது. சுகம், துக்கம், மானம், அவமானம், கஷ்டம், நஷ்டம் இல்லையா, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியறதுக்கு காரணம் சீதம், உஷ்ணம், எல்லாம் துவந்தமயமான லோகம், இருமைப்பட்ட உலகு, ஆண் பெண், மேல் கீழ், எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா தெரியறதுக்கு காரணம் அது அவருடைய மாயை, அது அவருடைய அருள் தான். அதனாலதான் இரண்டவன் இன்னருள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான்னா அப்புறம் லோக பிரவருத்தியே ஆகாது. லோக பிரவருத்திக்காக எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருந்ததுன்னா தான் அது லோகம் பிரவருத்திக்கும். அப்ப லோக பிரவருத்திக்காக வேண்டி, அவருடைய லீலை நடப்பதற்காக வேண்டி இரண்டவன் இன்னருள் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா காட்டுகிறார். எல்லாமே இரண்டாக இருப்பது போல் காட்டுகிறார். இரண்டவன் இன்னருள் சக்தி சிவம், ஆண் பெண், சீதம் உஷ்ணம், மானம் அவமானம், சுகம் துக்கம், இப்படி எல்லாம் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா காட்டுறதுனால தானே வாழ்க்கை நடக்கிறது, வாழ்க்கையில போக முடியறது, வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியறது, இதெல்லாம் இருக்கிறதுனாலதானே. இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள். அப்போ இந்த இரண்டை தாண்டிய ஒன்று அப்படின்னு எதுன்னு பார்த்தா ஆத்மாதான் மூன்றாவதாக இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவிலே அவர் நிற்கிறார். நின்றனன் மூன்றினுள் எல்லாரும் இங்க எப்படி அபிப்பிராயப்படுறா அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், அதுல நிக்கிறார். அதுல நிக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம், அதை செய்யறாருன்னு தான் சொல்லணும். சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், சம்ஹாரம் பண்றாருன்னு தான் சொல்ல வேண்டி இருக்கும். நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. செய்தனன் மூன்றை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நின்றனன் மூன்றினுள்னு சொன்னதுனால இந்த சக்தி சிவம் தனியா போயிடுத்து அப்படின்னா, அப்புறம் மூணாவதா இது ரெண்டா இருக்கிறது, சக்தி சிவமா இருக்கிறது, ரெண்டாக இருப்பது இரண்டவன் இன்னருள். இப்போ அதை வந்து தேகம்னு சொல்லிக்கலாம், உன்னை வந்து ஜீவன் சொல்லிக்கலாம். அப்ப அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய பூட்டு ஆத்மாதான். இந்த சைத்தன்யம் இருக்கிறதே, இந்த தேகம் இருக்கிறதே, இந்த ரெண்டையும் ஒரு இணைக்கக்கூடிய பூட்டு ஆத்மாதான். இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து பாடி, இன்னொன்னு வந்து கான்சியஸ்னஸ். இது ரெண்டையும் இணைக்கக்கூடியது சோல். இந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதே, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, ஒருத்தன் இறந்து விட்டால் பிரெயின் வேலை பார்க்கறது நின்றுதுன்னா கான்சியஸ்னஸ் ஸ்டாப் ஆயிடும் சொல்றது. அந்த இடத்துலதான் சயின்ஸ் ஃபெயில் ஆகிறது. அப்பதான் அவளால பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸையோ பேரநார்மல் பர்செப்ஷன்ஸையோ அவளால சரிவர விளக்க முடிவதில்லை. ஆனா இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சவா எல்லாருமே, நான் சாகிறதுக்கு முன்னாடி இவாளதான் பார்த்தேன், நம்ம கேட்கிறோம் இல்லையா, நம்மளே பாக்குறோம், நம்மளே கேட்கிறோம், இவாளெல்லாம் பார்த்தா, நான் பார்த்தேன், எனக்கு இவாளெல்லாம் தெரியறா அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது அப்ப அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் வேலை பார்க்கறது. தேகம் முற்றிலுமாக ஒடுங்கி போய் விட்டாலும் கூட அந்த சைத்தன்யம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு அத்தாட்சி. அப்புறம் ஒட்டுமொத்தமா அந்த

0: ஆன்மா வெளியேறிய பிறகு அது வெறும் சடலமாக மாறிவிடுகிறது. அப்ப நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா அது ஆன்மாவைத்தான் குறிக்கிறது. நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். அப்போ சிவன் சக்தி ஐக்கியம் உண்டாகி ஆன்மா தோன்றி, அந்த சிவசக்தி ஐக்கியத்தால் உண்டாகிய ஆன்மா தோன்றி எதை தெரிந்து கொள்ள புறப்படுகிறான் இந்த வாழ்க்கையில் அப்படின்னா, சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்துல ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷம். இந்த நான்கை உணர்கிறான், இந்த நான்கை உணர்வதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு, வீடு பெயரை சொல்கிறது. தர்மார்த்த காம மோட்சத்தை உணர்வம் உணர வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு கருத்து. உணர்கிறான் அப்படிங்கிறதாக இவர் சொல்கிறார். நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஐம்புலன்கள் ஐந்து வென்றனன். அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கு அடுத்து அவர் போடக்கூடிய வார்த்தை தான் அதோடைய தெளிவு. அதுவே கேள்வி, அதுவே பதில்ங்கிற மாதிரி. ஒண்ணுனா என்ன, ஒன்றவன்தானே அப்படின்னு சொன்னா அந்த அவன்தானே தான் அதோட ஆன்சர். ஒன்றுங்கிறது குவஸ்டின் தான், அவன்தானேங்கிறது தான் ஆன்சர். இரண்டு அவன் இன்னருள், இரண்டுனா என்னன்னு யோசிக்கணும். அப்ப அவன் இன்னருள் அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அப்ப அடுத்தடுத்த வார்த்தை குவஸ்டினையும் ஆன்சரையும் சேர்த்து சேர்த்து சேர்த்து சொல்லிண்டே வரார். ஐந்து வென்றனன், வெல்லுவதற்கு என்று சொல்லும் போது பஞ்ச இந்திரியங்களை வெல்லுவது அவசியமாக இருக்கிறது. இறைவனை காண வேண்டுமே ஆனால் நின்றனன் மூன்றினுள் அதை பார்ப்பதற்கு இந்த அஞ்ச வெல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஐந்தை வெல்ல வேண்டும், அப்ப இந்த பஞ்ச இந்திரியங்களை வெல்ல வேண்டும். அந்த ஐம்புலன்களை வென்று, ஏன்னா ஐம்புல கல்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா என்று பகவான் ஸ்ரீ ரமணர் அக்ஷரமணமாலையில் சொல்லுவது போல, இந்த ஐம்புல கல்வர் தான், இந்த கல்வர், இந்த கல்வர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது நம்ம வந்து நல்லது தீயதுங்கிறத விட்டுட்டு, இது செஞ்சா நல்லது, இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா பாபம், இது செஞ்சா புண்ணியம்ங்கிறது இல்லாம, பாபம் செய்தாலோ புண்ணியம் செய்தாலோ அந்த ஐம்புலன்களினுடைய துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பூஜை செய்யறதா இருக்கட்டும், ஒரு ஜபம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஐம்புலன்களுடைய தேவை இருக்கிறது. அந்த ஐம்புலன்களை நாம் அந்த சமயத்திலே கவனிக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதற்காக நல்லது கெட்டது பகுத்து ஆராய்வதற்காக இங்கு சொல்லவில்லை. ஐந்து புலன்களை வெல்வது என்றால், ஜிதேந்திரியனாக இருப்பது என்றால், இந்திரியத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன் என்றுதான் பொருளே ஒழிய, இந்திரியங்களை ஒழித்து விட்டவன் என்று பொருள் அல்ல. ஆறு விரிந்தனன், இங்க விரிந்தனன்கிறது தான் ஆன்சர். அப்ப இந்த ஆறு அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் நிறைய சிக்னிபிகன்ஸ் இருக்கும். இப்ப ஒன்னாம் நம்பர் அப்படிங்கிறதுக்கு நிறைய சிக்னிபிகன்ஸ், ரெண்டாம் நம்பருங்கிறதுக்கு நிறைய சிக்னிபிகன்ஸ், நமக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டே போலாம். இப்ப அஞ்சு வென்றனன்கிறத அஞ்சு பஞ்சகிருத்தியம்னு சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது, ஏன்னா வென்றனன் சொல்லிட்டார். ஐந்து புரிந்தனன் அப்படின்னா பஞ்சகிருத்தியம் புரிகிறார் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஐந்து வென்றனன் சொன்னதுனால அது இந்திரியங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஊகிக்க முடிகிறது. அது போல இங்க ஆன்சர் பார்த்தேன்னா விரிந்தனன், ஆறு விரிந்தனன், ஆறு அத்வாக்கள். ஏற்கனவே காயத்ரி புராணம் சொல்லும் பொழுது இந்த ஆறு அத்வாக்களை பற்றி விரிவாக சொல்லி இருக்கிறோம். ஆத்மபோதத்திலும் இந்த ஆறு அத்வாக்களை பற்றி விரிவாக சொல்லி இருக்கிறோம். இந்த ஆறு அத்வாக்கள் என்பது வண்ணம், பதம், மந்திரம், கலை, புவனம், தத்துவம் அப்படின்னு ஆறு அத்வாக்கள். எப்படி இன்னைக்கு கான்டெம்பரரியா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஏ பி சி டின்னு அல்பபெட்ஸா இருக்கு, இதெல்லாம் வர்ண அத்வா. அப்புறம் பேட் பால் அப்படி பதமா பதம் பதம்பா எழுதுறோம் இல்லையா, இது பத அத்வா. அப்புறம் அது ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையா, அதுக்கு பேரு மந்திர அத்வா. அதுக்கப்புறம் கலை, ஐந்து கலைகள், அந்த கலைக்கு உண்டான அத்வாக்கள், ஐந்து விதமான புவனங்கள், பாராமீட்டர்ஸ். ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கோம்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் நாம் எப்படி நுகர்கிறோம், அந்த அஞ்சு பாராமீட்டரை வச்சுட்டு தான் நுகர்றோம். எவ்வளோ கூலா இருக்கு, எவ்வளோ ஹாட்டா இருக்கு, எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் அந்த இடத்துல இருக்கு, பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கு, இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, ஆர்ஹெச் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் தான். இதை வைத்து கொண்டுதான் இதை தான் புவனம்னு சொல்றோம். இந்த புவனத்துல அஞ்சு புவனங்கள், ஆகாச புவனம், வாயு புவனம், அக்னி புவனம், ஜலபுவனம், பிருத்திவி, இப்படி ஐந்து புவனங்கள். இதுல எவ்வளவு தூரம் நிலம் இருக்கிறது, எவ்வளவு காற்று இருக்கிறது, எவ்வளவு அக்னி இருக்கிறது, எவ்வளவு ஜலம் இருக்கிறது, இதை தெரிந்து கொள்வதுதான் புவன அத்வா. அப்புறம் தத்துவ அத்வா, 24 தத்துவங்கள்னு புராணங்கள் சொன்னாலும் 36 தத்துவங்கள்னு சாக்தங்கள், சாக்த நூல்கள் சொல்கின்றன. இது அவாவாளுடைய ஸ்கூலை பொறுத்து மாறுபடும். 36 தத்துவங்கள், இது தத்துவ அத்வா. இந்த ஆறாக விரிகிறார். ஏன் இது முக்கியம்? இந்த ஆறாக விரிவது ஏன் முக்கியம்னா, இந்த ஆறின் மூலமாகத்தான் நாம் உலகத்தை தெரிந்து கொள்கிறோம், இந்த ஆறின் மூலமாகத்தான் உலகத்தை புரிந்து கொள்கிறோம். அதனாலதான் ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு மந்திரோபதேசம் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த ஷடத்வ சோதனம் அப்படின்னு ஒரு பண்ணணும். இந்த ஷடத்வாவ சோதனம் பண்ணினால்தான் அந்த மந்திரம் சித்திக்கும், அந்த தேவதை அந்த சிஷ்யனோடு பேசும் அப்படிங்கறது சாரதா திலக தந்திரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு அத்வாக்களை கண்டிப்பாக ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஆறு அத்வாக்களினுடைய கான்செப்டை புரிந்து கொள்ளாமல் குரு ஒருவர் சிஷியனுக்கு மந்திரோபதேசம் செய்வாரே ஆனால் அந்த சிஷியனுக்கு அந்த மந்திரம் வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். ஏன்னா மந்திரங்கிறதே ஒரு அத்வா தான். அம்பாளை சொல்லும்போது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஷடத்வாதீத ரூபிணியை நமஹா, இந்த ஷடத்வாதீத இந்த ஆறு அத்வாக்களை தாண்டியவள் என்று சொல்கிறோம். அந்த ஆறு அத்வாக்களை தாண்டியவள்ங்கும் போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஆறு அத்வா அதுதான் ஷடத்வா சோதனம். இந்த அந்த ஆறு டெஸ்டையும் பாஸ் பண்ணினால்தான் அந்த ஷடத்வாதீத ரூபிணியை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஆறாக விரிந்திருக்கக்கூடியது அந்த ஒரு பரம்பொருள் தான். ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன், ஏழு உலகங்கள் பூஹு புவஹா ஸ்வஹா ஜனஹா மகஹா தபஹா சத்யம் என்று ஏழு உலகங்கள் இருக்கின்றன. அந்த ஏழு உம்பர் சென்றனன், அது உலகம்ங்கிறதுனால போனார் அப்படிங்கிற வார்த்தை இங்க ஆன்சரா கொடுக்கிறார். ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான், யாரு தான் இருந்தான், ஒன்றவன் தானே தான் இருந்தான். இது ரெண்டையும் சேர்க்கணும், யோஜனை பண்ணணும். இந்த ரெண்டு பதங்களையும் யோஜனை பண்ணணும். ஒன்றவன் தானே தான் இருந்தான், நான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு போனாலும் அவன் ஒருவன் தான், ஒன்றவன் தானே தான் இருந்தான். உணர்ந்து எட்டே, எட்டாவதா ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டார். அஷ்டரூபம், அப்புறம் எட்டு எட்டா 64 சிவஸ்வரூபங்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. தான் இருந்தான் உணர்ந்து எட்டே, இதையெல்லாம் தாண்டி எட்டாவதாக இருக்கக்கூடிய, எட்டாததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர்ந்து தான் இருந்தான். யாரு? ஒன்றவன் தானே, அந்த ஒருவன். இதுல இது ஃபுல்லா தியரி தான். இதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இதுல நமக்கு எதெல்லாம் புரியும்னா, ரெண்டு மயமான உலகம்ங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும், ஒன்றவன் தானேங்கிறது பிராக்டிக்கலா புரியலனாலும் தியரட்டிக்கலா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது புரியும். நின்றனன் மூன்றினுள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா புரியும். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது. இப்போ ஒரு செடியே முளைக்கணும் அப்படின்னா விதை அப்படின்னு ஒண்ணு வேணும், பூமி அப்படின்னு ஒண்ணு வேணும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஆண் ஒண்ணு வேணும், பெண் ஒண்ணு வேணும், அப்புறம் சுக்லம் வேணும், சுரோனிதம் வேணும். அப்போ அதுக்கு ஒரு கர்ப்பப்பை வேணும். சுக்லம் சுரோனிதம் இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பப்பை வேணும். அப்ப இதே போலதான் ஒரு ஒரு விலங்கு பிறக்கிறதாக இருந்தாலும், ஒரு செடி பிறக்கிறதாக இருந்தாலும், ஒரு உயிர் பிறப்பதாக இருந்தாலும் இது எல்லாமே தேவைப்படுகிறது. அதுதான் அந்த இரண்டவன் இன்னருள். அந்த இரண்டவன் இன்னருளுக்கு அப்புறம் நின்றனன் மூன்றினுள், அப்போ ஒரு ஆத்மா ஒரு சைத்தன்யம் அந்த இடத்திலே தோன்றுகிறது. தோன்றி நான்கு உணர்ந்தன, நான்கு உணர்ந்தான் தர்மார்த்த காம மோக்ஷம் என்பதை புரிந்து கொள்கிறான். ஆசைனா என்ன, ஆசையினுடைய செயல்பாடுகள் என்ன, தர்மம் என்றால் என்ன, எது நம்மை தரிக்கிறதோ அது தாரயதே இதி தர்மஹா, எது நம்மை தாரணம் செய்கிறதோ அது தர்மம். அப்போ அது என்ன, எது நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியது, எது தர்மம்னா என்ன, அர்த்தம்னா என்ன, எது அர்த்தம். பணம் தான் அர்த்தம் இன்னைக்கு உலகத்துல ஆயிடுத்து, ஆனா அது அர்த்தம்ங்கிறது பர்பஸ் ஆஃப் லைஃப். இப்ப ஏதோ புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாள் இல்லையா, இக்கிகாய் முதலிய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாள் இல்லையா, அதுல சொல்றது பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன, ஒருத்தர் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம், இல்ல எப்படி வந்து ஒருத்தர் வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படி ஜப்பான்ல இருக்கிறவாள்லாம் நிறைய நாள் வாழறா அப்படிங்கறதெல்லாம் அந்த புஸ்தகத்துல சொல்றா. ஏன்னா நான்கு உணர்ந்தான்ங்கிறது அங்க ஈஸியா நடக்கிறது ஜப்பான்ல. அப்ப நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஐம்புலன்களை வென்றனன். அப்ப ஐம்புலங்களோட சண்டை போடாம சண்டை ஒரு வெற்றிங்கிறது கிடைக்காது. அப்ப அந்த சண்டையிலிருந்து வெற்றியை கொண்டு வருகிறார். ஆறு விரிந்தனன் எப்படின்னா தெரிஞ்சுக்கிறார், நான் இதை வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இந்த ஆறு அத்வாக்களுக்கு உட்பட்டதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். ஆறு அத்வாக்களுக்கு உட்பட்டதுதான். ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன். அப்போ இந்த உடலை தாண்டி தேகாத்ம புத்தி போய், இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற புத்தி போய் பிசிக்கல் ரியாலிட்டிய டிரான்சென்ட் பண்ணி ஏழு உலகங்கள் பூஹு அப்படிங்கிற உலகத்துல இப்ப பூலோகத்துல இருந்துருக்கும், அப்புறம் புவஹா ஸ்வஹா ஜனஹா மகஹா தபஹா சத்தியம் அப்படிங்கிற லோகங்களை கடந்து ஏழு கடந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. அப்போ இவனை உணர்ந்து நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கடவுள் வாழ்த்தினுடைய அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நாஸ்திகவாதியாக இருந்தாலும் ஒருவனே தேவன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தது இங்கிருந்து தான், ஒன்று அவன் தானே அப்படிங்கிறது இந்த கடவுள் வாழ்த்திலிருந்து தான். மேற்கொண்டு நாம் திருமந்திரத்தை அனுபவிப்போம். திருமந்திரமே சிதம்பரந்தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேதானே என் தாயுடைய எண்ணப்பன் ஏழேழு விதவியும் அன்பே சிவனுக்கு எழுதியாவனம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே.
1: திருச்சிற்றம்பலம்
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: மணிவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் இணையார் எனத் தொடங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர் தேவர் திருவாய் மலர்ந்தருளிய கங்கை கொண்ட சோழேச்சரம் திருவிசைப்பா.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: செந்தனார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பல்லாண்டு.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தால திரு கீழ்கோட்டூர் மணியம்பலத்துல அருமையா ஒரு பதிகம் தந்திருக்கிறாரு. அதுக்கு ஏன் மணியம்பலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐராவதத்தோட மணி விழுந்ததுனால இந்த கோயில்ல உள்ள மன்றம் மணியம்பலம் சொல்லப்படுது. சுவாமி இங்கேயும் நடனம் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க தளிரொளி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை நமக்காக பாடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல நாலாவது பாடல்: தெள்ளு நீரவன் நீர் என்னுடல் விரும்பும், செவி அவன் அறிவு நூல் கேட்கும், மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய், கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும், கிள்ளை பூம்போதும்பிற் கொஞ்சி மாம்பொழிற்கே கெழுவுகம் கெழுவுகம்பல இசை கீழ்கோட்டூர் வள்ளலே மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என்னும் என் மனனே என்று சொல்றாங்க. ரொம்ப அழகா எனக்கு, அதாவது நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகிய திருநீற்றை அணிந்த சிவபெருமான் அணியக்கூடிய திருநீரை தான் என்னுடைய உடல் விரும்புகிறது. நமக்கு வந்து ஒரு பகட்டான பொருட்கள்லாம், இந்த அலங்கார பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன், இப்ப நம்ம வந்து வினை நீங்கிறதுக்கு திருநீரை அழியிறோம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமை ஆமில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வன் வருது. அப்ப சுவாமி எதுக்காக திருநீர் அணியணும் அப்படின்னு பார்த்தா, உயிர்களோட வினைகள்லாம் வெந்து எரியணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருநீர் அணிகின்றார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கடுத்தால அதனால அவர் திருநீர் அணியறனால எனக்கும் திருநீர் அணிய என் உடல் விரும்புது. ரெண்டாவது, என்னோட செவிகள் வந்து அவரை பற்றி அறியக்கூடிய நூல்களின் கருத்துக்களை கேட்க விரும்புகிறது. அப்புறம் என்னோட வாய் வந்து அவருடைய திருநாமத்தையே ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய கண்கள் வந்து விமானத்தையே நோக்கி, கோயில் விமானத்தையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இப்ப என்னோட மூச்செல்லாம் வெப்பமாகுது, ஏன்னா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் அவரை காணல. அகத்துறையில பாடியிருக்காங்க. ஆக இப்படி மிக அழகாக ஒரு, அதாவது நம்ம அங்கமாலையில பார்த்த கருத்து மாதிரியே மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த அதே பதிகத்துல ஏழாவது பாடல்ல என்ன சொல்றாரு, தலை தலை தவள் முழுப்பும் அப்படின்னு சொல்லியாச்சு. சுவாமிக்கு பூக்கள் நம்ம நேத்து பார்த்தோம், அஷ்டபுஷ்பம்லாம் பார்த்தோம். அது மாதிரி வில்வம் வன்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வில்வத்திலையும் பஞ்ச வில்வங்கள் இருக்குது, நொச்சி கிழுவை மாவிலங்கை விழா வில்வம் இந்த அஞ்சும். அது அல்லாம திருநீற்று பச்சை சாத்தலாம், வன்னியல சாத்தலாம், அருகும் சாத்தணும் சுவாமிக்கு. அதெல்லாம் நம்ம சாத்தி வழிபட வேண்டும் என்பது அந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நொச்சி அந்த வில்வம் வந்து ஆறு மாதம் நம்ம புழங்கலாம். நமக்கு புதிதான வில்வ இலை கிடைக்கலைன்னா, இப்ப நம்ம எண்ணெயில இருந்து புழங்க ஆரம்பிச்சோமோ, அன்றன்றாடம் பூஜை முடிஞ்ச நிர்மாலியத்தை களையும் போது அந்த வில்வத்தை அலம்பி அப்படியே ஒரு நல்ல துவச்ச துணி மேல பூஜை ரூம்லயே வச்சுட்டோம்னா, மறுநாள் அதே வில்வத்தை எடுத்து மீண்டும் தண்ணீரை துளிச்சிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தும். அப்படி ஒரு ஆறு மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு விதி இருக்கு புஷ்ப விதியில. அதற்கு அடுத்தபடியாக தன்னக மழலை சிலம்போடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு இன்னகை மழலை கங்கை கொங்கு இதழி இளம்பிரை குலைவளர் இளமான் அப்படி வர்ணனை வந்துகிட்டே இருக்கு. கிண்ணரம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் மன்னவன் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனே என்று அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அவர் இங்க உள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நிறைய உபகரணங்களை பத்தி சொல்லும் போது முதல் வரியில சிலம்பு வருது. இந்த சிலம்போசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேரமான் பெருமாள் நாயனாரையும் பார்த்தோம், நேத்து ஒரு சோழமன்னனையும் பார்த்தோம். அது வந்து திருவுந்தியாருங்க சித்தாந்த நூல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, திருச்சிலம்போசை ஒலிவழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று. ஆக அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே அவர் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, நமக்குன்னு யாதனி நினைவது எவரை யாம் உடையது அப்படின்னு அந்த இதை கொண்டு கூட்டி படிக்கணும் அந்த பாட்டை. அதாவது நமக்குன்னு தனியாக அறிவீச்சை செயல்கள் தேவையில்லை, இறைவனுடைய அறிவீச்சை செயல்களுடைய நம்முடைய அறிவீச்சை செயல்கள் அடங்கி அக்ரிணை பொருள் போல நாம இருக்க வேண்டும், அங்கனம் இருப்பதுதான் நமக்கு நன்மை பயக்குமே தவிர தன்முனைப்பு தற்போதும் நமக்கு தேவை கிடையாது. இப்படி நம்ம ஒரு செயலற்று இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதையும் திருவுந்தியார்ல நம் செயலற்று நாமற்ற பின் நாதன் தன் செயல் தான் என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று. அப்ப அதனாலதான் அவன் என் மனம் புகுந்தானா எப்படி வராரு, நம்ம இந்த மாதிரி இருக்கணும், செயலற்று இருக்கணும், எனக்குன்னு தனியா எந்த செயலும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த பதிகம் நிறைகிறது. அதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த பதிகத்தை பித்தனேன் மொழிந்த மணிநடு மாலை பெரியவர்க்கு அகல் இரு விசும்பின் முத்தியாமென்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அந்த பெரியவர்கள்லாம் சிவலோகத்துக்கு போயிடலாம். பொதுவாக பதிக பாராயணம் வந்து நம்ம சரியையில தான் வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க இதை படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க முக்தி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமகள் வந்து எல்லா செல்வங்களையும் தந்துருவா. அப்ப இந்த பதிகத்தை படிச்சா இம்மை மறுமை அம்மை பயன்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எல்லோரும் இந்த திருவிசைப்பாவை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக உங்க எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான புவன நாயகனே என்று, புவனத்திற்கே அவர்தான் தலைவர், எல்லா உலகத்துக்கும் அவர்தான் தலைவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அகவுயிர்க்கு அமுது என யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அந்த முத்தான்மாக்களுக்கு அமுதம் போன்றவர். அப்புறம் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியாச்சு. யாரு அவருக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு அவர் தலைவனாக, பதினா தலைவன், பசுனா அடிமை, அந்த உயிர் வர்க்கம். அப்ப பசுபதி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்மை அவர் அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு அவர் தலைவனாக. தொண்டு செய்யணும், கண்டிப்பாக தொண்டு செய்யணுங்கிறது வலியுறுத்தப்பட்டது. பணி செய்வார்க்கு இறங்க கண்டிப்பாக சிவப்பணி செய்ய வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எது என்ன பண்றாரு தெரியுமா, சூரியன் வந்து புறத்தே வந்து ஒளிப்பர அவனி ஞாயிறு போன்று இல்லையா, புறத்தே இருக்க இருள் வந்து ஞாயிறு வந்து, அதாவது சூரியன் வந்தா நீங்குறது மாதிரி என் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை தன்னுடைய அருளால் நீக்குகின்றார். அப்படி நீக்கி அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு தனிமையே இல்லை, தனியனே தனிமை நீங்குதற்கு அவர் ஏன் கூடையே இருக்கிறார் என்று மிக அழகாக இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ சூரியன் வந்து புற இருளை நீக்கும், எனக்குள்ள இருக்கக்கூடிய மருள் அந்த அகை இருளை இறைவன் நீக்குகின்றார், எனக்கு அருளை வழங்குகிறார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி அதற்கு அடுத்தபடி நமக்கு புழுந்து திணை, நம்ம என் மனசு புழுந்துது கடந்த வேகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கவலைகளை உள்ள போட்டுக்கிட்டு தேவையே கிடையாது, அதெல்லாம் புழுங்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், சுவாமி பார்த்துக்கிடுவாருன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், அடைக்கலமாக நம்மளை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அப்போ புழுந்து தீவினையே வினைகட புகுந்து புனர் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் இல்லை. அப்புறம் அப்படி மேற்கொண்டு பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனம் வருந்துகின்ற தீவினையனுடைய இரு வினைய ஒழியும்படி எனக்குள்ள நுழைஞ்சு அவரும் நாமளும் ரெண்டா இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்து விதம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அத்து விதமா என்னோட இருக்கக்கூடிய இருந்து எனக்கு மெய்யுணர்வை தரக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் எனக்கு காட்டி அதன் மூலம் எனக்கு என்ன உணர்த்தணுமோ, இப்ப நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு, இந்த நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமே இது போல எல்லாம் செய்கின்றார் அப்பேற்பட்ட பெருமான். அவர் எனக்கு கனியாகவும் ஆனந்த வெள்ளமாகவும் இருக்கின்றார். அவர் விழுங்கணும், அவர் கனியாகவும் இருக்கிறார் விழுங்கணும், அவர் வந்து எனக்கு ஆனந்தமாகவும் வெள்ளமாகவும் இருக்கிறான்னு, இதெல்லாம் செய்யற இவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வினவுகிறார். அப்புறம் மூணாவது பாடல்ல நம்ம மனசு வந்து கல் மாதிரி இருக்கு, உருகாம இருக்கு, கல்வன் மனசு கசிய மாட்டக்கு இறைவனை நினைச்சு, ரெண்டு கண்கள்ல இருந்து நீரே வரமாட்டக்கு, காதலாகி கசிந்த கண்ணீர்லாம் வரல, உன்னை பார்த்து சிரிக்கல, சிரித்த முகம் கண்டு அப்படி சிரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பும் எனக்கு வரல. இப்படிப்பட்ட பாவியனாகிய என்னோட உடம்புக்குள்ள நீ எப்படிப்பா புகுந்த, அது உன்னோட கருணை தானே அப்படின்னு சொல்லி, நீ என்ன என்ன மாதிரி ஒரு நாய் அடியே இருக்கு எனக்கு, நான் ஒரு ஏழை, எனக்குள்ள நீ புகுந்திருக்க, ஏழைங்கிறது அருள் பெறாத நிலை அப்படின்னு மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல்ல அக்கனா அப்படின்னு துவங்குது. கனவு பொருட்கள்லாம் முடிவு பெறாது, இடைய மறைஞ்சு போயிரும். அதுக்கு வந்து நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை இன்றாமாறு அப்படின்னு, இத சிவஞான போதத்துல இருந்து இந்த ஒரு ஒப்புமைய வந்து சிவஞான சுவாமிகள் உரையில நமக்கு தந்திருக்காங்க, சிவஞான போத உரையில. அதனால அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கனா பொருள் மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அழிஞ்சு போகக்கூடிய செல்வத்தையே சிந்திச்சு சிந்திச்சு நம்மளுடைய காலத்தை புறம் நம்ம கழிச்சிடுறோம் அப்படி. நாம அதை விரைவில் மறையக்கூடிய கனவு மருந்து கண்டு முடிச்சோடனே பாதி பேருக்கு கனவு நினைவு இருப்பதில்ல. நமக்கே வந்து சில நாள் கனவு ஞாபகம் இருக்கும், சில நாள் இருக்காது. சில சமயம் மனசுல இருந்தது நான் இப்படி கனவு கண்டேன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வரும், சில நாள் சொல்ல வராது. அதனால அந்த கனவு மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய செல்வத்துக்கு அதையே நினைச்ச ஐம்பொறிகளோடு இப்படி கேவலமா வாழாம இறைவனை நினைந்து வாழ வேண்டும். ஏன்னா இது எல்லாமே நீரின் மேல் எழுத்து அப்புறம் காணல் நீர் அப்படின்னு நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இந்த கனவு போன்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அது அழகாக அதுக்கு அடுத்த பாடல்ல வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகத்து என் மனம் நெக மகிழ்ந்த பேரொழியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் வந்து நல்ல வினையை ஈட்டி வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன அதெல்லாம் மன்னிச்சு நீ எனக்கு என்னோட உள்ளத்துல இருந்து உருகுமாறி என்ன செஞ்சு என்ன நல்ல நிலைக்கு நீ கொண்டு உள்ள இருக்க இருள் எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல அந்த மும்மதில்களை வென்ற மாதிரி எனக்கு மும்மலங்களை எல்லாம் நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு. வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானம் ஆகியது. இது வினைக்கீடா வந்த உடம்பு, ஆனா நீ உள்ள புகுந்துட்ட பாத்தியா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ட்டு, அதனால இந்த உடம்பு வந்து கோயில் விமானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்கின்றார். இத நினைச்சாலே நம்ம உடம்ப நம்ம எப்படி பேணணும் அப்படின்னு நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது பாடல்ல நான் பேய் போன்றவன், நான் செஞ்ச பிழையெல்லாம் நீ பொறுத்து கொள்கிறாய் என்று சொல்லுகின்றார். எட்டா நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியும், இப்படி என்னோட பிழைய பொறுக்கிறவன அப்படின்னு கேட்டு எட்டாவது பாடல்ல என்னோட மும்மலக்கட்டு முழுதும் நீங்கும்படி செய்கின்றாய். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய மும்மலக்கட்டுக்கள் ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மலக்கட்டும் நீங்கும்படி செய்கிறார் என்று சொல்லி ஒன்பதாம் பாடலில் அவர் நமக்கு அட்டமூர்த்தியாக அருள் புரிவதையும், அவரே நமக்கு தாயும் தந்தையும் தலைவனுமாக பிரானாக இருப்பதையும் சொல்லி, பத்தாவது பாடல்ல அமுதுரல் தீந்தமிழ் கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரேன்னு சொல்றார். இந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு சிவபதம் நிச்சயம், அதாவது அடிசேர் முத்தியே சிவபதமாகும் அப்படின்னு நமக்கு இந்த விவரம் வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா சிவஞான சித்தியார்ல, இந்த சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே அப்படின்ட்டு. அப்ப அந்த அடிசெயர் முக்தியானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்திலே பாடும் பொழுது அருமையான பாடல் நான் இன்று இறைவணக்கத்தில் பாடியது. அவரும் நம்மளை நெய்ய வைக்கணும்னு தான் பாக்குறாரு, நெய்யல. அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கோயிலுக்கே வரல, நீ கோயிலுக்கு வராட்டா பரவாயில்ல, திருவிழாவில் நான் வா உன் வீட்டு வாசலுக்குன்னு நெய்யாத மனத்தினனை நெய்விப்பான். இத்தெருவே இந்த தெருவுல என் வீட்டு முன்னால ஐயா நீ உலா போந்து அப்படியே திருவீதி உலா, தேர் வரும் இல்லையா, தினம் சப்பரம் வரும், அதெல்லாம் சொல்றாரு. அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள், கண்டிப்பாக அருள் செய்வார் எப்படி நாம் அவரை வழிபடும் பொழுது என்று மிக அழகாக சொல்லி, அதிலே ஆறாவது பாடலிலே மிக அழகாக பயில்வது நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்து, வேற எதுக்காகவும் அழக்கூடாது, சுவாமிய நினைச்சுதான் அழும். அழும் அவருக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையானாரேன்னு வரும், அழுது அடைந்தவர் இல்லையா நம்ம மணிவாசகப் பிறந்தகை. அதனால அதுவன்றோ பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இறைவனுடைய நாமத்தை இடையறாது ஓதுதல், அப்புறம் அவரை நினைத்து கண்ணீர் வடித்தல், இது ரெண்டும் நம்ம பெறக்கூடிய பேருகளிலேயே உயர்ந்த பேரு. இதை நம்ம முயற்சி பண்ணணும். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அவரை நினைந்து கண்ணீர் வடிக்கிறதும் நம்ம இனிமேல கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக அதுக்கு கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலம், அதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அன்னமாய் விசும்பு பறந்து ஐயன் தேட அப்படிங்கிற ஒரு இது. அதுல வந்து மூன்றாவது பாடல்ல அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டே அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்குன்னு வருது. அந்த அஞ்சு எழுத்தையும் என்ன சொல்லியிருக்கு, ஐந்து பதமாக சொல்லி இருக்கிறது. அது திருவருட் பயன்ல சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக சைவம் வெட்டிட்ட சடைகள் அப்படிலாம் சுவாமிய வந்து அதுக்கு அடுத்த பாடல்ல அழகா வர்ணித்து கொண்டே போகிறார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் அவருடைய வடிவங்களை எல்லாம் நமக்கு அழகாக படம் பிடித்து அவரோட பெருமை அண்டம் போர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சொல்லி அப்பத நம்ம சித்தியார்ல பார்த்தோம் இல்லையா, அதே கருத்து இங்கேயும் துணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஐய பொட்டிட்டன் வருது இல்லையா, அந்த பாட்டுல பாருங்க, அந்த மனம் ஒன்றி அந்த இறைவனை வழிபடுறவங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரு, வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத சித்தியார்ல ஒரு அருமையான பாடல். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் உக்க நிட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் தவனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்தவர் அவனை உறைந்திடுவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். அவரும் இவங்க கூட ஒன்னாவே இருக்கிறதுனால அவங்க பாக்குறது எல்லாத்துலயுமே, ஏன்னா உள்ள இருக்கிறது சிவம், அப்ப எதை பார்த்தாலும் சிவன் தான், சார்ந்ததன் வண்ணன் தானே என்று மிக அழகாக அந்த பாடலிலும் நமக்கு ஒரு சித்தியார் கருத்தை தெளிவாக எடுத்து காட்டி. அப்புறம் ஒன்பதாவது பாடல்ல இறைவனை வந்து யோக மார்க்கத்துல வழிபட்டால் நம்முடைய பாவமானது காய்ச்சின பால்ல கலந்து இருக்கிற நீர் மாதிரி காணாம போயிரும், தூய பால் மட்டும் மிஞ்சி இருக்கிற மாதிரி புண்ணியம் மட்டும் நம்மகிட்ட எஞ்சி நிற்கும் என்று மிக அழகோறும் காய்ச்சிற பாலு அதுல கூட ஒரு சித்தாந்த கருத்தை வைத்து நமக்கு மிகவும் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். மீண்டும் பத்தாவது பாடல்லையும் அந்த சிலம்போ செய்யவே நமக்கு எடுத்து காட்டி பதினோராவது பாடல்ல மங்கையோடு இருந்து யோக செய்வான் அப்படின்னு சொல்றார். சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒன்றிலும் தோய்விலனாய் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்பான் அப்படின்ட்டு. அவர் அம்மையோட கூடி இருந்து போகம் வழங்குறாரு, ஆனா தனக்காக இல்ல உயிர்களுக்கு தான் போகம் வழங்க அம்பாலோட இருப்பாரு. அவ்வுயிர்கள் தான் இன்பம் துய்க்கும், அவர் என்றுமே இன்பம் துய்க்க மாட்டாரு. உலகத்துக்கு மட்டும் இன்பத்தை கொடுத்துட்டு மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அம்பாளோடய கூடி இருக்கிறார். ஆகையால் அவர் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார் என்று நம்ம தெளிவான ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான ஒரு பதிகம் அந்த திருவருள் என்று துவங்குகிறது அல்லவா, அதுக்கு அடுத்த பதிகம் அதுல வந்து திருப்பூவனத்தில் அதுல ஐந்தாவது பாடல், அந்த அஞ்சாவது பாடல கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அஞ்சு பேர் நம்மளை போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வினைக்கடல், அந்த வினைங்கிற பாசக்கடல்னு சொல்லியாச்சு. அந்த வினைக்கடல்னு எடுத்துக்கிடலாம், பாசக்கடல்னு சொன்னனால மும்மலங்களையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த அஞ்சு பேரால நமக்கு பாதிப்பு இருக்காது. ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு எட்டாம் சூத்திரம் சொன்ன கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிகத்தின் பத்தாவது பாட்டுல மிக அழகான ஒரு கருத்தை நமக்காக தந்திருக்கிறார். இந்த பாடல் கருவூரன் உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவும் ஆகுவரேன்னு சொல்லியாச்சு. அதாவது சாரூபம் கிடைக்கும், சரியை அப்படிங்கறதுனால சாலோகம் கிடைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திருமுறைகளை ஓதுவதனால. அவர் இதுல என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சகமார்க்கத்தில் நின்றவர்கள் பெறக்கூடிய பெரும் பேராகிய அந்த சாரூபமே கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருவிசைப்பாவை நாம் கையில் எடுத்து இந்த கொரோனா டயத்திலையாவது எடுத்து பாடணும் அப்படிங்கறதையும் சொல்லி அதற்கு அடுத்த பதிகத்துல பெரியவா அப்படின்னு துவங்குது இல்லையா, அந்த பதிகத்துல ஒரு பாடல்ல வந்து செங்கனா போற்றி 8வது பாட்டுல சொல்றாரு. அதுல வந்து திசைமுகா போற்றி அப்படின்ட்டு ஏன் அப்படி அவங்களுக்கெல்லாம் போற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபுரம் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை பாத்தீங்கன்னா, அயனோட உருவுக்குள்ள இருந்து சுவாமி வந்து படைத்தல் தொழிலை செய்வார், அரியோட உருவுல இருந்து காத்தல் தொழிலை செய்வார், அவர் புவம் வழிங்கிற பதிகத்துல நமக்கு தந்திருப்பார். அதே கருத்து தான் இந்த பாடல்லயே நமக்கு இருக்கு. அடுத்து 9வது பாடல், சித்தனே அருளாய், அருமையான பாடல், முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய்ன்னு அழகா சொல்லிட்டார். எனக்கு துயராகிய பிறவிய கெடுத்து வீடு பேற்றை தர வேண்டும் என்ற விண்ணப்பம், இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணத்துல பாடுங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, சித்தனே அருளாய்ங்கிற பாட்டு. ஆக மிக அழகாக அதையும் சொல்லி கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பதிகம், அதுல அந்த 10 பாடல்களின் பொருளாகிய மருந்தை யார் உண்ணுகின்றார்களோ அவங்களுக்கு சிவபதம் அப்படிங்கிற அந்த அழகான கைலை மலையை அவங்க போய் சேர்ந்துடலாம், சிவபதம் அடையலாம் என்று மீண்டும் நமக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு பலனை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருவிடை மருதூர் என்ற தலத்தில பத்தி நமக்கு மிக அழகாக வெய்ய செஞ்சோதி என்று துவங்குகிறது ஒரு அருமையான பதிகம். அதிலே ஒருங்கிருங்கண்ணின் எண்ணின் புன்மார்க்கங்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்தோர் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் அப்படியே வருது. மேற்கொண்டு அந்த விஷயங்கள்லாம் வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்து இருக்கணும், அப்பதான் நமக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம காண முடியும். இப்ப நமக்கு ஒரு இருள் சமயத்துல ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம்னா கண்ணொளியும் விளக்கொளியும் சேர்ந்துதான் ஒரு பொருளை காண முடியும். அது மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற பேரறிவோடு என்னோட உயிரறிவு கலந்து நின்று எதையும் நம்ம உணர முடியும். அப்படி அப்படிதான் என்னோட உயிரறிவோட இறைவனுடைய பேரறிவு கலந்ததுனால கருவூரனாகிய நான் வந்து இந்த கருப்பஞ்சாறு போல சுவைமிக்க இந்த பதிகத்தை தந்திருக்கேன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாலையை நான் சூட்டி இருக்கின்றேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இது சிவப்பிரகாசத்துல கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்றன்றே என்ற சித்தாந்த கருத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதுகாரும் பல அருமையான கருத்துக்கள் நினைக்க நினைக்க அசப்போட அசப்போட நமக்கு வந்து இன்னும் இதை சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டோமா என்ற ஒரு உணர்வைத்தான் அது தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதுல அவர் நமக்கு மிக தெளிவாக பல சித்தாந்த கருத்துக்களை வாரி வாரி நமக்காக வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம அதைத்தான் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதனால மீண்டும் நான் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கேட்பது என்ன என்றால், அவருடைய பதிகங்களை 10 பதிகம் நமக்கு தந்திருக்கிறார், அதனால அந்த 10 பதிகங்களையும் நீங்க கண்டிப்பாக புரட்டி அதுல நம்ம எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு கருத்துக்களை எல்லாம் நாம சிந்திச்சு கொண்டேதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த 10 பாடல்களின் கருத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அவருடைய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இல்லைன்னா பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பரபரப்பெல்லாம் அந்த பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு குருஞான சுந்த பெருமான் சொன்ன மாதிரி, நமக்கு பரபரப்பை நீக்கும் பொருட்டு தான் சுவாமி வந்து இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சூழலையே தந்திருக்காரோ அப்படின்னு கூட தோணுது. சரி, இப்ப இதுல வந்து அந்த அன்னமாய் விசும்பு இல்லையா, அந்த பதிகம் பார்த்தோம். அதை வந்து எப்ப பாடணும், திருக்கார்த்திகை அன்னைக்கோ சிவராத்திரி அன்னைக்கோ, அதனால அது அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை நீங்க அன்று பாடி பயன் பெறுங்கள் என்று அதை கேட்டுக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக யார் யாரோ உனக்கு என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டு நீ எனக்குள்ள எப்படிப்பா வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது, உன்னுடைய கருணைதான் காரணம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, பணி செய்யணும் சுவாமிக்கு என்னெல்லாம் செய்யணும், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேய்த்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சயசய போற்றி என்று அலரான் இல்லைன்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அதே எதிர்மறையில ஆடுகின்றிலை கூத்துடையான்களர் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலே பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலைகின்றிலை செய்வதென்று அறியேனேன்னு மாணிக்கவாசக சுவாமிகளும் சொல்றாங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையேன்னு நேர்மறையிலே நமக்கு பாடல் தந்திருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துல செக்லார் சுவாமிகளும் பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலர் யார் அடியார்கள்னா என்ன இருக்கணும்னா ஈசனுக்கு பணி கண்டிப்பாக செய்யணும்ட்டு நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இறைவனுடைய திருவடி வந்து சூடுதல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் வியாபக அறிவு செயல்களுக்குள்ள தன்னோட அறிவு வியாபக செயல்கள்லாம் அடங்கி நிற்கும்படி செய்தல் அப்படிங்கிறது தான். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அந்த பொல்லா பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளையும் நம்ம புனிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து ஞானசக்தி, ஒண்ணு வந்து கிரியாசக்தி. அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் வந்து தன்னோட ஞானசக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல் அடங்கி நிற்பார்கள் என்று மிக அழகான ஒரு கருத்தை நமக்கு அவர் பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவரை மாதிரி ஒரு அற்புதமான தெய்வமே கிடையாது அப்படின்னு நமக்கு மிக அழகாக அவரை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கருவூர் தேவர். அவ்வளவோ பெரிய சுவாமிக்கு வந்து தஞ்சாவூர்ல மருந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னா அப்ப இவரோட பெருமையை நம்ம அதுல இருந்தே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மற்றும் ஒரு பாடல்ல சொல்லும் போது சொல்றாரு, பொதுவா இறைவன் வந்து திருவடியை தான் தலை மேல வைப்பார், ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுவாமியுடைய திருக்கரமானது என்னுடைய தலைமேல் அவர் வைத்தார், அதற்கு நான் பெரிய புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அதாவது அந்த நீரோங்கி அப்படின்ற நையாத மனத்தினை எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த பதிகத்துல, அது முடிஞ்ச அந்த அன்னமாய் விசும்பு அதுல வந்து சொல்றாரு. பத்தாவது பாட்டுல சொல்லும் போது அந்த சிலம்பொலி எல்லாம் கேக்குது. அப்போ ஒரு அந்த சிலம்ப சத்தம் கேட்க நான் பார்க்கேன், ஒரு நாள் சுவாமி அப்படி எழுந்தருளி வந்து என்னோட தலையில அவருடைய கருணை கையினை வைத்து நாம் உய்யும் வண்ணம் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லுகின்றார். இப்ப இறைவனுடைய திருக்கரம் கருணைக்கரமும் நம்ம சரசலப்படணும், அவருடைய திருவடியும் நமக்கு தலையில தான் நினைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரின் அப்பர் சுவாமி சொன்னது மாதிரி அதுவும் நம்ம தலையில வந்து கண்டிப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு நான்கு நாள் சிந்தனையாக நம்ம அதாவது நம்ம திருமாளிகை தேவரும் சேந்தனார் பெருமானும் கரூர் தேவரும் அருளிய பாடல்கள்ல மட்டும் சிந்திச்சிருக்கிறோம், மீதி உள்ளவங்களுடைய பாடல் கருத்துக்களை பின்னாடி ஒரு சூழல்ல நாம சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சாஸ் வேதாகமங்கள் வேதாகமங்கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பெயர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா வகுப்புக்கெல்லாம் போக முடியலை, கூட்டு வழிபாடெல்லாம் நம்ம வழக்கமா செய்வோம், திருவாசகம் முத்தோதல் பண்ணுவோம், அந்த நிறைய அமைப்புகள் இருக்கும், அந்த அமைப்புகளின் மூலமாக நம்ம ஒரு வகுப்புகள்லாம் வாரந்தோறும் நடந்து கொண்டு பெரிய புராண வகுப்பு நடக்கும், சித்தாந்த வகுப்பு நடக்கும், அப்புறம் வந்து திருக்குறள் வகுப்பு நடக்கும், திருவாசம் முற்றுவதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கலேன்னு யாருமே வருந்தாதீங்க, கோயிலுக்கு போக முடியலன்னு வருந்தாதீங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொல்லியாச்சு, இதே ஒரு ஆலயம் தான். அப்புறம் நம்ம வீட்டை வந்து நம்ம ஆலயமாக்கி சுவாமி கூடையே நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் அருணகிரிநாதர் முருகப்பெருமான்ட்ட கேட்ட மாதிரி நாம அப்படியே சுவாமி கூடையே நம்ம நேரத்தை மிகுதியாக செலவழிச்சு வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் செய்த பின்பு கண்டிப்பாக காலை மதியம் மாலை இரவுன்னு நாலு வேளை, நேற்றே நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பத்தியம் வேணும், அது என்னன்னா மாயத்தை விட்டு விலகணும். அதனால ரொம்ப மாயங்கள்ல சிக்காம மாயையில சிக்காம எல்லாருக்கும் எல்லா பணிவுடையும் செஞ்சு கொடுத்துட்டு இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு முடியுமோ உரு ஏற திரு ஏறும். அதனால நிறைய இறைவன் நாமத்தை ஜெபியுங்கள், திருமுறைகளை நன்றாக ஓதுங்கள், ஓதிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏன்னா இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரே மருந்து, மருந்தவை மந்திரம், அவருடைய நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து, இப்படி எல்லாமே மருந்துன்னு சொல்லி, அப்புறம் ஐந்தெழுத்தும் மருந்துதான், திருநீரும் மருந்துதான். ஏன் ருத்ராட்சம் கூட நம்ம கழுத்துல போடுறதுனால நம்ம பாவங்கள்லாம் நீங்குது, அப்ப அதை பிடிச்சு ஜபம் பண்றதுனாலே நம்ம பாவங்கள்லாம் தீருது. ஆக எல்லாமே நமக்கு மருந்தா இருக்கு, இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அருமையான முறையில இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
3: ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: மூன்றாம் பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் பழம்பஞ்சுரம் தாளம் ஆதி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஐந்தாம் பாடல், செக்குலார் சுவாமிகள் அருளியது ராகம் மத்தியமாவதி தாள.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பிரிவு 9-10 பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் கௌசிகம், தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 4 பாடல், திருமூலர் அருளிய திருமந்திரம், ராகம் பெகாக், தாளம் ஆதி.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: தரம் திருவற்றியூர் 1791 கலக்கே போற்றும் இதை பார்த்தி

ജീവനെ എടുത്തരങ്ങൾ

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: தலத்தில் ஒற்றியூர் 51 பழம்பதிகம்

ஐயா.

I'm gonna get it.

Thank you.

Yeah.

0: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்,

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இருந்தன்னை அன்புகள்ல கவலைங்கிறது நமக்கு வேற கவலை கிடையாது. நமக்கு இருக்கிற கவலையெல்லாம் திருவாசகே கவலை. கவலைன்னா ரெண்டு பாட்டு ஒரே மாதிரியே இருக்கும், ஒரு பாட்டுல இன்னொரு பாட்டுக்கு போகும், அதுக்கு கவலைன்னு. நமக்கு வேற கவலை இருக்கக்கூடாது. இந்த நமக்கு ஒரு கவலை வேணுமேங்கிறதுக்காக சாமி வச்சிருக்கிறேன். கவர்ச்சின்னா கவலை தான். மனம் வந்து அலமறுதல், ஒரு நிலை கொள்ளாது தவித்தல், கவலை தான். கவலைனால் கவர்ச்சி வல்லினம் போடும். கவ இரு பெரிய இரு போட்டுச்சு விட்டா கவர்ச்சின்னா கவலுதல், கவலைனாலே சுழலுதல். இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே. மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே. பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கு மருந்தினே. பிறவியாகின்ற பிணி, பிறவி என்ற நோய், பிறவி பிணி என்பது உருவகம். பிறவி என்ற நோய் பட்டு அதிலே உடைந்து அதற்கு இடம் கொடுத்து அந்த நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்படுதல் நோயினை மேற்கொள்ளுதல். அந்த நோய்வாய்ப்பட்டு பிணிப்பட்டு மடங்குதல் என்றால் சக்தி குன்றுதல், அடங்கி போதல். தன்னுடைய சக்திகளை ஒழுங்காக விரித்துக் கொள்ள முடியாது, ஒடுங்கி போதல். நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒடுங்கி கிடப்பார்கள். அதுபோல பிறவியாகின்ற நோய்வாய்ப்படுதலினாலே உயிரானது தன்னுடைய இச்சை கிரியை ஞானமாகின்ற ஆற்றல்கள் மழுங்கி போய் கிடக்கின்றது. பிறவி பிணிப்பட்ட மடங்கினருக்கு மருந்தினே, அந்த நோயை திருக்கின்ற மருந்தாக இருக்கின்ற பெருமானே. பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று பெருமானை அழைக்கின்றார். இவ்வாறு அழைப்பது வந்து குறிப்பு என்ன? பெருமானே நான் வந்து இந்த நோயினாலே தவிக்கின்றேன், என்னை வந்து காத்துருள வேண்டும். இந்த நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற நீ, உன்னை அடைதலே இந்த நோய்க்கு மருந்து. மருந்தை தருகின்ற மருத்துவன் அல்ல இறைவன், நோய்க்கு மருந்தாகவே அமைகின்றவன். இரண்டிற்கு வித்தியாசம் உண்டு. டாக்டர் வந்து மருந்து கிடையாது, டாக்டர் மருந்தை தருவார், மருந்தினை 9 நாள் நோய் போகும். ஆனால் இறைவன் வந்து மருத்துவன் அல்லன், அவன் மருந்தாகவே இருக்கின்றான். இறைவனை அடைந்தாலுடைய இந்த நோய் தீராது. பிறவியாகின்ற நோய் இறைவனுடைய திருவுடையை பெற்றாலுடைய தீராது. இப்ப மருத்துவன் யாருனா குருநாதர் தான் மருத்துவர். என்ன காரணம்? அவர்கிட்ட மருந்து இருக்கு. இறைவி நோய்க்கான மருந்து யார் கையில இருக்கு? குருநாதர் கையில இருக்கு. அவர் மருத்துவர். மருந்து வந்து சிவம், சிவமே மருந்து. பெருமானே நீ என்னை புறந்தள்ளக்கூடாது, எதையாவது பண்ணிக்க, நான் உனக்கு முழுவதுமாக அடிமை, விரும்பி ஆட்பட்டேன். விற்றுக்கொள்வீர், விற்பதற்கு உரிமை உண்டு, கண்டிஷனலா நான் அடிமைப்படல. ஆனால் நீ என்னை கருத்தில் கொள்ள வேண்டும். இருந்து என்னை ஆண்டுகொள். இருந்து என்ற சொல்லுக்கு தொடர்ந்து என்பது பொருள். இன்று இருந்து என்ற சொற்களுக்கெல்லாம் தொடர்ந்துன்னு பொருள். இந்த பொருள் தெரியாமல் என் அருகில் இருந்து, என்னுடன் இருந்து, இப்படி எல்லாம் உரை செய்கிறார்கள். அப்படி செஞ்சால் தப்பு கிடையாது. ஆனால் உண்மையான உரை என்பது பெருமானே என்னை கைவிடாது, தொடர்ந்து எனக்கு அருகில் இருந்து, தொடர்ந்து என்னை விட்டுவிட்டு ஆட்கொள்ளாமல் என்னை தொடர்ந்து ஆட்கொள்ள வேண்டும். இருந்து என்னை ஆண்டுகொள். விற்றுக்கொள், உன் விருப்பம் என்றால் என்னை இன்னொருவருக்கு விற்கவும் செய்யலாம், விற்றாலும் நான் உன் அடிமைதான் என்பது பொருள். விற்றுக்கொள். ஒற்றிவை, பிறரிடத்திலே ஒரு காரணம் கருதி என்னை நீ வந்து பிளட்ஜ் பண்ணலாம். ஒற்றி வைத்தல் என்றால் இந்த பொருளை வைத்துக் கொண்டு எனக்கு இது கொடுங்க, அது பாதாள கரண்டின்னு ஒன்று உண்டு பண்ணுங்க. எங்கள் வீட்டிலலாம் தஞ்சாவூர்லாம் கிணற்றில் இருந்தால் நீர் இறைக்கணும், கிணறுல நிறைய நீர் இருக்கும். அந்த கிணற்று நீர் இறைக்கின்ற அந்த குடமோ அல்லது வாளியோ கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு பாதாள கரண்டின்னு ஒன்று, பாதாள கொலுசும்பாங்க கரண்டின்னு. அது பலவிதமான பல் கொண்டது, நாக்கு கொண்டது. அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருப்பதுனால ஏதாவது ஒரு நாக்கு பிடிச்சிக்கும் இந்த குடத்தோடைய வாயை. அப்படியே மெதுவாக நைசாக தூக்கணும். தூக்கும்போது ஜாக்கிரதையாக தூக்கலாம், திரும்ப கீழே விடும். இந்த பாதாள கரண்டி தெருவில் ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும், ஏன்னா எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்கும். அந்த பாதாள கரண்டி அடிக்கடி எல்லாருக்கும் தேவைப்படும். அதனால அதை வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அதற்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருளை வச்சுட்டு தான் வாங்கிடுவோம். இதுதான் ஒன்றை கொண்டு போய் கொடுத்துட்டு பாதாள கரண்டியை கொடுங்க, வெண்ணம் வாங்கிட்டு தான். இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். எங்கள் நாங்கள்லாம் பழம் தலைமுறைகள், எங்களுக்கு பழக்கம் இருக்கும். நீங்கள்லாம் உங்கள் வீட்டிலலாம் சுவிட்சை தட்டினா தண்ணி வரும், எங்கள் வீட்டில் அப்படி வராது. ஒரு பொருளை அந்த பாதாள கிரண்டி வச்சிருக்கிற வீட்டில் போய் ஒரு பொருளை கொடுத்துட்டு பாதாள கிரண்டியை வாங்கிட்டு வருது. திருப்பி தர வரையோ இந்த பொருளை நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்றது, அதான் ஒற்றுமை. காரணங்கிறது ஒரு பொருளை ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது. ஒற்றி வைக்கப்பட்ட பொருளை அவர்கள் விற்பதற்கு உரிமை கிடையாது, அவங்க அதை வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இந்த பொருள் ரிட்டர்ன் ஆகிற வரையும் வச்சுக்கலாம். அதான் இந்த போக்கியம் ஒத்தி வச்சிருந்த ஒத்தி ஒத்திக்கு கொடுத்தல் போக்கியத்தை கூட ஒத்திக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லி வேறு விதமாக அதை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. பாதாள கரண்டி பயன்படுத்தியாச்சு, திருப்பி கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை வீட்டுக்கொள்ளலாம். பெருமானே உனக்கு ஒரு தேவை என்றால் என்னை எவ்வாறு ஒற்றி வைத்துக் கொள்ளலாம், உனக்கு ஒரு தேவை என்றால் என்னை விற்றுக்கொள்ளலாம். சாமிட்டு தைரியமா அப்படி சொல்றாங்க. இப்போ நாம வந்து மனிதர்கிட்ட இதை சொல்ல முடியுமா? மனிதர்கிட்ட சொல்ல முடியாது. ஐயா என்னை நீ வித்துக்க, என்னை ஒத்தி வச்சுக்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அவர்கிட்ட தைரியமா சொல்ல முடியாது. சாமிகிட்ட தைரியமா சொல்லலாம். என்ன காரணம்னா, சாமி இப்படிலாம் செய்ய மாட்டாருக்கு. சாமிக்கு தேவையே கிடையாது. இன்னும் சாமிக்கு நம்ம நம்மை ஒற்றி வைத்து உண்பதற்கோ அல்லது விற்றுக்கொண்டு உண்பதற்கோ அவருக்கு தேவையில்லை. அவர் எல்லாம் நிரம்பி அவர் பரிபூர்ண வஸ்து. அதனால அவற்றை தைரியமா சொல்றாங்க. நம்பியாரூர் ஆகட்டும், நம்ம குருநாதர் ஆகட்டும், விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் அப்படிங்கிறார். அங்க என்ன பொருள்னா, நான் ஒற்றி வைக்கப்பட்ட பொருள் இல்லை, விரும்பி ஆட்பட்ட பொருளாகவே நீ விற்றுக்கொள்ளலாம். ஒற்றி வைக்கப்பட்ட பொருளை விற்க முடியாது. ஆனா வந்து நான் ஒற்றி அல்லேன், நான் வந்து பிரெஞ்சுதா ஐட்டம் கிடையாது. ஆகவே வித்துக்கோ, தைரியமா வித்துக்கீங்கன்னு சொல்றாரு. சாமி வித்துட்டாருன்னா இவர் சாமியோட அடிமை இல்ல, இன்னத்திற்கு அடிமை ஆயிடுறாருல்ல. அப்படி எப்படி தைரியமா சொல்றாங்கன்னு சொன்னா, பெருமான வேறு செய்ய மாட்டான் என்ற தைரியம் தான். இல்ல இந்த கட்ஸ் எல்லாமே பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களை அறிந்து வைத்திருப்பதனால பெருமான வேறு செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையினாலே செய்வது சொல்வது இதெல்லாம் நேர்மையா சொல்வதில்லை. ஆகவே இருந்து என்னை ஆண்டுகொள் என்பதுதான் அங்கு நேர்மையா சொல்லப்பட்டது. இருந்து என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள், ஒற்றிவை எண்ணில் அல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய், அல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய். இப்ப எண்ணில் என்பதை இருந்து என்பதை சேர்த்துக்கிறாங்க. எண்ணில் இருந்து என்றால் என் அருகில் இருந்து என்னை ஆண்டுகொள், தொடர்ந்து ஆண்டுகொள். விற்றுக்கொள், என்னை நீ விரும்பினால் ஒருவருக்கு விற்றுவிடு. ஒற்றிவை, உனக்கு தேவைப்பட்டால் இருவரிடம் ஒற்றி வைத்துக் கொள். அல்லால், ஆனால், அல்லால் என்பதற்கு இது அல்லாமல் அர்த்தம். ஆனால் விருந்தினேனை விடுதி கண்டாய், புத்தடியனாக இருக்கின்ற என்னை கைவிட்டு விடாதே. இவன் புத்தடியன் என்ற காரணத்தினால கைவிட்டு விடாதே. புத்தடியவனுக்கு என்ன தெரியாதுன்னா, பாங்கியனோடு பரிசு பெருமானுடைய தன்மை என்பது பரிசு. பாங்கி என்பது பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற தன்மை. இந்த பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையோ பெருமானுடைய தன்மைகளோ அறியாதவர்கள் புத்தறியவர்கள். நான் விருந்தினன், புதிய அடையவன் என்ற காரணத்தினாலே என்னை விட்டுவிடாதே. விருந்தினனை, விருந்தினன் என்ற காரணத்தினால், அந்த என்ற காரணத்தினால் என்று சொல்லுங்க மறைஞ்சிருக்கு. நான் புதிய அடையவன் என்ற காரணத்தினாலே என்னை கைவிட்டு விடக்கூடாது. அப்ப நான் பழகனால் அடிமை செய்வேன் என்பதனால என்னை இருந்து ஆண்டு கொள்ள வேண்டும். அப்ப நான் புத்தறிவனா இருந்தாலும் கூட பெருமானே உன்னுடைய பாங்கும் பரிசும் அறியும் வண்ணம் என் அருகிலேயே இருந்து எனக்கு என்னை அடிமை கொள்ள வேண்டும். விரும்பினால் விற்றுக்கொள்ளலாம், ஒற்றி வைக்கலாம். சாதுரியமா பேசுறதை தவிர உண்மையில அது வந்து அவ்வாறு விற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ ஒற்றி வைக்க வேண்டும் என்றோ இவர் நினைத்து சொல்ல. இருந்தன்மை ஆண்டுகள் என்பதுதான் நேர்மையாக சொல்கின்றார். இருந்தன்மை ஆண்டுகள், விற்றுக்கொள், ஒற்றிவை எண்ணின் இருந்து என்னை ஆண்டுகள், விற்றுக்கொள், ஒற்றிவை அல்லால் அதற்கு மாறாக அர்த்தம். அதற்கு மாறாக விருந்தினேனே விடுதி கண்டாய், புதிய அடியவனாகி என்னை கைவிட்டு விட வேண்டாம். மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே, உலகமெல்லாம் உனக்கு அடிமை. அந்த அடிமைப்பா தன்மையை உணராத உயிர்கள் மட்டும் இருக்கின்ற கருணையினாலும் ஒரு தலைவன் ஒரு அடிமை, அந்த அடிமை தலைவனை தகுந்து அறிந்து வைத்திருக்கின்றான். அந்த அடிமையை காக்கின்ற பொறுப்பு அதிகம். இன்னொரு அடிமை, அவன் தலைவனுடைய தலைமை அறியவில்லை, அந்த அடிமையை காக்கின்ற பொறுப்பு குறைவு. ஆனால் தலைவன் வந்து சம கருணையோடு கூட தன்னுடைய தலைமையை உணராத அடிமையும் காத்திருக்கின்றான். என்ன காரணம் என்றால், பின்னால் அவன் தன்னுடைய தலைமையை உணர்வான் என்ற காரணத்தினாலே. அவ்வாறுதான் பெருமான் உலக உயிர்களை காத்தொழினான். மிக்க நஞ்சமுதா மிக்க நஞ்சு என்று சொன்னால் நச்சுத்தன்மையிலே மிகுந்த நஞ்சு. வையகம் தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே, உலகத்திலேயே சிறந்த தலம் என்று அப்பர் சொல்லுகிறார். சிதம்பரத்தை பத்தி உலகத்திலேயே சிறந்த தலம் எது இல்லை, அப்பர் பெருமாருடைய எட்டு பதிகங்களிலேயே பிரமாணத்தில் ரொம்ப உழுகின்றார். சிந்தையை நிகழ்த்தியாதே, சிறுவனை அறிவை செய்ய இடையே அமைச்சு செய்யாது. என்னை பார்த்த கண்ணாலே இன்னொன்னு பார்க்க முடியாது. பட் சிந்தைக்கு அதிகமா வந்து ஓட்டு போட்டவன் நம்முடைய அப்பர் பெருமான். திருவாசத்தில் கூட தில்லை அவ்வளவு அதிகமாக கிடையாது. அப்பர் பெருமானுடைய வாக்கில தான் தில்லை முடியும். நால்வரிலே தில்லை அதிகமாக படைவர் அப்பர் பெருமான். நால்வரில் அதிகமாக தில்லை படைந்தவர் அப்பர் தான். குருநாதர் கூட பாடல, திருக்கோவையார் எடுத்துக்கொண்டா பாடுதான்னு சொல்லலாம். இது தவிர திருவாசகத்தை பொறுத்தவரையும் அவ்வாறு இல்லை. ஐயகன் தங்கில் மிக்க என்று சொன்னால் சிறந்தன் அர்த்தம். அதுபோல மிக்க நஞ்சு என்று சொன்னால் ஏனைய நஞ்சிலும் சிறந்த நஞ்சு. எப்படி சிறந்த நஞ்சு அப்படின்னு கேட்டா, இந்த நஞ்சினுடைய ஒரு வாடை இந்த ஜுவாலை அந்த காற்று அது பட்டே ஒளி மிகுந்த மேலே கொண்ட தேவர்கள் எல்லாம் கருகினார்கள் என்று பந்தனங்களின் ஜனத்துல சமந்தபுரம் பாடுறார். அதாவது தேவர்கள் ஒளி மிகுந்த மேலே கொண்டவர்கள், அவர்கள் மேலே கருகியது. எப்படி கருகியது? இந்த விஷம் வாடை பற்றி கருகியது. அதனால விஷயம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்? மிக்க மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே. அதனை பெருமாள் எவ்வாறு உண்டாங்க சொன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி விரும்பி சாப்பிட்டார். அமுதா அருந்தினர், வேண்டாம் வெறுப்பா சாப்பிடல, அமுதம் போல சாப்பிட்டார். அதாவது பெருமானுக்கு வெறுப்பு என்பதே இல்லை. பெருமானுக்கு ஒவ்வாதது ஒரு பொருள் இல்லை, அனைத்துமாக இருக்கின்றான் பெருமான், அனைத்திலும் வியாபித்திருக்கின்றான். அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான் என்பதனால நஞ்சு அவருக்கு நஞ்சு இல்ல. ஏறையோருக்கு தான் நஞ்சு நஞ்சு, பெருமானுக்கு நஞ்சு அமுது. நஞ்சு அமுதாகும் என் பெருமாள், பிறருக்குத்தான் நஞ்சு நஞ்சாகும், பெருமானுக்கு நஞ்சும் அமுதமே ஆகும். அமுதம் என்றால் விரும்பத்தக்க பொருள். பெருமாள் விரும்பத்தக்க பொருள் என்கிற கூடதான் சுவைத்து உண்டான். மிக்க நஞ்சு அமுதா அறிந்தனே, மிக்க நஞ்சினை அமுதா அறிந்த நீ கீழ்த்தன்மை கொண்ட உண்மையான ஆகிய எண்ணெயை நீ வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பது அந்த குறிப்பு. நச்சுத்தன்மையிலே மிகுந்த நஞ்சினை அமுதம் போல சுவைத்து உண்டன் கீழனாகிய என்னுடைய கீழ்மை குணங்களை வந்து கீழ்மை குணங்கள் என்று கருதாது. குற்றமே குணமாக கொண்டால் என்றான் கெட்டது, இன்றைய குற்றங்கள் குணமான் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. எல்லா குறைஞ்சு குற்றவனுக்கு அப்படின்னு கேட்கிறார் குறைத்தவத்துல. அதுல பெருமானே நஞ்சிலேயே அமுதா உண்ட உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியாதா என்பது அந்த குறிப்பு. மிக்க நஞ்சமுதா அறிந்திரனே, மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கரசே, மருந்திரனே பிறவி பிணிப்பட்டு மடங்கி நடத்தே. மடங்க என் வல்வினை காட்டை என் மன்னருள் திக்குழுவும் விடங்க, என் உண்மை விடுதி கண்டால் என் பிறவியை வேறொடும் கலைந்தாண்டுகொள் உத்தர கோஷம் அங்கைக்கரசே. கொடுங்கறி கொண்டுரித்து அஞ்சுவித்தாய் நஞ்சு கொண்டிரையே. கொடும் கறி குன்று, கொடுமை என்பது அதனுடைய ஆக்ரோஷம், சிலத்தோடு வருகின்ற தன்மை. சலம் என்றால் சிலம், பஞ்சம் சிலத்தோடு வருகின்ற யானை. இந்த யானையை வந்து இறைவனை அழிக்க வேண்டும் என்ற கோபத்தோடு வருகின்றது. அதனால் கொடும் கறி, கறி என்றால் யானை. அது உருவத்தில் இருக்கின்றதா? மலை போல இருக்கின்றது, யானை போல இல்லாது. அது யானை வடிவத்திலே ஒரு மலை போல மிகப்பெரிய உருவம் கொண்டதா இருக்கின்றதாக கறிக்குன்று, கொடும் கறிக்குன்று, கோபம் கொண்ட யானையாகிய மலை. அப்படி வந்து அசமையாக உருவகம் கறிக்குன்று உருவகம். கொடும் கறிக்குன்று உரித்து அதனை பெருமா என்ன செய்தார? தலைகீழாக போட்டு தலை மீது ஏறினார். அதனுடைய கால்கள் உயரத்திலே இருக்கின்றன. அந்த காலிலிருந்து தோலை உரித்தார், உரித்து பொறுத்து கொண்டார். அதை கண்டு அம்பாள் அஞ்சினார். இயல்பாக செய்யும் போது அவங்க செய்வாங்க, திடீர்னு பெருமானுடைய ஆஞ்சனை காணும் போது அஞ்சு அடங்குகிறார். கொடுங்கறி குன்றுரித்து அவர்கள் இயல்பாக உலகத்திலே படைத்து காத்த வைப்பார்கள், அது வேற விஷயம். ஆனா அதனை மீறிய வண்ணம் பெருமானானவன், பெருமாள் திரு சக்தி செய்யலாம். ஆனா பெருமாள் தானே முனைந்து இந்த யானையை உரித்த பொழுது உலகத்திலே அழிக்கின் காற்று கொண்ட அந்த அம்மையார் கூட அஞ்சினார்கள் என்பது சிறப்பு. கொடுங்கறி குண்டுவித்து அஞ்சுவித்தாய், பயப்பட செய்தாய், அஞ்சுவித்தல் பயப்பட செய்தல் பிறவிதைன்னு சொல்வாங்க. அஞ்சுதல் தண்ணீரை, அஞ்சுவித்தல் பிறவிதை, பிறரை அஞ்சுமாறு செய்த அஞ்சுவித்தாய். வஞ்சிக் கொம்பினையே, கொம்பு என்றால் கொடி, வஞ்சிக் கொம்பு போல இருக்கின்ற அந்த அம்பாய். வஞ்சி என்றால் கொடி, கொம்பு என்றால் அது பற்றி படர்கின்ற கழி. அப்ப அது போல மென்மையா இருக்கின்ற வஞ்சியை போலவும் கொம்பினை போலவும் இருக்கின்ற அந்த பெண், மென்மையான அந்த குணங்களுக்கு மென்மையான உருவமும் உருவத்திற்கேற்ற இயல்பும், உருவத்திற்கேற்ற இயல்பு கொண்டவர்கள் அவர்கள், உருவமும் உருவத்திற்கேற்ற இயல்பும் கொண்ட அவர்கள். அவர்கள் அஞ்சும்படியாகவே கொடுமையான கை குண்டினை உரித்த உரித்தாள் என்று சொல்ற பெருமானை அவ்வாறு செய்ததை போல என்னுடைய ஐம்புல பகையாகின்ற அந்த கொடுங்கறி குன்று அதனையும் நீ உரித்தள்ளுவா என்பது குறிப்பு. ஐம்புல பகையா இங்கு யானை 25 கிரகத்துல சொல்ற சக்கர அடையாருக்கு என்றைக்குமே பகை என்பது ஐம்புல பகைதான். அந்த ஐம்புல பகை என்பது அதுதான் யானை. மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் திக்குழுவும் விடங்க. மடங்க என்றால் ஆற்றல் குன்ற, என் வல்வினை காட்டை நான் சேர்த்து வைத்திருக்கின்ற தீய வினையாகின்ற காடு, காடு போன்று வினையை சேர்த்து வைத்திருக்கின்றேன். நுழைந்தால் வெளிவருவதற்கு இயலாது, அப்படிப்பட்ட பரந்த ஒரு பல மனப்பீரை கொண்ட காடு, அடர்ந்த காடு. அதை போல எங்கு ஆரம்பித்தது எங்கு முடியும் என்று அறியாமல் அவ்வளவு விதைகளை சத்து வைத்திருக்கிறேன். அந்த வல்வினையாகின்ற காடு, அதுவும் உருவகம் தான், வல்வினையாகின்ற காடு. அந்த காட்டினை மடங்க அந்த வல்வினையினுடைய ஆற்றல் வழிந்து வண்ணம் தீக்கொழுவும் விடங்க, தீக்கொழுதல் என்ற நெருப்பு விற்பிக்க செய்தல், எரித்தல் அர்த்தம். தீக்கொழுவுதல் என்று ஒரே சொல், இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் உயிர்வை கொண்டவை. தீக்கொழுதல் தான் எரித்தல். எரிக்கின்ற விடங்கள் என்று சொன்னால் ஆற்றல் கொண்ட ஆன்மகன், விடலை விடங்கன் என்று ரெண்டு சொல்லுக்கும் ஆண்மையிலே சிறந்தவன் என்று பொருள். விடலாம் விடங்கராக தீவிரமே வேலை சூழன் ஆடலீரே, எங்கள் விடலையே வெற்றி இத்தனையே வெற்றி, எங்கள் விடலையே வெற்றி. விடலை என்றாலும் விடங்கர் என்றாலும் ஆண் மகனிலே சிறந்த இளை இளமைத்தன்மையோடு கூடிய ஆற்றலோடு கூடிய ஆண்மகன். பெருமானே, என்னுடைய வல்வினை காடு, அந்த காட்டினுடைய ஆற்றல் இங்கே கெட்டு போகும் வண்ணம் அதனை எரிக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆண்மகனே, விடங்க, என்றன்னை விடுதுகின்றாய் பெருமானே, என்னையை விட்டுவிட வேண்டாம். மாறாக என்ன செய்ய வேண்டும், என் பிறவியை வேறொடும் கலைந்து அண்டுகொள். பெருமானே, என்னுடைய பிறவி பகை பிறவியை குறிப்பிடுவோம். என்ன வேறொடும் கலைதல் என்பதனால பிறவி என்பது மரம் என்று அறியப்படுகின்றது. பாருங்க, கொடும் கறி குன்று என்று சொல்லும்போது அது குறிப்பு உருவகம் இல்ல, உருவகம் பிளைனா இருக்கு. கல்வினை காடு சொல்லும்போது உருவகம் பிளைனா இருக்கு. ஆனா என் பிறவியை வேறொடும் கலைந்தாண்டுகள் சொல்லும்போது பிறவி என்பது மரம் என்று குறிப்பிடால் உணர வைக்கிறார். இது குறிப்பு உருவகம். அப்ப மெய்மையார் விழுங்கும் அருளே அப்படின்னு சொல்லும் போது அருள் என்பது அமுதம் என்று குறிப்பிடார் இருக்கின்றார். ஆகவே அங்கு குறிப்பிடுவோம், என் பிறவியாகின்ற மரத்தினை பெருமானே வேறொடும் கலைவாய். கலைதல் பிடுங்கி எறிதல், நீக்குதல். மரத்தை வெட்டுவாங்க, மரத்தை வெட்டினா பூமிக்கு மேலே இருக்கிற மரத்தை வெட்டி பயனில்ல, வேர் உள்ள போயிருக்கு. அது என்ன பண்ணுவோம், நீரிலை உண்டு மீண்டும் துளிர்க்க ஆரம்பிக்கும், மீண்டும் வளரும். அவ்வாறு நமக்கு பலன் அளிக்கக்கூடிய வினை என்று ஒன்று மறைந்திருக்கின்றது. அதுக்கு ஆகா மீன் வருவினை, அந்த வினை மீண்டும் பிறவிகளை தரும். ஆகவே அந்த வினையினை களையவில்லை என்று சொன்னால் மீண்டும் பிறவி இருக்கும். வாசனா மலம் என்ற ஒரு மலம் இருக்கின்றது, அது வந்து சல்லி வேறு போல இருக்கு, ஆணி வேறு போல இது இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஆகாமி என்ற வினை இருக்கின்றது. அந்த ஆணி வேரிலிருந்து மெல்லிய வேர்கள், அதே போல மென்மையான வேர்கள், அந்த வேர்களைப் போல வாசனா மலம் என்று இருக்கின்றது. அப்ப அந்த ஆணி வேறு சல்லி வேரோடு சேர்ந்து இந்த பிறவியாகின்ற மரத்திலே பிடுங்கி எறிய வேண்டும். அப்ப வாசனா மலமும் இருக்கக்கூடாது, ஆகாமி என்ற வருவினையும் இருக்கக்கூடாது. அவ்வாறு வினைகளையும் மலத்தினையும் ஒட்ட கலைந்து நான் மீண்டும் பிறவாவண்ணம் என்னை காத்திருவாராக. வாழ்த்தை பிறப்படுத்திடுவான் ராணுவை பரவுகிறேன். ஆகவே என் பிறவியை வேறுடன் கலைந்து அண்டுகொள். உத்தர கோஷம் இங்கிறது, கொடுங்கறி குந்துவித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கொண்டிலையே. கொம்பர் இல்லா கொடி போல் அலவந்தனம் கோவளவே, விடுதி கண்டாய் பின்னர் நன்னு இல்லா உங்கர் உள்ளாய் மண்ணும் உத்தர கோஷம் அங்கிறதே. அம்பரவே நிலவே அனல் காலொடு அப்பு ஆனவனே. கொம்பர் இல்லா கொடி, கொம்பர் என்பது அர் என்ற விகுதி பெற்ற ஒரு சொல், கொம்பு என்றாலே போறோம். இதற்கு செய்யுளுக்காக கொம்பர் என்று பயன்படுத்தினார். கொம்பில்லா கொடின்னு ஒரு எழுத்து குறையும், கொம்பரில்லா கொடி. அரி என்பது அம் என்பது சொற்சாரிகள் சொல்ல, சொல்லோடு சரிகின்ற சாரியை. கொம்பு பிளஸ் கொம்பர், கொம்புன்னு அர்த்தம். கொம்பு என்பது என்னன்னு கேட்டா ஒரு கழி. ஒரு கொடி தானாக படராது, அது பற்றுக்கூடாக ஒரு கழி வேண்டும். கழி இல்லை என்றால் கொடி பிடித்துக் கொள்வதற்கு இடம் இல்லாமல் மென்மையா இருப்பதனால பூமியிலே விழுந்து சூட்டிலே கழியும். அவ்வாறு கருகாமல் இருப்பதற்கு அது பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேண்டும். அதான் கழியாகின்ற கொம்பு. அந்த கொம்பு இல்லாத ஒரு கொடி எவ்வாறு வந்து நீரூற்றினாலும் வளராது, இறந்து பட்டு விடுவோம். அதுபோல பெருமானே, பற்றுக்கூடாகிய நீ இல்லாமல் நான் வந்து உயிர் வாழ மாட்டேன், நான் இறந்து விடுவேன் என்று சொல்கின்றார். கொம்பு என்பது இறைவன், கொடி என்பது தான். கொடி என்பது நம்முடைய அடிகள், கொம்பு என்பது இறைவன். கொம்பர் இல்லா கொடி போல் அலமந்தனன், கொம்பில்லாத கொடி போல அலமருகின்ற நிலை. அலமருதல் என்றால் கால் ஊன்றுவதற்கு முடியாது சுழலுதல். அலமருதல் தான் சுற்றி வருதல் அர்த்தம். இங்கு கால் ஊன்றுவதற்கு முடியாமல் சுற்றி வருதல் அலமருதல். அவ்வாறு சிரமப்படுகின்றேன். ஒரு பொருளை விட்டு ஒரு ஒரு வேண்டப்பட்ட ஒரு பொருளை பிரிந்திருப்பதற்கு ஒவ்வொருத்தரால ஒரு சக்தி உண்டு, பிரிவினை தாங்குகின்ற சக்தி ஒன்று உண்டு. இந்த கணவனை பிரிந்து வழியா இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வராரு, அவர் வந்துடுவாருங்கிற எண்ணத்தினால பிரிந்திருக்கிறார்கள். அம்மையார் பிரிந்து போனார், அவருடைய கணவர் காரக்கரமே பிரிந்துடுவார், அவர் வருவாருங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. அவர் பாண்டிநாட்டில் இருக்காருன்னு சொன்னா சரி கொண்டு விட்டாங்க. உலகம் இல்லை அது மாதிரி பாக்குறோம். ராமரை பிரிந்து சீதை இருந்தாங்க, அது பாக்குறோம். ஆனா அந்த நிலையிலும் வந்து பிரிவினை தாங்க முடியாத நிலை என்னன்னு கேட்டா கொம்பு குடிதான். சரி, கொம்பு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொம்பு உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து அது வரை சும்மா இருந்துச்சுல குடி சும்மா இருக்குமா, கொம்பு இல்லை என்றாலும் வாடிவிடும். அது அது வந்து எந்த சமாதானத்தையும் எடுத்துக்காது. ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கார விடுவாரு தான் இவங்க இருப்பாங்க, ஆனா அது கொடி இருக்கு. அதனால மிக உயர்ந்த நிலை பிரிவு ஆற்றாத நிலை என்பது கொடியினுடைய நிலைன்னு பார்ப்போம். கொம்பரில்லா கொடி போல் அலமந்திரன், அதை போல நான் சிறப்படுகின்றேன். கோமளமே, கோமளம் என்றால் அழகு, பெருமான் அழகியவன், உலகன் பெருமான், பெருமான் அழகியவன் என்று சொன்னால் பெருமானுக்கு அழகு ஒரு பண்பாகின்றது. ஆனால் பெருமானை விட அழகான ஒரு பொருள் இல்லை என்பதனால பெருமானே அழகிய உள்ளதுக்கெல்லாம் தன்னுடைய அழகினை தருகின்றான் என்பதனால பெருமானை அழகென்றே குறிவிட்டான். பெருமானை அழகென்றே குறிவிட்டான். கோமளமே என்று சொன்னால் என்னுடைய அழகே, அன்புடையவன் என்றால் அன்பன், ஆனா பெருமானை விட அன்பு கற்பவர்கள் யாரும் இல்லை. ஆகவே பெருமானே சொல்லிடலாம், என்னுடைய அன்பே என்று சொல்லியிருந்தார். அதுபோல என்னுடைய அழகே கோமளமே, கொம்பரில்லா குடி போல அலமந்தனன் கோமளமே, வெம்புகின்றேனே விடுதிகின்றாய், வெம்புதல் வாடுதல். ஒரு கொம்பு இல்லாத கொடி என்ன ஆகும், அது வெம்பும் வாடும். அதுபோல பெருமானே குருநாதனாகி உங்களுடைய காட்சி இல்லாத நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன், மீண்டும் காட்சி தரவில்லை எத்தனை நாள் உயிரோதற்கு தெரியாது. வெம்புகின்றேனே விழுதுகின்றாய், இவ்வாறு வெம்புகின்றேனே விட்டுவிட வேண்டாம். மின்னர் அண்ணுகின்றா உமருள்ளாய், தேவர்களும் அடைய முடியாத உயர்ந்த இடத்தில் இருக்கின்றாய். இன்பர் என்பது மேலான இடம், மேலாக்கும் மேலாக்கும் மேலாண் கண்டாயால் மேலாக்கும் மேலாண் எல்லோருக்கும் மேலே இருக்கின்ற இடம் தான் சிவபுரம். சிவபுரத்தில் பெருமாள் இருக்கின்றார். மின்னவர்கள் மேலே இருக்கிறார், அவர்கள் உம்பர்கள் பெயர். ஆனால் உம்பர்களும் வெட்ட முடியாத உண்மையான உம்பரே இருக்கிறார், உம்பர உம்பரான் என்று அவருக்கு பெயர். பெருமான் உம்பர்களாலும் அடைய முடியாத மேலான இடத்தில் இருக்கின்றான், மேலாருக்கும் மேலாருக்கும் மேலாண் கண்டான். பெருமாள் இருக்கிறார்னா விண்ணர் நன்மகில்லா உம்பருள்ளாய், நன்மகில்லன் மிக நன்மகில்லா முடியும், நன்மகில்லா அடைய முடியாத உம்பர்களாலும் வேறுகளாலும் அடைய முடியாத இருப்பவன் உம்பருள்ளாய். மண்ணும் உத்தர கோசமும் இயக்கி இருந்தாலும் தன் அடையாளத்துக்கு காட்சி தர வேண்டும் என்று எளிவந்த கருணையினாலே கண்ணால் கண்ணும்படியாக மங்களநாத பெருமானாக உத்தர கோசமங்கியிலே பெருமான் இருக்கின்றார். தேவராலும் அடைய முடியாத உயர்ந்த சிவபுரத்தில் இருந்தாலும் கூட பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடுகின்ற உத்தர கோசமங்கியிலே நமக்காக பெருமான் வெளிவந்து இருக்கின்றார். மண்ணும் உத்தர கோசமங்கே கருசே, அம்பரமே, அம்பரம் என்றால் ஆகாயம், அம்பரமே அனலே நெருப்பு, அம்பரமே அனல் காலுடு, கால் என்றால் காற்று, அம்பரமே நிலவே, நிலம் என்றால் பூமி, அம்பர ஆகாயமே பூமியே, நெருப்பே, காற்றே, அப்பு ஆனவரே, அப்பு என்றால் தண்ணீர். இவ்வாறு பெருமாள் உலகம் வந்து ஐந்து சக்தியாக இருக்கின்றது. ஐந்துடங்களாக பெருமான் தூய புதங்களாகவும் அவர்கள் செயற்கை வாய்ந்த பொருள்களாகவும் பெருமானே இருக்கின்றான் கலப்பினாரே. ஆகவே எங்கு எவ்விடத்தும் நீ இருக்கின்றாய், எவ்விடத்தும் இருக்கின்ற உன்னை அடையாள நான் தவிக்கின்றேன் என்பது குறிப்பு. எவ்விடத்தும் இருக்கின்ற உன்னை அடையாளம் தவிக்கின்றேன், அது எவ்வளவு பெரிய வந்து கொடுமை. பெருமான் எங்கோ இருக்கின்றான், அவன் அடைய முடியாத தவிக்கின்றா பரவாயில்ல, அப்ப பக்கத்திலே தண்ணீர் இருக்கு, குடிக்க முடியவில்லை என்பதை போல பெருமான் எங்கும் இருக்கின்றான், அவனை அடைய முடியவில்லை. என்ன காரணம், பெருமான் எங்கும் இருந்தாலும் அவன் திருவுள்ளம் இறங்கினாலேயே அவனை காண முடியாது என்று பார்க்கின்றான். ஆகிய பெருமானே உன் திருவுள்ளம் இறங்க வேண்டும், நீ எங்கும் இருந்து பொதுவான கருணையை செய்தால் பற்றாது, நான் கொம்பரில்லா கொடி போல் வெம்புகின்றேன் என்பதை அறிந்து நீ சிறப்பாக உன்னுடைய காட்சியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். அதோடு நீ நிறுத்தி போட்டு வரும்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கௌசிகம்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: வான நாடனே. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: கோழை மிடராக. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: குருகாம் வைரமாம். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: நீத்தல் விண்ணப்பம் கடையவனேனே. பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கடையவனேன் கருணையினால் கலந்து ஆழ்ந்து உள்ள விடையவனே விட்டெழுதி கண்ட விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தர கோஷ மங்கு கலசே சடையவனே தளர்ந்தேன் சடையவனே தளர்ந்தேன் எம்பிலான் என்னை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: திரு அம்மானை பண் சுமந்த பாடல். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பஞ்சும் மந்த பாட பரிசு பட.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கி அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திரு கழுக்குன்ற பதிகம் பிட்டு நேர்பட. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மல் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, தொற்று நேர்வட மண் சுமந்த

சிட்டனே சிவலோகனே சிறுநாயினும் கடையாய பட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திரு ஏசரவு நானேயோ தவம் செய்தேன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

பயணமயனப்பற்றே தேடாய் இன் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தேனாயில் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் சித்திக்கும் சிவபெருமான் தவம் செய்தேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனா இன்னமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார் அடியேற்கு அருள் செய்தான் தவம் செய்தேன் அடியேற்கு அருள் செய்தான் சிவாய நமயன பெற்றேன் தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் ஆயனே தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் மூணாறு உயிர் வாழ்க்கை ஒரு தன்னை வெறும்

ஓம் சிவாய நம. shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: முத்து வைரமணி களையா உடலோடு. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: சேவிக்க வந்த அயன் இந்திரன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன்மான், எங்கும் திசை திசை என நெருங்கி குழா குழாமான். இன்று மூத்துவார்கள் அப்பனி ஒப்பமரில் பாலிக்கும் பாவலன்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிட்டம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கேசி பண்டிலே அமைந்த 2 திருப்பதிகம் திருப்பொன்கூர் திருத்தலத்திற்குரியது. பண்பரிசைப்படி 55 திருப்பதிகம் திருச்சிட்டம்பலம்.

0: ചിത്രം പറ.
1: ഓം നമ ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 47வது திருப்பதிகம். திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனைந்தோர் தன்மையை அடிகள் பெருமான் பாடி அருளிய இப்பதிகம் சிறப்பு வாய்ந்ததாகும். இதற்குரிய பண் சாருகேசி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: எடுத்து வச்சாதானே மேல போலாம். முன்ன ஒரு காலை வச்சு பின்ன ஒரு காலையை வச்சுக்கிட்டே இருந்த, அப்ப இதுல இருந்த கடந்து போனாதானே போலாம். எனவே இந்த உலகியலை கடந்தாலல்லவா போலாம். இது நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றி பாடியதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது அன்று. அப்படி இருந்தால் சில்லைக்கு போகவும் முடியாது, திருக்கோவையார் பாடவும் முடியாது, அவர் வீடு பேறு அடையவும் முடியாது. ஆதலால் ஒருத்தி வாய் துடித்தவாறும் துகில் இறையே சோர்ந்தவாறும், துகில்னா தூக்கம் அல்லவா, துகில் இறையே சோர்ந்தவாறும் மெதுவா அருளியல் உணர்வுகளை விட்டு உலகியல் வழியில தூங்குறது அல்லவா, இது மாதிரி சோர்ந்தவாறும் எனக்கு சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொடித்தவாறும் இவை உணர்ந்து கேடு என்றனக்கே சூழ்ந்தேனீ. இப்படி நான் உலகியல் வழிபட்டு இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் என்று கருதியே உன்னை நான் விடுத்து விட்டேனே, நான் கெட்டுப்போன சாமி, அதனால் நீ என்னை விடுத்தாய், சரி நீ அப்படி என்னை விடுத்ததும் எந்தனுக்கு தக்கது, என்னை பொறுத்த மட்டும் நீ எனக்கு கொடுத்தது தண்டனை ஏற்றக்கூடியதான் என்றெல்லாம் அப்படி எடுத்து முடிந்து பேசுகிறார் இந்த பாட்டுல. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை பம்பனேன் நான் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்குத்தானும் திரித்தே அருடலாம் தன்மையாம் என் தன்மையே. தன்னை பற்றிய ரொம்ப கீழே ஏன்னா அந்த பிரிவாற்று அந்த பிரிவாற்றாமை அவரை பிரிந்துவிடால் இருக்க முடியல. அந்த இருக்க முடியாமினால இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் கொஞ்ச நாள் பொறுத்து சொன்னது தன் தகுதியின்மை, தனக்கு தகுதி நமக்கு தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை என்றே கருது. இறைவன் மீது குற்றம் இல்லை, இறைவன் மீது குற்றம் இல்லை என்று. அதனால் இங்க என்ன சொல்கிறார், தேனை ஆண்டவன் எப்படி இருப்பான், தேனாய் நமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பாலை கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து ரெண்டும் சொல்லியிருக்கார், அவரே சொல்லியிருக்கார். அதனால தேனை தேனாய் என் அமுதவுமாய் என்றெல்லாம் பெருமானுடைய சுவையை சொல்லுகிறார். அதனால நம்ம இவர் வள்ளலார் நற்கருப்பம் ஜாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் துவை கலந்து என்ன இதுவரைக்கும் கலக்கிறதை எவனும் செஞ்சிருவான் கடைக்காரன் கூட, என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அவன் கனியாய் பாலாய் தேனாய் இருந்தால் மட்டும் போதாது, அந்த மூன்று இந்த ஆன்மாவோட வந்து ஆன்மாவோடு சேர்ந்து கலந்தாதான் இனிப்பு தெரியும், இனிப்பு தெரியும். இப்ப மனோகரன் பால் வச்சிருக்காருன்னா கலந்த பால் நல்ல ஆவின் பால்னா அது தமிழால வச்சிருந்தேன் எப்படி தெரியும் எனக்கு ஐயா அப்படின்னு வச்சு கொடுத்தாதான் தெரியுது. ஆ கரந்த பால் கண்ணருடன் தமிழல்ல இருந்ததுன்னு எப்படி இருக்கும், தமிழல்ல இருக்க வேண்டியது. அதனால் இப்படி எல்லாம் அனுபவம் பெரியவருடைய அனுபவம் இருக்குது. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை கண்ணுக்கு ஒளியாக இருக்கிறானா தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை, தன்னை யார் முழுமையாக தெளிந்தார்களோ அவருடைய ஊனை அப்படியே உருக்கிடுவானா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனனை சொரிந்து என்று இன்னும் சொல்வார். அதனால இப்படி இருக்கெல்லாம் உருக்கும் உடையானை எங்க இருக்கிறான், உம்பரானை தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான், பம்பனின் அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானி இந்த உலகியல் வயப்பட்டிருக்கிற நான் என்ன இருக்கிறேன், நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால். சுவாமி நீங்க திருப்பெருந்துறையில் நீங்க ஆட்கொண்டது கூட எனக்கு வெளியே சொல்ல வெக்கமா இருக்குங்க, ஏன் நீ எங்கேயோ இருக்கிற நான் எங்கேயோ உலகியல் வழிபட்டிருக்கிறேன் என்ன போய். ஐயா திருப்பெருந்துறையில பெருமான் தான் என்னை ஆண்டார்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்கிறேன், என்னன்னா
2: நீ கெட்ட கேடு உனக்கு வந்து திருப்பெருந்துறையில ஆண்டவன் ஆண்டான். இப்ப ஒண்ணு வேற ஒண்ணு வேணாம், இப்படி வச்சுங்களேன். ஐயா, நேற்று காலையில வாஜ்பாய் என்னை தேடிட்டு வந்து ஒரு அறையில அட தூங்குறாருனாரு. பரவாயில்ல, நான் வந்திருக்கேன்னு சொல்லு, வாஜ்பாய் வந்திருக்கேன்னு சொல்லு, அத்வானியோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேங்க. அப்புறம் அடாடா வரீங்களான்னாரு. உங்களை பார்க்கதான் வந்தேன்னு சொன்னாருன்னு சொன்னா நீ என்ன என்ன என்ன என்ன நினைப்பீங்க? நல்லா தான் வந்தா மனுஷன் திருவண்ணாமலைக்கு சொல்லுவ. இங்க வரும்போது நல்லாதான் ஏன் வந்திருந்தாரு? இங்க பேசிட்டு கோயிலாம் வளம் வரும்போது நல்லாதான் வந்திருந்தாரு. வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து இவரை கதவு தட்டினாராம், விரியான்னு சொன்னாராம். சார், கொஞ்சம் நீங்களாம் தெரிஞ்சவங்க, சீக்கிரம் கீழ்பாக்கத்துல சேருங்க என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆமா, வாஜ்பாய் அத்வானி எங்க இருக்காரு, சுந்தரமூர்த்தி எங்க இருக்கிறான், என்னமோ பேப்பர்ல வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவரு படத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இந்த பிரிவில முடியும். அவர்லாம் பார்க்க முடியும். என்னமோ என்ன அந்த கட்சி சேர்ந்தவங்களா அல்லது பெரிய செல்வாக கூடியவனா? கிடையாது, ஒண்ணு கிடையாது அல்லவா. அது போல இவர் எங்கேயாவது, ஐயா திருப்பெருந்துறையில நான் நீயோதவும் செய்தேன். எந்த யா என்ன செய்தி என்ன? நீப்போ நான் நீயோதவும் செய்தேன் என்ன சொல்லிட்டு சொல்லுங்க யா. சிவாய நமயன பெற்றேன் இங்க தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். அவர் கைலாயத்தில் இருக்கார். அடே, நீ ஒண்ணு தானே வந்து அடே எங்க வந்தார்? எனது உள்ளம் புகுந்து அடியேற்கரு செய்தான். இப்படி சொன்ன ஊழல் இருக்கு வேணாம். ஐயா, இன்னுமே இவர் மாண்டு மிக அமைச்சருக்கு பிட்டு இல்ல, இவரை கொண்டு கீழ்பாகத்தில் சேர்த்துருவாங்க. பாவம், ஏன் உன்னுடைய தகுதி எங்க பாருகுது, என்னுடைய தகுதி எங்க? அவ்வளவு பெரிய தகுதி உடையவனாக நீ, இவ்வளவு சிறிய எளியனி நீ ஆண்டா என்றால் உலகம் சிரிக்கும்பா, சிரிக்கும்பா. எனக்கு சொல்லக்கூட வாய் இல்லப்பா. பாவம், நடந்தது என்னமோ உண்மை, தகுதி உடையவர் என்பதோ என்பதோ உண்மை. தகுதி இல்லாதவன் ஆட்கொள்வாரா? இல்லை. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய அப்படியே சொல்லி, அதுதான் திருவள்ளுவர். பாத்தியாடா ஒரு குறள் என்ன? பணியமாம் என்றும் பெருமை. பெருமை உடையவங்க எப்படி பாத்தீங்களா இருக்காங்க? இப்படி இருப்பாங்க. எப்படி? எவ்வளவு பெருமை இருந்தாலும் தன்னை ரொம்ப பணிவாக. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. எங்கெங்கும் டாம் டாம் போடுவான். நேத்தான் கலைஞர் கூப்பிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க கன்னியாகுமரிக்கு, அப்புறம் நான் வரேன்னு சொன்னேன். சரிக்கா, அவசியம் வாப்பா, இல்லைன்னா நான் வரட்டுமா உங்க வீட்டுக்கு அப்படின்னா? வேணா பாப்போங்க, மெட்ராஸ் வரும்போது பாக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றது? அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம், என்ன போடுகிறாள் சொன்னான். சிவசிவ, இப்படி எங்கேயோ இருக்கின்ற நீ அடியேனே ஆண்டா என்று சொல்லக்கூட எனக்கு நாக்கூசுவேன். எனவே நான் நின் அடியேன், நீ என்னை ஆண்டா என்றால் உனக்கு நான் அடியேன் என்றும் என்னை நீ ஆட்கொண்டவன் உன்னை நீயே என்றும் சொன்னால் அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம். சிரிப்பார்கள் என்னன்னு கேட்ட, என்னமோ நல்லாதான் இருந்தார் மனுஷன், இப்படி சொல்லி சீப்படுறார் மனுஷன், நாங்க சிரிக்க முடியா இருக்கியா என்று சொல்லி தன்னுடைய தகுதியை அவ்வளவு கீழே தன்னை கருத்து கொள்கிறது. தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னுடைய தன்மையை மற்ற யாரால் அறிய முடியாது. ஏன்னா என்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானி, யாரு? சுந்தரன். அதனால

நின்றும் என்னவரே பெருமானி, அவ்வளவு நான் சிறுமியுடையவனாக இருப்பது உண்மை என்றாலும் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், இனிமே என்ன புறம் போக விடுவாயா? என்ன இருந்தாலும் அவளுக்கு என்ன சொல்லுவாங்க நாலு பேர், என் நாயுடைய தகுதி கம்மியா இருந்தாலும் என்னமோ இந்த மனுஷன் முதல்ல ஆட்கொள்ளாம இருந்திருக்கலாம், ஆட்கொள்ளாம இருந்து அவர் பாட்டு அமைச்சரா இருந்திருப்பாரா? அமைச்சரா இருந்திருப்பாரா? இந்த அமைச்சரா இருந்தவரை பாவம், இவரு வலியே இருந்து மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வென்றார் நம்மையும் ஓர் கொள்படுத்தி நாய் சிவகை ஏற்று வைத்தார். அப்படிலாம் செய்துட்டு அப்புறம் விட்டலாமா ஐயா? ஒண்ணு முதல்ல ஆட்கொள்ளாம இருந்து அவர் பாட்டுக்கு மாண்புமிகு அமைச்சரா இருந்துட்டு போயிருப்பார், இல்ல ஆட்கொண்டா அரியவராக விட்டா வச்சிருக்கணும். ரெண்டு கட்டான பண்ணிட்டாரப்பா என்று உலகம் சொல்லும், சொல்லும் இல்ல கண்டிப்பா சொல்லும். அதனால் புண்மையேனை ஆண்டாயா புறமே போக விடுவாயோ, மீண்டும் என்னை விட்டுவிடக்கூடாது. என்னை நோக்குவார் யாரே? நீ அப்படி சிரித்தா ஆண்டனியே ஆண்டனியே அருளிலையானால் என்று பின்னா சொல்றத, யார் ஆட்கொண்டார்களோ அவர்களே அருள் செய்யலன்னா நான் என்னதான் பண்றது? இப்ப கிருஷ்ணன் வீட்டுல பிள்ளைகள் பிறகுது, பெத்த அப்பா அம்மாவே புறக்கணிச்சாங்கன்னா அந்த பிள்ளை எங்கதான் போகும்? பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க புறக்கணிக்கலாம், பாப்பா உங்க வீட்டுக்கு அப்படிங்களா? பெத்த அந்த அம்மா அப்பா. அதுபோல ஆட்கொள்ளாதவங்க பத்தி கவலை இல்லை, ஆட்கொண்ட நீயே என்னை விட்டுட்டேனா நான் என்னை நோக்குவார் யாரே? என்னை யாரும் தெரிஞ்சு

தாம் இருக்காங்களே, அவர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. பண்டு தோல் நோய்க்கு நாணமில்லானாயினீங்களா, தன்னைத்தானே நாணமில்லா நாயினேன். இது அழகான தமிழ்ல இருக்கு, கொஞ்சம் நீங்க வர சொல் போட்டீங்கன்னா அப்பதான் அது அந்த அர்த்தம் ரொம்ப கீழே போறது. நாணமில்லா நாயினு, வெக்கம் கட்ட நாய், சிவசிவ முருகா முருகா சொல்றமல்ல, சும்மா சும்மா கூட வருது, அது ஒரு தடவை இல்லைன்னு சொல்லு, வெக்கம் கட்ட நாய. இந்த வெட்கம் கெட்ட நான்கிறது நல்ல அருமையான தமிழ் சொல், நம்ம தமிழர் விளங்காது, வெட்கம்னா விளங்கும் அல்லவா, அதனால வெட்கம் கெட்ட நாய். அல்ல இந்த ஒரு கொடு கடுமையான சொல்ல சொல்வாராம், நாணமில்லா நாயினின் அப்படின்னு விளங்கல பாத்தீங்களா. இந்த இந்த இன்னொரு சொல்லு சொன்னாதான் ரொம்ப கடினமா இருக்கு. நாணமில்லா நாயினின் பாவம், நெகும் அன்பு இல்லை, உன்னை கண்டுபிடி நெகுந்து நெகிழ முடியாது எனக்கு அந்த அன்பு இல்லையே. நீனை காண நெகும் அன்பில்லை, நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே. உன்னால் ஆட்கொள்ளப்படக்கூடிய தகுதி எனக்கு இருக்காப்பா, இல்லை இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேனே. என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே, பெருமானி எனக்கு இங்க இருக்கவும் முடியல, ஆனால் நீ என்னை ஆட்கொண்டனே, நீ எவ்வளவோ பெரிய தகுதி உடைய நீ, இவ்வளவு கேவலமான என்னை ஆண்டா என்று சொல்லும் போது எனக்கே நாணமாகவும் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த தலைப்புல நாம் பார்த்தோம், இது அனுபோக சுத்தி என்று சொன்னார். இனி காருண்யத்துக்கு இரங்கல், யாருடைய காருண்யம், பெருமானுடைய அந்த தன்னலி கருணை, அந்த கருணையை நினைந்து நினைந்து இறங்குகிறார். அதுதான் திருவாசகம் முழுதுமே அப்படித்தான் இருக்குது அல்லவா. தரிக்கிறேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, காய வாழ்க்கை தரிக்கிறேன், காயம்னா தெரியும் இந்த உடம்பு இல்லவா,

பண்ண சித்தர் பின்னால வந்து ரொம்ப அருமையா எளிமையான சொல்ல வச்சுப்பான். காயமே இது பொய்யட இல்ல சார், நான் நடந்துக்கிறது காற்றடைத்த பையட. ஆமா, நீங்க பேருந்தெல்லாம் போகுது, எதனால போகுது? அந்த நாலு டயர் காற்றடைத்த பையனால போயிட்டு இருக்குது. இல்ல எதுல போகுது? எங்கேன்னு ஒண்ணு பொட்டுன்னு போட்டும் ஓடமா நிறுத்தி விட வேண்டியது. என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன் அடிஷனல் மேல வச்சுக்கலையாண்ண? வச்சுக்கலையாண்ண. நீ எல்லாம் ஒரு டிரைவர் ஆகியா இன்னும் கேட்டு போகணும். அப்போ நம்ம ஓட்ட மட்டும் இல்ல, பேருந்தெல்லாம் போச்சுன்னா இது காற்றடைத்த பையட. டயர் நாளில் ஏதேனும் ஒன்று போட்டுதுன்னு சொன்னா போசுக்குன்னு நின்று வந்தான். அதே தான் இங்கே கதையும். அதனால இது யார் சாமி இந்த மாதிரி பாண்டமெல்லாம் செஞ்சார்? மாயனார்க்கும் ஏவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடட. ஒரு ஆள் பாதெல்லாம் பாத்திரம் செஞ்சு வச்சவன், இது மண் பாண்டம், எங்கேயாவது லேசா மோதினாலே பொட்டுனு போடும். இப்படி எல்லாம் பண்ண விளங்கணும் பின்னால் இருக்கிறவர்கள்லாம் செய்தார். என்ன பண்றது? அது போல இங்கே தரிக்கிலேன் காய வாழ்க்கை, இந்த காயம் உடம்பினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றினி இருக்க கொண்டு இருக்க மாட்டேன். சங்கரா போற்றி வானவிருத்தனே போற்றி, இந்நுலையிலிருந்து எப்பொழுதும் எல்லா நன்மையும் செய்கின்றவனே உனக்கு வணக்கம். எங்கள் விடலையே போற்றி. விடலைன்னா அருமையான சொல், அதெல்லாம் போயிட்டு இருப்பாரு. மிகச்சிறந்தவர்களுக்கு விடலைன்னு சொல்லலாம். நன்னூல் பாழா போன நன்னூல்ல இருக்கு. என்ன பண்ண? நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்ற நல்ல ஆண்கள சிறந்தவர்களுக்கு என்ன கொடுக்கலாம்? கோ வேள் அப்படின்னு விடலை என்று சொல்லலாம். எல்லாம் போட்டு வேள் இருந்தது. நம்முடைய சபாநாயகருடைய அப்பாவுக்கு தமிழ வேள் நல்ல வேலையா திருமண அழைப்பதில் நம்பின்னு போடுறோம் சரிங்களா. நம்பிங்கிறது நல்ல சிறந்தவனுக்கு தான் சொல்றது. அது போல நங்கை அப்படின்னு சொன்னா, நங்கைன்னா பெண்ணுங்கிற ஒரு

0: மட்டுமல்ல, நங்கைனா அந்த பெண்பாலார்ல சிறந்தவர்களுக்கு தான் நங்கை என்று சொல்லணும். அது போல ஆண்பால்ல சிறந்தவங்களுக்கு தான் நம்பின்னு சொல்லணும். நல்ல வேலையா திருமண இதழ்ல திருவளர் செல்வன் அல்ல திருவளர் நம்பின்னு போடும், திருவளர் நங்கை என்று போடும். ஆகவே அந்த வகையில் இந்த விடலை விடலையே போற்றி எதுக்காக சொல்றேன்னா, என்ன விடலையே போற்றிங்கிறார் அப்படின்னா, இன்று அந்த சொல் எடுத்தாலவில்லை, ஆனால் ஆன்மானுக்கெல்லாம் மிகச்சிறந்தவருக்கு தான் விடலைன்னு சொல்லலாம். நீ ஆன்மானுக்கு மட்டுமா சிறந்தவன், இந்த அனைத்து உயிர்களுக்கும் சிறந்தவன், அதனால் விடலையே போற்றி என்று சொன்னார். சொல்லினுடைய அருமை நமக்கு தெரியாமல் போய்விட்டது, பின்னால நாம் பின்தங்கிட்டோம் அல்லவா. நம்ம எல்லாவற்றிலையும் பிற்பட்டவங்க தான், நீங்க முற்பட்டவங்களே இல்லை, அதனால பிற்பட்டவர்கள். அதனால விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனையே போற்றி, ஒப்பில் ஒப்பில்லாதவன் அல்லவா. ஒப்பில்லாதவன் சொன்னவனே ஒருத்தருக்குள் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க கூடாது. தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான், அவனுக்கு ஓமையா ஒரு ஆளை சொல்லுன்னா உலகத்திலேயே கிடையாது, அவனுக்கு ஓமை அவனே தான். எனவே ஒப்பில் ஒப்பில்லாத ஒருத்தனி போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கவன் தில்லை நிறுத்தனே போற்றி, விடாமல் தில்லையிலே நடனம் செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் நிம்மலா போற்றி போற்றி, நிம்மலம்னா மலநீக்கம் பெற்றவன், அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். அடுத்தது ஒரு அருமையான பாட்டு, திருவைந்தெழுத்தை நால்வரும் பாடியிருக்காங்க. திருவைந்தெழுத்து அதுல ஞானசம்பந்தர் இரண்டு பதியம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு பதியம், நமச்சிவாய பதியம். அதன் பிறகு இன்னொரு பதியம் எங்க பாடினது, இது காதலாகி நல்லொரு பெருமனும், இன்னொரு பதியம் பாடியிருக்க ஏழாம் வயசுல பூணூல் போடும்போது. அதனால அங்கே பூணூல் தந்த கல்யாணம் நடந்த உடனே அந்த வேதியர்கள் எல்லாம் வந்து இந்த பூணூல் அணிந்து விட்டு இருக்கும்போது அவர்களுக்கு இவர் உபதேசம் பண்ணார். பூணூல் கல்யாணம் பண்ணும்போது என்னன்னு கேட்டா, வந்தவங்க இந்த பூணூலை போட்டு காயத்ரி ஜபத்தை சொல்லி கொடுத்து நீங்க அந்த காயத்ரி ஜபம் பண்ணணும் தம்பி அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்க வந்தவங்களுக்கு இவர் என்ன பண்ணினாரு, என்ன கணபாடிகள் அப்படின்னார். இப்பொழுது என்ன அடியவங்கள் செய்ய வேண்டியது செய்துட்டோம், பூணூல்லாம் அணிந்துட்டோம், நல்ல திருமேனியில இனி காயத்ரி ஜபம் அதெல்லாம் நடக்கட்டும். ஏன்னா அவர் பெரியவர், ஞானம் பெற்றவர், இது அஞ்ஞானம், இது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. எது இந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்க நல்லறிவு ஞானசம்பந்தர். ஆனால் என்னன்னா, எல்லாம் திருமேனியில இருக்கு, இனிமே அவர் காயத்ரி ஜபம் பொதுவா அப்படிதான் செய்யறது, இது மாதிரி போட்டவுடனே அது சாமியம் செய்யட்டும் அவ்வளோ எப்படி சொல்லிட்டாங்க அவ்வளோதான். ஆனால் கணபாடிகளே உட்காருங்கள் அப்படின்னு உட்கார்ந்து, எவ்வளோ நாட்களாக இந்த இந்த பணியெல்லாம் செய்யறீங்க, ஏதோ எங்கள் தாத்தா தாத்தா அப்படி காலத்தில் ஏதோ தம்பிக்கு எங்களை கொடுத்து வச்சது நாங்கள் நீங்கள் செஞ்சோம் இருட்டு. நீங்கள் இதுவரை ஓதி வருகிற மந்திரங்கள் பல இருக்கு, அதில் தலையாய மந்திரம் என்று எதை சொல்லலாம், இதோ நாங்கள் காயத்ரி போக்குவரத்து தான் ஓதிக்கிறோம். ஓதுறீங்க, இந்த மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரமா ஒன்று இருக்கு, அது தெரியுமோ? அப்படி இதுவரைக்கும் அடியாங்கள்லாம் கேள்விப்பட்டதில்லை, ஞானம் பெற்ற குழந்தை அப்படி கேட்குறீங்க, நீங்க தான் எதுன்னு சொல்லணும் அப்படின்னு உக்காரு. துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நீனை மின் அறவுரை. நீங்க தூங்குற நேரம் கொஞ்சம் அறவுரையா தூங்குற நேரம், முழுமையா தூங்கினா விளங்க முடியாது, கொஞ்சம் அறவுரையா தூங்கும்போது ஏதேனும் உள்ள உடம்பு பெற்றுக்கின அப்பாடா அப்படின்னு பிறடும் போது அப்பாடா அப்படிங்காதீங்க, அந்த சிவாய நம அப்பா நம சிவாய அப்படி இருங்க. துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நீனை மின் சிவன்டாத்திரிக்கு மட்டுமல்ல, சிவன்டாத்திரிக்கு மட்டும் நினைச்சது சோமார தண்ணிக்கு மட்டுமல்ல, நாள்தோறும் நீனை மின். எது சுவாமி வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செடுத்து வீ. அந்த அஞ்செழுத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று அறிவித்தார். அப்போ ஏழாவது வயசுலே சீர்காழியிலே தனக்கு அந்த பூணூல் அணிவிக்க வந்த சொன்ன அந்தனர்களுக்கு சொன்னது போது ஒரு திருவிங்கலுக்கு பிரியம். நிறைவாக தன்னுடைய காதலியாரோடு கைப்பிடித்து இனி எல்லோரையும் அந்த பெருமானுக்கு அனுப்பிவிட்டு தாங்கள் போறதுக்கு முன்னே பார்த்தார். இந்த பாழா போன 20 வர்றாங்களே இந்த புண்ணியவான்கள்லாம், சமயம் கலவாத கலக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த புண்ணிய ஆன்மாவுகளை சொல்லி வச்சுட்டு போவோம் நம் மீது வைத்த கருணையினாலே. ஐயா, அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் யாருக்காக சொன்ன மந்திரம் நடுது? வானமும் நிலனும் கேட்க மாண்புமிகு அமைச்சர் கேட்கிறார். இந்த நம்ம நிலம் மட்டும் சீகாலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த நிலனும் நில உலகமும் வானமும் கேட்க, வானமும் நிலனும் கேட்க என்ன சொன்னார்? அந்த திருவேந்தலுக்கு உபதேசித்தார். திருவேந்தலுக்கு அந்த திருவேந்தலுக்கு உபதேசம் தான் முன்ன சொன்ன, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாயவி என்று சொன்னார். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் 7 ஒரு அறவுரை, 16 ஒரு அறவுரை. முன்னே சொன்னது சிறுகாழி, பின்னே சொன்னது நல்லூர் பெருமணம், முன்னே சொன்னது பூணூல் நிகின்ற பொழுது, பின்னே சொன்னது திருமணம் ஆன பிறகு. பாருங்க, இடங்குறி விளக்கறோம். இஆர்சினால இப்ப இருக்கிற பையனுக்கே விளங்காது என்ன ஒரு இஆர்சினாரு. இந்த தொடருக்கு வந்து விளக்கம் தந்து எக்ஸ்பிளைன் தந்து எங்கே சொல்லப்படுகிறது என்பதையும் எழுதுகிற, எங்கே சொல்லப்படுகிறது, இதனுடைய பொருள் என்ன என்று எழுது. இது எடுத்தே விட்டான் ஏன், இது தப்பித்தவறி வச்சா கொஞ்சம் படிக்கணும், படிச்சா அறிவு வந்துடும், அறிவு வந்தா நாடு நல்லா இருக்கும், குடிச்சு வரா போடணும், அதுக்காக வேண்டாங்க. அதனால இந்த வினாவே போட்டு, இந்த வினா அவ்வளவு அருமையான வினா. அது போல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, திருவேந்தலத்தை பாடினது அப்படி தெரியும் அல்லவா? அப்பர் சுவாமிகள் திருவேந்தலத்தை பாடினார். எங்கே?
1: கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே.
0: எப்போங்க? கடல்ல கல்லை கொத்திக்கு போடும்போது பண்ண. சுந்தரர் பாடினார் எங்கே? மற்று பெற்றன தில்லையில. மணிவாசகர் பாடினார் எங்கே? இங்கே. இப்ப படிக்க போறோம். அதனால நால்வரும் திருவேந்தலத்தை பாடிய இடங்களை கூறி விளக்குக என்று கேட்டால், அதே இந்தையா இந்தையா இந்தையான்னு சொல்லணும். அதுல நான்காமவராக இருக்கிற நம்முடைய மணிவாசகர் இந்த அப்ப படிக்க போற பதியத்துல அப்படியே 4 திருவேந்தலத்தை சொல்லுகிறார்.
1: போற்றி ஓம் நமச்சிவாய புயங்க நீ மயங்குகின்றேன். போற்றி
0: வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாய
0: அருமையான சொல்ற பிரணவத்தோடு கூட்டி சொல்றாருங்க. அவங்க எல்லாம் யாரும் பிரணவத்தோடு கூட்டி சொல்லல. ஞானசம்பந்தர் சொன்னாரா? இல்ல. அப்பர் சுவாமிகள் இல்ல. சுந்தரர் இல்ல. நமச்சிவாய மட்டும்தான் சொன்னாங்க. ஏன்னா இவர் குருமூர்த்தி பால உபதேசம் பெற்றவர். எனவே இதுவே இந்த பாட்டே நமக்கு குருவா இருந்து மணிவாசர் உபதேசம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமாம்.
1: போற்றி ஓம் நமச்சிவாய புயங்க நீ மயங்குகின்றேன்.
0: பெருமானி, இந்த உலகில் வயப்பட்டு நான் மயங்கி கொண்டிருக்கிறேன்ப்பா.
1: போற்றி ஓம் நமச்சிவாய
0: பெருமானி,
1: புகலிடம் பிரிது ஒன்றில்லை.
0: எனக்கு வேற யாருப்பா கதி? உன்கிட்டதான் நான் பூந்திருக்கலாம், எனக்கு உரிமை இருக்கு, நீ என்னை ஆட்கொண்ட, நான் வேற எங்கப்பா போவேன், எங்கப்பா போவேன்.
1: புகலிடம் பிரிது ஒன்றில்லை,
0: உன்னை தவிர எனக்கு யாரும் வேற யாரும் இல்லை.
1: போற்றி ஓம் நமச்சிவாய
0: புறம் என்னை போக்கல் கண்டாய். அதனால என்னைக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு என்னை புறம்பே தள்ளிவிடாதப்பா, தள்ளிவிடாதப்பா. புறமேனை

0: அருமையான உபதேசம். நாமெல்லாம் மணிவாசத்து நேர உபதேசம் பெற கொடுத்து வைக்கிறேன். இந்த பாடல் வழி மணிவாசருடைய குருநாதனாய் நாமெல்லாம் அவருடைய மாணாக்கனாய் இந்த உபதேசத்தை பெற்று அந்த புண்ணியம் திருவாசகத்தினாலாவது கெடுத்து. ஆகவே தொடங்கும் போதே நமச்சிவாய வாழ்கே அங்கும் சொன்னார். அது பொது வாழ்த்தா சொன்னார். இங்கே பிரணவத்தோடு கூட்டி சொன்னார். ஆனா திருமந்திர தேவேந்திரத்து மட்டும் மற்ற மந்திரம் எல்லாம் பிரணவத்தோடு கூட்டி சொல்லணும். நம்முடைய திருவேந்திரத்து ஒன்று பிரணவத்தோடு கூட்டியும் சொல்லலாம், கூட்டாமல் சொன்னாலும் ஆற்றல் குறைவில்லை, ஆற்றல் குறைவில்லை. அப்படி ஏன்னா மகாமந்திரம் வைரிய மந்திரம். ஆனா நீங்க வடமொழி மந்திரங்கள்லாம் பாருங்க, இந்த ஓம் சொல்லாம சொல்ல மாட்டாங்க. ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக. அப்பா இளமேல விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்பா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க காலத்துல இது மாதிரிலாம் தமிழ்மொழி பத்தி எல்லாம் அதிகமா வரல, நல்ல தேவாரம் படிச்சவங்களே தவிர. ஆனா வந்து இந்த மாதிரி தமிழ் என்னன்னு போறோம் அப்படி நினைப்பெல்லாம் இல்லை உங்களுக்கு. அதனால இந்த 16 சொல்லணும்ப்பா அப்படின்னாங்க. அதுக்காக சொல்றேன், சொல்லிய பாட்டின் ஒரு பொருள் உணராமல் செய்து என்னப்பா பயன், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செய்யுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்றமே தவிர வேற குறுகிய மனப்பான்மை அந்த மனப்பான்மை எல்லாம் கிடையாது. இதுவே ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் தேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி என்றால் அட 30 நாள்ல ஒரு நாளாவது கொஞ்சம் கசியுமே கண் கசியுமே என்பதற்காகத்தான் இதை செய்யணும் என்கிற அதுல மனம் கசிவதில்லை.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 13 பதிகம் 6 பாடல் நஞ்சடைந்த. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருப்புறம்பயம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: கண்களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த இரண்டாம் திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சி.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது பூமேலும் பூமகள் கேள்வனும் என்ற திருப்பதிகம், திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை மரக்கிற்பனே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு இடைமருதூர், பண் காந்தாரம், திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவான்மியூர், பண் கௌசிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோளிலி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருமறைக்காடு. திருமறைக்காட்டிற்கு சென்று இரு பெருமக்களும் கோயில் வலம் வந்து இறைவன் திருமுன்பு அடைய மறைகள் அர்ச்சனை செய்து கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே நிற்கும் நிலையைக் கண்டு கதவம் திறக்கப் பாடியருளிய இப்பதிகம். ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டராகம், இராகம் பந்துவராளி, திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பண்டாய நான்மறை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
2: பண்டாய நான்மறை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு பிரத்யாகாரம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளியது. திரு ஆலவாயுடையார் துதி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் தக்கேசி முதல் கட்டளை எரியார் மழு ஒன்று ஏந்தி எனத் துவங்கும் திருப்பாடல்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Shivaya Namo. Shaivam.org in Anmiga Anbargalukku Vanakkam. Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi Thirumurai Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருநாவுக்கரச நாயனாரின் புராண வரலாறு பகுதி 4. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அவருடைய நோக்கம் இந்த அற்புதமான திருப்பதிகம் ஒண்ணு சொல்லுகிறார். நமச்சிவாய திருப்பதிகம் என்று தேவாரத்திலே 4 இருக்கிறது. 2 திருஞான சம்பந்தர் ஓதியது, சம்பந்தர் ஓதியது ஒண்ணு, சுந்தரர் ஓதியது ஒண்ணு. நிச்சயமாக உங்களுக்கு கூட வருவது பஞ்சாட்டர ஜபத்தினால் வருகிற புண்ணியம் தான். எடுத்துக்கிட்டு போகும்போது பட்டணத்தார் சொல்லுவார், எடுத்துட்டு போகும்போது மெட்ராஸ் வீட்டை எடுத்துட்டு போக முடியாது, பெங்களூர் பணத்தை எடுத்துட்டு போக முடியாது, எதுவும் வந்து சேரும். எது வரும்? நல்வினையும் தீவினையும் தான். ஆமா, நல்வினை செய்யப்பதற்கு நமக்கு என்ன வழி? பஞ்சாட்டர ஜபம்தான், சிவனை நினைத்தல் தான். இதுதான் கூட வரும். அதனால நான் காசு தேடவும் வழி செய்வேன், அதே சமயத்தில் ஈசனுடைய கருணை வரவதும் வழி தேடுவேன். இந்த அற்புதமான திருப்பதியத்தை நாம பாடி பார்ப்போம்.

முதல் பாட்டு. அடுத்த பாட்டுல நமக்கு என்ன சொல்லுகிறார் அவருடைய கருத்து, அவருடைய அருள். நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. உன்னுடைய நாக்கு உனக்கு கொடுத்திருக்கிறது எது தெரியுமா? நமச்சிவாய மந்திரம் சொல்லத்தான். ஐயா சேட்டுக்கடை அல்வாவதுல கொஞ்சம் முழுகிக்கோ, வேண்டான்னு சொல்லல. சாம்பார்ல கொஞ்சம் குடிச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லல. ரசம் கொஞ்சம் குடிச்சுக்கோ. அதே சமயத்துல பஞ்சாட்சர ஜபத்தையும் சொல்லிவிடு.

ஒரு உபமானம் சொல்றார். இப்போ ஒரு 1000 டன் விறகு ஒருத்தன் அடிக்கி வச்சிருக்கான், 1000 டன் விறகு. இந்த 1000 டன் விறகை எரிச்சு விடணும்னு அவன் நினைக்கிறான். என்ன செய்வான், 1000 டன் நெருப்பையா கொட்டுமா? அதுல தேவையில்லை, ஒரு தீக்குச்சி தொலைஞ்சு. அது போல நீ எத்தனையோ ஜென்மத்தில் செய்த பாவம் எத்தனையோ டன் இருக்கு, அதுக்கு வந்து சஞ்சீத வினையோ என்ன பேர் இல்லையா, அது ஒரு முட்டை இருக்கு. ஆமா, இதற்கு இந்த பிறவிக்கு முன்ன பிறவியில செய்தது ஒரு முட்டை இருக்கு, இப்ப செய்துட்டு இருக்கிறது வேற இருக்கு. இந்த முட்டையெல்லாம் நீ கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், 1000 டன் வச்சிருக்க நீ நமச்சிவாயம்னு சொல்லிட்டு போயிடு. இதத்தான் அவர் நமக்கு சொல்றாரு, பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை செய்துகிட்டு இருக்கிற பாவம் செய்த பாவம் எல்லாம் போயிருந்தா, அப்படி சொல்லியும் கூட நாம சொல்றது இல்லையே, கட்டிக்காட்டணும் நம்மள்கிட்ட சொல்லாம இருக்கும் பாத்தீங்களா. தேவாரத்திலையும் திருவாகரத்திலையும் எவ்வளவு சொல்லியும் கூட நம்ம நம்பிய அலையில பாத்தீங்களா அசைக்க முடியாது, அவ்வளவு பாவம் இருக்கு நம்மள்கிட்ட. விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வடல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா. அத போல பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்றி நின்று அறுப்பது நமச்சிவாய. அடுத்த பாட்டு, இடுக்கன் பட்டிருக்கும் நீ துன்பப்பட்டாலும் சரி, இடுக்கன் பட்டிருக்கும் இறந்து யாரையும் விடுக்கி பிறான் என்று வினவுவோம் அல்லோ. எனக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா ஒருத்தனை கும்பிடு போட்டு இந்த துன்பத்தை தீர்த்து விடு நான் சொல்லவே மாட்டேன், நமச்சிவாயம் வந்தனும் அதை தீர்த்து விடும் சொல்லிவிடுறாரு. படிக்க வந்த அங்க ஒருத்தன் வந்தான், இவனை படிக்க விடக்கூடாதுன்னு நினைத்தான். பாடசாலையில சேர்த்து கொள்றதுக்கு 12 வயசுல இருந்து 16 வயசுல தான் சேர்க்கப்படும், இவனுக்கு வயசு 19, அதனால பாடசாலையில சேர்க்க முடியாதுன்னு தர்மபுரம் பாடசாலையில. அந்த அப்ப தர்மபுரம் பாடசாலை அப்ப தர்மபுரம் பண்டாரசனைக்கு எதுக்க 3 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள், அட்வைசரி கமிட்டி மாதிரி, ஒரு பிராமணன், ஒரு பிள்ளை, ஒரு முதலியார். இந்த 24வது பண்டாரசனை சண்முக தேசியர் நிர்வாகத்துல கட்டிக்காதவர், படிக்காதவர், படிக்காத மேதை. 7 வருஷம் நான் அவர்கிட்ட அணுக்க தொண்டு செய்தேன், அவர்கிட்ட கத்துக்கிட்டதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, படிக்காத மேதை, காமராஜ் மாத்திரமில்ல அவரும். இவர் நிர்வாகம் பண்ணும் போது ஏதாவது தப்பு செய்தாருன்னு அந்த 3 பேரும் குறுக்கிடுவார்கள், நீங்க சொல்றது தப்பு சாமி அப்படின்னு. என்னடா தப்பு அப்படின்னு கேட்பாரு, இப்படி சொல்லக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி மறுத்து சொல்லுவார்கள். அதை கேட்டுக்குவாரு இவர், இப்படி அட்வைசரி கமிட்டி வரும் 3 பேர் எடுக்க உட்கார்ந்துருப்பான் அந்த மாதிரி. அதுல ஒருத்தன் குறுக்கிட்டான், ஏன் சாமிநாதன் படிக்கப்படாதுன்னு சொல்றீங்க, வயசு 19, பரவாயில்லையே எந்த வயசா இருந்தா நான் படிக்கிறேன்னு கேட்கறான், வயசெல்லாம் தூக்கி எஞ்சிவிட்டு அவனை சேர்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி அப்படி சேர்த்துருந்தான். எப்படி காப்பாத்துது பாத்தீங்களா, இந்த தேவாரம் ஒண்ணு படிச்சதுக்குள்ளே என்ன எப்படி காப்பாத்திடுக்கன் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கி பிறான் என்று வினவுவோம் அல்லோ. அடுக்கற்கு கிடைக்கணும் மறைக்கு கீழே நான் மாட்டிக்கொண்டாலும் சொல்றான் என்னை காப்பாற்றி விடும் அப்படின்னு சொன்னார் நாவுக்கர். மடக்கு கீழே தூக்கி போட போறானா, கடல் யாராவது தூக்கி போட போறானா, இல்ல நம்மளை காப்பாற்றி விடும் நமச்சிவாய மந்திரத்தை. ஆக வெந்தரி இரருங்கலம் விரதி அதாவது தபம் செய்கிறவன் துறவியாக இருக்கிறவன் திருநீர் அணியணும். நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெத்தியிலே பூதியிலார் செய் தவமும் பூரணமாம் சோதி கடலடியா ஆசானும் சுத்த விழல் அப்படின்னு. நெத்தியில நான் விபூதி அணிய மாட்டேன், நான் தப சிரேஷ்டன்னு சொன்ன அதை ஒத்துக்காதேன்னு சொல்லிட்டார் சுவாமி தருமபுரம் மடத்த ஆதி குரு. ஐயா எத்தனை பேர் விபூதி இல்லாதவனா நீ பெரிய அடி ஏழாமணி இல்லாத நாம ஒத்துக்கிறதுக்கு இல்லை, நமக்கு நூல் ஒத்துக்கல, நாம விட்டுருவோம். ஆக வெந்த நீர் அருங்கலம் விரதி கட்டுகின்றாலும் அந்தனக்கு அருங்கலம் அருமறியாரங்கும் ஓதுவதற்கென்றே வந்தவர்கள் அவர்கள் யாரு, பிராமணர், வேதத்தை ஓதுவதற்கென்றே அந்தனக்கு அருங்கலம்.

சார்ந்தவர்கள் நரபிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். ஒவ்வொரு நாளைக்கும் நன்மைக்கு நன்மையை கொடுப்பான். நாவுக்கரசர் வாக்கு. இதே வாக்கை சொல்லுமாறு சொல்லும்போது என்ன சொல்வார், நாள்தோறும் உனக்கு செல்வம் கொடுப்பான் அப்படின்ட்டார். செல்வம்னா இந்த செல்வம்னாலும் வச்சுக்கலாம், அந்த செல்வம்னாலும் வச்சுக்கலாம். ஆமா, ஏதேனும் உனக்கு கொடுப்பான் சாமி. தலமிலன் தங்கரன் சார்ந்தவர்கள் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். குலமிலராகினும் என்ன குலம்னு அதுக்கு கிடையாது. ஆமா, அவன் அகத்தைத்தான் பார்ப்பான், முகத்தை பார்க்க மாட்டான். குலமிலராகிலும் குலத்திற்கு ஏற்பவோ நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. விடினார் உலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றாலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடித்து நமச்சிவாயவே. இலக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கு.

செயால் பாடி செயால நமச்சிவாய மந்திரத்தை கூப்பிட்டார். கல் அவருக்கு தெப்பமா மிதந்தது. பாரியார் சாமி இதுக்கு விளக்கம் சொல்லுவார். நெஞ்சக்கன கல்லு நெகிழ்ந்துருக இவர் உருகி பாடினார். அந்த கல் உருகுச்சு, இந்த உருக்காங்கல்லுங்கிறது மிதக்கும். இப்போ இந்த காலவாயில பாத்தீங்கன்னா உருக்காங்கல்லு கண்ணங்கரிய கருப்பா போயிடும், செங்கல் சேப்பா இருக்கும், அந்த உருகி போனது கருப்பா இருக்கும், அத தண்ணி எடுத்து போட்டா மிதக்கும். அத வாரியார் சாமி சொன்னாரு, இவர் உருகி பாடினாரு, கல்லும் உருகிச்சு, அது உருக்காங்கல்லாச்சு, அது மிதந்தது, நாமளும் உருகி பாடினா மிதக்கும். வாரியார் சொன்ன விளக்கம். அதுக்கு மேல என்னால, அவருக்கு மேல என்னால சொல்ல முடியாது. வாக்கு படைத்த மனிதன் அவர். ஆக நமக்கு கிடைத்தது என்ன? ஜீவகாருண்யம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பெரிய உயிரை பிடிச்சு கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். இசையை பாடுவது குற்றம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சமணர்கள்லாம். காம உணர்ச்சியை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னாவன். நம்ம சமுதாயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இசை இறைவனையோடு கூட்டுவிக்கும் அப்படின்னு. மறுபடியும் இசை இறைவனோட போறதுக்கு இது பாலம், இது இசை அப்படின்னு நிரூபிச்சாங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர்லாம். ஏழாவது நூற்றாண்டுல இருந்த இசை இவர்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற இசையெல்லாம் நேற்று வந்தது, ஒரு நூற்றாண்டுகளுக்குள்ளதான். அப்ப 1300 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த இசை எது? தேவார இசைதான். அதற்கு முந்தி இருந்தது எது? காரைக்கால் அம்மையார் இசை. முன்னே வந்ததெல்லாம் பின்னே போயிடுது. அதனாலதான் இறைவனிட்ட முன்ன நெருத்தி கேட்கிறாங்க இந்த தேவார ஓதுவார். பண்டார சன்னதி இருக்கும் போது கூட இப்ப பண்டார சன்னதி முன்னாடி இந்த ஓதுவார் தான் நிற்பாங்க. திருக்கோயில்கள் அப்படி நெருத்தி தான் தேவாரம் இன்னும் கேட்கிறாங்க. ஆக தமிழை காப்பாற்றியது, இசையை காப்பாற்றியது, இறைவனை காப்பாற்றியது கூட இதுதான். ஆமா, இறைவனை தூக்கி கொண்டு போய் கடை ஒரு மண்ணில போட்டு புதைச்சுட்டான். யாரு? சமணர்கள். புராணம் சொல்லுவதை சொல்லுகிறேன் நான், வரலாறு சொல்லுவதை சொல்லுகிறேன். அப்பர் சாமி என்ன பண்ணாரு தெரியுமா?

மணி நேர் விழியாள் அப்படின்னு புகழப்பட்ட மங்கையர்கரசியார் பிறந்த ஊர் பழையார வடதளி. அந்த ஊருக்கு போனார் திருநாவுக்கரசர். கோயில போய் பார்த்தா கோயில் இருக்கு சிவலிங்கம்ல. சிவலிங்கத்தை காணும், எங்க சிவலிங்கம் கேட்ட சமணங்க கொண்டு போச்சுட்டான். ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணலையா, யார் என்ன பண்ண முடியும், அவங்க கூட்டம் மிகுதி, அங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஊர்ல இருக்கவன் தான் அப்படியா, எங்க பதச்சான் அப்படின்னு கேட்டார். தெரியாதுன்னுட்டான். சிவலிங்கத்தையும் எங்க பதச்சான் அதுவும் தெரியல. தெரியலன்னு சொன்ன உடனே, ஓஹோ இந்த கோயில் இந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சாலோடைய நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உண்ணாவிரம் இருந்துட்டு. அவர் தான் முதல்ல உண்ணாவிரம் இருந்திருக்கு. எல்லாரும் இருக்க ஆரம்பிச்சான் போஸ்ட் ஆபீஸ்ல முதல்ல. சும்மா கூட உண்ணாவிரம் இல்லை, சட்டையெல்லாம் கட்டி போட்டு. அப்ப உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு முதல்ல விட்டு போட்டவர் நாவுக்கரசர் தான். உண்ணாவிரதம் இருந்த அந்த அரசன் கனவுல போய் இவன் சொன்னான், டேய் தோட்டத்துல போட்டு பதிச்சுக்கானுடா ஈசான்ய மூலையில, நாங்க உள்ள இருக்கிறேன், நான் மண்ணாக இருக்கிறேன்னு சொன்னானு மண்ணிலே போட்டானுடா, என்ன எடுத்துக்கொண்டு போய் கோயில்ல போய் நாவுக்கரசன் பட்டினி கிடக்குறான்டா, அவன் பட்டினிய தீர்க்கணும். என்ன கருணை பாத்தீங்களா, மறுநாள் அரசன் போனா அதை தோண்டி எடுத்து இந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டாருன்னு பெரிய புராணம் சொல்லுகிறது. உடனே அவர் ஒரு பதியம் பண்ணார், மறைத்தான் இவனை, அவனை மறைக்க ஒண்ணுமோ அப்படி கேட்டுவிட்டார். தேவாரம் இருக்கிறது, தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையர் உள்நிலை நான் மறைத்தான், மறைக்கொண்ணுமோ முடியுமாடா இவனை மறைக்க இல்லையா, அவன் அரும்பெரும் சோதி, அவனை மறைக்க முடியுமா இவன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம். அலகினார் பொழில ஆரை வடதடி நிலையினான் அடியேனே, அங்க ஆயிரம் பேர் இருந்திருக்கிறான் அந்த தமிழர்கள், அவனெல்லாம் அழிச்சானா அந்த அரசன். அதையும் சொல்றாரு இவர், எப்படி அந்த கூன்பாண்டியன் அவன் அழிக்கல, தானா ஓடி போய் ஏறிக்கிறான், அந்த மாதிரி நானே ஏறிக்கிறான்னு ஏறி செத்தான், அவ்வளவுதான், திருஞானசம்பந்தர் ஒண்ணும் தூக்கி போடல, அதே மாதிரி இவனும் ஒழிஞ்சான். அதைத்தான் சொல்றாரு சாமி, இசையோடு அதையும் சொல்லி.

திருநாவுக்கரசருடைய பிற்பகுதியில் வருகிற பகுதி. ஆக கல்லு முதந்தது, கட்டாங்கல்லு முதல்கிறது விட்டான். இவர் என்ன பண்ணினார், இந்த கல்லு முதந்துட்டு போய் திருப்பாதிரிக்குரிய ஊர்ல போய் கரை சேர்ந்தார். அவர் கரை சேர்ந்த இடம் கடல் அப்ப மிகவும் உள்ள இருந்தது போல இருக்கு. இப்ப எல்லாம் உள்ள வருது இருக்காங்க, அது அப்பதான் அது கிழக்க போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். கரையேற விட்ட குப்பம் என்று இருக்கிறது திருப்பாதிரி புரிய. கரையேற விட்ட குப்பம், அப்ப ஒரு குளம் தான் இருக்குப்பாங்க. கரையேற விட்ட குப்பம் ஊர் இருக்கு, அங்க போய் கரையேறினார். பக்கத்துல திருப்பாதிரி புரிய கோயில், அற்புதமான திருப்பதி. அந்த பாட்டு எல்லார் காதலி விழுந்திருக்கும், குழுவாய் பிறக்கணும் அப்படிங்கிற பாட்டு இல்லையா. ஆமா, அற்புதமான திருப்பதியும் அங்க வருது. கரையேறணும்னா நேரா கோயிலுக்கு தான் போறாரு.

கருத்தர கல்லுல கட்டி போட்டான், நமச்சிவாயம்னு கூப்பிட்டார், அவன் வரல. ஆனா கல்லு மிதந்தது, சமணங்கள் சாகல, உயிர் போய் எதுவும் சாகல. திருநாவுக்கரசர் படிச்சுக்கிட்டார், எது பெருசுன்னு கேட்கிறார், கட்சி கலப்போம்னு ஒரு நூல்ல. ஆக இந்த மந்திரம் இப்படி பிழைக்க வைத்தது. அங்க போய் போனார், அதுல தோன்றா துணையாய் இருந்தனன் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படை

திருநாவுக்கரசுக்கு அஞ்சா நஞ்சம் நாமார்க்கும் சொல்லிவிட்டார். இந்த திருப்பதியத்தில் என்ன சொல்றாரு, இந்த மண் உலகம் பாதாள உலகத்துக்கு போனாலும் சரி, மண் பாதளம் போக்கு மால் கடல் மூடி மத்திய ஏழு உலகம் விண்பால் திச்சை கட்டு போச்சு. அப்ப இப்ப கடலூர் போயிருந்து அடிச்சு நாசம் பண்ணிட்டு வரணும். அப்படி கடல் உள்ள பூந்து எல்லாம் தண்ணியா போனதுக்கு அப்புறமா திசை எது எது கிழக்கு எது மேற்குன்னு கூட தனியா போச்சு. மண் பாதளம்புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கட்டு இரு சுழல் வீழினும் சூரிய சந்திரங்கள் எரிந்து கீழே விழுந்தாலும் சரி, மண் பாதளம்புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கட்டு இரு சுடர் வீழினும் விரி சுடர் வீழினும் ஒரு பாடம் உண்டு. அப்படின்னு ஒரு பாடம் உண்டு. இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே என்ன ஏன் அஞ்ச வேண்டாம்னு சொல்லாரு தெரியுமா, தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம். அது என்ன தெரியுமா, திருப்பாதிரி புலியூர் கண்பாவு நெற்றி கடவுள் சுடரான் கடலினையில் சிவனுடைய கடல் இருக்கிறது, அவனுடைய திருவடி இருக்கிறது, நான் அஞ்ச மாட்டேன். ஒருத்தராலையும் முடியாது. அப்படி இருந்தாக்கா இங்க இருக்கிறவங்க எல்லாம் திருநாவுக்கரசர் ஆயிடுப்பாங்க. அது நாவுக்கரசர் ஒருத்தருக்குத்தான் முடியும். அரசனை எதிர்த்து நின்னவர் அவர் இல்லையா, சம்பந்தர் கூட எதிர்த்து நின்னார்னு சொல்ல முடியாது. ஆக எப்படியும் நடந்து போச்சு. நாமார்க்கும் குடியல்ல அவங்க எதிர்த்து நின்னவர் இல்லையா. ஆக மண் பாதளம் அவ்வளவு இசையாக வந்தது. யாமினின்னு ஒரு ராகம், இதை யாரும் பாடுறது என்னமோ ஒரு நினைப்புல அந்த ராகத்தை உட்கார்ந்து நாலு நாள் பாடி பார்த்துட்டு காஞ்சிபுரத்துக்கு ஒரு கச்சேரி அங்க எம்டன் ஒருத்தன் ஒரு பிடிக்காரன் இருக்கான் நாகராஜன். அந்த ஊர்ல ரெண்டு பேர் இருக்கான், நாகராஜன் ஒரு பயன்காரன், ஏகாம்பரம்னு ஒரு மிருதங்காரன். இந்த காஞ்சிபுரத்துக்கு கிடைச்ச ரெண்டு அற்புதமான கண்கள் எம்டன் ரெண்டு பேரும். நான் அங்க போனேன்னா அவங்கதான் வாசிப்பாங்க. இந்த ராகத்தை பாடினேன், இந்த நாகராஜன் நேற்று வாரியார் பாடிவிட்டாரு அந்த ராகத்தான், நேத்து பாடினாரு அவரு அப்படின்ட்டான். நான் நாலு நாள் மூக்க பிடிச்சி வாய பிடிச்சி பாடிட்டு போனா அவரு நேத்து பாடிட்டு போயிட்டாரியான்ட்டான். அடிபட்டு போச்சு என்னது. அந்த மாதிரி சொற்பொழிவாளர்கள்லயே இசையோடு சொன்னவர் வாரியார் ஒருத்தர் தான். திருப்பாதிரி பிள்ளையார் ஞானியார் கூட சொன்னாருன்னு எனக்கு பாடி நான் கேட்டதில்லை. அபூர்வமான கருத்துக்கள். ஆக இசையோடு வந்தது இந்த பாடல்கள் அத்தனையும். ஆக என்ன அர்த்தம், ஏழாவது நூற்றாண்டிலே இசையை காப்பாற்றி விட்டது, தெய்வத்தை காப்பாற்றி விட்டது, சைவத்தை காப்பாற்றி விட்டது தேவாரம்.

0: கடவு நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே என்று பாடிவிட்டு தனக்கு அருள் கொடுத்த மூர்த்தி திருவதியை வீரட்டானம் வீரட்டேஸ்வரர் பார்க்கணும்னு நினைச்சுட்டு அதை விட்டு புறப்பட்டு நேர வீரட்டேஸ்வரர்கிட்ட வர்றார் அவர்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு பூந்தராய். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த 2 திருமுறை வினாவுரை திருப்பதிகம். பண் இந்தளம் ராகம் மாயா மாளவ கௌளை. திருச்சிற்றம்.

பொழில் சுழ்தரு புந்தராய் சோமனும் அறவும் தொடரு செஞ்சடையீன் சொலீர் காமல் வெண்பொடியாக

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இன்றைய நாளில் இது ஏற்று போற்றுகின்ற அன்பிற்கும் பாராட்டுதற்குரிய அருமை பெரியார் அவர்கள் சிவத்திரு டி டி விவேகானந்தம், அவருடைய இல்லக்கடத்தியார் திருமதி உஷாதேவி அவர்கள் ஆகிய இரண்டு பேரும் இந்த ஏற்று போற்று நடத்துகிறார்கள். எனவே அவர்கள் குடும்பத்தில் முன்னே போன சென்ற முறை அவருடைய தமையனார் செய்தார்கள், இப்பொழுது அவர்கள் தம்பி ஆகியன செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய டாக்டரையா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த ஏற்று போற்றுதலுக்கு இவர்கள் எல்லாம் இவ்வளவுக்கோ முன்னையே அந்த பணத்தை தந்து இன்னும் எவ்வளவு வேண்டும் என்றாலும் நல்ல சிறப்பாச்சியங்கள் என்று அவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள். எனவே அதற்காரணம் வழி வழியாக இது மாதிரி நல்ல இந்த சிவச்செல்வத்தை பெற்று வருவதும், எங்கு பார்த்தாலும் அருட்கொடை கொடுப்பதும், கல்விக்கென்றும் இந்த மாதிரி சிவபூஜைக்கென்றும் இன்னும் பொதுவாக மற்ற பல நல்ல காரியங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே வருகின்ற அந்த திருக்கரங்கள் ஆதலால் அது அப்படியே கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த வகையிலே இவர்கள் சிறப்பாக இந்த ஊரிலே, நீங்கள் தெரியாதல்ல, நான் நினைவூட்டுகிறேன், ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் மிக அற்புதமான அந்த சிவ வழிபாடு செய்து அதில் என்னென்ன சிறப்புகள்லாம் செய்ய வேண்டுமோ அந்த விழாவை நடத்தி வருகின்ற பெரும் செல்வர்கள். அடுத்தாற்போல் தந்தையார் பெயரில் ஜேசிஸ் பள்ளிக்கு நிலம் பேருந்து இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஒரு புறம் வந்து சமயப்பணி, இன்னொன்று கல்வி பணி. அதிலும் அந்த கல்விக்கு வேண்டிய நிலங்கள் கொடுப்பது பள்ளி நன்றாக இயங்குவதற்கு, பேருந்து கொடுப்பது பிள்ளைகள் எல்லாம் சென்று சரியான நேரத்தில் சரியானபடி வருவதற்கு. இதெல்லாம் யார் எண்ணி எண்ணி செய்கிற? சிவகாசியில் இந்த மாதிரி ஒரு அந்த குடைவளில் தான் இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவர்கள். ஆகவே அந்த அருமைப்பாட்டையும் செய்தவர்கள். அதோடு கூட இந்த முற்றோதலுக்கென்று நம்முடைய டாக்டர் யாவரிடத்தில் எத்தனையோ மாதங்களுக்கு முன்னே அதை கொடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம், சிறப்பாக செய்யுங்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்களாம். இப்படி அவர்கள் மனமூந்து கல்விக்கென்றும் இது மாதிரி சிவப்பணிக்கென்றும் மற்றும் பிற சமுதாய நலங்களுக்கெல்லாம் கொடுத்து வருகின்ற அந்த கொடைச்செல்வராக இருக்கின்ற பெரியவர்கள் அவர்கள், அவருடைய குடும்பம், அவர்களை சார்ந்திருக்கிற நண்பர்கள், இந்த ஊர் பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் மேன்மேலும் பெருக வேண்டும் என்று எல்லாமல்ல பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்குகிறேன். நால்வர் பெருமக்களுடைய அருமையான திருப்படம் இருக்கிறது, அந்த நால்வர் பெருமக்களுடைய ஆசி எப்பொழுதும் நம்முடைய எல்லோருக்கும் இருக்க வேண்டும். சிறப்பாகவும் இந்த ஏற்று போற்றுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு இப்பொழுது இருக்கிற நலங்கள் வளங்கள் எல்லாவற்றிலும் இன்னும் மேன்மேலும் பெருகி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி, பல்லாண்டு குருதுமி பல அடியாருடன் கூடினம் யானுக்கே பல்லாண்டு குருதுமி என்று அவர்களுக்கு பல்லாண்டு கூறி பெருமானுடைய திருவுருளை நினைத்து வாழ்த்துகிறேன். இந்த ஏற்று போற்றுதலுக்கு டாக்டர் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய அவருடைய இல்லக்கடத்தியார் அவர்கள், அவருடைய தாய் மற்ற இப்படி எல்லாம் எல்லோருமாக இருந்து இவற்றை இயக்க, அவருடைய இளவல் இப்படி எல்லோருமாக இருந்து செய்கிறார்கள். அவர்கள் அதுக்கு என்ன, அந்த புண்ணியத்திற்கு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அரிய புண்ணியத்தை செய்து வருகின்ற அவருடைய திருவடிகளுக்கு எல்லாம் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து கேட்டு மகிழ்கின்ற அருட்செல்வங்களாக இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள், நான் இங்கேயும் சொல்லிட்டு இருக்கிறேன், மிக அருமையாக சிவகாசியில் தான் இந்த வினாக்கள் கேட்பதும் அதற்கு விடைகள் எழுதுவதும் அதற்கெல்லாம் மதிப்பெண் போடுவதும் என்ற அந்த பெரிய சிறப்பெல்லாம் சிவகாசியில் நடக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். எனவே அது மாதிரி இருக்கிற தாய் உள்ளங்கள் தந்தைமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மூர்த்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் எப்படியோ அந்த பேருந்துகள் இப்பொழுதுதான், நீங்க 20வது நூற்றாண்டுல தான் ஆண்டவனுடைய கருணையை ரொம்ப நினைக்க வேண்டியிருக்கு. இதற்கு முன்னெல்லாம் கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் ஏதோ வண்டியில போய்கிட்டு வந்துட்டாங்க, நடந்து வருகிறார்கள், அப்படித்தான் அவருடைய இது. இப்பொழுது நாம் இரவிரவாக 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வருகிறோம். இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது பேருந்துகள் இடையராது வந்தாலன்றி வேற ஒன்றும் செய்ய முடியாது. போன வாரத்துக்கு முந்தைய வாரம் நம்ம சிதம்பரத்தில் ஒரு 5 நாட்கள் திருப்பூர் சபையின் அங்கே வைத்திருக்கிறாங்க. வாரியார் சுவாமிகள் தான் அதில் செஞ்சுக்கிட்டாங்க. அவர்கள் அடைந்த பிறகு என்னை கொண்டு செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. 5 நாள் பேசுவதற்கு போகணும். இங்கே சிதம்பரம் டு மயிலாடுதுறை 30-40 கிலோமீட்டர் தான் இருக்கு. இங்கேருந்து போகிறோம், போனால் வந்து திடீர்னு அங்கே ஒரு அசம்பாவிதம், அதெல்லாம் எந்த பேருந்தும் போகக்கூடாது. நான் மணி சரி 4:30 எங்க 6 மணிக்கு நடராஜா தரிசனம் பண்ணிட்டு தொடங்குறது, மணி 4:30 குமராட்சின்னு உங்ககிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறோம், எந்த பேருந்தும் போகாதியா அப்படின்ட்டாங்க. அங்கிருந்து ஒரு போன் கூட செய்ய முடியாது. அதன் பிறகு அந்த டிரைவரை மெதுவாக சொல்லி ஒரு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னையாவது கொஞ்சம் விட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் விட்டு அவர் ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒன்று விட்டார். அங்கிருந்து அப்புறம் நல்ல வேலையாக ஒரு ஆட்டோ வந்தது, ஒவ்வொருத்தருக்கும் 25 ரூபா, ஆனால் நானும் உள்ளே போக மாட்டேன், சிதம்பரத்துக்குள்ளே 1 கிலோமீட்டர் முன்னே பரவாயில்லப்பான்னு சொல்லி அங்கே வந்து அந்த 1 கிலோமீட்டர் நடந்து எப்படியோ அன்றைக்கி வந்தால் மீண்டும் நான் மயிலாடுதுறை போக முடியல. 2 நாட்கள் சிதம்பரம் டு மயிலாடுதுறை துண்டிக்கப்பட்டு விட்டது, எந்த பேருந்தும் போகாது வராது. ஏன் கேட்குறீங்க? இந்த நூற்றாண்டில் தான் இறைவனுடைய திருவருள் கருணையை அணு அணுவாக நினைக்கணும். இதுக்கு முன்னே வாழ்ந்தவர்கள் எந்த பேருந்தோ மற்றதை எதிர்பாராமல் ஏதோ அண்மையில் இருக்கிற ஊருக்கு போகிறது வர்றது பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கறது அப்படி இருந்துட்டு தான், அப்போ எந்த இடையூறும் இல்லை. இனி இப்போதான் எல்லா இடையூறும் இருக்கின்றன. அதனால் அவர் ரொம்ப தவறாமல் வரக்கூடிய மூர்த்திகள் வந்து கொண்டிருப்பார்கள். வந்து நான் இந்த நேரம் முன்னே வந்து நேற்று தூத்துக்குடியில் சைவந்தான சபையில் என்னை தாண்டு விடானதுனால நான் நேற்றே தூத்துக்குடி வந்து விட்டேன். நேற்று வந்த நான் சரியா 5:45 ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் இருக்கும், நீங்கள் ஏறினீங்கன்னா சரியா 9:20 போடும். நம்ம இவர் இங்கே பாடம் தர நான் அதில் தான் போவேன் அப்படின்னு போனால் இன்னைக்கு இங்கே அது வந்து 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் இதுலயே தூத்துக்குடியிலேயே லேட்டு. ஆனால் டிரைவர் ரொம்ப நல்லவர், இந்த மாதிரியா சிவாசி இது மாதிரி போகின்ற ரொம்ப வேகமாக கடுமையாக கொண்டு வந்து 9:40 நிறுத்தினார். என்ன பண்ண சொல்றீங்க? அதனால இப்பொழுதெல்லாம் என்னென்னு கேட்டால் போக்கும் வரவும் புடர்மிலா புண்ணியினி காக்குமியும் காவலனி என்றுதான் நாம் சிவபுராணத்தை சொல்லி பெருமானை வாழ்த்தி வர வேண்டுமே தவிர வேறு வழி இல்லை. எனவே எல்லாருக்கும் எல்லா நலன்களும் மீண்டும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த பதிகத்தை யார் படிப்பதுன்னு சொன்னாங்க, அடியேனே படிச்சு விடுறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறேன். இதில் ஒரு 3 பதியங்கள் நாளை சொல்லுவோம். எந்த பதியம்னு கேட்டால் முதல் பதியமாக இருக்கிற யாமாம் மாணி என்றிருக்குதே அந்த பதியம் பிறகு நாளை காலையில் இல்லைங்களா. பிரம்மபுரத்துறை பெம்மானெம்மான் என்றதுக்கு பாருங்க அது நாளை. அப்புறம் பந்தத்தால் வெந்தப்பால் பயின்று நின்ற உம்பர்கள் 8வது இது. இந்த 3 நாளை காலை நாம எண்ணுவோம். எனவே இந்திய பதியங்களில் 12, அடுத்ததில் இருக்கிற 3, ஆக 15 இன்னைக்கு நிறைவுபடுத்தணும். இன்னைக்கு காலையில 10 மாலையில 5 செய்தால்தான் நமக்கு நாளை இடையூறு இருக்காது. அதனால் அந்த முறையில் வைத்துக் கொண்டு நம்முடைய முற்றுவதில் நடக்கின்றது. இப்பொழுது நாம் ஞானசம்பந்த பெருமானோடு எங்கே இருக்கிறோம்? சீர்காழியிலேயே இருக்கிறோம். அதனால் இந்த மாதம்தான் சீர்காழியிலே, அது கூட இன்றோ அல்லது பிற்பகலோ தான் நாம் சீர்காழியிலிருந்து புறப்பட போறோம். அதனால் ஞானசம்பந்த பெருமானோடு சீர்காழியில இருந்து இப்பொழுது பெருமானை வணங்கிக் கொள்கிறோம். கொஞ்சம் எல்லாம் கண்ணை மூடி 1 செகண்ட். அந்த அருமையான திருக்குளம் அங்கதான் ஞானம் உண்ட கரை. எனவே அங்கே இறங்கி பெரும்பாலும் தீர்த்தத்தில் இறங்கணும்னு என்ன செய்யணும் கேட்டால் காலெல்லாம் கழுவப்படாது, ஸோ அப்படி இறங்கணுமே தவிர தண்ணீர் அப்படி தெளிச்சிக்கணும், கண்ணில் அப்படியே தடுவிக்கணும், அப்புறம் 2 சொட்டு வாயில் ஊற்றிக்கணும். வேற ஒன்றும் முகம் கழுவக்கூடாது, கை கழுவக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அப்படின்னா அது தீர்த்தம் அல்ல, குளியல் குளியல் குளம்னு அர்த்தம். எனவே அவற்றை எல்லாம் சுவிஞானத்தை நாம் பெறுவதற்காக சிவனடியை சிந்திக்கும் அருமையான 12வது திருமுறை அதான் பாடினாங்க. சிவனடியை சிந்திக்கும் திருப்பரு சுவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணவடிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் அன்று உணர்ந்தார் அவருடைய அந்த அருட்கொடையினாலே நாம் இன்றும் அந்த தீர்த்தத்தினாலே சிறிது சாப்பிட்டு அருந்தி கொள்கிறோம். நேராக அப்படி விநாயகப் பெருமானை வணங்கி கொடிமரத்தை வணங்கி உள்ளே நந்தியம்பெருமானை வணங்கி அந்த கடுமலப் பெருமானை வணங்குகிறோம். சிறிய திருமேனி ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த திருமேனியை வணங்கிக் கொள்கிறோம். வணங்கி கொண்டு இப்படி வந்தோம்னு சொன்னால் ஞானசம்பந்த பெருமான் அருமையான காட்சி தருவார். அந்த அருமையான செப்பு திருமேனியில் அந்த பெருமானையும் வணங்கிக் கொள்கிறோம். அப்படியே வளமாக வந்தால் அங்கே நேரே அப்படி வருகின்ற பொழுது மேலே சட்டநாத பெருமான் அந்த மலை மேலே ஏறும்போது சட்டையெல்லாம் கழட்டிடணும் இல்லை, அதனால் கீழிருந்தவாறே சட்டநாத பெருமானை அங்கே வணங்கிக் கொள்கிறோம். அப்படி வணங்கி மீண்டும் வளமாக வந்து மீண்டும் அப்படியே அந்த குளத்தங்கரை வழியாக சென்று ஞானசம்பந்தர் திருக்கோவில் இருக்கிறது, ஞானசம்பந்தருக்குன்னு திருக்கோவில் அங்கேயும் போய் வளமாக வந்து வணங்கிக் கொள்கிறோம். மீண்டும் வளமாக வந்து மீண்டும் நம்முடைய திருநீநாயகி அம்மையாருடைய அருட்கண் இதை உள்ளே சென்று திருநீநாயகி என்று பெயர் திருநீநாயகியை வளம் வந்து வணங்கிக் கொள்கிறோம். பெருமாட்டி பெருமானி உங்களுடைய ஆசையினாலே உங்களுடைய அருளினாலே தமிழகம் அல்ல இந்திய பெருநாடல்ல எல்லா உலகமும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கிக் கொண்டு இப்பொழுது ஞானசம்பந்த மூர்த்தியோடு கூட மீண்டும் எங்கே சீர்காழியில் இருக்கிறோம். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருமையான பாடலை பாடுகிறார். சுரர் உலகு நரர்கள் என்று சொல்லும்படியான அருமையான பாடல். இந்த பாடல் பக்கமெல்லாம் அருமையாக அமைந்திருக்கிறது. 139வது பக்கம் நம்முடைய காசி மடத்தினுடைய திருப்பணந்தார் மடத்தினுடைய பக்கத்துல அதை நாம் இப்பொழுது படிக்கிறோம். பெண்பாளாரும் பாட முடியும், இருந்தாலும் கொஞ்சம் முன்னே கூட்டி படிக்க முடியாததுனால கொஞ்சம் காலமும் கடந்திருப்பதனால நான் அடியேன் படிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சூரர் உலகு நரர்கள் பயில் தரணி தலம் முரணிய அரண மதில் புறமெறிய விரவு வகை சர இசை கொள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்மறையின் நிறை நிறை கொள்வருக வரு சுருதி சிர உரையினால் பிரமனுயர் அரண் எழில் கொள் சரண வினை பரவ வளர் பிரமபுரமீ.

சேனமரர்கொள் வேணுவினையே நீ நகர்கானிரி வி காண நடுவேணு புறமீ பகலொலிசை நகமணியை முகமலரை நிகழ் சரண அகமுனிவர்க்கு அகலமலி சகல கலை மிக உரைசை முகமுடைய பகவனிடமா பகவனிடமாம் பகை களையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ நிழல் திகழ நிகழ் அலர் பெருகு புகழி நகரீம் அங்கன் மதி கங்கை நதி வெங்கனரவங்கள் எழில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடை அங்கி நிகர் எங்களிரை தங்கும் இடமாம் வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கரி புலன்கள் கலைவோர் வெங்குரவின் அங்கியுமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதே ஆணியல்பு காணவன ஆனையல் பேணி எதிர்பான மழை சேர் தூணியர நாணியர வேணு சிலை பேணியர நாணி விஜயன் பாணியமர் பூணாருள் மானு பிற மானியிடமே நீ முறையில் பாணி உலகால மிக வானில் மலி தோணி நிகர் தோணி புறமே நிராமய பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பராணி நிராமய பராபர புராதன பராவு சிவராக அருள் என்று இராவும் எதிராயது பராணினி புராணனமராதிபதியாம் அராக அருள் என்று இராவும் எதிராயது பராணினி புராணனமராதிபதியாம்

0: இறைவன் வீரமன் என் வீரைய பண்பாடை கொள்மால் கண்பறியும் முன்பொழிய நுண்பொருள் தன்புகள் உள் கண்ட நிடமாம் மண்பறியும் முன்பொழிய நுண்பு சகல்மால் கண்பறியும் முன்பொழிய நுண்பொருள் தன்புகள் உள் கண்ட நிடமாம் மண்பறியும் முன்பொழிய நுண்பு சகல் ஆழியில் காடிசைய ஏழுலையில் ஊழி வளர் காழி நகரி நச்சரவ கச்சனவ அசச்சுமதி உச்சியின் இலைச்சொரு கையால் மெச்சிரமான சுலையில் நிச்சமிடு பிச்சயமர் பிச்ச நிறமாம் மச்ச மத நச்சி மத மச்சிறுமியை செய்த வச்ச விரத கொச்சை முற அச்சர் பணி அச்சுவர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே ஒழுகல் அரி தழிகலியல் உழி உலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினுடு கழுவு சிவனை தொழுது உடையில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவி சிவா திருச்சித்தம்பலம்.
1: இது நமக்கு சாதாரிப்பண்ணில் அமைந்திருக்கிறது இல்லை. அதனால இந்த ஓசை அந்த மாதிரி தங்கதிரையின்றி வானவர்கள் தானவர்கள் வாகைபட வந்ததொரு மாகடல் வீடம் என்றெல்லாம் படிக்கிறோமே அதே சாதாரி தான் இதெல்லாம் அது மாதிரி அமைந்திருக்கிறது. அதனால படிக்க முடிஞ்சது. இதே கடினமான அமைப்பா இருந்தா நமக்கு தெரிய முடியாது. அதனால் சிவம் இது வழிமொழி திருஇராகம் என்று சொல்லப்படும். என்ன வழிமொழி என்று சொன்னால் பெருமானுடைய அந்த ஊர் பெயர் இருக்கிறதே 12 பெயர்கள். அந்த 12 பெயர்களையும் ஒன்று ஒன்றாக வழி வழியாக மொழிந்து வருகிறார். அப்படியானால் முதல் பெயர் என்ன? நான் அது காரணம் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நாளை தான் பெண்டிங் இருக்குது. பிரமபுரம் முதல் பாட்டில் பாருங்க, பரவ வளர் பிரமனுயர் அரண் எழில் கொள் சரணவினை பரவ வளர் பிரமபுரமி. இது பிரமபுரம் என்ற பெயர். அடுத்ததுல இரண்டாவது வரியில் என்ன இருக்குது? வேணு வினை ஏனி நகர் காணிரி விகான நடு வேணுபுரமி. வேணுபுரம் என்ற பெயர். பிரமபுரம் வேணுபுரம் இரண்டு பெயர். மூன்றாவது புக உலகு புகழ எழில் திகழ நிகழாளர் பெருகு புகழி நகரி. புகழி என்பது மூன்றாவது பெயர். நான்காவது வெங்குருவின் அங்கியுமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குருவதி. வெங்குரு என்பது சீர்காழியனுடைய இன்னொரு பெயர். அடுத்ததுல பாணி உலகால மிக வானில் மிக மாவலி தோணி நிகர் தோணி புறமே. தோணிபுரம் என்பதும் சீர்காழிக்குரிய பெயர். அடுத்ததுல தராயனை வீராயரி பராய் மிகு தராய் மொழி வீராய பதியே. தராய் தராய்னா பூந்தராய் என்பது பெயர். அதுல பூந்தங்களை விட்டுட்டு தராய்னு சொல்றார். பூந்தராய் என்பதும் சீகாழிக்குரிய இன்னொரு பெயர். அடுத்த பாட்டுல சிரமரண சரணம் அவை பரவ இரு சிர இரு கிரகம் அமர் சீரபுரம் அதே. திருச்சிரபுரம் என்பதும் சீகாழிக்குரிய இன்னொரு பெயர். அதே போல அடுத்தது புறவன் எதிர் நிறை நிலவு புறையன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே. புறவம் என்பதும் சீர்காழியனுடைய இன்னொரு பெயர். சண்பை மொழி பண்ப முனிகன் படிசை தன்புகளை சண்பை நகரே. சண்பை திருச்சண்பை என்பதும் சீகாடிக்கு இன்னொரு பெயர். காழிய செல் வாழிசைய ஏழுலகில் ஊழி வளர் காழி நகரே. இதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற பெயர். எது? காழி நகர் சீர்காழி என்று இருக்குதே, அதான் இன்னைக்கு இருக்கிற பெயர். எஞ்சிய பெயரெல்லாம் நம்முடைய புராண வழக்காக அந்த திரு அந்த இந்த நகருக்கு அமைந்த பெயர்கள். அடுத்ததுல கொச்சை முற வச்சர் பணி அச்சுரர்கள் நச்சி மேடை கொச்சை நகரே. கொச்சை நகர் என்றும் ஒரு பெயர் நம்முடைய அந்த சீர்காழிக்கு உண்டு. தொழுது உலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் திரு கழுமலம் என்ற ஒரு பெயர். இப்படியாக 12 திருப்பெயர்கள் நம்முடைய அந்த சீர்காழிக்கு உண்டு. அதனுடைய காரணத்தை எல்லாம் இந்த அருமையான பாடலிலே விரித்து வரை செய்யப்படுகிறது. சரிங்களா? அந்த விரித்து வரை செய்கின்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என புராண வழக்குகள். அதை நமக்கு வந்து அடிக்கடி நினைவு கூறுவதற்கு உரியதில்லை. புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன், அப்படியே கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறோம். எனவே இதுல மேலாக இருக்கிற பதியை படிக்கிறோம். முதல் வரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 2 அடிகள் இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடம் எங்களுடைய சீர்காழி அப்படி முடிக்கிறார். சரிங்களா? அப்ப 3-2 அடிகள் பெருமானுடைய அருட்செயல்கள், பின் 2 அடிகள் எப்படின்னு கேட்டா அது அப்படிப்பட்ட பெருமான் இளைஞர்கள் இருக்கிற இடம் இந்த ஊர். என்று சொல்

0: எந்த ஊர்னு சொல்ற இல்லைங்களா. அப்போ சூறாலூலாகு நாரல்கள் பயில் தாராணி தாளம் ஊரான் அழிய ஆறானாம் அதில் முப்புறமேறிய விரவு வகை சாராய் இசைகுள் காராமுடைய பாராமன். இது வழக்கமா சொல்ற பகுதி. என்ன பகுதி? அசுரர்கள் வந்து திரிபுரத்துடைய அசுரர்கள், இது அடிக்கடி நம்ம படிக்கிறோம். திரிபுரம் அசுரர்கள் அவர்கள் தான் இந்த பெற்ற வரத்தினாலே மூன்று மதில்களை பெற்றார்கள், மூன்று கோட்டைகளை பெற்றார்கள். அது என்ன? வெள்ளி, பொன், செம்பு. இது இந்த மூன்று கோட்டைகளை பெற்றவர்கள் அந்த பெற்று அதுல வாழ்ந்தா ஒன்னும் பெருமான் ஒன்னும் தடை செய்வதில்லை இல்லைங்களா. அந்த கோட்டையை அவர்கள் எங்கே இயக்குவது? விண்வழி இயக்கி ஏதேனும் ஒரு இடத்துல அப்படி அப்படி இறக்குவது. அந்த இறக்குற இடத்துல அந்த கோட்டை அப்படி அமைந்ததுன்னா அந்த இடம் அப்படியே அழிந்து போடும், அழிந்து போடும். இதே வேலை அவர்களுக்கு, இந்த வேலை இருந்தவண்ணே தேவர்கள் எல்லாம் பார்த்து வருத்தப்பட்டாரலாம். இந்த மாதிரி பெருமாட்டத்தை விண்ணப்பித்துக் கொண்டாரலாம். சரியப்பா, நான் கேட்டான்னு கொடுத்தேன், அது நல்லதுக்கு பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன், நல்லதுக்கு பயன்படுத்தாமல் தீயது பயன்படுத்தினால அவரை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி திருவுரத்தை எரித்தார். அப்படி எரித்தவருடைய இடம்தான் இதோ இந்த சொல்லப்படுகின்ற நம்முடைய சீர்காழி நகர் என்று சொல்லுது. அப்ப திரிபுரம் எரித்ததை நமக்கு எடுத்து காட்டுகிறார் இந்த பகுதியில். இந்த பின் இருக்கிறது அந்த இது எது? அந்த பிரம்மபுரம் என்பதற்குரிய பகுதி விளக்கம். விளக்கம் என்ன அது? இது தெரியுது நமக்கு, பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மபுரம் என்று சொல்லுங்களா. ஆகவே சீர்காழியில வழிபட்டவர்கள் பிரம்மன் வழிபட்டிருக்கிறான், அதனால பிரம்மன் வழிபட்டதுனால அது சீர்காழி. அதுபோல இந்திரன் வழிபட்டான் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. ஆனா அதுக்காக ஒரு பெயர் இல்லை, ஆனாலும் இந்திரன் வழிபட்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொரு காலையிலே அவரவர்கள் தாம் தாம் விரும்பியதை பெறுவதற்கோ அல்லது தன்னுடைய துன்பம் நீங்குவதற்கோ ஆங்காங்கு பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதுல இங்க பிரம்மன் வழிபாடு செய்ததுனால அதற்கு என்ன பெயர்? பிரம்மபுரம் என்று சொன்னார். வாராமாறுல வாரன் முறையின் நீரை நீரைகள் வரு சுருதி சிர உரையினால் பிரமனுயிர் அரண் எழில்கொள் சரணவினை பரவ வளர் பிரம்மபுரமீரமன் தான் படைத்தல் தொழில், அந்த படைத்தல் தொழில் சரியாக நடைபெற வேண்டும் என்று கருதி விடாமல் வழிபாடு செய்வான். அப்படி வழிபட்ட இடத்துல இந்த பிரம்மபுரம் என்பதும் ஒன்று என்று சொல்லி பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மபுரம் என்று சொன்னார். அப்ப திரிபுரம் எரித்த பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற இடம் இதோ இந்த இருக்கிற பிரம்மபுரம் என்று சொல்லி முடித்தார். தானே மிகு வாணி செய்கொள் தானிவியர் பேணாமது பேணமது காணும் அளவில் கோணுதல் நீல் நயனி கோணில் பிடி மாணி மது நானும் வகையே ஏனு சரி பூனழிய வாணியல்கொள் மாணி பதி சேன மரர்கொள் வேணு வினை ஏனி நிகர் காணிரவி காண நடு வேணு கால் நிறவி காண நடு வேணு புறமீ. இந்த பாட்டுல வேறு முறை இப்படிப்பட்ட பெருமான் எழுந்திருக்கிடம் இந்த இடம் என்று முன்ன முடிச்சார்கள். அப்படி இல்லாம அந்த பாடல் முழுதுமே அந்த ஊரினுடைய பெயருக்கு விளக்கம் தருகிறது. என்ன புறம்? வேணுபுரம் என்று. வேணுபுரம் என்று, அது வேணுபுரம் என்றால் வேணுன்னா மூங்கில். இந்த மூங்கில் வடிவில் இருந்து இந்திரன் ஒரு காலத்தில் வழிபடான் தன்னுடைய பாவம் நீங்குவதற்காக. ஆதலால் வேணுபுரம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதி உடையதாக இருக்கிறது என்றால், ஒன்று தாம் ஒரு வரம் பெற வேண்டும் அல்லது தன்னுடைய பழி போக வேண்டும். இப்ப இதனுடைய திருவிழாபானத்தில் முதல் படலம் என்ன? முதல் படலம் திருவிழாபானத்தில் முதல் படலம் என்ன? வரலாறு என்ன? இந்திரன் பழிதீர்த்த படலம். இந்திரன் பழிதீர்த்த படலம். இரண்டாவது, அவன் யானை ஒரு தப்பு செஞ்சிட்டது, வெள்ளை யானை சாபந்தீர்த்த படலம். ஆகவே திருவிழாபானம் தொடங்குவதே எங்க தொடங்குதுன்னு கேட்டா பழிதீர்ப்பதை தொடங்குது. அது யாருக்குரிய பழி? இந்திரனுடைய பழி. அடுத்தது வெள்ளையானை செய்த அது சாபம் பெற்றது, சாபம் நீங்கியது. இந்த ரெண்டு படலம் முடிஞ்ச பிறகுதான் அந்த மதுரை நகர் மதுரை என்ற பெயர் பெறுவதற்கு காரணம் என்ன? திருநகரம் கண்ட படலம் என்று ஆரம்பிக்கிறார் நம்முடைய பரிஞ்சோதி முனிவர். நான்காவது, அந்த திருநகரத்துக்கு அரசாக வந்தது யார் என்று சொன்னால் நம்ம அம்மையே ஆட்சி செலுத்தி வருகிறாள் தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் என்று. தடாதகை பிராட்டியார் வந்தவுடனே பெருமான் வருகிறார், எனவே அங்கே திருமண படலம். ரொம்ப அருமையா திருவிழாப்பானத்தை அமைச்சு கொண்டே போறாங்க. அதுல முதல்ல என்னன்னு கேட்டா படிதீர்த்தது யார்? இந்திரனுக்கும். அடுத்தது படலம் வெள்ளை யானைக்கு உடைய சாபத்தீர்த்தது. இப்படி ஆகவே இந்த மாதிரி தேவர்கள் வழிபடுகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தான் பெரும் பேற்றை இன்னும் மிகுத்து கொள்ள வேண்டும் என்று, இல்லை தான் ஏதேனும் தவறு செய்திடுவாங்க பெருமானை மன்னிச்சுக்கணும். இந்த அமைப்புல வருவது. இனி மூன்றாவது பாருங்க, பாகாலோளி செய் நாகமணியை முகை மாலர நிகழ் சாரண ஆகவும் முனிவர்க்கு அகலா மலி சகல கலை மிக ஊரசை முகமுடைய பகவன் இடமாம். இந்த முனிவர்களுக்கு இப்ப நம்ம நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி அந்த நால்வர் நான்கு முனிவர்கள் ரெண்டு முனிவர்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் அமைந்திருக்காங்க. பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி இருக்கும், இந்த முனிவர்கள் நாலு பேரையும் பிரதிஷ்டை பண்ணி பாருங்க, அது ரொம்ப இன்னும் நல்லது. ஏன்னா நால்வருக்கு தான் அருள் உதவி செய்தார் ரொம்ப அருமையா இருக்கு. அது போல ஒவ்வொரு காலையிலே சில முனிவர்கள் தனக்கு ஐயம் இருந்தால் அல்லது தனக்கு வேண்டும் என்ற விளக்கம் வேணும்னா பெருமானத்தில் விண்ணப்பிப்பாங்க. அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது நம்முடைய பெருமான் அதற்காக நீ முன்னே கேட்டி என்று சொல்லல, எப்பொழுது எதை கேட்டாலும் அவர்களுக்கு அருள் செய்வாராம். அதான் அப்படி ஒரு முறை முனிவர்கள் எல்லாம் கேட்க அவர்களுக்கு சகல கலை எல்லா கலைகளையும் அவங்க வந்து ஏதோ சில தெரியணும்னு நினைச்சாங்க, ஆனா அவன் தெரிஞ்சு கொண்டது இவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டான். அப்படிப்பட்ட எங்களுடைய பெருமான் இருக்கிற இடம் தான் இந்த இடம். எந்த இடம்? மூன்றாவது பெயர் என்ன? இல்ல நம்முடைய திருத்தோணிபுரத்துக்கு என்றால் புகழி நகரி புகழி நிமரி என்று சொன்னார். இதில் இந்த பாட்டை முடிச்சேப்படலாம். என்ன நிகழ்சாரான ஆகவும் இவர்க்கு அகல மலி சகல கலை மிக உரசை முகமுடைய பகவான் இடமாம். அப்படி கேட்ட முனிவர்களுக்கு சகல கலைகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அந்த ஐயங்களை எல்லாம் நீக்கி எங்களுடைய பெருமானுடைய இடம் எது என்றால் இதோ எங்களுடைய இந்த புகழி நகர். சரி, அந்த புகழி நகர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பல காலையும் பகை காலையும் பகையில் அருமுக ஈரையை மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழையடில் நிகழ நிகழ அலர் பெருகு புகழி நகரி. முருகப்பெருமானுடைய அவதாரத்தை அப்படி தொட்டு காட்டுற இந்த இடத்துல. எப்படி முருகப்பெருமான் தோற்றம் என்று கேட்டா, முருகப்பெருமான் எப்படி தோற்றம் நமக்கு தெரியும், கந்த பிராமணம் படிச்சிருக்கணும். தேவர்களுக்கு சூரபத்மன் முதலியோர் விடாத அடாத செயல்லாம் செஞ்சாங்க. ஒருத்த மீன் இது என்ன நம்ம பிரம்மன் தான் மீன் பிடிக்கணும் தான், அப்புறம் வர்ணன் கூட்டுன்னா குபேரன் உன் செல்வத்தை கொண்டாந்து இங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தந்துடணும் தான் இல்லவா, இப்படி தேவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டா மீன் முடிங்கன்ட்டான். இப்படி எல்லாம் பல கொடுமையான செயல் செய்ய அந்த தேவர்கள் அதற்கு ஆற்றாது பெருமானத்துல விண்ணப்பித்துக் கொள்ள பெருமான் கருணையினாலே அந்த நெட்டிக்கல்லிருந்து முருகப்பெருமானை தோற்றுவித்து அவர் தருண பையில் விளையாட பிற அந்த வரலாறுலாம் தெரியும். இப்படி இந்த தேவருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி அவருடைய பைவரை அடிப்பதற்கென்றே தோற்றுவித்த பெருமான் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமான் அல்லவா, அதைத்தான் போற போக்கில் இங்கே சுட்டி காட்டுகிறார். பகை காலையும் வகையில் அறுமுக இறையை அறுமுக இறை என்று சொன்னார். ஆறுமுகமுடைய இறைவன் அது ஒரு அறுமுக கடவுள் தான். மிக அருள நிகரில் இமையோர் புக உலகு புகழ நிழல் நிகழ நிகழ் அரர் பெருகு புகழி நகரி. தேவரெல்லாம் வந்து இங்கே பூமிட இங்கே புக்கு நம்முடைய சீர்காழியில் வணங்குகின்றதுனால புகழின்னு பேரு. ஆனா அந்த தேவர் ஒரு காலையிலே தேவரோகத்தில் சென்று பெருமானை விண்ணப்பித்துக் கொள்ள கைலாய மலையிலே பெருமானி இருக்கும்பொழுது அந்த நெற்றிக்கண் வழியாக முருகப்பெருமானை தோற்றுவித்தார் என்ற வரலாற்றை எல்லாம் நினைவு கொள்ளும்படியாக இந்த அருமையான பாடலை நமக்கு செய்திருக்கிறார். அறுமுக இறையை என்று ரொம்ப அருமையா ஆறுமுக பெருமானை அந்த இறை கடவுள் என்று சொல்லுகிறார். ஆறுமுக கடவுள் என்று, காரணம் முருகன் வேறு பெருமான் வேறல்ல இல்லீங்களா, கந்தபுராணத்தில் முழுமையாக அதை சொல்லுகிறார். நன்முகம் இருமூன்றுண்டால் நமக்கு, யாருக்கிட்ட சொன்னது போன தரம் சொல்லிப்பேன் நினைக்கிறேன், போன தரம் முந்திய தரமும் நமக்கு அது இந்த உமையகிட்ட சொல்றார். இந்த முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் வந்த பிறகு சொன்னார், எனக்கு வந்து எத்தனை முகம், ஆறு முகம், அதே போலதான் தம்பிக்கும் ஆறு முகம். நமக்கவை நாமே கந்தன் நாமம் எனப்பட்டது. அதனால எனக்கு எப்படி மூங்கடாரோ அதே போல மூங்கடாரும் தம்பிக்கு இருப்பதனால எனக்கு இருக்கிற ஆற்றல் அமைப்புகள் அத்துணையும் தம்பிக்கு உண்டு என்று சொல்லி அறிவுப்படுத்தினார். அதனால் அறுமுக இறை என்றே நமக்கு அருமையாக அறிவுப்படுத்தினார் ஞானசம்பந்த பெருமான். அங்கன் மதி கங்கை நதி வெங்கன அசுரங்கள் எழில் தங்கும் இதடி துங்க மலர் தங்கு சீடை அங்கி நிகர் எங்கள் இறை தங்கு நடமாம். இது பெருமான் திருச்சடை. திருச்சடையில என்ன தங்கி இருக்குது? இப்ப நம்ம தலையெல்லாம் ஒன்றும் தங்கல அல்லவா, இருக்கிறது ஏதோ மூளை இருக்குது அப்படின்னு சொல்றோம் அல்லவா, அது உள்ளே இருக்குது மேல அந்த ஓடு, அதுக்கு மேல இந்த உறவம், அதுதான் இருக்குங்களா. இது ஆனா பெருமான் திருச்சடையில கங்கை இருக்கிறார், பிறை இருக்கிறது, பாம்பு இருக்கிறது, இது மூன்று நமக்கு தெரியுது. அது அல்லாமே அன்பர்கள் அவ்வப்பொழுது வழிபாடு செய்கின்ற பொழுது வன்னி என்ன, கொண்டை என்ன, ஊமத்த மலர் என்ன, வில்லும் என்ன, இவற்றையெல்லாம் அப்படி அந்த வழிபாடு செய்கிறார்கள். எனவே எல்லாம் இருக்குது. எனவே மலர்கள் குவிந்து இருக்குது, கங்கையோ இருக்குது, பிறையும் இருக்கிறது, பாம்பும் இருக்கிறது. இதுக்கு மேல இவற்றையெல்லாம் தாங்கி இருக்கிற பெரிய திருச்சடை. எனவே தலை சடையே ஒரு பாரம் அல்ல, சடையே ஒரு பாரம் இல்ல. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, பெண்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அந்த தலை மொழிகி அதெல்லாம் உலர்த்தி இழுத்து எடுத்து திரும்ப அதை செய்யறதுக்குள்ள பெரிய பாடு, நிரம்ப கூந்தல் இருக்கும். கூந்தல் இருக்கின்ற பொழுது அது தலை தேய்ச்சி மொழிவு பிறகு சொன்ன அதை காய வைப்பதே ஒரு பெரிய அமைப்பு. அப்புறம் ஒவ்வொன்னா கோதி கோதி கோதி கோதி தனித்தனியா அப்படியே எடுத்து, ஆனா அது செஞ்சாதான் நீர் கொள்ளாது, தும்மாது. இல்லைன்னு சொன்னா தலைதுன்னா தலை பாரம் நீர் கொண்டு எல்லாம் ரொம்ப சங்கடப்படும் சொல்லுவா. அப்படி செய்யறாங்க. அது அவளுக்கு ஒரு பெரிய வேலையாகவே அமைந்திருக்கும். ஆனால் அந்த வேலையை நிச்சயமா செய்யணும். அப்புறம் அப்படி செய்கின்ற பொழுது உணர்த்துகின்ற பொழுது அந்த பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒன்று சாம்பிராணி போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி போடுவது ரெண்டு காரணம், ஒன்று இந்த மயிர் உலர்த்துவது, இன்னொன்று கொஞ்சம் இந்த திருஷ்டி சுற்றி இருந்தால் அதெல்லாம் நீங்கும். சாம்பிராணிக்கு அந்த ஒரு அமைப்பு உண்டு, சாம்பிராணிக்கு அந்த அமைப்பு உண்டு. சரிங்களா? இன்னைக்கு வேற ஊதுவத்தி எல்லாம் காட்டுறதெல்லாம் சும்மா இது மாலை இயலாமை காரணம், இயலாமை காரணம். ஏன் முதல்ல மட்டும் தணலே எடுக்க முடியல, எல்லாம் ஸ்டவ், எங்க தணல் இருக்கு? இதுக்குன்னு கறி போட்டு இது போட்டு ஊதிக்கிது எடுத்தாலும் ஒழிய தணல் முன்ன அப்படி இல்லை, எந்த நேரமும் நம்ம பாட்டு தணல் எடுக்கலாம், இப்ப கிடையாது. அநேகமா வீட்டில் சாம்பிராணி போட்டு ரொம்ப ஆழமாக போயிடுச்சு, லாங் லாங் ஏகோ முடிவு. பின்ன எல்லாம் ரெண்டு ஊது ஊற்றி வச்சுக்கிட்டு அப்படியே பாவம், அது அதை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்குது. ஏன்னா அந்த நறுமணம் போய் ஆண்டவனை காட்டுறோம், இருந்தாலும் அது என்னமோ அப்படி போய் எடுத்துட்டு போய் அது பக்கத்தில் அப்படி காட்டுறது என்னமோ போல இருக்கு. இதுன்னா கமகமான வாசனை இருக்கு, அப்படி அப்படி காட்டும் போது ரொம்ப அற்புதமா இருக்குது அந்த நறுமணம் போய். இது என்னமோ நேரம் போய் அவங்ககிட்ட அந்த ஆண்டவங்கிட்ட பொண்ணுங்கிறது. மூன்று நாயன்மார்கள்ல குங்குலிய கடை இல்லைங்களா, நறுமணம் போய் போய்த்தே செய்யுது. அப்படி ஒரு அருமையான பணி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருவாய்மூர், திருநாவுக்கரசு நாயனார் அருளிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். தாம் கண்டு வந்த திருவாய்மூர் இறைவனின் காட்சியை பிள்ளையாரும் அப்பரு வழிகண்டு காட்ட அருளியது இப்பதிகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Sivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாண்டி கொடுமுடி பதிகம் மற்று பற்று எனக்கு. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இது நமச்சிவாய பதிகம்னு மூவருமே பாடியிருக்கா. சம்பந்தரும் ஒரு நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார், சுந்தரரும் பாடியிருக்கார். சம்பந்தர் பாடினதில் அவர் ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்கார் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்று அவருக்கு பூணல் போட்டப்போ பாடின பதிகம், அஞ்சு எழுத்துமேனு முடியும். துஞ்சலம் துஞ்சல் இல்லாத போதினம் ஆரம்பித்து அஞ்சு எழுத்துன்னு முதல அஞ்சு எழுத்து பதிகம் பஞ்சாட்சர பதிகம் அப்படின்பா. அதில் நமச்சிவாயங்கிற பேர் வராது, ஆனால் பஞ்சாட்சரங்கிற வார்த்தை வரும், அஞ்சு எழுத்து அஞ்சு எழுத்துன்னு வரும். அப்புறம் அவர் கடைசியாக கல்யாணத்து நாளன்னைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லூர் பெருமணம் கோவிலில் சுவாமியோட ஐக்கியமாறப்போ ஒரு பதிகம் பாடியார் அவருடைய கடைசி பதிகம். அது காதல் ஐக்கசிந்தின்னு வர்ற நமச்சிவாய பதிகம். அதில் எல்லா பாட்டிலையும் நாதன் நாம நமச்சிவாயவே அப்படிங்கிற மாதிரி நமச்சிவாயன்னு முடியும். அப்புறம் பாடியிருக்கார் நமச்சிவாய பதிகம். அது அவர் கல்லில் கட்டி கடலில் போட்டப்போ அந்த பதிகம் பாடி உயிந்தார் அவர். சுற்றுணை வேதியன் சோதி வானவன்கிற பதிகம், அதை நம்ம பார்த்துருக்கோம். பேக்லாகில் ரெக்கார்டிங்கில் இருக்குது, நீங்கள் பார்க்க முன்னாடி அப்போ நம்ம டிஸ்கஷனில் இப்போ சேராதவாள் பேக்லாகில் கேட்டுக்கலாம் அது ரெக்கார்டிங்கை. சுந்தரர் இந்த கொடுமுடிங்கிற ஸ்தலத்தில் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கார். இதுக்கு விசேஷமாக நிகழ்ச்சி எதுவும் இதுவாக தெரியல. அதாவது இப்போ சம்பந்தருக்குன்னா அவர் கடைசியில் ஜோதியில் கலக்கிறப்ப பாடினது, அப்பர்னா அவர் கல்லில் கட்டி கடலில் போட்டால் பாடினதுன்னு ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமாக அந்த பதிகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த நமச்சிவாய பதிகம், சுந்தரோட நமச்சிவாய பதிகத்துக்கு அப்படி ஒன்றும் விசேஷமான வரலாற்று நிகழ்ச்சி எதுவும் இல்லை அவருக்கு. இந்த சுவாமியை பார்த்தார், சுவாமியை பார்த்தது இந்த சுவாமியை நம்மளால் மறக்க முடியாது அப்படின்னு தோணிது. இவரை நான் மறந்தாலும் என் நாக்கு அவர் பேரை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்ச்சியில் அவர் பண்ணிருந்தது. இப்போ அஞ்சாம் பாட்டு, அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன், அஞ்சல் என்று அடி தொண்டனேற்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது என் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இதில் முதல் அடி தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றெல்லாம் எளிமையாக புரிஞ்சிடும். அஞ்சினார்க்கு அரண் ஆதி, நம்ம ஆதி அப்படின்னாக்க ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பரும் ஜோதிங்கிற மாதிரி ஆதினா முதல் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை, இந்த இடத்துல ஆதி அப்படிங்கிறது ஒரு வெர்ப். அஞ்சினார்க்கு அரண் ஆதி அப்படின்னா அஞ்சியவர்களுக்கு அரணாக ஆகின்றாய் அப்படின்னு அதுக்கு பொருள். இந்த தீ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆதல் அப்படிங்கிற வெர்போட ஃபார்ம் அது. ஆதி அப்படிங்கிறது நீ ஆகின்றாய்னு அர்த்தம் இல்லையா, ஆகிராய் ஆகின்றாய்ங்கிறோம் இல்லையா, அந்த ஆகின்றாய்ங்கிறதுக்கு ஆதி அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அது பொயிட்ரியில் தான் வரும், நம்ம சில பாடல்களை பார்க்கலாம். என் செய்தி மனநே அப்படின்னு வரும், மனமே நீ என்ன செய்கின்றாய், என் செய்தி மனநே. அந்த தீ அப்படிங்கிறது இந்த மாதிரி காண்டெக்ஸ்டில் வரும். ஈங்கிறது முன்னிலை வினை முற்று அப்படின்னு ஏதோ இலக்கணத்தெல்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆதினாக்க ஆகின்றாய், அஞ்சினார்க்கு அரண் ஆதி அப்படின்னாக்க உன்னை வினைகளுக்கு அஞ்சியும் மற்ற விஷயங்களுக்கு அஞ்சியும் உன்னை சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய். அரண்னா காவல் இல்லையா, கோட்டை கவசம் அரண் அப்படிங்கிறது. அதனால அஞ்சு சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய் என்று அறிந்து அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு நீ அஞ்சின, அதாவது நேரடியாக பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பொருள். பயந்தவர்கள் பயந்து சரண் அடைந்தவர்களுக்கு நீ காவலாக இருக்கின்றாய் என்று அறிந்து நானும் மிக பயந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நானும் மிக அஞ்சினேன் அதனால் உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். அதுலேருந்து அடியேனும் நான் மிக அஞ்சினேன், உன்னுடைய அடியவனாகிய நானும் என் வினைகளுக்கு மிகவும் அஞ்சி உன்னை சரண் அடைந்திருக்கிறேன், ஏன் சரண் அடைந்தவர்களுக்கு நீ பாதுகாவலாக இருக்கின்றாய் எரிந்து என்று அறிந்து நானும் உன்னை சரண் அடைந்தேன் அப்படின்னு பொருள். இதில் இறைவன் என்ன பண்ணா, அஞ்சல் என்று அடித்தொண்டிலிருக்கு அருள் அல்கினாய், இறைவனான சிவருமானை நீ எனக்கு அபயம் கொடுத்து காப்பாற்றினாய், அஞ்சல் என்று அடித்தொண்டின உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்கின்ற எனக்கு அருள் புரிந்தாய். அப்படி அஞ்சல் என்று அடி தொண்டனருக்கு அருள் நல்கி நாய்க்கு அழிகின்றது ஏன் அப்படின்னு எனக்கு அபயம் கொடுத்து காப்பாத்தினேன், அதனால உனக்கு ஏதாவது கேடு வந்ததா இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இப்ப நமக்கு நம்மள்கிட்ட ஒருத்த வந்து ஒரு உதவி கேட்கறோம் அப்படின்னாக்க நம்ம அவனுக்கு உதவி பண்றோம், ஒரு ஒருத்தனுக்கு பண கஷ்டம் இருக்குன்னா நம்ம அவனுக்கு பணம் கொடுக்கறோம், நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா அவனோட கஷ்டம் தீர்றது, ஆனா நம்மள்கிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் குறைஞ்சு போறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆனா இறைவன் வந்து அளவற்றவன், அளவற்ற கருணை உடையவன், எல்லாம் செய்ய வல்லவன், அதனால எவ்வளவோ பெரிய பெரிய வினைகள் செய்த அடிவனாகிய நான் எனக்கு அருள் குடிஞ்சு என்னை காப்பாத்தினேன், அப்படி காப்பாத்துறதுனால உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அதான் சொல்றேன், அஞ்சு நிலண்டு அடி தொண்டையினருக்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றது ஏன், உனக்கு ஏதாவது குறையறதா? ஒரு குறையும் கிடையாது இல்லையா, அப்படிப்பட்ட பெருமை உடையவன் நீ. அந்த சிவருமான் எங்க இருக்கான்? பாண்டி கொடுமுடியில இருக்கான். அந்த பாண்டி கொடுமுடி எப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி? பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்து ஆடு பாண்டி கொடுமுடி. பாண்டி கொடுமுடியில காவிரி பாய்கின்றது, அது எல்லா பாட்டிலையும் வரும். அதே தான் இங்கே சொல்றேன், காவிரின்னு சொல்லலை ஆனால் அது இம்ப்ளிகேஷன் இங்க. பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய பெண்கள்லாம் நீர்ல மூழ்கி குடைந்து குடைந்து குளித்து மகிழ்கின்றார்கள், அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி. அதனால காவிரியில குளிக்கிறா அப்படிங்கிறது இம்ப்ளிகேஷன் இது, முன்னாடி பாட்டு பின்னாடி பாட்டெல்லாம் பொறுத்து இது காவிரியில் அவர்கள்லாம் குளிக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை உடைய இளம் பெண்கள்லாம் காவிரியில மூழ்கி குளித்து மகிழ்கிறார்கள், அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில் இருக்கிற நஞ்சனி கண்ட நீலகண்டனே அப்படின்னு அர்த்தம். நஞ்சை அணிகின்ற கண்டத்தை உடையவனே நீலகண்டனே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு உன் திருப்பெயரான நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள் அந்த ஆதி அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. இதில் நீங்கள் உங்களுக்காக இலக்கண செய்திக்காக சொல்கிறேன், தேவாரத்தில் சில பாடல்களில் வரும், நம்ம மாசில் வினையும் பதிகம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதில் நாலாம் பாட்டில் வரும், நடலை வாழ்வு கொண்டு என் செய்தர் நானிலீர் சுடலை சேர்வது சொற்பிரம் ஆனமே கடலின் நஞ்சு அமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கடந்து ஊர் முனி பண்டமே அப்படின்னு ஒரு பாட்டு, மாசில் வினையும் பதிகிறது நாலாம் பாட்டு. அதில் முதல் அடியில் சொல்றது நடலை வாழ்வு கொண்டு என் செய்தர் நானிலீர் அப்படின்னா, இந்த மாதிரி பொய்யான வாழ்வில் இருந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வெட்கமில்லாதவர்களே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீர்கள் அப்படின்னு கேட்குறார் அப்பர். என் செய்தீர் அப்படிங்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு, அது பன்மையில வருது என் செய்தீர், ஒருமையில என் செய்தி அப்படின்னு வரும். அது இன்னொரு பாட்டில் சுந்தரரை பிறக்கிறார், அழுது நீ இருந்து என் செய்தி மனநே அப்படிங்கிறார். அதனால அந்த தீ அப்படிங்கிறது முன்னிலையில வர்ற செகண்ட் பர்சன்ல வர்ற ஒரு என்டிங், அது வெர்ப் என்டிங். அது நீங்க இலக்கண நூல்களில் பார்த்தாக்க அதை பத்தி விளக்கம் இருக்கும். உதாரணமா நான் இதுக்காக நான் வெப்பில் தேடினப்ப பார்த்த ஒரு நோட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இந்த வைத்தியநாத தேசிகர்னு ஒருத்தர் இலக்கண நூல் எழுதியிருக்கார், அதில் சொல்லதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், ஓடுதி பாடுதி முதலியவற்றில் ஓடு பாடு முதலியன பகுதி இகர முன்னிலை ஒருமை வினை முற்று விகுதி அப்படின்னு அவர் நோட்ஸில் கொடுக்குறார், விளக்கம் கொடுக்குறார். நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ஓடுனா ஓடுதி பாடுனா பாடுதி, அது மாதிரி செய் அப்படின்னா செய்தி, ஆதல் அப்படின்னா ஆதி, அந்த ஆதிங்கிற வார்த்தைக்காக இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம மறக்காது இது மாதிரி கேட்டுட்டோம்னா. ஆறாம் பாட்டுக்கு போவோம், ஏடு வானிலம் திங்கள் சூடினை என் பின் கொல் புலித்தோலின் மேல் ஆடு பாம்பு அது அரைக்கு அசைத்து அழகனே அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இதுல ஃப்ரேஸ் ஃப்ரேஸா பார்த்தோம்னா நமக்கு எளிதல் புரியும். அது ஏடு வானிலம் திங்கள் சூடினை, அது ஒரு சென்டென்ஸ். அது அப்படின்னா ஏடுன்னா நமக்கு தெரியும், பூவில் இருக்கிற இதழ்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு ஏடுன்னு பேர். நம்ம தோடுடைய சிவையின் பாட்டில் கூட வர்றது, ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தே தருள் செய்து பீடுடைய பிரமாபுரம் பெமானுவனன்று, அதில் வர்றது ஏடு அப்படிங்கிறது, ஏடுடைய மலர் அப்படின்னு. ஏடு அப்படின்னா பூவில் இருக்கிற இதழ். இதில் என்ன சொல்றார், சிவருமான் தலையில் சந்திரன் அணிந்திருக்கிறார், அந்த சந்திரன் பிறைச்சந்திரன், அது எப்படி இருக்கு, அது ஒரு பூவோட இதழ் மாதிரி இருக்கு. அதான் ஏடு வான் இளம் திங்கள் சூடினை, பூ இதழ் போல இருக்கிற வான் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு, அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வானம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ரெண்டும் இங்கே பொருந்தும். சந்திரன் வந்து அழகா இருக்கு, வானத்துல இருக்கு, அதனால அந்த ரெண்டு பொருளும் பொருந்த இந்த வான்கிற வார்த்தைக்கு. அதனால பூ விதழ் போல இருக்கிற வானத்து இளமதியை உன் திருமுடி மேல் அணிந்திருக்கின்றாய் அப்படின்னு அதுக்கு பொருள். ஏடு வானிடம் திங்கள் சூடினை என் பெண் அப்புறம் என்ன அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இது சிவருமானுடைய பரம கருணையை காட்டுற ஒரு நிகழ்ச்சி அது, இந்த சந்திரன் அணிந்தது. அதனாலதான் அந்த பல பாடல்கள் அந்த சந்திரன் அணிந்ததை பத்தி சொல்லிட்டே இருப்பான். ஏன்னா அந்த கதை நமக்கு தெரியும், சந்திரனுக்கு 27 மனைவிகள், அவன் ஒரு மனைவி மேல மட்டும் ரொம்ப பிரியமா இருப்பான், மற்றவாளெல்லாம் உதாசீனப்படுத்துவான். அப்போ அவன் மாமனார் சபிப்பேரவன், நீ தேஞ்சு அழிஞ்சு போக கடவாயாகன்னு. அதனால தானே ஒவ்வொரு கலையா குறைஞ்சு தேஞ்சின்றப்பான் சந்திரன். கடைசியில ஒரு கலை மிச்சம் இருக்கிறவ சிவபெருமான் காலில் வந்து சரண் அடையுவான். அப்ப சிவபெருமான் அவனுக்கு இறங்கி அவனை தூக்கி தன்னுடைய திருமுடி மேல வச்சுக்குவார். அப்படி சிவபெருமானோட திருமுடி மேல இருக்கிறதுனால சந்திரன் அழியாம இருக்கான், அது கருத்து. அதனால அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான் அப்படிங்கிறார். அது சந்திரனை தூக்கி தலையில வச்சுட்டு அப்படிப்பட்ட கருணை உடையவன் நீ, இதுக்கு மேல நான் இன்னும் வேற என்ன சொல்லணும் அப்படிங்கிறார். என் பெண் அப்புறம் என்ன அப்படிங்கிறார். ஆனா அதுக்கப்புறம் அவரை வர்ணிக்கிறார். கொல்புலித்தோலின் மேல் ஆடு பாம்பது அரைக்கு அசைத்து அழகனே. இறை சிவபெருமான் இடுப்புல புலித்தோல் கட்டின்னு இருக்கார். அந்த புலித்தோலுக்கு மேல பெல்ட் மாதிரி ஒரு பாம்பை கட்டின்னு இருக்கார். அதான் கொல் புலித்தோலின் மேல் கொல்லுகின்ற தன்மையுடைய புலியின் தோலை இடுப்புல கட்டின்னு, அதுக்கு மேல ஆடு பாம்பது அரைக்கு அசைத்து அழகனே. ஆடுகின்ற பாம்பு அப்படின்னா படம் எடுத்து ஆடுறது இல்லையா, அசைகின்ற பாம்பு. அப்படி பாம்பு அசைஞ்சுட்டு இருக்கு. அந்த அசைகின்ற பாம்பை அறையில இடுப்புல அசைத்து அழகனே, அசைத்து அழகன்னா கட்டின் இருக்கிற அழகனேன்னு அர்த்தம். அசைத்தல் அப்படின்னாக்க ஷேக் அப்படின்னு அர்த்தம் இல்லை, வேவ்னு அர்த்தம் இல்லை. இடுப்புல கட்டிக்கிறது இந்த இடத்துல அசைத்தல்னா கட்டிக்கிறது. ஆர்த்தல் அசைத்தல் வீக்குதல் அப்படின்லாம் வார்த்தைகள் வரும் தேவாரத்தில் கட்டிக்கிறதுக்கு. அதனால புலித்தோல் மேல பாம்பை இடுப்புல கட்டின் இருக்கிற அழகனே. அந்த சிவபெருமான் எங்க இருக்கான், அந்தன் காவிரி பாடு தன்புணல் வந்து இழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனேங்கிறார். இதுல பரஞ்சோதிங்கிற ஃப்ரேஸை நம்ம கடைசியில முன்னாடி இங்க தனியா வச்சுக்கணும். ஏன்னா அது சிவபெருமான சொல்ற ஃப்ரேஸ். அது மற்ற வார்த்தைகள்லாம் அந்த கொடுமுடிக்கு அப்ஜெக்டிவா வருது. பரஞ்சோதினா மேலான ஜோதி வடிவனே, அந்தன் காவிரி பாடு தன்புணல் வந்து இழி பாண்டி கொடுமுடி சேடனே. இந்த அழகிய குளிர்ந்த காவிரியின் பாடுகின்ற குளிர்ந்த நீரானது வந்து பாய்கின்ற பாண்டி கொடுமுடியில் இருக்கும் சேடனே. சேடன் அப்படின்னா சேடுனா உயர்ச்சி உயரம். சேடன் அப்படின்னாக்க பெருமை உடையவன், மிக உயர்ந்தவன். அதான் சேடன், பெருமை உடையவன் அர்த்தம். சேடுனா பெருமை உயரம். ஆனா விளக்கத்துல இன்னொரு மீனிங்கும் கொடுக்குற, பொட்டன்சியல் மீனிங்னு. சேஷம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை உண்டு. சேஷம்னா மிச்சமா இருக்கிறது. சேடன் சேஷன் அப்படின்னா எஞ்சி இருப்பவன். அதாவது இந்த சர்வசம்ஹார காலத்துல எல்லாமே இறைவனுக்குள்ள ஒடுங்கிடும். அப்ப எஞ்சி இருப்பது இறைவன் ஒத்தந்தான் இருப்பான். அப்படி எல்லாம் ஒடுங்கிய பின்னும் எஞ்சி இருப்பவன் அப்படிங்கிற பொருள்ல சேஷன் அப்படின்னு எடுத்துட்டு சேடன் தமிழ் அப்படி வரும். அதனால சேடனேனா எல்லாம் ஒடுங்கிய பின்னும் எஞ்சி இருப்பவன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு விளக்கத்துல கொடுக்குறான். ஆனா பெருமை உடையவனே நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம் தமிழ் வார்த்தையில இருந்து, சேடு அப்படிங்கறதுல இருந்து. அதனால காவிரியோடைய பாடுகின்ற தன்புணல், தன்முணல் அது பாடுகின்ற தன்புணல் என்னது, காவிரியில நதியில தண்ணி ஓடுறப்போ ஒரு அலைகள்னால ஒரு சலசலப்பு கேட்கும். அந்த சலசலப்பு இவருக்கு பாடுற புனல் அப்படின்னு இவர் வர்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சொன்னார் இல்லையா, அந்த வட்ட வாசிக்கையெல்லாம் கொண்டு வந்து இறைவனை பாண்டி கொட்டுமல்ல சிவபெருமான காவிரி வழிபடுறதுன்னாரு முன்னாடி பாட்டுல. அது மாதிரி இங்க காவிரி சலசலத்து ஓடுறது, அந்த சலசலப்பு வந்து இவருக்கு அது காதில் பாடுற மாதிரி கேட்கறது. அது இறைவனுடைய புகழை பாடி வழிபடுறதாவும் எடுத்துக்கலாம் நம்ம. அப்படிப்பட்ட காவிரியுடைய குளிர்ந்த நீர் அலைகள்லாம் வந்து பாய்கின்ற கொடுமுடியில் இருக்கிற பெருமை உடையவனே, உன்னை நான் மறக்கணும், உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு உன் பேரான நமச்சிவாயங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஏழாம் பாட்டுக்கு போவோம். விரும்பி நின் மலர்பாதமே நினைந்தேன், வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இது மாதிரி ஃப்ரேஸ் ஃப்ரேஸா பார்த்தோம்னா நமக்கு நேரடியாக புரிஞ்சு நின்று பார்க்கணும். விரும்பி நின் மலர் பாதமே நினைந்தேன், நான் என் மனசுல மிகுந்த பக்தியோட உன்னுடைய மலர் போன்ற திருவடிகளையே நினைந்தேன் எண்ணினேன். அதனால என்னாச்சு, அப்படி உன்னுடைய திருவடியே ரொம்ப பக்தியோட நினைச்சதுனால உன்னுடைய அருள்னால வினைகளும் விண்டன அப்படின்னா என்னுடைய வினைகள் எல்லாம் நீங்கின அர்த்தம். விழுதல் அப்படின்னாக்க உடையறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சொல்றது வாய திறந்து சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா விழுதல்னா விலகுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நீங்கிறது வினைகளும் விண்டன அப்படின்னா வினைகள் எல்லாம் நீங்கினு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றாரு, அடுத்தாப்புல ரெண்டு அடி கொடுமுடியோடைய வர்ணனை. அப்படிப்பட்ட நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டுடை, அந்த காவிரி ஓடி வர்றது, அந்த காவிரி கரையில சோலைகள்லாம் அடர்ந்து இருக்கு, அதனால ரொம்ப அழகா இருக்கு. அதனால நெருங்கி வன்பொழில், வன்பொழில்னாக்க வளம் மிக்க சோலைகள்னு அர்த்தம். வன்மை முனுசுழி இன் போட்டாக்க வளம்னு அர்த்தம், வன்மை வளமை உடையது. அதனால அடர்த்தியான வளம் மிக்க சோலைகள்லாம் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டு, கோடுனாக்க கரை, காவிரி கோடுனா காவிரியோட கரை, அந்த காவிரி கரையில சோலைகள்லாம் அடர்ந்து அழகா இருக்கு. அந்த இடத்துல வேற என்ன நடக்கிறது? குறும்பை மென்மலை கோதைமார் குடைந்து ஆடுகிறார்கள். இது முன்னாடி சொன்ன பஞ்சின் மேலடி பாவைமார் குடைந்து ஆடு அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம். அதே மாதிரி இங்க குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்து ஆடு, அந்த படித்துறைகள்லாம் இருக்கு, அதுல இளம் பெண்கள்லாம் நீராடி மகிழ்கிறார்கள். அந்த இளம் பெண்கள் கோதைனாக்க பெண், கோதைமார்னா புளூரல் பெண்கள், குடைந்து ஆடுதல்னா நீர்ல மூழ்கி குளிக்கிறது. அப்படி அந்த கோதைமார்களுக்கு அட்ஜெக்டிவ் குறும்பை மென்முலை கோதைமார். அப்படி குறும்பை மென்முலை கோதைமாரால அந்த பெண்கள்லாம் இளம் பெண்கள்லாம் குடைந்து ஆடுகின்ற பாண்டி கொடுமுடி விரும்பனே, அந்த பாண்டி கொடுமுடியில விரும்பி உரைகின்றவனே, அதை விரும்புகின்ற பெருமானே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயோ, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லிகிட்டே இருக்கும். இதான் நேரடியான பொருள். எட்டாம் பாட்டுக்கு போவோம். செம்பன்னேர் சடையாய் திரிபுரம் தீயழச்சிலை கோலினாய், வம்பு உலாம் குழலாளை பாகம் அமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ, மாமயிலாடு பாண்டி கொடுமுடி நம்பனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. இதுல அதே மாதிரி முதல்ல சிவருமனுடைய புகழ சொல்றார், அப்புறம் பாண்டி கொடுமுடிய வர்ணனை, அதுக்கப்புறம் உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். செம்பொன்னேர் சடையாய் அப்படின்னா செம்பொன் போன்ற சடையை உடையவனே. நேர் அப்படின்னாக்க கம்பாரிசன், அது போல அப்படின்னு அர்த்தம். செம்பன் நேர் சடையாய் அப்படின்னா செம்பன் போன்ற சடையை உடையவனே. சிவருமானுடைய சடை செஞ்சடை, வச்சுக்கணும். இந்த காலத்துல பலரும் படங்கள்ல சிவருமான சடையை வந்து கண்ணங்கரையில போட்டுடுறா, அது கருப்பா இருக்காது, அது பொற்சடையது, செம்பன் போன்ற சடை கலர் இருக்கும் அதுக்கு. செம்பன் நேர் சடையாய் அப்படி செம்பன் போன்ற சடையை உடையவனே, திரிபுரம் தீ எழ சிலை கோலினாய் அப்படின்னா முப்புறங்களும். திரிபுரம் அப்படின்னா தமிழ்ல பொதுவா அது வினைத்தொகையா வரும். சம்ஸ்கிருதத்துல திரிபுரம் அப்படின்னா தமிழ்ல திரிபுரம்னு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல முப்புறம்னு. ஆனா திரிபுரம் அப்படின்னு தமிழ்ல வினைத்தொகையாகவும் கொள்ளலாம். சில பாடல்கள் நேரடியாக வரும், திரிமுப்புறம் எரித்தாய் அப்படின்னே வரும். அப்படின்னா திரிந்த முப்புறங்கள், அந்த மூன்று புறங்களும் எல்லா இடத்துலையும் திரிஞ்சுட்டே இருக்கும், இங்க அங்க பறந்து போய் பலருக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தது. அதனால எங்கும் திரிகின்ற முப்புறங்களை அதுல தீ எழும்படியாக, அதெல்லாம் தீப்பற்றி எரியும்படியாக சிலை கோலினாய். சிலை அப்படின்னாக்க நம்ம இந்த காலத்துல சிலைனாக்க சிற்பம், கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் அப்படிங்கறத நமக்கு தெரியும், ஒரு விக்கிரகம் அப்படின்னு. ஆனா தேவாரத்துல சிலை அப்படின்னு வந்தாக்க பொதுவா வில் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும், சில சமயம் மலைங்கிற அர்த்தத்துல வரும். அதனால சிலை கோலினாய்னா வில்லை வளைத்தாய்னு அர்த்தம். அதனால முப்பரங்களும் எங்கும் தெரிகின்ற முப்பரங்களும் தீப்பற்றி எரியும்படியாக வில்லை வளைத்தவனே. அதனால வில்ல வளைக்கிறது நமக்கு தெரியும், மேருமலைய வில்லா வளைத்தார் சிவருமா. அதனால வில்லை வளைத்தாய் அப்படின்னாக்க அம்பு எய்தான் அர்த்தம் இல்லையா. வில்லு நேரம் இருக்கும், அது எப்ப வளையும், அதுல ஒரு நான் பூட்டி அதுல ஒரு அம்ப கோத்து நம்ம எய்யறப்போ அப்படி வில்லு வளையும், அது அப்புறம் தான் அந்த அம்பு பறக்கும். அதனால அந்த வில்ல வளைத்தான் அப்படின்னாக்க கனை எய்தான் அர்த்தம். அப்படி முப்பரங்களும் தீப்பற்றி எரியும்படியாக வில்லை வளைத்தவனே. வம்பு உலாம் குடலாளை பாகம் அமர்ந்து, இது உமாதேவியை ஒரு பாகத்துல உடையவன் அர்த்தம். வம்பு அப்படின்னாக்க வாசனைன்னு அர்த்தம். தேவாரத்துல வம்பு அப்படிங்கிற வார்த்தை பொதுவா வாசனை அப்படிங்கறதுல வரும், சில சமயம் புதுமைங்கிற அர்த்தத்துல வரும். அதனால வம்பு உலாம் குடலாளை அப்படின்னா வாசனை கமழ்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியை பாகம் அமர்ந்து, ஒரு பாகமாக விரும்பி, அமர்தல்னாக்க தேவாரத்துல விரும்பின்னு அர்த்தம் பொதுவா, விரும்புதல் அமர்தல்னா விரும்புதல்னு அர்த்தம் பொதுவா. அதனால வாசம் கமழ்கின்ற கூந்தலை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக விரும்பி. அப்புறம் அடுத்த ஃப்ரேஸ் காவிரி கோட்டிடை அப்படின்னா காவிரியின் கரையில, கோடுனா கரைன்னு முன்னாடி பாடலை பார்த்தோம், காவிரி கோட்டிடைன்னா காவிரியின் கரையில, கொம்பின் மேல் குயில் கூவ மாமயிலாடு, அந்த மரக்கிளை கொம்புனா கிளை, அங்க சோலை இருக்கு, அந்த சோலைகள்ல மரங்கள்ல கிளைகள்ல குயில்கள்லாம் கூவுகின்றன, கொம்பின் மேல் குயில் கூவ அப்படி குயில்கள்லாம் கூவ, மாமயில் ஆடு ஆனா அங்க அழகான மயில்கள்லாம் ஆடுகின்றன. அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடி நம்பனே, அப்படிப்பட்ட பாண்டி கொடுமுடியில விரும்பி உரைகின்ற நம்பனே. நம்பன் அப்படின்னாக்க சிவனுக்கு ஒரு பேர், விரும்பத்தக்கவன் அப்படின்னு அர்த்தம். நம்புதல் அப்படின்னாக்க தேவாரத்துல விரும்புதல்ங்கிற அர்த்தம் இல்லையா. இன்னைக்கு நம்ம நம்புறது அப்படின்னாக்க டு ஹாவ் ட்ரஸ்ட், டு ஹாவ் ஃபெய்த் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இன்னைக்கு நம்புறதுங்கிற வார்த்தை உபயோகிக்கிறோம். ஆனா தேவாரத்துல நம்புறது அப்படிங்கிற வார்த்தை வர்ற இடத்துல எல்லாம் டு லவ், டு லைக் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அதனால பாண்டி கொடுமுடி நம்பனே, அப்படி பாண்டி கொடுமுடியில் விரும்பி உரைகின்ற நம்பன் என்ற திருநாமமுடைய சிவருமானே, எல்லாராலும் விரும்பப்படுபவனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயு, நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லும். இதான் எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஒன்பதாம் பாடல் சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் எம்பொன் மாமணி என்று பேர் எண்ணாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார். நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா, உனை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே. சாரணன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை இது. ஏன்னா இந்த காலத்தில் சாரணர் அப்படின்னாக்க ஸ்கவுட் அப்படிங்கிற மாதிரி, ஸ்கவுட் ஸ்பை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம உபயோகிக்கிறோம் சாரணன் அப்படின்னாக்க. ஆனால் இந்த இடத்துல வர்ற சாரணங்கிற வார்த்தை அடைக்கலம் தருபவன்ங்கிற அர்த்தம். சரணம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து சாரணன் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காருங்க. சரணம் அப்படின்னாக்க அடைக்கலம்னு அர்த்தம். அந்த சரணம் தருபவன் சாரணன் அப்படிங்கிற ஒரு ரூட்லேருந்து வருது இந்த இடத்துல சாரணன்ங்கிற வார்த்தை. அதனால நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவன், நமக்கு அடைக்கலம் தருபவன், புகலிடம்னு அர்த்தம் இந்த சாரணன்ங்கிற வார்த்தைக்கு. சாரணன் தந்தை அப்படின்னா நமக்கு தந்தையாக இருக்கின்றவன். எம்பிரான் எம் தலைவனே, எந்தை தம்பிரான் எம் தந்தைக்கும் தலைவனே, எம் பொன் எம் பொன் போன்றவனே, மாமணி மாமணியே அப்படின்லாம் பேர் 2000 கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகலர். இந்த தேவர்கள் இருக்காளே எண்ணற்ற தேவர்கள், 8000 கோடி தேவர்னாக்க என்ன அர்த்தம், 8000 கோடி தேவர்கள்னு அர்த்தம். 8000 கோடி தேவர்கள்னு ஒரு கணக்கு ஒரு பொய்டிக்கா சொல்றாரு, ஆனா பல கோடி தேவர்கள்னு அர்த்தம். இல்ல 33 கோடி தேவர்கள்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். அது மாதிரி எண்ணற்ற தேவர்கள் அப்படி கோடிக்கணக்கான தேவர்கள்லாம் என்ன சொல்றா, எமக்கு அடைக்கலமானவனே, எம் தந்தையே, எம் தலைவனே, எம் தந்தைக்கும் தலைவனே, என் பொன் போல்றவனே, மாமணியே அப்படின்லாம் இறைவனுடைய பல்வேறு நாமங்களை சொல்றா இல்லையா. இதெல்லாம் இறைவனுடைய நாமங்கள். அப்படி இறைவனுடைய பல நாமங்களை பல கோடி தேவர்கள் ஓயாம சொல்லிண்டே இருக்க, பிதற்றி நின்று பிரிகிறார் அப்படிங்கிற பிதற்றுதல் அப்படின்னாக்க சொல்லிண்டே இருக்கிறது. நீங்க பேச்சுல வந்து பேத்தலாம் அப்படிமோ, பேத்துறதுங்கிறது பிதற்றுதல்ங்கிறதோட பேச்சுல நீங்க மருவி வந்திருக்கு அப்படி பேத்துதல். பிதற்றுதல் பிதற்றுதல்னா என்ன அர்த்தம், ஓயாம சொல்லிண்டே இருக்கிறது இல்லையா. அதுபடி அவருடைய அன்பு மிகுதியினால பக்தி மிகுதியினால கோடிக்கணக்கான தேவர்கள்லாம் இறைவனுடைய பல்வேறு திருநாமங்களை சொல்லிண்டே இருக்க, பிதற்றி நின்று பிரிகிறார் அப்படின்னா உன்னை பிரிய மாட்டார்கள் அர்த்தம். பிரிகிறார் பிரிதல், பிரிவார்னா பிரிவார்கள், பிரிகிறார்னா பிரிய மாட்டார்கள். இது கில் அப்படிங்கிற வார்த்தை தேவாரத்துல வரும் அங்கங்க, கில் கிலான் கிலேன் கிற்றான் அப்படின்லாம். அதனால பிரிகிறார்னா பிரிய மாட்டார்கள் அர்த்தம். அப்புறம் வேற என்ன சொல்றாரு, நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா. இந்த கொடுமுடியில பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனை வழிபட்டு இருக்கா, அதான் இங்க சொல்றாரு அவர். இந்த ஸ்தல புராணத்தை இங்க ரெஃபர் பண்றாரு அவர். நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பிரம்மா விஷ்ணுவும் பிரம்மாவும் வழிபடுகின்ற கரையூர்ல பாண்டி கொடுமுடியில இருக்கிற சிவருமானே அப்படிங்கிறார். அதனால நீங்க கொடுமுடி போனா பாக்கலாம், அங்க ஒரு வன்னி மரம் இருக்கு, வன்னி மரத்துக்கு கீழே 3 முகங்களோட ஒரு பிரம்மா இருக்கார். பிரம்மாவுக்கு 4 முகங்கள் இருக்கணும் போவோம், ஆனா இந்த இடத்துல மட்டும் பிரம்மா 3 முகங்களோட காட்சி கொடுக்கிறார். அந்த வன்னி மரமே அவருடைய 4வது முகம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அங்க திருமாலுக்கும் ஒரு சந்நிதி உண்டு, ஏன்னா இவா ரெண்டு பேரும் அங்க சிவருமான வழிபட்ட தலம். அதான் இங்க இவர் சொல்ற, நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடி காரணா. காரணன் அப்படின்னாக்க காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும் காஸ், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறமே அதுதான் காஸ். இந்த காரணம்னாக்க எல்லா இந்த உலகத்துக்கெல்லாம் மூல ஆதி காரணனாக இருக்கும், மூல காரணனாக இருக்கும். அதனால எல்லாற்றுக்கும் முதல்வனாக இருக்கிறவன் சிவருமான். அப்படிப்பட்ட சிவருமானே உன்னை நான் மறக்கினும் சொல்லும் தான் நமச்சிவாயவே, உன்னை நான் மறந்தாலும் என் நாக்கு உன் பேரை சொல்லிண்டே இருக்கும். 9வது பாடலுக்கு நேரடியான பொருள். ஓகே, இப்ப 10வது பாட்டு, கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பானுலா வரி வண்டு அரை கொன்றை தாரனை படப்பாம்பு அரை நாணனை தொண்ட நூரன் சொல் இவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே. சுந்தரர் தேவாதல கடைசி பாட்டுல இந்த ஊர்ல இருக்கிற இந்த சுவாமி மேல சுந்தரன் ஆகிய நான் பாடிய இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பலன் சொல்லுவார். அதன்படி இந்த பாட்டிலையும் சொல்ற இந்த பதிகத்தையும் சொல்றவர், கோணிய பிறை சூடியை பிறைனா நமக்கு தெரியும் பிறைச்சந்திரன். அந்த பிறைச்சந்திரன் எப்படி இருக்கு, கோணிய பிறையது, கோணுதல் அப்படின்னாக்க வளைதல் அர்த்தம் இல்லையா, மனம் கோணாமல் நடந்து கொள்ளுதல் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி கோணுதல் அப்படின்னா வளையிறது, அதுல இருந்தா கோணம்ங்கிற வார்த்தையும் வருது தமிழ்ல. அப்படி கோணிய பிறைனா வளைந்த பிறையை சூடிய சிவருமானை கரையூரில் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை. இந்த கரையூருங்கிற ஊர்ல பாண்டி கொடுமுடிங்கிற கோவில்ல விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற சிவருமானை பிஞ்சக பித்தனை. இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு, பித்தன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிஞ்சகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பித்தன்கிற வார்த்தை நமக்கு தெரியும், பித்தன்னா பைத்தியம்னு பொதுவான அர்த்தம். ஆனா அந்த இடத்துல பைத்தியம்னா இறைவனுக்கு ஏன் பித்த, சிவருமானுக்கு ஏன் பித்தன்கிற பேர் அப்படின்னாக்க அவன் அளவில்லாத கருணை உடையவன். அதை பத்தி நம்ம முன்னாடி பித்தா பிறை சுடி பாட்டும் போது பேசியிருக்கோம் இல்லையா, அவன் வந்து அவனுக்கு பிள்ளை பித்து இல்லைன்னா அவனுக்கு சினிமா பைத்தியம் அப்படிலாம் சொல்றோமே. அது மாதிரி ஏதோ எந்த ஒரு விஷயத்து மேல அளவில்லாத அன்பு இருக்கோ பித்து அப்படிம்போம். அது மாதிரி சிவருமான் இந்த உயிர்கள் மேல அளவில்லாத அன்பு உடையவன், அதனால அவனை பித்தன் அப்படின்னு சொல்றோம். இந்த பித்தன்கிற வார்த்தை வேற எந்த கடவுளுக்கும் சொல்றது இல்ல, இப்ப முருகனுக்கோ இல்ல திருமாலுக்கோ இல்ல வேற யாருக்கும் பித்தன்கிற வார்த்தை சொல்ல மாட்டோம், சிவருமானுக்கு மட்டுமே சொல்ற வார்த்தை இது. பிஞ்சகன் அப்படின்னாக்க இது ஒரு தேவாரத்துல பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய வார்த்தை. இதுக்கு தலைக்கோலம் அணிந்தவன் அப்படின்னு பொருள் சொல்றான். சிவருமான் தலை மேல சந்திரன் கங்கை பாம்பு கொன்றை வில்வம் இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் தலையில் வச்சுருக்காங்க, அதனால அவனுக்கு தலைக்கோலமுடையவன் அப்படிங்கிற அர்த்தமாக பிஞ்சகன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றான். அதனால பிஞ்சக பித்தனைனா தலைக்கோலமுடைய உனும் பேரன்புடையவனுமா சிவருமானை, பிறப்பில்லியை அப்படின்னா சிவருமானுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது என்றும் இருப்பவன், அதனால பிறப்பு இல்லையே பிறப்பு இல்லாதவன் என்றைக்கும் பிறவாதவனை, பான் உலா வரி வண்டு அரை கொன்றை தாரனை. பான் உலா அப்படின்னாக்க பண் அப்படிங்கிற வார்த்தை எதுகைக்காக பான் அப்படின்னு வந்திருக்கு. பண் உலா வரி வண்டு அரை அப்படின்னாக்க பண்களை பாடுகின்ற இசையோட ரீங்காரம் செய்கின்ற வரி வண்டுகள், வரிகளை உடைய வண்டுகள், அரை கொன்றை அவையெல்லாம் அரைகின்ற ரீங்காரம் செய்கின்ற கொன்றை தாரனை, அந்த கொன்றை மாலையை அணிந்தவனை, தார்னா மாலை, சிவருமான் கொன்றை மாலை அணிந்திருப்பான், அதனால கொன்றை தாரனை. அந்த கொன்றை எப்படி அணிந்தவனை, படப்பாம்பு அரை நாணனை. படப்பாம்பு நாகப்பாம்பு அர்த்தம், படம் அப்படின்னாக்க தெரிஞ்ச பாம்பு படம் எடுக்கிறது அப்படிங்கிறோமே, அதுல இருந்து வர்ற வார்த்தை படம்னா, படம்னா நாகப்பாம்புடைய அந்த ஹூட், அது படம்னு பேர் தமிழ்ல. அந்த படமுடைய பாம்பு நாகப்பாம்பு, அந்த படப்பாம்ப நாகப்பாம்ப அரை நாணாக கட்டியிருக்கான் சிவருமான் இல்லையா. முன்னாடி பார்த்தோமே கொல்புலித்தன் மேல் ஆடு பாம்பது அரை கசைத்து அழகனேன்னு முன்னாடி பாட்டுல பார்த்தோமே ஒரு பாட்டுல, அது மாதிரி இங்க அந்த நாகப்பாம்பை அரை நாணாக கட்டியிருக்கிறான் சிவருமான். அரை நாணா தெரியும் அரணாகேர் அப்படிங்கிற பேச்சுல, அதான் அந்த நாகப்பாம்பு அரை நாணாக கட்டிய சிவருமானை தொண்டன் ஊரன் சொல் இவை. இந்த அவனுடைய அடிமையாகிய தொண்டனாகிய ஊரன்னாக்க ஆரூரன் அப்படின்னு பேரு, சுந்தரருக்கு நம்பி ஆரூரன், ஆரூரன் அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர், அதனால ஊரன் அப்படின்னாக்க ஆரூரன் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த சிவருமானை அவனுடைய தொண்டனாகிய சுந்தரனாகிய நான் சொன்ன சொல் இவை, நான் பாடிய பதிகமாகிய இந்த பதிகங்களை பாடல்களை இவை சொல்லுவார்க்கு, இந்த பதியங்களை இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இல்லை துன்பமே, அவர்களுக்கு துன்பம் இல்லை அப்படின்னு அவர் பலன் சொல்றார். இந்த பதியத்தை பாடுறதுனால நமக்கு துன்பங்கள்லாம் இல்லாம என்று இன்பமா இருப்போம் அப்படின்னு பலன் சொல்றார். அதனால இப்ப இந்த பதியத்தை முழுக்க பார்த்துட்டோம், அதனால இதுல என்ன சொல்றார், எல்லா பாட்டிலையும் பொதுவா சொல்றது என்னன்னாக்க, என்னுடைய இந்த திருப்பாண்டி கொடுமடியில் இருக்கிற சிவருமான என்னால மறக்கவே முடியாது, நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு அவருடைய திருப்பெயரான நமச்சிவாயங்கிற தன்னால சொல்லும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையும் சிவருமானுடைய புகழை பாடி அந்த பாண்டிக்கோடு கொடுமுடி இருக்கிற அந்த ஸ்தலத்துடைய வர்ணனையை பாடி, காவிரி ஓடுறது அது அழகா இருக்கு, அதுல கரையில மயில் சோலைகள் இருக்கு, மயில் குயில் கூவுறது, மயில் ஆடுறது, இளம்பெண்கள் குளிக்கிற அந்த நதியில பூமாலைகள்லாம் வர்றது, அந்த நதி சலம் செலுத்து ஓடுறது அப்படின்லாம் பல விதமான வர்ணனைகள்லாம் சொல்லி அங்க இருக்கிற சிவருமான இன்னைக்கும் நான் என் நாக்கு பொழுதுண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த பதியத்தை பாடுறவர்களுக்கு துன்பம் கிடையாது அப்படின்னு ஒரு பலனையும் சொல்றேன். இதான் அந்த பதியத்துக்கு எனக்கு அறிந்த நான் அறிந்தவளவில் ஒரு சுருக்கமான விளக்கம். ஆமா, பெண்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பாவைமார் கோதைமார் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தையும், தமிழ்ல பெண்களுக்கு பல வார்த்தைகள் உண்டு, அது இலக்கியங்கள்ல பாடல்கள்ல இன்டர்சேஞ்சபிளாகவும் வரும், சில சமயம் சட்டில் டிஃபரன்ஸோடையும் வரும். அது பெண் மங்கை மடந்தை கோதை பாவை அறிவை நங்கை மங்கை பல பல பெயர்கள் உண்டு பெண்ணு சொல்றதுக்கு. இதை தவறையும் ஆயிழை செய்யிழை செய்யிழை நேரிழை அப்படின்னு அவர்களுடைய வர்ணனையா வரும், அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களை வச்சு அப்படிப்பட்ட ஆபரணங்களை பூண்ட பெண்ணே அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் வரும், இல்லைன்னா மெல்லிடையாள் மென்முலையாள் அப்படின்லாம் அவருடைய இடையையோ முலையோ வர்ணிச்சு அப்படியும் சொல்லும். அதனால இந்த பாவை கோதை அப்படிங்கிற ரெண்டும் பெண்கள் அப்படின்னு இளம்பெண்கள்னு குறிக்கிறது அவ்வளவுதான். இந்த பதிகம் எப்படி இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா, எளிமையா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? பதிகத்துடைய பொருளை பார்த்திருக்கோம், அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த பதிகத்தை தினம் ஒரு தரம் படிச்சோம்னா நமக்கு அந்த பொருள்லாம் அந்த மனசுல பதியும், கேட்டதோட ஞாபகம் வரும், மனசுல பதியும், குறிப்பெடுத்துன்ற பேர் அந்த குறிப்பில் இருக்கிற வார்த்தைகளோட பொருள் எல்லாம் மனசுல பதியும். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு மறந்து போடும். ஓகே, இந்த அளவில் நிறைய செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் யாத்திரை 10.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: திருச்சதகம் ஆனந்த பரவசம். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: கந்தமோடுயிர்படும் கணவங்கமென சிந்தைகுள் சாக்கியர்த்தயங்க மூகராய் முந்தொரு மூகையை முடிவித்து எந்தைவால் வந்திடும் அடிகளை வணக்கம் ஜீகுவா. உச்சுக்கேடுபுய்க்காக ஜெந்துங்கனை வைத்தாய் இச்சைக்கானாரில்லார் வந்தும் தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆண்டுடுகின்றேன் ஆரூரியம் பிச்சை தேவாய் நான் ஜீயேன் பேசாயே பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் புதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் அடியேனே. பார்வதி
3: மாணிக்கவாச சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் திருவருளை பெற்று அதன் மூலமாக இந்த திருவாசகம் என்கின்ற பாடலை பாடி இந்த உலகுக்கு உபகாரம் செய்தவர். அவர் சிவபெருமானிடத்திலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் அவனுடைய திருவடியிலே கொடுத்து விட்டவர். அப்படி கொடுத்த பிறகு அவரை சில காலம் இங்கே இருந்து பிறகு தில்லைக்கு வருக என்று அருள் பண்ணினார். அந்த இடைக்காலத்திலே உலகியலிலே அவர் வந்து புகுத முடியாமல் இருந்தது, உலகத்தாரோடு சேர்ந்து வாழ முடியாமல் இருந்தது. பரமஞானிகளுக்கு உலகத்தாரோடு சேர்ந்து வாழ பிடிக்காது, உலகியலிலேயே உழன்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஞானிகளோடு சேர்ந்து வாழ ஒத்து வராது. அதனாலே மாணிக்கவாசகர் உலகத்தாரோடு மற்றவர்களை போல அவர் இந்த லோகத்திலே வாழ விரும்பவில்லை. அதனாலே என்னை உன்னோடு சீக்கிரமாக சேர்த்துக்கொள் என்று சொல்லி இந்த திருச்சதகத்திலே தேசிகர் மோகம் என்பது இந்த திருச்சதகம். அதனாலே என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்கின்ற அந்த ஆவலிலே பாடப்பட்டது இந்த திருச்சதகம்.
4: ஆனந்த பரவசம் 81, இது 9வது திருச்சதகத்துல 9வது பதிகம். திருச்சதகம் 100 பாட்டு, 100 பாட்டுல 10 வகையா பாடுறாரு, 10 வகையா பாடுறாரு. அதுல இது 9வது, இது ஆனந்த பரவசம்னு பேரு. இது எப்படின்னு கேட்டா ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசம் என்று சொன்னால் உலகம் உடல் உயிர் எல்லாவற்றையும் மறந்து ஆனந்தத்தில் ஈடுபட்டு அதன் வசமாக இருத்தல், சிவானந்தத்தில் ஈடுபட்டு அதன் வசமாக இருத்தல். ஆனந்த பரவசம் என்று சொன்னால் ஆனந்தத்தை நினைந்து அதன் வசமாக ஆகிவிடுதல். அது இங்கே எல்லாம் ஓமையே சொல்ல முடியாது அந்த இதுக்கு, அப்படிப்பட்ட ஆனந்த பரவசம். அதுல என்ன சொல்றாருன்னா சிவபெருமான் இங்கே என்ன வச்சுட்டார், எங்க வச்சுட்டாரு, உலகத்துல வச்சுட்டார். வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க என்ன வச்சுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா இந்த உலகம் இப்படி இருந்து கொண்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும் ஆதாரம் தெரியுமா, பொய் இருக்கணும். உலகம் இருக்கணும்னா பொய் இருக்கணும். இந்த உலகத்துக்கு விதை பொய்னா, உலகத்துக்கு வித்து பொய்னா மாயை, மாயினா உலகம், மாயை பொய், மாயை பொய். பொய்யான இந்த உலகத்துக்கு விதை வேணும் இல்ல, இந்த உலகத்துக்கு விதை வேணும் இல்லவா. அந்த வித்து எதுன்னு கேட்டா இந்த மாணிக்க வாசகன் தான் பொய்க்கே வித்து. இவனை கூட்டிகிட்டு போயிட்டா அந்த உலகமே இருக்காது, பொய்யே அழிஞ்சு போகும். பொய் போச்சுன்னா உலகம் இருக்காதுல்ல. இப்ப பொய் போச்சுன்னு வச்சுக்கப்பா உலகம் இருக்காது. இப்ப கரண்ட் போச்சுன்னா அழகிட்டு இருக்கும், வெளிச்சம் இருக்குமா? அது மாதிரி பொய் போச்சுன்னா உலகம். அதனால இவனை கூட்டிட்டு போகப்படாதுன்னு என்னங்க வச்சுட்டு போட்டாரு. விச்சுனாலும் விதையினாலும் ஒண்ணு, வித்துக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என வைத்தாய். விச்சுன்னா விதைக்கு கேடு வரப்படாது, பொய்க்கு விதையா இருக்கிற கேடு, அந்த பொய்யான விதைக்கு கேடு வரப்படாது. அது கேடு வராம அந்த பொய் வளர்ந்து கொண்டு இருக்க போனோம்னா இதை இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பொய்யான ஆளாம் காரணமாக. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என வைத்தாய். சரி, உன்னோடு வந்தவங்க எல்லாம் எப்படி? எல்லாம் உனக்கு பிரியமான ஆளுகள், உனக்கு பிரியமான ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டார். இச்சைக்கானால் எல்லாரும் வந்தும் தாழ் இருந்தார். உண்மையில அவங்களுக்கு பிரியா, அவங்க மேல உனக்கு பிரியம். உண்மையில அவங்களுக்கு பிரியா, அவங்க மேல உனக்கு பிரியம். எனக்கு உன் மேல பிரிய இருக்குது, எனக்கு உன் மேல பிரிய இல்லை சாமி. விச்சுக்கேடு பொய்க்காக இச்சைக்கானால் எல்லாரும் வந்தும் தாழ் இருந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திருந்தேன், அச்சத்தாலே ஆழ்ந்தது. பிறவி வருமோ என்கின்ற அச்சத்தால், பிறவி வருமோ அல்லது சிவன் வருவானோ வரமாட்டானோ என்கின்ற அச்சம். சிவன் வரமாட்டானோ, ஏன்னா தகுதி இல்லாதவனை போய் ஆண்டு கொண்டான், தகுதி இல்லாதவனை போய் ஆண்டு கொண்டான். அவனுக்கு சரியா இல்லை, அதனால சரி அவன் எப்படியும் விட்டு, அவனுக்கு போனும் போடப்படாது, பிறந்தாலும் இருக்கப்படாது, அப்படியே தச்சு வைக்காம விட்டுருவோம். அப்படி விட்டு தாண்டா என்ன பண்றது, தச்சு வச்சுக்கிட்டாத்தானே. நாலு தடவை போன் போடுறோம்னு வச்சுக்க, அவரு எடுக்கவே இல்லை, எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்க, கண்ட போது பேசலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? சரி விட்டு அது போல விட்டுருவாங்க என்கின்ற அச்சத்தாலே ஆழ்ந்துருது. அச்சத்தாலே நான் துன்பத்திலே ஆழ்ந்து ஆழ்ந்துருகின்றேன். ஆரூரியம் பிச்சை தேவா, திருவாரூரில் எழுந்தவுடைய இருக்கிற பிச்சை தேவா, பிச்சை தேவன் சிவபெருமான். தாரி ராவணத்துல பிச்சை எடுத்தார் அல்லவா, பிச்சை தேவன். சிவபெருமான் தான் பிச்சைக்காரன், சிவபெருமான் தான் பிறகு, பிறகு வந்த பிச்சைக்காரன் வந்த, பிறகுன்னா அவன்தான் பிச்சைக்காரன், அரசனா அவன்தான் பழகுதா. அதனாலே இப்படி ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் செய்யும் கேட்டார். இப்படி என்னுடைய நிலை இருக்கிறது, இப்ப நான் என்ன செய்யறது? வாய் திறந்து ஏதாவது ஒரு சொல்லு சாமி, வாய் திறந்து ஏதாவது உரை சொல்லுவாயா? அதே பிச்சை தேவா என்னான் பேசாயே, பேசப்பட்டே நின்னடியாய். இது பெரிய அற்புதமான வாக்கியம். உன் அடியார்கள் கூட்டத்திலே நான் ஒரு நாள் கலந்திருந்தேன். அந்த அடியார்கள் எல்லாம் என்னை ஒரு மனிதனாக எண்ணி பேசினார். பரவாயில்ல, வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு, யாரு யார் இந்த மாதிரி பக்தி பண்ண முடியும்? சிவனை பக்தி பண்ணி மந்திரி வேலையை விட்டுட்டா ஐயா, ஒன்னா நம்பர் பக்தி ஐயா, நம்ம எல்லாம் அப்படி இல்ல ஐயா, என்ன எல்லாம் போகணும்னு பேசணும். உள்ளவர் பேசிட்டு கொஞ்சம் இருக்குது, நான் அதை விட்டுட்டு நம்ம போக முடியல. இப்ப கொஞ்சம் வச்சிருக்கிறோம், அதை விட்டுட்டு போக முடியும். மந்திரி வேலை முதலமைச்சர் வேலையை விட்டு விட்டு வந்துட்டா ஐயா, இவன் அல்லையா சிவபக்தன், இவன் அல்லையா என்று எல்லாரும் போழ்ந்து பேசுகிறார்கள். பேசப்பட்டே நின்னடியாரு, இது பெரிய பேரலர். இந்த என்னுடைய வாழ்க்கையிலே அறியாது என்னை புகழ்ந்து பேசும் முடியாத, அறியாது என்னை புகழ்ந்து பேசும் முடியாத திருவருள் கூட்டி வைத்தது, அது ரொம்ப பாக்கியம். பேசப்பட்டேன் நின்னடியாரு. அதை அல்லாம உன்னுடைய திருக்கரத்தினாலே, உன்னுடைய திருக்கரத்தினாலே என்னுடைய நெற்றியில திருநீறு பூசி விட்டார். திருநீறு பூசி, இது யாருக்கு கிடைக்கின்ற பாக்கியம்? அத்தன் எனக்கு அருளியவாறு சுன்ன வெண்ணீர் அணிவித்து தூணறியே சேருவண்ண அண்ணர் எனக்கு அருளியவார ஆர்வருவாரு. திருநீறு மாணிக்கவாசருக்கு பூசி விட்டார் திருக்கரத்தினார். பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரை பூசப்பட்டேன், பூசப்பட்டேன் என்றால் பரவன, பூசினேன் தங்கின, பூசினேன் தங்கின, பூசப்பட்டேன் பரவன, பரவன என்றால் சிவபெருமான் பூசி விட்டார். சிவபெருமான் திருநீறு பூசி விட்டார். திருநீருக்கு மேல உயர்ந்த பொருள் கிடையவே கிடையாது. ஞானிகளும் திருநீரத்தை இகழாமல் பூசணும். சிவஞானிகள் சிவன் முத்தருடன் திருநீரத்தை பூசணும். அதில் திருநீர் பூசவில்லை ஆனால் அவன் சிவனுக்கு அறியவன் அல்ல, சிவகதி இல்லை, சிவகதி கிடைக்காது. திருநீர் பூசாதவனுக்கு வேற எந்த வகையிலும் சிறப்பையவனாயிருந்தாலும் சிவகதி கிடைக்காது. அதனாலதான் திருவாய் ஒளிய சிவாய நம என்று நீர் அணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதை புலியுரனேன்னு பாடினார் தபஸ்வர். அதனாலே திருநீரே பூசப்பட்டேன், பூசுவதும் வெந்நீர் பூசுதல் பூசுதல் பூசுதல்னா நெத்தி நிறைய பூசுதல் கொட்டு வைக்கிறது இல்ல பூசுதல் சுண்ணாம்பு பூசுதல் திருநீர் பூசுதல் சந்தனம் பூசுதல் சந்தனம் பூசுதல் பூசுதல் என்றால் நிறைய பூசுதல் அது திருச்சலகத்தில் இன்னொரு பாட்டில் பேசித்தாம் ஈசனே எந்தா என்றே பெருமானை எந்தெந்தே பேசி பேசி பூசித்தாம் திருநீரே நிறைய பூசினார் மகாபாரதத்துல ஆகினான் மறைப்படி எண்ணில் ஓடி ஆகமத்தின் படி எடுத்து ஐந்தும் கூறி பூசினான் மீனி என்று ஊதியால புதியினை புரிந்த சடை புறத்தே போர்த்து பேசினால் அப்பொறுப்பின் சிகரமேவன் சிவனிவனை போலுமென தேவரெல்லாம் பேசினார் வரிசிலைக்கு விதையம் கொண்ட பெருந்தவற்றை நிலை செலுத்து பேசலாமோ என்பது மகாபாரதம் அர்ச்சனந்தவன் அதனாலே இப்படி திருநீரையே பூசப்பட்டேன் பூதலாராகும் அடியார் என்று ஏசப்பட்டேன் உன்னுடைய அடியாரில் என்ன புகழ்ந்து பேசினார் நீ திருநீர் பூசி விட்டாய் ஊர்ல இருக்கிறவர்கள் என்னை ஏசு ஏசிட்டு ஏசுவா ஏச மாட்டேன் இந்த மாதிரி சாமியாரா போலாமா ஐயா சாமியார போலாமா அது அந்த குதிரவல்லன் பாண்டியன் தண்டித்த போது ஊரெல்லாம் என்னமா பேசியிருக்கான் ஐயா குதிரை வாங்க போனாலும் குதிரையை வாங்கியாந்து இருக்கணும் ஏன்னா பணத்தை கொண்டாந்து கொடுத்துருன்னா கொண்டு போய் சாமியார்ட்டு கொடுக்கலாமா கோயில் கட்டலாமா இல்ல ஆறு பணத்தை ஆறு இப்ப பல பேர் கேட்கற பல பேர் சொல்ற அப்போ மாணிக்க வாசலுக்கு செய்யலாமா அப்படின்னு கேக்குற இவன் நியாயத்தை வந்து அங்க கேக்குறேன் இவன் விளங்குத அங்க போனாரு சிவன் வசமாகி விட்டாரு சிவன் அருளாலே எல்லாம் நடக்கும் இப்ப மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் இல்ல சிவனாகி விட்டார் அந்த உண்மை சாமானியர்களுக்கு தெரியாது அந்த உண்மை சாமானியர்களுக்கு தெரியாது ஆகையினாலே இப்படி பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இப்பொழுது ஏசா நிற்பல் ஏச அரசே பொன்னம்பலத்தாடு அமுதே என்றும் அருள் நோக்கி இறைவியர் கொக்கு தரவு முதல் ஏசத்திருந்தே வேசத்தேன் கரைசேரடியார் கடிசிறப்ப காட்சி கொடுத்து அடிய என்பால் பிரசேர் பாலின் மெய் போல பேசாதிருந்தால் ஏசாவும் மெய்யன்பர்கள் அந்த அந்த அந்த பாட்டு எப்படின்னா திருவருளை நீ எனக்கு செய்யாமல் இருந்தால் மெய்யடியாரும் உன்னை ஏசுவார்கள்னார் இந்த பாட்டுல என்ன சொல்றாரு நான் இப்படி உன்னுடைய அடியவர்களால பேசப்பட்டேன் உன்னால திருநீர் பூசப்பட்டேன் பெரும் பாக்கியம் ஆனா நீ அருள் செய்யாமல் இங்கேயே விட்டுக்கிட்டு இருக்கப்பனால இனி எல்லாம் திட்டதெல்லாம் எனக்கு கேட்குது சாரி திருவோலக்கன் ஜேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடு என்றாயும் இத்தானே ரங்காயும் என்பது கோயில் மூத்த திருப்பதியும் அதனால் உலகத்தவர்களுக்கு இந்த உண்மை தெரியாமையினாலே ஏசுகிறார் இந்த மாதிரி நிலை இந்த மாதிரி நிலையில இனிமேல் நான் இருக்க இயலாம் இந்த மாதிரி நிலையில என்ன என்ன என்ன உன்னுடைய அடியவர்களால பேசப்பட்டேன் உன் திருக்கரத்தால பூசப்பட்டேன் அல்லவா அந்த அளவுக்கு வந்து இங்கே ஊரெல்லாம் திருஷதையும் கேட்டுக்கிட்டு நான் இருக்க முடியாது இருக்க முடியாது சுவாமி சீக்கிரமா என்னை உன்னோடு சேர்த்துக்கணும் ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாத ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடிய உன்னுடைய திருவடிக்கு வர வேற யாருக்கும் ஆடாகாமல் உனக்கே ஆடானே அறியேன் என்று இந்த திருவாசகத்துல பேசுகிறாரு மாணிக்க வாசகர் இப்படி மாணிக்க வாசகர் தனக்கு சொல்லுவது போல நமக்கு சொல்லி சிவனை நினைக்க வைக்கிறார் தமக்கு சொல்லுவது போல நமக்கு சொல்லி சிவனை நினைச்சு நீங்க உருப்படி ஆகுங்க சூசகமா ரகசியமா சிவனை நினைக்க வைக்கிறார்
0: ஓம் நம சிவாய யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org Om Namah Shivaya
5: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களே நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம் வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள் திருச்சிற்றம்பலம்

அம்பலக் கூத்துள் அம்மலர் பொற்பாகத்து அன்பு வைப்பார்கே சதுர்கடும் செம்மை சிறந்த

திகைப்புறும் ஆ தேட்டரும் சிந்தை திகைப்பரும் பிண்டத்துள் வாட்டரும் கால் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும் ஆசை உறும் உள்ளத்து ஆனந்த நாட்டமுறுக்குறும் நாடகங்கானவே ஆனந்த நாட்டமுறுக்கு

தேவரோடு ஆடி திரு அம்பலத்து ஆடி மூவரோடு ஆடி முனிதனத்தோடு ஆடி பாவினுள்ளாடி பராசக்தி நில்லாடி கோவினுள்ளாடிடும்

அற்புதா கூத்து இதுவரை பொற்றில்லை கூத்து என்ற அதனை அடுத்து கூத்துல எவ்வளவு வகை பாருங்க. அற்புதா கூத்து பெயர்பட்டதான பெருமையெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது.

கோடே அண்ட நடஞ்சையும் ஆரையும் தானே ஆகாசமாம் உடல் அங்கார் முயலகன் ஆகாசமாம் உடல் அங்கார் முயலகன் ஏகாசமாம் திசையட்டும் திருக்கை கண் மோகாய முக்கண்கள் மூன்றொளி தானாக மாகாய மன்றுள்

தேவர்கள் தெண்டிரை சூழ் புவிக்குள் உள்ள தேவர்கள் குண்டரிக பத பொன்னம்பல கூத்து குண்டரிகபத பொன்னம்பல கூத்து கண்டு சேவித்து கதிபெறுவார்களே. பொன்னம்பலம் பொன்னம்பல கூத்து கண்டு பொன்னம்பல கூத்து கண்டு சேவித்து

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர்: சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஒன்று அவன்தானே, இரண்டு அவன் இன்னருள் நின்றனன், மூன்றினுள் நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. எல்லோருக்கும் வணக்கம். கடவுள் வாழ்த்து. இதிலிருந்துதான் திருமந்திரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஐந்து கருத்தனை திருமந்திரத்தோடு சேராது அப்படின்னும் சில கருத்து இருக்கிறது. திருமந்திரத்திலே ஒவ்வொரு பாராகிராஃபும் ஒரு ஒரு பாட்டும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதனுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்வதிலிருந்தே நாம் அறிகிறோம். 3000 வருடங்கள் உயிர் வாழ்ந்து வருடத்திற்கு ஒரு பாடலாக கொடுத்தால் ஒவ்வொரு பாடலும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஞானம் தெரிக்கும், ஒவ்வொரு பாடலிலும் எண்ணற்ற ரகசியங்கள் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறதுனாலதான் முதலியே சொன்னோம், இது ரகசியமான கிரந்தம். இருக்கக்கூடிய திருமுறைகளிலே மிகவும் ரகசியமான கிரந்தம் என்று சொன்னால் அது திருமூலருடைய திருமந்திரம் தான் அப்படிங்கிறது. இதுல நம்பர்ஸ் வச்சு எல்லாம் சொல்லி இருக்கார். ஒன்று அவன் தானே, எல்லாமே ஒன்றுதான் அப்படிங்கிறது அத்வைத்தம். எல்லாமே ஒண்ணுதான், அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு பலவாக தெரிகின்றது. அந்த எல்லாத்துக்கும் மூல ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அந்த ஒன்றுதான் பலவேறு நாமரூபங்களோடு, பலவேறு வண்ணங்களோடு, பலவேறு விஷயங்களாக நம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. எல்லாத்துக்கும் காரணம் நாம் வெவ்வேறு விதமாக பிரிவுபட்டிருப்பதால் நமக்கு அந்த பேதங்கள் புலப்படுகின்றது. ஆண் பெண் போன்ற பேதங்கள், இது இந்த நாடு அது அந்த நாடு போன்ற பேதங்கள், இவர் இன்ன வர்ணத்தை சேர்ந்தவர், இவர் அந்த வர்ணத்தை சேர்ந்தவர், இவர் இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர், இவர் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை சேர்ந்தவர், இவர் கிரகஸ்தாசிரமத்தை சேர்ந்தவர் போன்ற பேதங்கள், இது எல்லாமே நமக்கு தெரிகின்ற ஒரு காட்சி பிழைதான் என்று சொல்வதுதான் இந்த ஒன்று அவன்தானே என்கின்ற வார்த்தை. இததான் ஆத்மபோதத்துல ஆதிசங்கராச்சாரியால் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நமக்கு புரியிறாப்புல சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஐஸ்கிரீம் கடைக்கு போனோன்னா அந்த ஐஸ் மொத்தமா அந்த குச்சியில வச்சு ஒரு அழகா வெவ்வேறு கலர் வெவ்வேறு வர்ணத்துல சிறப்பு இருக்கும், அந்த சிறப்பை வந்து மேல விட்டு கொடுப்பான். சிவப்பு கலர்ல விட்டு கொடுத்தா ஆப்பிள் ஐஸ்கிரீம், எல்லோ கலர்ல விட்டு கொடுத்தா மேங்கோ ஐஸ்கிரீம், பச்சை கலர் நிறத்தை விட்டு கொடுத்தா பிஸ்தா ஐஸ்கிரீம், எண்ணற்ற நிறங்கள், எண்ணற்ற ஃப்ளேவர்ஸ். அதுபோல் ஆனா அடியில் இருக்கக்கூடிய ஐஸுங்கிறது ஒண்ணுதான், அந்த ஐஸ்ல மாறுபாடு கிடையாது. அது எப்படி அப்படி இருக்கிறதோ அதுபோல் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், எது இருக்கிறதோ அந்த இருப்பு ஒன்றுதான், அதுல வேறுபாடு கிடையாது. ஆனா வெவ்வேறு தேகங்கள், வெவ்வேறு, ஒருத்தர் குட்டையா இருக்கார், ஒருத்தர் நெட்டையா இருக்கார், ஒருத்தர் கருப்பா இருக்கார், ஒருத்தர் சிவப்பா இருக்கார், ஒருத்தர் ஆணா இருக்கார், ஒருத்தர் பெண்ணா இருக்கா. அப்ப இதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தெரிகின்றதே அப்படின்னா அது நமக்கு அதுக்குள்ள போயிட்டதுனால அது தெரிகின்றது. ஆனா அதனுடைய மூலக்கூறு உயிர் தானே. ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, நெட்டையா இருந்தா என்ன, குட்டையா இருந்தா என்ன, படிச்சவாளா இருந்தா என்ன, பாமரனா இருந்தா என்ன, உயிருங்கிறது போயிடுத்துனா ஒண்ணுதானே, சவம், ஒரே பெயர். அதுல வந்து கேட்டகரி கிடையாது. அப்போ இது வெவ்வேறு கேட்டகரிக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அதுதான். அதாவது இறப்பு என்பது நமக்கு புதிது கிடையாது. ஆத்மபந்துக்களே, ஒரு விஷயத்தை வந்து நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அதாவது இறப்பு என்பதை எதிர்நோக்கி நாம் வாழவில்லை, ஏற்கனவே இறந்துதான் இந்த பிறப்பையே எடுத்திருக்கோம். இறப்பு என்பது நமக்கு புதிது கிடையாது, ஏற்கனவே இறந்ததுனாலதான் இந்த ஜென்மா வந்திருக்கோம் இல்லையா. அப்ப இறப்பு என்பது நமக்கு புதிது இல்லை, இறப்பை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாம் ஏற்கனவே இறந்தவர்கள் தான், மீண்டும் இறக்க போகிறவர்கள் தான். அப்போ இந்த ஒன்று அப்படிங்கிறது, இந்த உயிர், இந்த சைத்தன்யம், எது வந்து இந்த சைத்தன்யத்தை உண்டாக்குகிறது? அப்ப உயிர்னா என்ன அப்படிங்கிறதை நோக்கி இட்டு செல்வதற்கு தான் இந்த முதல் வார்த்தை ஒன்று அவன் தானே. அப்ப ஒரே விஷயமாக இருக்கக்கூடியது ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், அவருடைய அருள் இரண்டாக இருக்கிறது. எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டா தெரியும், இந்த சுகம் துக்கம் மானம் அவமானம் கஷ்டம் நஷ்டம் இல்லையா, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியறதுக்கு காரணம் சீதம் உஷ்ணம் எல்லாம் துவந்தமயமான லோகம், இருமைப்பட்ட உலகு, ஆண் பெண் மேல் கீழ் எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா தெரியறதுக்கு காரணம் அது அவருடைய மாயை, அது அவருடைய அருள் தான். அதனாலதான் இரண்டவன் இன்னருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான்னா அப்புறம் லோக பிரவருத்தியே ஆகாது. லோக பிரவருத்திக்காக எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருந்ததுன்னா தான் அது லோகம் பிரவருத்திக்கும். அப்ப லோக பிரவருத்திக்காக வேண்டி அவருடைய லீலை நடப்பதற்காக வேண்டி இரண்டவன் இன்னருள் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா காட்டுகிறார். எல்லாமே இரண்டாக இருப்பது போல் காட்டுகிறார். இரண்டவன் இன்னருள் சக்தி சிவம், ஆண் பெண், சீதம் உஷ்ணம், மானம் அவமானம், சுகம் துக்கம், இப்படி எல்லாம் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா காட்டுறதுனால தானே வாழ்க்கை நடக்கிறது, வாழ்க்கையில போக முடியறது, வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியறது, இதெல்லாம் இருக்கிறதுனாலதானே. இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள். அப்போ இந்த இரண்டை தாண்டிய ஒன்று அப்படின்னு எதுன்னு பார்த்தா ஆத்மாதான் மூன்றாவதாக இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவிலே அவர் நிற்கிறார். நின்றனன் மூன்றினுள் எல்லாரும் இங்க எப்படி அபிப்பிராயப்படுறா அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதுல நிக்கிறார், அதுல நிக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை செய்யறாருன்னு தான் சொல்லணும். சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், சம்ஹாரம் பண்றாருன்னு தான் சொல்ல வேண்டி இருக்கும். நின்றனன் மூன்றினுள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. செய்தனன் மூன்றை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நின்றனன் மூன்றினுள்னு சொன்னதுனால இந்த சக்தி சிவம் தனியா போயிடுத்து அப்படின்னா அப்புறம் மூணாவதா இது ரெண்டா இருக்கிறது, சக்தி சிவமா இருக்கிறது ரெண்டாக இருப்பது இரண்டவன் இன்னருள். இப்போ அதை வந்து தேகம்னு சொல்லிக்கலாம், ஒன்னு வந்து ஜீவன் சொல்லிக்கலாம். அப்ப அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய பூட்டு ஆத்மாதான். இந்த சைத்தன்யம் இருக்கிறதே, இந்த தேகம் இருக்கிறதே, இந்த ரெண்டையும் ஒரு இணைக்கக்கூடிய பூட்டு ஆத்மாதான். இப்ப நமக்கு இங்கிலீஷ்ல புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒன்னு வந்து பாடி, இன்னொன்னு வந்து கான்சியஸ்னஸ், இது ரெண்டையும் இணைக்கக்கூடியது சோல். இந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதே, இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, ஒருத்தன் இறந்து விட்டால் பிரெயின் வேலை பார்க்கறது நின்றுதுன்னா கான்சியஸ்னஸ் ஸ்டாப் ஆயிடும் சொல்றது. அந்த இடத்துலதான் சயின்ஸ் ஃபெயில் ஆகிறது. அப்பதான் அவளால பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸையோ பேரநார்மல் பர்செப்ஷன்ஸையோ அவளால சரிவர விளக்க முடிவதில்லை. ஆனா இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சவா எல்லாருமே, நான் சாகிறதுக்கு முன்னாடி இவளைதான் பார்த்தேன், நம்ம கேட்கிறோம் இல்லையா, நம்மளே பாக்குறோம் நம்மளே கேட்கிறோம், இவாளெல்லாம் பார்த்தா நான் பார்த்தேன் எனக்கு இவாளெல்லாம் தெரியறா அப்படின்னு சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது அப்ப அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் வேலை பார்க்கறது. தேகம் முற்றிலுமாக ஒடுங்கி போய் விட்டாலும் கூட அந்த சைத்தன்யம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு அத்தாட்சி. அப்புறம் ஒட்டுமொத்தமா அந்த ஆன்மா வெளியேறிய பிறகு அது வெறும் சடலமாக மாறிவிடுகிறது. அப்ப நின்றனன் மூன்றினுள் அப்படின்னா அது ஆன்மாவைத்தான் குறிக்கிறது. நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான். அப்போ சிவன் சக்தி ஐக்கியம் உண்டாகி ஆன்மா தோன்றி, அந்த சிவசக்தி ஐக்கியத்தால் உண்டாகிய ஆன்மா தோன்றி எதை தெரிந்து கொள்ள புறப்படுகிறான் இந்த வாழ்க்கையில் அப்படின்னா, சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பத்துல ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த நான்கை உணர்கிறான். இந்த நான்கை உணர்வதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அறம் பொருள் இன்பம் வீடு, வீடு பெயரை சொல்கிறது. தர்மார்த்த காம மோட்சத்தை உணர்வம் உணர வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு கருத்து. உணர்கிறான் அப்படிங்கிறதாக இவர் சொல்கிறார். நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஐம்புலன்கள் ஐந்து வென்றனன். அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கு அடுத்து அவர் போடக்கூடிய வார்த்தை தான் அதோடைய தெளிவு. அதுவே கேள்வி, அதுவே பதில்ங்கிற மாதிரி. ஒண்ணுனா என்ன, ஒன்றவன்தானே அப்படின்னு சொன்னா அந்த அவன்தானே தான் அதோட ஆன்சர். ஒன்றுங்கிறது குவஸ்டின் தான், அவன்தானேங்கிறது தான் ஆன்சர். இரண்டு அவன் இன்னருள், இரண்டுனா என்னன்னு யோசிக்கணும். அப்ப அவன் இன்னருள் அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர். அப்ப அடுத்தடுத்த வார்த்தை குவெஸ்டினையும் ஆன்சரையும் சேர்த்து சேர்த்து சேர்த்து சொல்லிண்டே வரார். ஐந்து வென்றனன், வெல்லுவதற்கு என்று சொல்லும் போது பஞ்ச இந்திரியங்களை வெல்லுவது அவசியமாக இருக்கிறது. இறைவனை காண வேண்டுமே ஆனால் நின்றனன் மூன்றினுள் அதை பார்ப்பதற்கு இந்த அஞ்ச வெல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஐந்தை வெல்ல வேண்டும், அப்ப இந்த பஞ்ச இந்திரியங்களை வெல்ல வேண்டும். அந்த ஐம்புலன்களை வென்று, ஏன்னா ஐம்புல கல்வர் அகத்தில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா என்று பகவான் ஸ்ரீ ரமணர் அக்ஷரமணமாலையில் சொல்லுவது போல இந்த ஐம்புல கல்வர் தான், இந்த கல்வர் இந்த கல்வர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது நம்ம வந்து நல்லது தீயதுங்கிறத விட்டுட்டு இது செஞ்சா நல்லது, இது செஞ்சா தப்பு, இது செஞ்சா பாபம், இது செஞ்சா புண்ணியம்ங்கிறது இல்லாம பாபம் செய்தாலோ புண்ணியம் செய்தாலோ அந்த ஐம்புலன்களினுடைய துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒரு பூஜை செய்யறதா இருக்கட்டும், ஒரு ஜபம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஐம்புலன்களுடைய தேவை இருக்கிறது. அந்த ஐம்புலன்களை நாம் அந்த சமயத்திலே கவனிக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதற்காக நல்லது கெட்டது பகுத்து ஆராய்வதற்காக இங்கு சொல்லவில்லை. ஐந்து புலன்களை வெல்வது என்றால், ஜிதேந்திரியனாக இருப்பது என்றால், இந்திரியத்தை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன் என்றுதான் பொருளே ஒழிய இந்திரியங்களை ஒழித்து விட்டவன் என்று பொருள் அல்ல. ஆறு விரிந்தனன், இங்க விரிந்தனன்கிறது தான் ஆன்சர். அப்ப இந்த ஆறு அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் நிறைய சிக்னிபிகன்ஸ் இருக்கும். இப்ப ஒன்னாம் நம்பர் அப்படிங்கிறதுக்கு நிறைய சிக்னிபிகன்ஸ், ரெண்டாம் நம்பருங்கிறதுக்கு நிறைய சிக்னிபிகன்ஸ் நமக்கு தோணி.

வண்ணம், பதம், மந்திரம், கலை, புவனம், தத்துவம் அப்படின்னு ஆறு அத்வாக்கள். எப்படி இன்னைக்கு கான்டெம்பரரியா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஏ பி சி டின்னு அல்பபெட்ஸா இருக்கு. இதெல்லாம் வர்ண அத்வா. அப்புறம் பேட் பால் அப்படி பதமா பதம் பதம்பா எழுதுறோம் இல்லையா, இது பத அத்வா. அப்புறம் அது ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறது இல்லையா, அதுக்கு பேரு மந்திர அத்வா. அதுக்கப்புறம் கலை, ஐந்து கலைகள், அந்த கலைக்கு உண்டான அத்வாக்கள், ஐந்து விதமான புவனங்கள், பேராமீட்டர்ஸ். ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு ஸ்பேஸ்ல உட்காந்துருக்கோம்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் நாம் எப்படி நுகர்கிறோம், அந்த அஞ்சு பேராமீட்டரை வச்சுட்டு தான் நுகர்றோம். எவ்வளோ கூலா இருக்கு, எவ்வளோ ஹாட்டா இருக்கு, எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் அந்த இடத்துல இருக்கு, பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்கு, இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, ஆர்ஹெச் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் தான், இதை வைத்து கொண்டுதான் இதை தான் புவனம்னு சொல்றோம். இந்த புவனத்துல அஞ்சு புவனங்கள், ஆகாச புவனம், வாயு புவனம், அக்னி புவனம், ஜலபுவனம், பிருத்திவி, இப்படி ஐந்து புவனங்கள். இதுல எவ்வளவு தூரம் நிலம் இருக்கிறது, எவ்வளவு காற்று இருக்கிறது, எவ்வளவு அக்னி இருக்கிறது, எவ்வளவு ஜலம் இருக்கிறது, இதை தெரிந்து கொள்வதுதான் புவன அத்வா. அப்புறம் தத்துவ அத்வா, 24 தத்துவங்கள்னு புராணங்கள் சொன்னாலும் 36 தத்துவங்கள்னு சாக்தங்கள், சாக்த நூல்கள் சொல்கின்றன. இது அவாவாளுடைய ஸ்கூலை பொறுத்து மாறுபடும். 36 தத்துவங்கள், இது தத்துவ அத்வா. இந்த ஆறாக விரிகிறார். ஏன் இது முக்கியம், இந்த ஆறாக விரிவது ஏன் முக்கியம்னா, இந்த ஆறின் மூலமாகத்தான் நாம் உலகத்தை தெரிந்து கொள்கிறோம், இந்த ஆறின் மூலமாகத்தான் உலகத்தை புரிந்து கொள்கிறோம். அதனாலதான் ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு மந்திரோபதேசம் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த ஷடத்வ சோதனம் அப்படின்னு ஒரு பண்ணணும். இந்த ஷடத்வாவ சோதனம் பண்ணினால்தான் அந்த மந்திரம் சித்திக்கும், அந்த தேவதை அந்த சிஷ்யனோடு பேசும் அப்படிங்கறது சாரதா திலக தந்திரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆறு அத்வாக்களை கண்டிப்பாக ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஆறு அத்வாக்களினுடைய கான்செப்டை புரிந்து கொள்ளாமல் குரு ஒருவர் சிஷியனுக்கு மந்திரோபதேசம் செய்வாரே ஆனால் அந்த சிஷியனுக்கு அந்த மந்திரம் வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். ஏன்னா மந்திரம்ங்கிறதே ஒரு அத்வா தான். அம்பாளை சொல்லும்பொழுது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஷடத்வாதீத ரூபிணியை நமஹா, இந்த ஷடத்வாதீத, இந்த ஆறு அத்வாக்களை தாண்டியவள் என்று சொல்கிறோம். அந்த ஆறு அத்வாக்களை தாண்டியவள்ங்கும் போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஆறு அத்வா அதுதான் ஷடத்வா சோதனம். இந்த அந்த ஆறு டெஸ்டையும் பாஸ் பண்ணினால்தான் அந்த ஷடத்வாதீத ரூபிணியை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஆறாக விரிந்திருக்கக்கூடியது அந்த ஒரு பரம்பொருள் தான். ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன், ஏழு உலகங்கள், பூஹு புவஹா ஸ்வஹா ஜனஹா மகஹா தபஹா சத்யம் என்று ஏழு உலகங்கள் இருக்கின்றன. அந்த ஏழு உம்பர் சென்றனன், அது உலகம்ங்கிறதுனால போனார் அப்படிங்கிற வார்த்தை இங்க ஆன்சரா கொடுக்கிறார். ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான், யாரு தான் இருந்தான், ஒன்றவன் தானே தான் இருந்தான். இது ரெண்டையும் சேர்க்கணும், யோஜனை பண்ணணும். இந்த ரெண்டு பதங்களையும் யோஜனை பண்ணணும். ஒன்றவன் தானே தான் இருந்தான், நான் 2, 3, 4, 5, 6, 7 சொல்லிட்டு போனாலும் அவன் ஒருவன் தான், ஒன்றவன் தானே தான் இருந்தான். உணர்ந்து எட்டே, எட்டாவதா ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்டார். அஷ்டரூபம், அப்புறம் 8, 8, 64 சிவஸ்வரூபங்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. தான் இருந்தான் உணர்ந்து எட்டே, இதையெல்லாம் தாண்டி எட்டாவதாக இருக்கக்கூடிய, எட்டாததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உணர்ந்து தான் இருந்தான். யாரு? ஒன்றவன் தானே, அந்த ஒருவன். இதுல இது ஃபுல்லா தியரி தான். இதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இதுல நமக்கு எதெல்லாம் புரியும்னா, ரெண்டு மயமான உலகம்ங்கிறது ஈஸியா புரிஞ்சிடும், ஒன்றவன் தானேங்கிறது பிராக்டிக்கலா புரியலனாலும் தியரட்டிக்கலா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது புரியும். நின்றனன் மூன்றினுள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா புரியும். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது. இப்போ ஒரு செடியே முளைக்கணும் அப்படின்னா விதை அப்படின்னு ஒண்ணு வேணும், பூமி அப்படின்னு ஒண்ணு வேணும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஆண் ஒண்ணு வேணும், பெண் ஒண்ணு வேணும், அப்புறம் சுக்லம் வேணும், சுரோனிதம் வேணும். அப்போ அதுக்கு ஒரு கர்ப்பப்பை வேணும். சுக்லம் சுரோனிதம் இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பப்பை வேணும். அப்ப இதே போலதான் ஒரு ஒரு விலங்கு பிறக்கிறதாக இருந்தாலும், ஒரு செடி பிறக்கிறதாக இருந்தாலும், ஒரு உயிர் பிறப்பதாக இருந்தாலும் இது எல்லாமே தேவைப்படுகிறது. அதுதான் அந்த இரண்டவன் இன்னருள். அந்த இரண்டவன் இன்னருளுக்கு அப்புறம் நின்றனன் மூன்றினுள், அப்போ ஒரு ஆத்மா ஒரு சைத்தன்யம் அந்த இடத்திலே தோன்றுகிறது. தோன்றி நான்கு உணர்ந்தான், தர்ம அர்த்த காம மோக்ஷம்
என்பதை புரிந்து கொள்கிறான். ஆசைனா

0: என்ன, ஆசையினுடைய செயல்பாடுகள் என்ன, தர்மம் என்றால் என்ன, எது நம்மை தரிக்கிறதோ அது தாரயதே இது தர்மஹா, எது நம்மை தாரணம் செய்கிறதோ அது தர்மம். அப்போ அது என்ன, எது நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியது, எது தர்மம்னா என்ன, அர்த்தம்னா என்ன, எது அர்த்தம், பணம் தான் அர்த்தம் இன்னைக்கு உலகத்துல ஆயிடுத்து, ஆனா அது அர்த்தம்ங்கிறது பர்பஸ் ஆஃப் லைஃப். இப்ப ஏதோ புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாள் இல்லையா, இக்கிகாய் முதலிய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறாள் இல்லையா, அதுல சொல்றது பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன, ஒருத்தர் எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம், இல்ல எப்படி வந்து ஒருத்தர் வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படி ஜப்பான்ல இருக்கிறவாள்லாம் நிறைய நாள் வாழறா அப்படிங்கறதெல்லாம் அந்த புஸ்தகத்துல சொல்றா. ஏன்னா நான்கு உணர்ந்தான்ங்கிறது அங்க ஈஸியா நடக்கிறது ஜப்பான்ல. அப்ப நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஐம்புலன்களை வென்றனன். அப்ப ஐம்புலங்களோட சண்டை போடாம சண்டை ஒரு வெற்றிங்கிறது கிடைக்காது. அப்ப அந்த சண்டையிலிருந்து வெற்றியை கொண்டு வருகிறார் ஆறு விரிந்தனன். எப்படின்னா தெரிஞ்சுக்கிறார், நான் இதை வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது இந்த ஆறு அத்வாக்களுக்கு உட்பட்டதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார். ஆறு அத்வாக்களுக்கு உட்பட்டதுதான் ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன். அப்போ இந்த உடலை தாண்டி தேகாத்ம புத்தி போய், இந்த தேகம்தான் நான் அப்படிங்கிற புத்தி போய் பிசிக்கல் ரியாலிட்டிய டிரான்சென்ட் பண்ணி ஏழு உலகங்கள், பூஹு அப்படிங்கிற உலகத்துல இப்ப பூலோகத்துல இருந்துட்டு இருக்கோம், அப்புறம் புவஹா ஸ்வஹா ஜனஹா மகஹா தபஹா சத்யம் அப்படிங்கிற லோகங்களை கடந்து ஏழு கடந்தனன், ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. அப்போ இவனை உணர்ந்து நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கடவுள் வாழ்க்கையினுடைய அர்த்தம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், நாஸ்திகவாதியாக இருந்தாலும் ஒருவனே தேவன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தது இங்கிருந்து தான், ஒன்று அவன்தானே அப்படிங்கிறது இந்த கடவுள் வாழ்க்கையிலிருந்து தான். மேற்கொண்டு நாம் திருமந்திரத்தை அனுபவிப்போம். திருமந்திரமே சிதம்பரந்தானும், திருமந்திரமே சிறந்த உபாங்கம், திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை, திருமந்திரமே திருமேதானே. என் தாயுடைய எண்ணப்பன் ஏழேழு பிறவியும் அன்பே சிவனுக்கு எழுதியாவனம், ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் நின்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மணிவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் இணையார் எனத் தொடங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: கருவூர் தேவர் திருவாய் மலர்ந்தருளிய கங்கை கொண்ட சோழேச்சரம் திருவிசைப்பா.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: செந்தனார் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பல்லாண்டு.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: இதற்கு அடுத்தால திரு கீழ்கோட்டூர் மணியம்பலத்துல அருமையா ஒரு பதிகம் தந்திருக்கிறாரு. அதுக்கு ஏன் மணியம்பலம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஐராவதத்தோட மணி விழுந்ததனால இந்த கோயில உள்ள மன்றம் மணியம்பலம் சொல்லப்படுது. சுவாமி இங்கேயும் நடனம் செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க தளிரொளி அப்படிங்கிற ஒரு பதிகத்தை நமக்காக பாடி தந்திருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல நாலாவது பாடல்: தெள்ளு நீரவன் நீர் என்னுடல் விரும்பும், செவி அவன் அறிவு நூல் கேட்கும், மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய், கண்கள் விமானமே நோக்கி வெவ்வுயிர்க்கும், கிள்ளை பூ போதும்பில் கொஞ்சி மாம்பொழிற்கே கெழுவுகம் கெழுவுகம்பல இசை கீழ்கோட்டூர் வள்ளலே மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என்னும் என் மனனே என்று சொல்றாங்க. ரொம்ப அழகா எனக்கு, அதாவது நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாகிய திருநீற்றை அணிந்த சிவபெருமான் அணியக்கூடிய திருநீரை தான் என்னுடைய உடல் விரும்புகிறது. நமக்கு வந்து ஒரு பகட்டான பொருட்கள்லாம், இந்த அலங்கார பொருட்கள்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன், இப்ப நம்ம வந்து வினை நீங்கிறதுக்கு திருநீரை அழியிறோம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வன் வருது. அப்ப சுவாமி எதுக்காக திருநீர் அணியணும் அப்படின்னு பார்த்தா, உயிர்களோட வினைகள்லாம் வெந்து எரியணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருநீர் அணிகின்றார் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தால அதனால அவர் திருநீர் அணியறனால எனக்கும் திருநீர் அணிய என் உடல் விரும்புது. ரெண்டாவது, என்னோட செவிகள் வந்து அவரை பற்றி அறியக்கூடிய நூல்களின் கருத்துக்களை கேட்க விரும்புகிறது. அப்புறம் என்னோட வாய் வந்து அவருடைய திருநாமத்தையே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் வந்து விமானத்தையே நோக்கி, கோயில் விமானத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது. இப்ப என்னோட மூச்செல்லாம் வெப்பமாகுது, ஏன்னா நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் அவரை காணல. அகத்துறையில பாடியிருக்காங்க. ஆக இப்படி மிக அழகாக ஒரு, அதாவது நம்ம அங்கமாலையில பார்த்த கருத்து மாதிரியே மிக அழகாக இந்த பாடல்ல நமக்கு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக அந்த அதே பதிகத்துல ஏழாவது பாடல்ல என்ன சொல்றாரு, தலை தலை தவழ் முழுப்பும் அப்படின்னு சொல்லியாச்சு. சுவாமிக்கு பூக்கள் நம்ம நேற்று பார்த்தோம், அஷ்ட புஷ்பம்லாம் பார்த்தோம். அது மாதிரி வில்வம் வன்னி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வில்வத்திலையும் பஞ்ச வில்வங்கள் இருக்குது, நொச்சி கிழுவை மாவிலங்கை விழா வில்வம் இந்த அஞ்சும். அது அல்லாம திருநீற்று பச்சை சாத்தலாம், வன்னியல சாத்தலாம், அருகும் சாத்தணும் சுவாமிக்கு. அதெல்லாம் நம்ம சாத்தி வழிபட வேண்டும் என்பது அந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நொச்சி அந்த வில்வம் வந்து 6 மாதம் நம்ம புழங்கலாம். நமக்கு புதிதான வில்வ இலை கிடைக்கலைன்னா, இப்ப நம்ம எண்ணெயில இருந்து புழங்க ஆரம்பிச்சோமோ, அன்றன்றாடம் பூஜை முடிஞ்ச நிர்மாலியத்தை களையும் போது அந்த வில்வத்தை அலம்பி அப்படியே ஒரு நல்ல துவச்ச துணி மேல பூஜை ரூம்லயே வச்சுட்டோம்னா, மறுநாள் அதே வில்வத்தை எடுத்து மீண்டும் தண்ணீரை துளிச்சிட்டு சுவாமிக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தி அப்படி ஒரு 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு விதி இருக்கு புஷ்ப விதியில. அதற்கு அடுத்தபடியாக தன்னக மழலை சிலம்போடு சதங்கை தமருகம் திருவடி திருநீரு இன்னகை மழலை கங்கை கொங்கு இதழி இளம்பிரை குலைவளர் இளமான் அப்படி வர்ணனை வந்துகிட்டே இருக்கு. கிண்ணறம் முழவம் மழலை யாழ் வீணை கெழுவு கம்பலை செய் கீழ்கோட்டூர் மன்னவன் மணியம்பலத்துள் நின்றாடும் மைந்தன் என் மனத்துள் வைத்தனே என்று அவரை நான் என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன், அவர் இங்க உள்ள புகுந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நிறைய உபகரணங்களை பத்தி சொல்லும் போது முதல் வரியில சிலம்பு வருது. இந்த சிலம்போசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேரமான் பெருமாள் நாயனாரையும் பார்த்தோம், நேத்து ஒரு சோழ மன்னனையும் பார்த்தோம். அது வந்து திருவுந்தியாருங்க சித்தாந்த நூல் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, திருச்சிலம்போசை ஒலி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற என்று. ஆக அந்த கருத்தை தான் இந்த பாடலிலே அவர் நமக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுக்கு அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, நமக்குன்னு யாதனி நினைவது எவரை யாம் உடையது அப்படின்னு அந்த இதை கொண்டு கூட்டி படிக்கணும் அந்த பாட்டை. அதாவது நமக்குன்னு தனியாக அறிவீச்சை செயல்கள் தேவையில்லை, இறைவனுடைய அறிவீச்சை செயல்களுடைய நம்முடைய அறிவீச்சை செயல்கள் அடங்கி அக்ரிணை பொருள் போல நாம இருக்க வேண்டும், அங்கனம் இருப்பதுதான் நமக்கு நன்மை பயக்குமே தவிர தன்முனைப்பு தற்போதும் நமக்கு தேவை கிடையாது. இப்படி நம்ம ஒரு செயலற்று இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதையும் திருவுந்தியார்ல நம் செயலற்று நாமற்ற பின் நாதன் தன் செயல் தான் என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற என்று. அப்ப அதனாலதான் அவன் என் மனம் புகுந்தானா எப்படி வராரு, நம்ம இந்த மாதிரி இருக்கணும், செயலற்று இருக்கணும், எனக்குன்னு தனியா எந்த செயலும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த பதிகம் நிறைகிறது. அதுல என்ன சொல்லிட்டாரு, இந்த பதிகத்தை பித்தனேன் மொழிந்த மணிநடு மாலை பெரியவர்க்கு அகல் இரு விசும்பின் முத்தியாமென்றே உலகர் ஏத்துவரேல் முகமலர்ந்து எதிர்கொள்ளும் திருவே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாங்களோ அந்த பெரியவர்கள்லாம் சிவலோகத்துக்கு போயிடலாம். பொதுவாக பதிக பாராயணம் வந்து நம்ம சரியையில தான் வரும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க இதை படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அங்க முக்தி கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், திருமகள் வந்து எல்லா செல்வங்களையும் தந்துருவா. அப்போ இந்த பதிகத்தை படிச்சா இம்மை மறுமை அம்மை பயன்கள் எல்லாம் நமக்கு சித்திக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையால் தயவு செய்து எல்லோரும் இந்த திருவிசைப்பாவை எல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக உங்க எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான புவன நாயகனே என்று, புவனத்திற்கே அவர்தான் தலைவர், எல்லா உலகத்துக்கும் அவர்தான் தலைவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அகவுயிர்க்கு அமுதேன, யாரெல்லாம் அவரை அடைகின்றார்களோ அந்த முத்தான்மாக்களுக்கு அமுதம் போன்றவர். அப்புறம் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியாச்சு. யாரு அவருக்கு தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் தலைவனாக, பதினா தலைவன், பசுனா அடிமை, அந்த உயிர் வர்க்கம். அப்ப பசுபதி இல்லையா அப்படின்னு சொல்லும் போது நம்மை அவர் அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு அவர் தலைவனாக தொண்டு செய்யணும், கண்டிப்பாக தொண்டு செய்யணுங்கிறது வலியுறுத்தப்பட்டது. பணி செய்வார்க்கு இறங்க கண்டிப்பாக சிவப்பணி செய்ய வேண்டும் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எது என்ன பண்றாரு தெரியுமா, சூரியன் வந்து புறத்தே வந்து ஒளிப்பர் அவனி ஞாயிறு போன்று இல்லையா, புறத்தே இருக்க இருள் வந்து ஞாயிறு வந்து, அதாவது சூரியன் வந்தா நீங்குறது மாதிரி என் அகத்தில் இருக்கக்கூடிய இருளை தன்னுடைய அருளால் நீக்குகின்றார். அப்படி நீக்கி அவர் கூட இருக்கிறதுனால எனக்கு தனிமையே இல்லை, தனியனே தனிமை நீங்குதற்கு அவர் என் கூடையே இருக்கிறார் என்று மிக அழகாக இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்போ சூரியன் வந்து புற இருளை நீக்கும், எனக்குள்ள இருக்கக்கூடிய மருள் அந்த அகை இருளை இறைவன் நீக்குகின்றார், எனக்கு அருளை வழங்குகிறார் என்று மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி அதற்கு அடுத்தபடி அவர்கள் புழுந்து திணை, நம்ம என் மனசு புழுந்தது கடந்த வேகுது தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம், நிறைய கவலைகளை உள்ள போட்டுக்கிட்டு தேவையே கிடையாது, அதெல்லாம் புழுங்கிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம், சுவாமி பார்த்துக்கிடுவாருன்னு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், அடைக்கலமாக நம்மளை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும். அப்போ புழுந்து தீவினையே வினைகட புகுந்து புனர் பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் இல்லை. அப்புறம் அப்படி மேற்கொண்டு பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனம் வருந்துகின்ற தீவினையனுடைய இரு வினையும் ஒழியும்படி எனக்குள்ள நுழைஞ்சு அவரும் நாமளும் ரெண்டா இருக்கோம்னு தெரியாத அளவுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் அத்து விதம்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அத்து விதமா என்னோட இருக்கக்கூடிய இருந்து எனக்கு மெய்யுணர்வை தரக்கூடிய ஞான நூல்களை எல்லாம் எனக்கு காட்டி அதன் மூலம் எனக்கு என்ன உணர்த்தணுமோ, இப்ப நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு, இந்த நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமே இது போல எல்லாம் செய்கின்றார் அப்பேற்பட்ட பெருமான். அவர் எனக்கு கனியாகவும் ஆனந்த வெள்ளமாகவும் இருக்கின்றார், அவரை விழுங்கணும், அவர் கனியாகவும் இருக்கிறாரு விழுங்கணும், அவர் வந்து எனக்கு ஆனந்தமாகவும் வெள்ளமாகவும் இருக்கிறான்னு, இதெல்லாம் செய்யற இவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வினவுகிறார். அப்புறம் மூணாவது பாடல்ல நம்ம மனசு வந்து கல் மாதிரி இருக்கு, உருகாம இருக்கு, கல்வன் மனசு கசிய மாட்டக்கு இறைவனை நினைச்சு, ரெண்டு கண்கள்ல இருந்து நீரே வரமாட்டே, காதலாகி கசிந்த கண்ணீர்லாம் வரல, உன்னை பார்த்து சிரிக்கல, சிரித்த முகம் கண்டு அப்படி சிரிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பும் எனக்கு வரல. இப்படிப்பட்ட பாவியனாகிய என்னோட உடம்புக்குள்ள நீ எப்படிப்பா புகுந்த, அது உன்னோட கருணை தானே அப்படின்னு சொல்லி, நீ என்ன என்ன மாதிரி ஒரு நாய் அடியேற்கு, எனக்கு நான் ஒரு ஏழை, எனக்குள்ள நீ புகுந்திருக்க, ஏழைங்கிறது அருள் பெறாத நிலை அப்படின்னு மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடல்ல அக்கனா அப்படின்னு துவங்குது. கனவு பொருட்கள்லாம் முடிவு பெறாது, இடைய மறைஞ்சு போயிரும். அதுக்கு வந்து நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை இன்றாமாறு அப்படின்னு, இத சிவஞான போதத்துல இருந்து இந்த ஒரு ஒப்புமையை வந்து சிவஞான சுவாமிகள் உரையில நமக்கு தந்திருக்காங்க, சிவஞான போத உரையில. அதனால அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கனா பொருள் மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள், அதாவது அழிஞ்சு போகக்கூடிய செல்வத்தையே சிந்திச்சு சிந்திச்சு நம்மளுடைய காலத்தை புறம் நம்ம கழிச்சிடுறோம் அப்படி. நாம அதாவது விரைவில் மறையக்கூடிய கனவு மருந்து, கண்டு முடிச்சோடனே பாதி பேருக்கு கனவு நினைவு இருப்பதில்ல, நமக்கே வந்து சில நாள் கனவு ஞாபகம் இருக்கும், சில நாள் இருக்காது. சில சமயம் மனசுல இருந்தது நான் இப்படி கனவு கண்டேன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வரும், சில நாள் சொல்ல வராது. அதனால அந்த கனவு மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய செல்வத்துக்கு அதையே நினைச்சு ஐம்பொறிகளோடு இப்படி கேவலமா வாழாம இறைவனை நினைந்து வாழ வேண்டும். ஏன்னா இது எல்லாமே நீரின் மேல் எழுத்து, அப்புறம் காணல் நீர் அப்படின்னு நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து இந்த கனவு போன்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அது அழகாக அதுக்கு அடுத்த பாடல்ல வினைப்படு நிறை போல் நிறைந்த வேதகத்து என் மனம் நெக மகிழ்ந்த பேரொழியே அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் வந்து நல்ல வினையை ஈட்டி வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன அதெல்லாம் மன்னிச்சு நீ எனக்கு என்னோட உள்ளத்துல இருந்து உருகு மாதிரி என்னை செஞ்சு என்ன நல்ல நிலைக்கு நீ கொண்டு, உள்ள இருக்க இருள் எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல அந்த மும்மதில்களை வென்ற மாதிரி எனக்கு மும்மலங்களை எல்லாம் நீக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு கருத்தை சொல்றாரு. வினைப்படும் உடல் நீ புகுந்து நின்றமையால் விழுமிய விமானம் ஆகியதுன்னு, இது வினைக்கீடா வந்த உடம்பு, ஆனா நீ உள்ள புகுந்துட்ட பாத்தியா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ட்டு, அதனால இந்த உடம்பு வந்து கோயில் விமானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்கின்றார். இதை நினைச்சாலே நம்ம உடம்ப நம்ம எப்படி பேணணும் அப்படின்னு நம்ம மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஏழாவது பாடல்ல நான் பேய் போன்றவன், நான் செஞ்ச பிழையெல்லாம் நீ பொறுத்துக் கொள்கிறாய் என்று சொல்லுகின்றார். எட்டா நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியும், இப்படி என்னோட பிழையை பொறுக்கிறவன அப்படின்னு கேட்டு எட்டாவது பாடல்ல என்னோட மும்மலக்கட்டு முழுதும் நீங்கும்படி செய்கின்றாய். சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய மும்மலக்கட்டுக்கள், ஆணவம் கண்மம் மயங்கிற மும்மலக்கட்டும் நீங்கும்படி செய்கிறார் என்று சொல்லி ஒன்பதாம் பாடலில் அவர் நமக்கு அட்டமூர்த்தியாக அருள் புரிவதையும், அவரே நமக்கு தாயும் தந்தையும் தலைவனுமாக பிரானாக இருப்பதையும் சொல்லி, பத்தாவது பாடல்ல அமுதுரல் தீந்தமிழ் கருவூர் அமுதுரல் தீந்தமிழ் மாலை சீலமா பாடும் அடியவர் எல்லாம் சிவபதம் குறுகி நின்றாரேன்னு சொல்றார். இந்த பதிகத்தை யார் பாடுறாங்களோ அவங்களுக்கு சிவபதம் நிச்சயம், அதாவது அடிசேர் முத்தியே சிவபதமாகும் அப்படின்னு நமக்கு இந்த விவரம் வந்து எங்க இருந்து கிடைக்குன்னா சிவஞான சித்தியார்ல, இந்த சிவனடியை சேரும் முத்தி செப்புவது இங்கு யாமே அப்படின்ட்டு, அப்ப அந்த அடிசெயர் முக்தியானது நமக்கு கிடைக்கும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக திரைலோக்கிய சுந்தரம் என்ற தலத்திலே பாடும் பொழுது அருமையான பாடல் நான் இன்று இறைவணக்கத்தில் பாடியது. அவரும் நம்மளை நெய்ய வைக்கணும்னு தான் பாக்குறாரு, நெய்யல, அப்ப வீட்டுக்குள்ள இருந்து கோயிலுக்கே வரல. நீ கோயிலுக்கு வராட்டா பரவாயில்ல, திருவிழாவில நான் வா உன் வீட்டு வாசலுக்குன்னு நெய்யாத மனத்தினனே நெய்விப்பான். இத்தெருவே இந்த தெருவுல என் வீட்டு முன்னால ஐயா நீ உலா போந்து அப்படியே திருவீதி உலா, தேர் வரும் இல்லையா, தினம் சப்பரம் வரும், அதெல்லாம் சொல்றாரு. அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள், கண்டிப்பாக அருள் செய்வார் எப்படி நாம் அவரை வழிபடும் பொழுது என்று மிக அழகாக சொல்லி, அதிலே ஆறாவது பாடலிலே மிக அழகாக பயில்வது நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்து, வேற எதுக்காகவும் அழக்கூடாது, சுவாமிய நினைச்சுதான் அழும், அழும் அவருக்கு அன்பர் போலும் ஆவடுதுறையானாரேன்னு வரும், அழுது அடைந்தவர் இல்லையா நம்ம மணிவாசக பிறந்தகை, அதனால அதுவன்றோ பெரும்பேறு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இறைவனுடைய நாமத்தை இடையறாது ஓதுதல், அப்புறம் அவரை நினைத்து கண்ணீர் வடித்தல், இது ரெண்டு நம்ம பெறக்கூடிய பேருகளிலேயே உயர்ந்த பேரு. இதை நம்ம முயற்சி பண்ணணும். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் அவரை நினைந்து கண்ணீர் வடிக்கிறதும் நம்ம இனிமேல கண்டிப்பாக பயிற்சி செய்ய வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக அதுக்கு கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலம், அதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அன்னமாய் விசும்பு பறந்து ஐயன் தேட அப்படிங்கிற ஒரு இது. அதுல வந்து மூன்றாவது பாடல்ல அற்புத தெய்வம் இதனின் மட்டுண்டே அன்போடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்குன்னு வருது. அந்த அஞ்சு எழுத்தையும் என்ன சொல்லியிருக்கு, ஐந்து பதமாக சொல்லி இருக்கிறது. அது திருவருட் பயன்ல சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக சைவம் வெட்டிட்ட சடைகள் அப்படின்லாம் சுவாமிய வந்து அதுக்கு அடுத்த பாடல்ல அழகா வர்ணித்து கொண்டே போகிறார் என்று நம்ம பாக்குறோம். அப்புறம் அவருடைய வடிவங்களை எல்லாம் நமக்கு அழகாக படம் பிடித்து அவரோட பெருமை அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சொல்றோம். அப்போ நம்ம சித்தியார்ல பார்த்தோம் இல்லையா, அதே கருத்து இங்கேயும் துணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஐய பொட்டிட்டன் வருது இல்லையா, அந்த பாட்டுல பாருங்க, அந்த மனம் ஒன்றி அந்த இறைவனை வழிபடுறவங்களுக்கு சிவபெருமான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரு, வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கறத சித்தியார்ல ஒரு அருமையான பாடல். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் உக்க நிட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் கபனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்தவர் அவனை உறைந்திடுவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பார். அவரும் இவங்க கூட ஒன்னாவே இருக்கிறதுனால அவங்க பாக்குறது எல்லாத்துலயுமே, ஏன்னா உள்ள இருக்கிறது சிவம், அப்ப எதை பார்த்தாலும் சிவன் தான், சார்ந்ததன் வண்ணன் தானே என்று மிக அழகாக அந்த பாடலிலும் நமக்கு ஒரு சித்தியார் கருத்தை தெளிவாக எடுத்து காட்டி. அப்புறம் ஒன்பதாவது பாடல்ல இறைவனை வந்து யோக மார்க்கத்துல வழிபட்டால் நம்முடைய பாவமானது காய்ச்சின பால்ல கலந்து இருக்கிற நீர் மாதிரி காணாம போயிரும், தூய பால் மட்டும் மிஞ்சி இருக்கிற மாதிரி புண்ணியம் மட்டும் நம்மகிட்ட எஞ்சி நிற்கும் என்று மிக தினந்தோறும் காய்ச்சிற பாலு அதுல கூட ஒரு சித்தாந்த கருத்தை வைத்து நமக்கு மிகவும் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். மீண்டும் பத்தாவது பாடல்லையும் அந்த சிலம்போசையவே நமக்கு எடுத்து காட்டி பதினோராவது பாடல்ல மங்கையோடு இருந்து யோக செய்வான் அப்படின்னு சொல்றார். சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கும், ஒன்றிலும் தோய்விலனாய் ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்பான் அப்படின்ட்டு. அவர் அம்மையோட கூடி இருந்து போகம் வழங்குறாரு, ஆனா தனக்காக இல்ல உயிர்களுக்கு தான் போகம் வழங்க அம்பாளோட இருப்பாரு. அவ்வுயிர்கள் தான் இன்பம் துய்க்கும், அவர் என்றுமே இன்பம் துய்க்க மாட்டாரு. உலகத்துக்கு மட்டும் இன்பத்தை கொடுத்துட்டு மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் அம்பாளோடய கூடி இருக்கிறார். ஆகையால் அவர் எப்போதும் யோக நிலையில் இருக்கிறார் என்று நம்ம தெளிவான ஒரு கருத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான ஒரு பதிகம் அந்த திருவருள் என்று துவங்குகிறது அல்லவா, அதுக்கு அடுத்த பதிகம் அதுல வந்து திருப்பூவனத்தில் அதுல ஐந்தாவது பாடல், அந்த அஞ்சாவது பாடல்ல கடுவினை பாச கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் அஞ்சு பேர் நம்மளை போட்டு புடிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வினைக்கடல், அந்த வினைங்கிற பாசக்கடல்னு சொல்லியாச்சு. அந்த வினைக்கடல்னு எடுத்துக்கிடலாம், பாசக்கடல்னு சொன்னனால மும்மலங்களையும் சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அந்த அஞ்சு பேரால நமக்கு பாதிப்பு இருக்காது. ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு எட்டாம் சூத்திரம் சொன்ன கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிகத்தின் பத்தாவது பாட்டுல மிக அழகான ஒரு கருத்தை நமக்காக தந்திருக்கிறார். இந்த பாடல் கருவூரன் உரைத்த பாவன தமிழ்கள் பத்தும் வல்லார்கள் பரமனது உருவும் ஆகுவரேன்னு சொல்லியாச்சு. அதாவது சாரூபம் கிடைக்கும், சரியை அப்படிங்கறதுனால சாலோகம் கிடைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திருமுறைகளை ஓதுவதனால. அவர் இதுல என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு சகமார்க்கத்தில் நின்றவர்கள் பெறக்கூடிய பெரும் பேராகிய அந்த சாரூபமே கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக திருவிசைப்பாவை நாம் கையில் எடுத்து இந்த கொரோனா டயத்திலையாவது எடுத்து பாடணும் அப்படிங்கறதையும் சொல்லி அதற்கு அடுத்த பதிகத்துல பெரியவா அப்படின்னு துவங்குது இல்லையா, அந்த பதிகத்துல ஒரு பாடல்ல வந்து செங்கனா போற்றி 8வது பாட்டுல சொல்றாரு. அதுல வந்து திசைமுகா போற்றி அப்படின்ட்டு ஏன் அப்படி அவங்களுக்கெல்லாம் போற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபுரம் பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தை பாத்தீங்கன்னா, அயனோட உருவுக்குள்ள இருந்து சுவாமி வந்து படைத்தல் தொழிலை செய்வார், அரியோட உருவுல இருந்து காத்தல் தொழிலை செய்வார், அவர் புவம் வழிங்கிற பதிகத்துல நமக்கு தந்திருப்பார். அதே கருத்து தான் இந்த பாடல்லயே நமக்கு இருக்கு. அடுத்து 9வது பாடல், சித்தனே அருளாய், அருமையான பாடல், முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய்ன்னு அழகா சொல்லிட்டார். எனக்கு துயராகிய பிறவியை கெடுத்து வீடு பேற்றை தர வேண்டும் என்ற விண்ணப்பம், இதெல்லாம் நீங்க பஞ்சபுராணத்துல பாடுங்க, குறிச்சு வச்சுக்கோங்க, சித்தனே அருளாய்ங்கிற பாட்டு. ஆக மிக அழகாக அதையும் சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகெல்லாம் என்று துவங்கக்கூடிய ஒரு பதிகம், அதுல அந்த 10 பாடல்களின் பொருளாகிய மருந்தை யார் உண்ணுகின்றார்களோ அவங்களுக்கு சிவபதம் அப்படிங்கிற அந்த அழகான கைலை மலையை அவங்க போய் சேர்ந்தலாம், சிவபதம் அடையலாம் என்று மீண்டும் நமக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு பலனை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக திருவிடை மருதூர் என்ற தலத்துல பத்தி நமக்கு மிக அழகாக வெய்ய செஞ்சோதி என்று துவங்குகிறது ஒரு அருமையான பதிகம். அதிலே ஒருங்கிருங்கண்ணின் எண்ணின் புன்மார்க்கங்கள் உறங்கிருள் நடுநல் யாமத்தோர் கருங்கணின் கருங்கண் நின்று இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் அப்படியே வருது. மேற்கொண்டு அந்த விஷயங்கள்லாம் வருது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்து இருக்கணும், அப்பதான் நமக்கு எந்த ஒரு பொருளையும் நம்ம காண முடியும். இப்ப நமக்கு ஒரு இருள் சமயத்துல ஒரு விளக்கேத்தி வச்சிருக்கோம்னா, கண்ணொளியும் விளக்கொளியும் சேர்ந்துதான் ஒரு பொருளை காண முடியும். அது மாதிரி இறைவனுடைய ஒப்பற்ற பேரறிவோடு என்னோட உயிரறிவு கலந்து நின்று எதையும் நம்ம உணர முடியும். அப்படி அப்படிதான் என்னோட உயிரறிவோட இறைவனுடைய பேரறிவு கலந்ததுனால கருவூரனாகிய நான் வந்து இந்த கருப்பஞ்சாறு போல சுவைமிக்க இந்த பதிகத்தை தந்திருக்கேன், அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மாலையை நான் சூட்டி இருக்கின்றேன் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இது சிவபிரகாசத்துல கண்ணொளி விளக்கின் சோதி கலந்திடும் கருத்து ஒன்றன்றே என்ற சித்தாந்த கருத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இதுகாரும் பல அருமையான கருத்துக்கள், நினைக்க நினைக்க அசப்போட அசப்போட நமக்கு வந்து இன்னும் இதை சிந்தித்துக் கொண்டே இருக்க மாட்டோமா என்ற ஒரு உணர்வைத்தான் அது தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதுல அவர் நமக்கு மிக தெளிவாக பல சித்தாந்த கருத்துக்களை வாரி வாரி நமக்காக வழங்கி இருக்கின்றார் என்று நாம பார்த்தோம். இவ்வளவு நேரம் நம்ம அதைத்தான் நம்ம சிந்திச்சிருக்கோம். அதனால மீண்டும் நான் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கேட்பது என்ன என்றால், அவருடைய பதிகங்களை 10 பதிகம் நமக்கு தந்திருக்கிறார். அதனால அந்த 10 பதிகங்களையும் நீங்க கண்டிப்பாக புரட்டி, அதுல நம்ம எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு கருத்துக்களை எல்லாம் நாம சிந்திச்சு கொண்டேதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆகையால் அந்த 10 பாடல்களின் கருத்தை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அவருடைய பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இல்லைன்னா பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த பரபரப்பெல்லாம், அந்த பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன்னு குருஞான சுந்த பெருமான் சொன்ன மாதிரி, நமக்கு பரபரப்பை நீக்கும் பொருட்டு தான் சுவாமி வந்து இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சூழலையே தந்திருக்காரோ அப்படின்னு கூட தோணுது. சரி, இப்ப இதுல வந்து அந்த அன்னமாய் விசும்பு இல்லையா, அந்த பதிகம் பார்த்தோம். அதை வந்து எப்ப பாடணும், திருக்கார்த்திகை அன்னைக்கோ சிவராத்திரி அன்னைக்கோ. அதனால அது அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு அருமையான பாடல், அந்த பாடலை நீங்க அன்று பாடி பயன் பெறுங்கள் என்று அதை கேட்டுக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக யார் யாரோ உனக்கு என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டு நீ எனக்குள்ள எப்படிப்பா வந்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கு வேற ஒரு காரணமும் கிடையாது, உன்னுடைய கருணைதான் காரணம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி, பணி செய்யணும் சுவாமிக்கு என்னெல்லாம் செய்யணும், நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேய்த்து புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா சயசய போற்றி என்று அலரான் இல்லைன்னு அப்பர் சுவாமி சொல்றாரு. அதே எதிர்மறையில ஆடுகின்றிலை கூத்துடையான்களர் கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலே பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோர் அலைகின்றிலை செய்வதென்று அறியேனேன்னு மாணிக்கவாசக சுவாமிகளும் சொல்றாங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையேன்னு நேர்மறையிலேயே நமக்கு பாடல் தந்திருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துல செக்லார் சுவாமிகளும் பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலர் யார் அடியார்கள்னா என்ன இருக்கணும்னா ஈசனுக்கு பணி கண்டிப்பாக செய்யணும்ட்டு நம்ம அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இறைவனுக்கு பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த இறைவனுடைய திருவடி வந்து சூடுதல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருள் வியாபக அறிவு செயல்களுக்குள்ள தன்னோட அறிவு வியாபக செயல்கள்லாம் அடங்கி நிற்கும்படி செய்தல் அப்படிங்கிறது தான். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அந்த பொல்லார் பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளையும் நம்ம புனிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது ஒண்ணு வந்து ஞானசக்தி, ஒண்ணு வந்து கிரியாசக்தி. அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் வந்து தன்னோட ஞானசக்தி கிரியாசக்திகளுக்கு வியாபகமாக கொண்டு தாடலை போல் அடங்கி நிற்பார்கள் என்று மிக அழகான ஒரு கருத்தை நமக்கு அவர் பதிவு செய்து காட்டியிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவரை மாதிரி ஒரு அற்புதமான தெய்வமே கிடையாது அப்படின்னு நமக்கு மிக அழகாக அவரை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் கருவூர் தேவர். அவ்வளவோ பெரிய சுவாமிக்கு வந்து தஞ்சாவூர்ல மருந்து இவர் போனதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னா அப்ப இவரோட பெருமையை நம்ம அதுல இருந்தே எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மற்றும் ஒரு பாடல்ல சொல்லும் போது சொல்றாரு, பொதுவா இறைவன் வந்து திருவடியதான் தலைமையில வைப்பாரு, ஆனா இவர் என்ன சொல்றாரு, சுவாமியுடைய திருக்கரமானது என்னுடைய தலைமேல் அவர் வைத்தார், அதற்கு நான் பெரிய புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அதாவது அந்த நீரோங்கி அப்படின்ற நையாத மனத்தினை எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த பதிகத்துல, அது முடிஞ்ச அந்த அன்னமாய் விசும்பு அதுல வந்து சொல்றாரு. பத்தாவது பாட்டுல சொல்லும் போது அந்த சிலம்பொலிலாம் கேக்குது. அப்போ ஒரு அந்த சிலம்ப சத்தம் கேட்க நான் பார்க்க ஒரு நாள் சுவாமி அப்படி எழுந்தருளி வந்து என்னோட தலையில அவருடைய கருணை கையினை வைத்து நாம் உய்யும் வண்ணம் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லுகின்றார். இப்ப இறைவனுடைய திருக்கரம் கருணைக்கரமும் நம்ம சரசலப்படணும். அவருடைய திருவடியும் நமக்கு தலையில தான் நினைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரின் அப்பர் சுவாமி சொன்னது மாதிரி அதுவும் நம்ம தலையில வந்து கண்டிப்பாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு நான்கு நாள் சிந்தனையாக நம்ம அதாவது நம்ம திருமாளிகை தேவரும் சேந்தனார் பெருமானும் கரூர் தேவரும் அருளிய பாடல்கள்ல மட்டும் சிந்திச்சிருக்கிறோம். மீதி உள்ளவங்களுடைய பாடல் கருத்துக்களை பின்னாடி ஒரு சூழல்ல நாம சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஞானம் வாழி நன்மை வாழி நாடு ராச நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சாஸ் வேதாகமங்கள் வேதாகமங்கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வி அன்பான பெயர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே என்ற வாழ்த்து பாடலையும் பாடி, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து என்ன செய்யணும்னா வகுப்புக்கெல்லாம் போக முடியலை, கூட்டு வழிபாடெல்லாம் நம்ம வழக்கமா செய்வோம், திருவாசகம் முட்டுதல் பண்ணுவோம், அந்த நிறைய அமைப்புகள் இருக்கும், அந்த அமைப்புகளின் மூலமாக நம்ம ஒரு வகுப்புகள்லாம் வாரந்தோறும் நடந்து கொண்டு பெரிய புராண வகுப்பு நடக்கும், சித்தாந்த வகுப்பு நடக்கும், அப்புறம் வந்து திருக்குறள் வகுப்பு நடக்கும், திருவாசம் முட்டுவதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கலன்னு யாருமே வருந்தாதீங்க, கோயிலுக்கு போக முடியலன்னு வருந்தாதீங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லியாச்சு, இதே ஒரு ஆலயம் தான். அப்புறம் நம்ம வீட்டை வந்து நம்ம ஆலயமாக்கி சுவாமி கூடையே நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் அருணகிரிநாதர் முருகப்பெருமான்ட்ட கேட்ட மாதிரி நாம அப்படி சுவாமி கூடையே நம்ம நேரத்தை மிகுதியாக செலவழிச்சு வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் செய்த பின்பு கண்டிப்பாக காலை மதியம் மாலை இரவுன்னு நாலு வேலை, நேற்றே நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பத்தியம் வேணும், அது என்னன்னா மாயத்தை விட்டு விலகணும். அதனால ரொம்ப மாயங்கள்ல சிக்காம மாயையில சிக்காம எல்லாருக்கும் எல்லா பணிவுடையும் செஞ்சு கொடுத்துட்டு இறைவனுடைய நாமத்தை எந்த அளவுக்கு முடியுமோ உரு ஏற திரு ஏறும். அதனால நிறைய இறைவன் நாமத்தை ஜெபியுங்கள், திருமுறைகளை நன்றாக ஓதுங்கள், ஓதிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏன்னா இறைவன் தான் நமக்கு மருந்து, அவரே மருந்து, மருந்தவை மந்திரம் அவருடைய நாமம் மருந்து, அவருடைய கோலம் மருந்து, அவருடைய திருவடி மருந்து, இப்படி எல்லாமே மருந்துன்னு. அப்புறம் ஐந்தெழுத்தும் மருந்துதான், திருநீரும் மருந்துதான். ஏன் ருத்ராட்சம் கூட நம்ம கழுத்துல போடுறதுனால நம்ம பாவங்கள்லாம் நீங்குது, அப்ப அதை பிடிச்சு ஜபம் பண்றதுனாலே நம்ம பாவங்கள்லாம் தீருது. ஆக எல்லாமே நமக்கு மருந்தா இருக்கு, இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி உய்வோம் என்று சொல்லிக்கொண்டு குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி அருமையான முறையில இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அந்த அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியின் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: மூன்றாம் பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் பழம்பஞ்சுரம் தாளம் ஆதி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 4 பாடல், மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம், ராகம் மோகனம், தாளம் ஆதி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஐந்தாம் பாடல் செக்குலார் சுவாமிகள் அருளியது ராகம் மத்தியமாவதி தாளம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பிரிவு 9-10 பாடல்கள். முதல் பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது பண் கௌசிகம், தாளம் ரூபகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: மூன்றாம் பாடல் சேந்த

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 4 பாடல், திருமூலர் அருளிய திருமந்திரம், ராகம் பெகாக், தாளம் ஆதி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அன்பார்ந்த

பாடுவோட்டி

தீபாயோ தீபுரே மத்தியவரை எடுத்து

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: தலாத்தில் ஒற்றியூர் 17-51 பழம்பதிகள்

ஐயா.

Thank you.

Amen.

சதையா

0: இசை பயனாய் இன்ன முதலாய்
1: Yeah.

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்,

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருந்தன்னை அன்புகள் கவலைங்கிறது நமக்கு வேற கவலை கிடையாது. நமக்கு இருக்கிற கவலைதான் திருவாசக கவலை. கவலைன்னா ரெண்டு பாட்டு ஒரே மாதிரியே இருக்கும், ஒரு பாட்டுலேயே நூறு பாட்டுக்கு போகும், அதுக்கு கவலைன்னு பேர். நமக்கு வேற கவலை இருக்கக்கூடாது. இந்த நமக்கும் ஒரு கவலை வேணுமேங்கிறதுக்காக சாமி வச்சிருக்கிறேன். கவர்ச்சின்னா கவலை தான். மனம் வந்து அலமறுதல், ஒரு நிலைக்குள்ளாது தவித்தல், கவலை தான். கவலைனால் கவர்ச்சி. வல்லினம் போடணும், கவை இரு பெரிய இரு போட்டுச்சு விட்டா கவர்ச்சின்னா கவலுதல், கவலைனாலே சுழலுதல். இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணினல்லால் விருந்தினேனை விடுதி கண்டாய் மிக்க நஞ்சு அமுதா அருந்தினேயும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மருந்தினே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கு மருந்தினே பிறவியாகின்ற பிணி, பிறவி என்ற நோய், பிறவி பிணி என்பது உருவகம், பிறவி என்ற நோய் பட்டு அதிலே உடைந்து அதற்கு இடம் கொடுத்து அந்த நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்படுதல் நோயினை மேற்கொள்ளுதல், அந்த நோய்வாய்ப்பட்டு பிணிப்பட்டு மடங்குதல் என்றால் சக்தி குன்றுதல், அடங்கி போதல், தன்னுடைய சக்திகளை ஒழுங்காக விரித்துக் கொள்ள முடியாது, ஒடுங்கி போதல். நோய்வாய்ப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், ஒடுங்கி கிடப்பார்கள். அதுபோல பிறவியாக இந்த நோய்வாய்ப்படுதலினாலே உயிரானது தன்னுடைய இச்சை கிரியை ஞானமாகின்ற ஆற்றல்கள் மழுங்கி போய் கிடக்கின்றது. பிறவி பிணிப்பட்டு மடங்கினருக்கு மருந்தினே அந்த நோயை திருக்கின்ற மருந்தாக இருக்கின்ற பெருமானே, பிறவி பிணிக்கோர் மருந்தே என்று பெருமானை அழைக்கின்றார். இவ்வாறு அழைப்பது வந்து குறிப்பு என்ன, பெருமானே நான் வந்து இந்த நோயினாலே தவிக்கின்றேன், என்னை வந்து காத்துருள வேண்டும், இந்த நோய்க்கு மருந்தாக இருக்கின்ற நீ, உன்னை அடைதலே இந்த நோய்க்கு மருந்து, மருந்தை தருகின்ற மருத்துவன் அல்ல இறைவன், நோய்க்கு மருந்தாகவே அமைகின்றோம். இரண்டிற்கு வித்தியாசம் உண்டு. டாக்டர் வந்து மருந்து கிடையாது, டாக்டர் மருந்தை தருவார், மருந்தினை ஒன்பது நாள் நோய் போகும். ஆனால் இறைவன் வந்து மருத்துவன் அல்லன், அவன் மருந்தாகவே இருக்கின்றான். இறைவனை அடைந்தாலுடைய இந்த நோய் தீராது. இறைவியாக இந்த நோய் இறைவனுடைய திருவுடையை பெற்றாலுடைய தீராது. இப்ப மருத்துவன் யாருனா குருநாதர் தான் மருத்துவர். என்ன காரணம், அவர்கிட்ட மருந்து இருக்கு. இறைவன் நோய்க்கான மருந்து யார் கையில இருக்கு, குருநாதர் கையில இருக்கு, அவர் மருத்துவர். மருந்து வந்து சிவம், சிவமே மருந்து. பெருமானே நீ என்னை புறந்தள்ளக்கூடாது, எதையாவது பண்ணிக்க, நான் உனக்கு முழுவதுமாக அடிமை, விரும்பி ஆட்பட்டேன். விற்றுக்கொள்வீர், விற்பதற்கு உரிமை உண்டு, கண்டிஷனலா நான் அடிமைப்படல. ஆனால் நீ என்னை கருத்தில் கொள்ள வேண்டும். இருந்து என்னை ஆண்டுகொள், இருந்து என்ற சொல்லுக்கு தொடர்ந்து என்பது பொருள். இன்று இருந்து என்ற சொற்களுக்கெல்லாம் தொடர்ந்துன்னு பொருள். இந்த பொருள் தெரியாமல் என் அருகில் இருந்து, என்னுடன் இருந்து இப்படி எல்லாம் உரை செய்கிறார்கள். அப்படி செஞ்சா தப்பு கிடையாது. ஆனா உண்மையான உரை என்பது பெருமானே என்னை கைவிடாது, தொடர்ந்து எனக்கு அருகில் இருந்து, தொடர்ந்து என்னை விட்டுவிட்டு ஆட்கொள்ளாமல் என்னை தொடர்ந்து ஆட்கொள்ள வேண்டும். இருந்து என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள். உன் விருப்பம் என்றால் என்னை இன்னொருவருக்கு விற்கவும் செய்யலாம், விற்றாலும் நான் உன் அடிமைதான் என்பது பொருள். விற்றுக்கொள். ஒற்றிவை, பிறரிடத்திலே ஒரு காரணம் கருதி என்னை நீ வந்து பிளட்ஜ் பண்ணலாம். ஒற்றி வைத்தல் என்றால் இந்த பொருளை வைத்துக் கொண்டு எனக்கு இது கொடுங்க, அது பாதாள கரண்டின்னு ஒன்று உண்டு பழங்காலம். எங்க வீட்டுல எல்லாம் தஞ்சாவூர் எல்லாம் கிணற்றுல இருந்தா நீர் இறைக்கணும், கிணறுல நிறைய நீர் இருக்கும். அந்த கிணற்று நீர் இறைக்கின்ற அந்த குடமோ அல்லது வாளியோ கிணத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துக்கொள்வதற்கு பாதாள கரண்டின்னு, பாதாள கொலுசும்பாங்க கரண்டின்னு, அது பலவிதமான பல் கொண்டது, நாக்கு கொண்டது. அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருப்பதுனால ஏதாவது ஒரு நாக்கு பிடிச்சிக்கும் இந்த குடத்தோடைய வாயை, அப்படியே மெதுவாக நைசா தூக்கணும். தூக்கும்போது ஜாக்கிரதத்துக்குள்ள திரும்ப கீழே விடும். இந்த பாதாள கரண்டி தெருவில் ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும், ஏன்னா எல்லார் வீட்லேயும் கிணறு இருக்கும். அந்த பாதாள கரண்டி அடிக்கடி எல்லாருக்கும் தேவைப்படும். அதனால அதை வாங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அதற்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொருளை வச்சுட்டு தான் வாங்கிட்டு வரும். இதெல்லாம் உங்களை கொண்டு கொடுத்துட்டு பாதாள கரண்டியை கொடுங்க, வெண்ணம் வாங்கிட்டு மாட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்காது, அதுக்காக சொல்றேன். எங்க நாங்கள்லாம் பழம் தலைமுறைகள், எங்களுக்கு பழக்கம் இருக்கும். நீங்கள்லாம் உங்க வீட்டுல எல்லாம் சுவிட்சா தட்டினா தண்ணி வரும், எங்க வீட்டுல அப்படி வராது. ஒரு பொருளை அந்த பாதாள கிரண்டி வச்சிருக்கிற வீட்டில் போய் ஒரு பொருளை கொடுத்துட்டு பாதாள கிரண்டி வாங்கிட்டு வருது, திருப்பி தர வரையோ இந்த பொருளை நீங்க வச்சுக்கீங்கன்னு சொல்றது. அதான் ஒற்றுமை. காரணங்கிறது ஒரு பொருளை ஒருவருக்கு பாதுகாப்பாக கொடுத்தல். ஒற்றி வைக்கப்பட்ட பொருளை அவர்கள் விற்பதற்கு உரிமை கிடையாது, அவங்க அதை வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இந்த பொருள் ரிட்டர்ன் ஆகிற வரையும் வச்சுக்கலாம். அதான் இந்த போக்கியம் கூட ஒத்தி வச்சிருந்த ஒத்தி ஒத்திக்கு கொடுத்தல் பண்ணுங்க, போக்கியத்தை கூட ஒத்திக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்லி வேறு விதமாக அதை வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. பாதாள கரண்டி பயன்படுத்தியாச்சு, திருப்பி கொண்டு போய் கொடுத்தோன்னே அதை வீட்டுக்கொள்ளலாம். பெருமானே உனக்கு ஒரு தேவை என்றால் என்னை எவ்வாறு ஒத்தி வைத்துக் கொள்ளலாம், உனக்கு ஒரு தேவை என்றால் என்னை விற்றுக்கொள்ளலாம். சாமிட்டு தைரியமா அப்படி சொல்றாங்க. நாம வந்து மனிதர்கிட்ட பற்றி சொல்ல முடியுமா? மனிதர்கிட்ட சொல்ல முடியாது. ஐயா என்னை நீ வித்துக்க, என்ன ஒத்தி வச்சுக்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அவர்கிட்ட தைரியமா சொல்ல முடியாது. சாமிட்ட தைரியமா சொல்லலாம். என்ன காரணம்னா, சாமி இப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. சாமிக்கு தேவையே கிடையாது. இன்னும் சாமிக்கு நம்ம நம்மை ஒற்றி வைத்து உண்பதற்கோ அல்லது விற்றுக்கொண்டு உண்பதற்கோ அவருக்கு தேவையில்லை. அவர் எல்லாம் நிரம்பியவர், பரிபூர்ண வஸ்து. அதனால அவற்றை தைரியமா சொல்றாங்க. நம்பியாரூர் ஆகட்டும், நம்ம குருநாதர் ஆகட்டும், விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் அப்படிங்கிறார். அங்க என்ன பொருள்னா, நான் ஒற்றி வைக்கப்பட்ட பொருள் இல்லை, விரும்பி ஆட்பட்ட பொருளாகவே நீ விற்றுக்கொள்ளலாம். ஒற்றி வைக்கப்பட்ட பொருளை விற்க முடியாது. ஆனா வந்து நான் ஒற்றி அல்லேன், நான் வந்து பிரெஞ்சுட் ஆகிட்டம் கிடையாது. ஆகவே வித்துக்கோ, தைரியமா வித்துக்கீங்கன்னு சொல்றாரு. சாமி வித்துட்டாருன்னா இவர் சாமியோட அடிமை இல்ல, இன்னத்திற்கு அடிமை ஆயிடுறாரு இல்ல, அப்படி எப்படி தைரியமா சொல்றாங்கன்னு சொன்னா, பெருமான வேறு செய்ய மாட்டான் என்ற தைரியம் தான். இல்ல இந்த கட்ஸ் எல்லாமே பெருமானுடைய அனந்த கல்யாண குணங்களை அறிந்து வைத்திருப்பதனால பெருமான வேறு செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையினாலே செய்வது சொல்வது இதெல்லாம் நேர்மையா சொல்வதில்லை. ஆகவே இருந்து என்னை ஆண்டுகொள் என்பதுதான் அங்கு நேர்மையா சொல்லப்பட்டது. இருந்து என்னை ஆண்டுகொள், விற்றுக்கொள், ஒற்றிவை எண்ணில் அல்லால் விருந்தினேனே விடுதி கண்டாய், அல்லால் விருந்தினேனே விடுதி கண்டாய். இப்ப எண்ணில் என்பதை இருந்து என்பதில் சேர்த்துக்கிறாங்க. எண்ணில் இருந்து என்றால் என் அருகில் இருந்து என்னை ஆண்டுகொள், தொடர்ந்து ஆண்டுகொள். விற்றுக்கொள், என்னை நீ விரும்பினால் ஒருவருக்கு விற்றுவிடு. ஒற்றிவை, உனக்கு தேவைப்பட்டால் இருவரும் ஒற்றி வைத்துக் கொள். அல்லால், ஆனால், அல்லால் என்பதற்கு இது அல்லாமல் அர்த்தம். ஆனால் விருந்தினேனே விடுதி கண்டாய், புத்தடியனாக இருக்கின்ற என்னை கைவிட்டு விடாதே. இவன் புத்தடியன் என்ற காரணத்தினால கைவிட்டு விடாதே. புத்தடியவனுக்கு என்ன தெரியாதுன்னா, பாங்கியனோட பரிசு பெருமானுடைய தன்மை என்பது பரிசு. பாங்கி என்பது பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற தன்மை. இந்த பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையோ பெருமானுடைய தன்மைகளோ அறியாதவர்கள், புத்தறியவர்கள். நான் விருந்தினன், புதிய அடியவன் என்ற காரணத்தினாலே என்னை விட்டுவிடாதே. விருந்தினனை, விருந்தினன் என்ற காரணத்தினால், அந்த என்ற காரணத்தினால் என்று சொல்லுங்க மறைஞ்சிருக்கு. நான் புதிய அடியவன் என்ற காரணத்தினாலே என்னை கைவிட்டு விடக்கூடாது. அப்ப நான் பழகனால் அடிமை செய்வேன் என்பதனால என்னை இருந்து ஆண்டு கொள்ள வேண்டும். அப்ப நான் புத்தறிவனா இருந்தாலும் கூட பெருமானே உன்னுடைய பாங்கும் பரிசும் அறியும் வண்ணம் என் அருகிலேயே இருந்து எனக்கு என்னை அடிமை கொள்ள வேண்டும். விரும்பினால் விற்றுக்கொள்ளலாம், ஒற்றி வைக்கலாம். ஆனால் சாதுரியமா பேசுறதே தவிர உண்மையில அது வந்து அவ்வாறு விற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ ஒற்றி வைக்க வேண்டும் என்றோ இவர் நினைத்து சொல்ல, இருந்தன்னை ஆண்டுகள் என்பதுதான் நேர்மையாக சொல்கின்றார். இருந்தன்னை ஆண்டுகள், விற்றுக்கொள், ஒற்றிவை எண்ணின் இருந்து என்னை ஆண்டுகள், விற்றுக்கொள், ஒற்றிவை அல்லால் அதற்கு மாறாக அர்த்தம். அதற்கு மாறாக விருந்தினேனே விடுதி கண்டாய், புதிய அடியவனாகி என்னை கைவிட்டு விட வேண்டாம். மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே, உலகமெல்லாம் உனக்கு அடிமை. அந்த அடிமைப்பா தன்மையை உணராத உயிர்கள் மட்டும் இருக்கின்ற கருணையினாலும், ஒரு தலைவன் ஒரு அடிமை, அந்த அடிமை தலைவனை தகுந்து அறிந்து வைத்திருக்கின்றான். அந்த அடிமையை காக்கின்ற பொறுப்பு அதிகம். இன்னொரு அடிமை அவன் தலைவனுடைய தலைமையை அறியவில்லை, அந்த அடிமையை காக்கின்ற பொறுப்பு குறைவு. ஆனால் தலைவன் வந்து சம கருணையோடு கூட தன்னுடைய தலைமையை உணராத அடிமையும் காத்திருக்கின்றான். என்ன காரணம் என்றால், பின்னால் அவன் தன்னுடைய தலைமையை உணர்வான் என்ற காரணத்தினாலே. அவ்வாறுதான் பெருமான் உலக உயிர்களை காத்தொழினான். மிக்க நஞ்சமுதா மிக்க நஞ்சு என்று சொன்னால், நச்சுத்தன்மையிலே மிகுந்த நஞ்சு. வையகம் தண்ணில் மிக்க பல்கு சிற்றம்பலத்தே, உலகத்திலேயே சிறந்த தலம் என்று அப்பருமான் சொல்லுகிறார். சிதம்பரத்தை பத்தி உலகத்திலேயே சிறந்த தலம் எது இல்லை, அப்பருமாருடைய எட்டு பதிகங்களிலேயே பிரமாணத்தில் ரொம்ப உருகின்றார். சிந்தையை நிகழ்த்தியாதே, சிறுவனை அறிமை செய்ய இடையே அமைச்சு செய்யாது. உன்னை பார்த்த கண்ணால இன்னொன்னு பார்க்க முடியாது. இன்னைக்கு அதிகமா வந்து ஓட்டு போட்டவன் நம்முடைய அப்பருமன். திருவாசத்தில் கூட தில்லை அவ்வளவு அதிகமாக கிடையாது. அப்பருமனுடைய வாக்குல தான் தில்லை அப்படியே நால்வரிலே தில்லை அதிகமாக படையவர் அப்பருமன். நால்வரில் அதிகமாக தில்லையை படைந்தவர் அப்பதான். குருநாதர் கூட பாடல, திருக்கோவையார் எடுத்துக்கொண்டா பாடுதான்னு சொல்லலாம். இது தவிர திருவாசகத்தை பொறுத்தவரையும் அவ்வாறு இல்லை. கையகன் தண்ணில் மிக்க என்று சொன்னால் சிறந்தான் அர்த்தம். மிக்க நஞ்சு என்று சொன்னால் ஏனைய நஞ்சிலும் சிறந்த நஞ்சு. எப்படி சிறந்த நஞ்சு அப்படின்னு கேட்டா, இந்த நஞ்சினுடைய ஒரு வாடை, இந்த ஜுவாலை, அந்த காற்று, அது பட்டே ஒளி மிகுந்த மேலே கொண்ட தேவர்கள் எல்லாம் கருகினார்கள் என்று பந்தனத்தில் சமந்தகுமன் பாடுறார். அதாவது தேவர்கள் ஒளி மிகுந்த மேலே கொண்டவர்கள், அவர்கள் மேலே கருகியது. எப்படி கருகியது? இந்த விஷ வாடை பற்றி கருகியது. அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்? மிக்க மிக்க நஞ்சு அமுதா அருந்தினே. அதனை பெருமாள் எவ்வாறு உண்டாங்க சொன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி விரும்பி சாப்பிட்ட அமுதா அருந்தினர். ரெண்டாம் விருப்பா சாப்பிடல, அமுதம் போல சாப்பிட்டார். பெருமானுக்கு வெறுப்பு என்பதே இல்லை. பெருமானுக்கு ஒவ்வாதது ஒரு பொருள் இல்லை, அனைத்துமாக இருக்கின்றான் பெருமான், அனைத்திலும் வியாபித்து இருக்கின்றான். அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான் என்பதனால நஞ்சு அவருக்கு நஞ்சு இல்ல. ஏழையோருக்கு தான் நஞ்சு நஞ்சு, பெருமானுக்கு நஞ்சு அமுது. நஞ்சு அமுதாகும் என் பெருமான், பிறருக்குத்தான் நஞ்சு நஞ்சாகும். பெருமானுக்கு நஞ்சும் அமுதமே ஆகும். அமுதம் என்றால் விரும்பத்தக்க பொருள். பெருமான விரும்பத்தக்க பொருள் என்பதை கூடதான் சுவைத்து உண்டான். மிக்க நஞ்சு அமுதா அறிந்தனே, மிக்க நஞ்சினை அமுதா அறிந்த நீ கீழ்த்தன்மை கொண்ட உண்மையான ஆகிய எண்ணெய் நீ வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதா என்பது அந்த குறிப்பு. நச்சுத்தன்மையிலே மிகுந்த நஞ்சினை அமிரம் போல சுவைத்து உண்டன் நீ கீழனாகிய என்னுடைய கீழ்மை குணங்களை வந்து கீழ்மை குணங்கள் என்று கருதாது. குற்றமே குணமாக கொண்டால் என்றான் கெட்டது. இன்றைய குற்றங்கள் குணமாக நின்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது. எதையா குறைஞ்சு போச்சு உனக்கு அப்படின்னு பின்னாடி கேட்கிறார். பெருமானே, நஞ்சிலேயே அமுதா உண்ட உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியாதா என்பது அந்த குறிப்பு. மிக்க நஞ்சமுதா அறிந்திரனே, மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கரசே, மருந்திரனே பிறவி பிணிப்பட்டு மடங்கி நடத்தே. மடங்க என் வல்வினை காட்டை என் மன்னருள் திக்குழுவும் விடங்க, என் உண்மை விடுதி கண்டால் என் பிறவியை வேறொடும் கலைந்தாண்டுகொள் உத்தர கோஷம் அங்கைக்கரசே. கொடுங்கறி கொன்றுவித்து அஞ்சு வித்தாய் நஞ்சு கொன்றினையே. கொடும் கறி குன்று, கொடுமை என்பது அதனுடைய ஆக்ரோஷம், சிலத்தோடு வருகின்ற தன்மை. சலம் என்றால் சிலம், வஞ்சனம். சிலத்தோடு வருகின்ற யானை, இந்த யானையை வந்து இறைவனை அழிக்க வேண்டும் என்ற கோபத்தோடு வருகின்றது. அதனால் கொடும் கறி, கறி என்றால் யானை. அது உருவத்தில் இருக்கின்றதா? மலை போல இருக்கின்றது. யானை போல இல்லாது, அது யானை வடிவத்திலே ஒரு மலை போல மிகப்பெரிய உருவம் கொண்டதா இருக்கின்றதாகவே கறிக்குன்று, கொடும் கறிக்குன்று, கோபம் கொண்ட யானையாகிய மலை. அப்படி வந்து அசமையாக உருவகம் கறிக்குன்று உருவகம். கொடும் கறிக்குன்று உரித்து அதனை பெருமா என்ன செய்தார? தலைகீழாக போட்டு தலை மீது ஏறினார். அதனுடைய கால்கள் உயரத்திலே இருக்கின்றன. அந்த காலிலிருந்து தோலை உரித்தார், உரித்து பொறுத்து கொண்டார். அதை கண்டு அம்பாள் அஞ்சினார். பெருமாடி பாரு, ஒரு செகண்ட்ல சிந்தவில்லை. அதை கண்டு அவர்கள் உள்ளம் நடுங்கினது. என்ன காரணம்? பெண் உள்ளம் நடுங்கும் பயம். உலகத்தெல்லாம் படைத்து காத்து அழிக்கின்ற பொறுப்பு இருந்தா கூட அதை இயல்பாக செய்யும் போதுதான் அவங்க செய்வாங்க. திடீர்னு பெருமாளுடைய ஆஞ்சனை காணும் போது அஞ்சு நடுங்குகிறார். கொடுங்கறி குன்றுவித்து அவர்கள் இயல்பாக உலகத்திலே படைத்து காத்து அழிப்பார்கள், அது வேற விஷயம். ஆனா அதனை மீறிய வண்ணம் பெருமாளானவன், பெருமாள் திரு சக்தி கொண்டு தான் செய்யலாம். ஆனா பெருமாள் தானே முனைந்து இந்த யானையை உரித்த பொழுது உலகத்திலே அழிக்கின் காத்து கொண்ட அந்த அம்மையார் கூட அஞ்சினார்கள் என்பது சிறப்பு. கொடுங்கறி குன்றுவித்து அஞ்சுவித்தாய், பயப்படச் செய்தாய், அஞ்சுவித்தல் பயப்படச் செய்தல். பிறவிதைகள் சொல்வார்கள், அஞ்சுதல் தண்ணீரை, அஞ்சுவித்தல் பிறவிதை, பிறரை அஞ்சுமாறு செய்தல். அஞ்சுவித்தால் வஞ்சிக் கொம்பினையே, கொம்பு என்றால் கொடி, வஞ்சிக் கொம்பு போல இருக்கின்ற அந்த அம்பாள். வஞ்சி என்றால் கொடி, கொம்பு என்றால் அது பற்றி படர்கின்ற கழி. அப்ப அது போல மென்மையா இருக்கின்ற, வஞ்சியை போலவும் கொம்பினை போலவும் இருக்கின்ற அந்த பெண், மென்மையான அந்த குணங்களுக்கு மென்மையான உருவமும் உருவத்திற்கேற்ற இயல்பும், உருவத்திற்கேற்ற இயல்பு கொண்டவர்கள் அவர்கள். உருவமும் உருவத்திற்கேற்ற இயல்பும் கொண்ட அவர்கள், அவர்கள் அஞ்சும்படியாகவே கொடுமையான கை குண்டினை உரித்த உரித்தாய் என்று சொல்ல. பெருமாளை அவ்வாறு செய்வதை போல என்னுடைய ஐம்புல பகையாகின்ற அந்த கொடுங்கறி குன்று, அதனையும் நீ உரித்தள்ளுவா என்பது குறிப்பு. ஐம்புல பகையா இங்கு யானை. 25 கோணத்துல சொல்ற சக்கர அடையாருக்கு என்றைக்குமே பகை என்பது ஐம்புல பகைதான். அந்த ஐம்புல பகை என்பது அதுதான் யானை. மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் திக்குழுவும் விடங்க. மடங்க என்றால் ஆற்றல் குன்ற, என் வல்வினை காட்டை நான் சேர்த்து வைத்திருக்கின்ற தீய வினையாகின்ற காடு, காடு போன்று வினையை சேர்த்து வைத்திருக்கின்றேன். நுழைந்தால் வெளிவருவதற்கு இயலாது. அப்படிப்பட்ட பரந்த ஒரு மனப்பிரை கொண்ட காடு, அடர்ந்த காடு. அதை போல எங்கு ஆரம்பித்தது எங்கு முடியும் என்று அறியாமல் இவ்வளவு விதைகளை சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த வல்வினையாகின்ற காடு, அது உருவகம்தான், வல்வினையாகின்ற காடு. இந்த காட்டினை மடங்க அந்த வல்வினையினுடைய ஆற்றல் வழிந்தும் வண்ணம் தீக்கொழுவும் விடங்க, தீக்கொழுதல் என்ற நெருப்பு விற்பிக்க செய்தல், எரித்தன்னர் தீக்கொழுவுதல் என்று ஒரே சொல், இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சொல் ஈர்வை கொண்டவை. தீக்கொழுதல் தான் எரித்தல். எரிக்கின்ற விடங்கன் என்று சொன்னால் ஆற்றல் கொண்ட ஆண்மகன், விடலை விடங்கன் என்று ரெண்டு சொல்லுக்கும் ஆண்மையிலே சிறந்தவன் என்று பொருள். விடலான் விடங்கராகி தீவிரமே வேலை சூழன் ஆடநீரே, எங்கள் விடலையே வெற்றி இத்தனையே வெற்றி, எங்கள் விடலையே வெற்றி. விடலை என்றாலும் விடங்கர் என்றாலும் ஆண் மகனிலே சிறந்த இளமை தன்மையோடு கூடிய ஆற்றலோடு கூடிய ஆண்மகன் பெருமானே. என்னுடைய வல்வினை காடு, அந்த காட்டினுடைய ஆற்றல் இங்கு கெட்டு போகும் வண்ணம் அதனை எரிக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆண்மகனே, விடங்க என்றன்னை விடுதுகின்றாய் பெருமானே, என்னையை விட்டுவிட வேண்டாம். மாறாக என்ன செய்ய வேண்டும், என் பிறவியை வேறொடும் கலைந்து அண்டுகொள் பெருமானே. என்னுடைய பிறவி பகை பிறவியை குறிப்பிடுவோம், என்ன வேறொடும் கலைதல் என்பதனால பிறவி என்பது மரம் என்று அறியப்படுகின்றது. பாருங்க, கொடுங்கறி குன்று என்று சொல்லும்போது அது குறிப்பு உருவகம் இல்ல, உருவகம் பிளைனா இருக்கு. கல்வினை காடு சொல்லும்போது உருவகம் பிளைனா இருக்கு. ஆனா என் பிறவியை வேறொடும் கலைந்தாண்டுகள் சொல்லும்போது பிறவி என்பது மரம் என்று குறிப்பிடால் உணர வைக்கிறார், இது குறிப்பு உருவகம். அப்ப மெய்மையார் விழுங்கும் அருளே அப்படின்னு சொல்லும் போது அருள் என்பது அமுதம் என்று குறிப்பிடார் இருக்கின்றார். ஆகவே அங்கு குறிப்பிடுவோம், என் பிறவியாயின்ற மரத்தினை பெருமானே வேறொடும் கலைவாய். கலைதல்னா பிடுங்கி எறிதல், நீக்குதல். மரத்தை வெட்டுவாங்க, மரத்தை வெட்டினா பூமிக்கு மேல இருக்கிற மரத்தை வெட்டி பயனில்ல, வேறு உள்ள பயிருக்கு அது என்ன பண்ணுவோம், நீரிலை உண்டு மீண்டும் குளிர்க்க ஆரம்பிக்கும், மீண்டும் வளரும். அவ்வாறு நமக்கு பலன் அளிக்கக்கூடிய வினை என்று ஒன்று மறைந்திருக்கின்றது, அதுக்கு ஆகா மீன் வருவினை, அந்த வினை மீண்டும் பிறவிகளை தரும். ஆகவே அந்த வினையினை களையவில்லை என்று சொன்னால் மீண்டும் பிறவி இருக்கும். வாசனா மலம் என்று ஒரு மலம் இருக்கின்றது, அது வந்து சல்லி வேறு போல இருக்கு, ஆணி வேறு போல இது இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஆகாமி என்ற வினை இருக்கின்றது. அந்த ஆணி வேறிலிருந்து மெல்லிய வேர்கள், அதே போல மென்மையான வேர்கள், அந்த வேர்களைப் போல வாசனா மலம் என்று இருக்கின்றது. அப்ப அந்த ஆணி வேறு சல்லி வேரோடு சேர்ந்து இந்த பிறவியாகின்ற மரத்திலே பிடுங்கி எறிய வேண்டும். அப்ப வாசனா மலமும் இருக்கக்கூடாது, ஆகாமி என்ற வருகையும் இருக்கக்கூடாது. அவ்வாறு வினைகளையும் மலத்தினையும் ஒட்ட கலைந்து நான் மீண்டும் பிறவாவண்ணம் என்னை காத்திருவாயாக, வாழ்த்தை பிறப்படுத்திடுவான் நானும் பரவி வருகிறேன். ஆகவே என் பிறவியை வேறொடும் கலைந்து ஆண்டுகொள் உத்தர கோஷம் இங்கிறதே, கொடுங்கறி குந்துவித்து அஞ்சுவித்தாய் வஞ்சு கொண்டிலையே, கொம்பர் இல்லா கொடி போல் அலவந்தனம் கோமளவே, விடுதி கண்டாய் பின்னர் நன்னு இல்லா உங்கர் உள்ளாய் மண்ணும் உத்தர கோஷம் அங்கிறதே, அம்பரவே நிலவே அனல் காலொடு அப்பு ஆனவனே. கொம்பர் இல்லா கொடி, கொம்பர் என்பது அர் என்ற விகுதி பெற்ற ஒரு சொல், கொம்பு என்றாலே போறும், இதற்கு செய்யுளுக்காக கொம்பர் என்று பயன்படுத்தி கொம்பில்லா கொடின்னு ஒரு எழுத்து குறையும், கொம்பரில்லா கொடி. அரி என்பது அம் என்பதோ சொற்சாரிகள் சொல்ல சொல்லோடு சரிகின்ற சாரியை, கொம்பு பிளஸ் கொம்பர் கொம்புன்னு அர்த்தம். கொம்பு என்பது என்னன்னு கேட்டா ஒரு கழி, ஒரு கொடி தானாக படராது, அது பற்றுக்கூடாக ஒரு கழி வேண்டும். கழி இல்லை என்றால் கொடி பிடித்துக் கொள்வதற்கு இடம் இல்லாமல் அது மென்மையா இருப்பதனால பூமியிலே விழுந்து சூட்டிலே கழி, அவ்வாறு கருகாமல் இருப்பதற்கு அது பிடிச்சிருப்பது ஒரு ஆதாரம் வேண்டும், அதான் கழியாகின்ற கொம்பு. அந்த கொம்பு இல்லாத ஒரு கொடி எவ்வாறு வந்து நீரூற்றினாலும் வளராது இறந்து பட்டு விடுவோம், அதுபோல பெருமானே பற்றுக்கூடாகிய நீ இல்லாமல் நான் வந்து உயிர் வாழ மாட்டேன், நான் இறந்து விடுவேன் என்று சொல்கின்றார். கொம்பு என்பது இறைவன், கொடி என்பது தான், கொடி என்பது நம்முடைய அடிகள், கொம்பு என்பது இறைவன். கொம்பர் இல்லா கொடி போல் அலமர்ந்தனன், கொம்பில்லாத கொடி போல அலமருகின்ற நிலை அலமருதல் என்றால் கால் ஊன்றுவதற்கு முடியாது சுழலுதல், அலமருதல் சுற்றி வருதல் அர்த்தம். இங்கு கால் ஊன்றுவதற்கு முடியாமல் சுற்றி வருதல் அலமருதல், அவ்வாறு சிரமப்படுகின்றேன். ஒரு பொருளை விட்டு ஒரு ஒரு வேண்டப்பட்ட ஒரு பொருளை பிரிந்திருப்பதற்கு ஒவ்வொருத்தரால ஒரு சக்தி உண்டு, பிரிவினை தாங்குகின்ற சக்தி ஒன்று உண்டு. இந்த கணவனை பிரிந்து மனிதர் இருக்காங்க, அவங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, அவர் வந்துடுவாருங்கிற எண்ணத்தினால பிரிந்து இருக்கிறார்கள். அம்மையார் பிரிந்து போனார், அவருடைய கணவர் காரக்கரமே எடுத்து பிரிக்கிறார், அவர் வருவாருங்கிற எண்ணத்துல இருந்தாங்க, அவர் பாண்டிநாட்டில் இருக்காருன்னு சொன்னா சரி கொண்டு விட்டாங்க. உலகம் இல்லை அது மாதிரி பாக்குறோம், ராமனை பிரிந்து சீதை இருந்தாங்க அது பாக்குறோம், ஆனா அந்த நிலையிலும் வந்து பிரிவினை தாங்க முடியாத நிலை என்னன்னு கேட்டா கொம்பு குடிதான். சரி கொம்பு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொம்பு உனக்கு குடுக்குறேன், நீ வந்து அதுவரை சும்மா இருந்துச்சுன்னா குடி சும்மா இருக்குமா, கொம்பு இல்லை என்றால் அது வாடிவிடும். அது அது வந்து எந்த சமாதானத்தையும் எடுத்துக்காது. ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்காரர் விடுவார் தான் இவங்க இருப்பாங்க. ஆனா அது கொடி இருக்கு. மிக உயர்ந்த நிலை விரிவு ஆற்றாத நிலை என்பது கொடியினுடைய நிலைன்னு பார்ப்போம். கொம்பரில்லா கொடி போல் அலமந்திரன், அதை போல நான் சிவப்படுகின்றேன். கோமளமே, கோமளம் என்றால் அழகிய பெருமான், அழகியவன் உலகன் பெருமான். பெருமான் அழகியவன் என்று சொன்னால் பெருமானுக்கு அழகு ஒரு பண்பாகின்றது. ஆனால் பெருமானை விட அழகான ஒரு பொருள் இல்லை என்பதனால பெருமானே அழகிய உள்ளதுக்கெல்லாம் தன்னுடைய அழகினை தருகின்றான் என்பதனால பெருமானை அழகென்றே குறிவிட்டான். பெருமானை அழகென்றே குறிவிட்டான். கோமளமே என்று சொன்னால் என்னுடைய அழகே. அன்பே, அன்புடையவன் என்றால் அன்பன். ஆனா பெருமானை விட அன்பு கண்பவர்கள் யாரும் இல்லை. ஆகவே பெருமானே சொல்லிடலாம், என்னுடைய அன்பே என்று சொல்லியிருந்தார். அதுபோல என்னுடைய அழகே கோமளமே, கொம்பரில்லா குடி போல அலமந்தனன் கோமளமே. வெம்புகின்றேனே விடுதிகின்றாய், வெம்புதல் வாடுதல். ஒரு கொம்பு இல்லாத கொடி என்ன ஆகும், அது வெம்பும் வாடும். அதுபோல பெருமானே குருநாதனாகி உங்களுடைய காட்சி இல்லாத நான் வாடிக்கொண்டிருக்கின்றேன், மீண்டும் காட்சி தரவில்லை, எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் தெரியாது. வெம்புகின்றேனை விழுதுகின்றாய், இவ்வாறு வெம்புகின்றேனை விட்டுவிட வேண்டாம். மின்னர் அண்ணுகின்றா உமர் உள்ளாய், தேவர்களும் அடைய முடியாத உயர்ந்த இடத்தில் இருக்கின்றாய். இன்பர் என்பது மேலான இடம், மேலாக்கும் மேலாக்கும் மேலான் கண்டாயா, மேலாக்கும் மேலான். எல்லோருக்கும் மேலே இருக்கின்ற இடம் தான் சிவபுரம். சிவபுரத்தில் பெருமாள் இருக்கின்றார். மின்னவர்கள் மேலே அவர்கள் உம்பர்கள் பேரு. ஆனால் உம்பர்களும் வெட்ட முடியாத உண்மையான உம்பரிலே இருக்கிறார். உம்பரான் என்று அவருக்கு பெயர். பெருமாள் உம்பர்களாலும் அடைய முடியாத மேலான இடத்தில் இருக்கின்றான். மேலாருக்கும் மேலாருக்கும் மேலான் கண்டான். இவரால் பெருமாள் எப்படி இருக்கிறாருன்னா, விண்ணர் நன்மகில்லா உம்பர் உள்ளாய், நன்மகில்லாலும் மிக நன்மகில்லா உண்டு, நன்மகில்லா அடைய முடியாத உம்பர்களாலும் வேறுகளாலும் அடைய முடியாத இருப்பவன் உம்பர் உள்ளாய். மண்ணும் உத்தர கோசமும் இருந்தாலும் தன் அடையாளத்துக்கு காட்சி தர வேண்டும் என்று எளிவந்த கருணையினாலே கண்ணால் கண்ணும்படியாக மங்களநாத பெருமானாக உத்தர கோசமங்கியிலே பெருமான் இருக்கின்றார். தேவராலும் அடைய முடியாத உயர்ந்த சிவபுரத்தில் இருந்தாலும் கூட பூ பார்வையில் சிவபுரம் போல் கொண்டாடுகின்ற உத்தர கோசமங்கியிலே நமக்காக பெருமான் வெளிவந்து இருக்கின்றார். மண்ணும் உத்தர கோசமங்கிறது. அம்பரமே, அம்பரம் என்றால் ஆகாயம். அம்பரமே அனலே நெருப்பு. அம்பரமே அனல் காலோடு, கால் என்றால் காற்று. அம்பரமே நிலமே, நிலம் என்றால் பூமி. அம்பர ஆகாயமே பூமியே, நெருப்பே, காற்றே, அப்பு ஆனவனே, அப்பு என்றால் தண்ணீர். இவ்வாறு பெருமாள் உலகம் வந்து ஐந்து சக்தியாக இருக்கின்றது. ஐந்துடங்களாக பெருமாள் சிறிய புதங்களாகவும் அவர்கள் செயற்கை வாய்ந்த பொருள்களாகவும் பெருமானே இருக்கின்றான். கலப்பினாரே, ஆகவே எங்கு எவ்விடத்தும் நீ இருக்கின்றாய், எவ்விடத்தும் இருக்கின்ற உன்னை அடையாது நான் தவிக்கின்றேன் என்பது குறிப்பு. எவ்விடத்தும் இருக்கின்ற உன்னை அடையாளம் தவிக்கின்றேன், அது எவ்வளவு பெரிய வந்து கொடுமை. பெருமான் எங்கோ இருக்கின்றான், அவன் அடைமுடியா தவிக்கின்றான், பரவாயில்ல. அப்ப பக்கத்திலே தண்ணீர் இருக்கு, குடிக்க முடியவில்லை என்பதை போல பெருமான் எங்கும் இருக்கின்றான், அவனை அடைய முடியவில்லை. என்ன காரணம், பெருமான் எங்கும் இருந்தாலும் அவன் திருவுள்ளம் இறங்கினாலேயே அவனை காண முடியாது என்று கூறுகின்றார். ஆகவே பெருமானே என் திருவுள்ளம் இறங்க வேண்டும், நீ எங்கும் இருந்து பொதுவான கருணையை செய்தால் பற்றாது, நான் கொம்பரில்லா கொடி போல் வெம்புகின்றேன் என்பதை அறிந்து நீ சிறப்பாக உன்னுடைய காட்சியை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்றார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் கௌசிகம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கி அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வான நாடனே. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: கோழை மிடராக. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் சிவாய நம. ஷைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்:
1: குருகாம் வைரமாம்.
0: பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஃ ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல் நீத்தல் விண்ணப்பம் கடையவனேனே, பாடிப்பவர் திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

கடையவனேனு கருணையினால் கலந்து ஆழ்ந்து உள்ள விடையவனே விட்டெழுதி கண்ட விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தர கோஷ மங்கு கலசே சடையவனே தளர்ந்தே சடையவனே தளர்ந்தே எம்பிலான் என்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: திரு அம்மானை பண் சுமந்த பாடல். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பண்ணின் தமிழ் இசை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: திரு கழுக்குன்ற பதிகம் பிட்டு நேர்பட. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பிட்டு நேர்பட மல் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, சட்டனேனையும் வந்திலாத சடக்கனே, இவனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே, சிறுநாயினும் கதையாய பட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: திரு ஏசரவு நானேயோ தவம் செய்தேன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

தவம் செய்தேன் நானே, தவம் செய்தேன் நானேயோ, தவம் செய்தேன் நானேயோ, தவம் செய்தேன் சிவாய நமயன பற்றே, தவம் செய்தேன் சிவாய நம

பயணமயனப் பெற்றே தேனாய் இன் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தேனாயில் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் சித்திக்கும் சிவபெருமான் தவம் செய்தேன் தானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனா இன்னமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து எனது உள்ளம் புகுந்து அடியே

நமயனப் பெற்றேன், தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன். ஆயனே தானே வந்து எனதுள்ள முகத்து அருள் செய்தான் மூணாறு உயிர் வாழ்க்கை ஒரு தந்தை வரும்.

ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: முத்து வைரமணி களையா உடலோடு. பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஊதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

علي ولا لون سلام عروني بلا يا

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: சேவிக்க வந்த அயன் இந்திரன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கன்மார் எங்கும் திசை திசை என நெருங்கி குழா குழாமார் என்று போற்றுவார். அப்பனே ஒப்பமரில் பாலிக்கும் பாவலன்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 2 திருப்பதிகம் திருப்புன்கூர் திருத்தலத்திற்குரியது. பண்பரிசைப்படி 55 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திட்டம் போல.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 47வது திருப்பதிகம் திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் அனைந்தோர் தன்மையை அடிகள் பெருமான் பாடி அருளிய இப்பதிகம் சிறப்பு வாய்ந்ததாகும். இதற்குரிய பண் சாருகேசி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: எடுத்து வச்சாதானே மேல போலாம். முன்ன ஒரு காலை வச்சு பின்ன ஒரு காலையை வச்சுக்கிட்டே இருந்த, அப்ப இதுல இருந்து கடந்து போனாதானே போலாம். எனவே இந்த ஒலிகளை கடந்தால் அல்லவா போலாம். இது நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றி பாடியதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது அன்று. அப்படி இருந்தால் சில்லைக்கு போகவும் முடியாது, திருக்கோவையார் பாடவும் முடியாது, அவர் வீடு பேர் அடையவும் முடியாது. ஆதலால் ஒருத்தி வாய் துடித்தவாரும் துகில் இறையே சோர்ந்தவாரும், துகில்னா தூக்கம் அல்லவா, துகில் இறையே சோர்ந்தவாரும் மெதுவா அருளியல் உணர்வுகளை விட்டு உலகியல் வழியில தூங்குறது அல்லவா. இது மாதிரி சோர்ந்தவாரும் எனக்கு சோர்ந்தவாரும் முகம் குருவேர் பொடித்தவாரும் இவை உணர்ந்து கேடு என்றனக்கே சூழ்ந்தேனே. இப்படி நான் உலகியல் வழிபட்டு இந்த உலகம் இந்த உலகம் இந்த உலகம் என்று கருதியே உன்னை நான் விடுத்து விட்டேனே, நான் கெட்டுப்போன சாமி. ஆதலால் என்னை விடுத்தாய், சரி நீ அப்படி என்னை விடுத்ததும் என் தனக்கு தக்கது. என்னை பொறுத்த மட்டும் நீ எனக்கு கொடுத்தது தண்டனை ஏற்றக்கூடியதான் என்றெல்லாம் அப்படி எடுத்து முடிந்து பேசுகிறார் இந்த பாட்டில். தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை பம்பனேன் நான் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால் அடியேற்குத்தானும் திரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. எப்பா தன்னை பற்றிய ரொம்ப கீழே, ஏன்னா அந்த பிரிவாற்று அந்த பிரிவாற்றாமை அவரை பிரிந்துவிடால் இருக்க முடியல. அந்த இருக்க முடியாமினால இதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் கொஞ்ச நாள் பொறுக்க சொன்னது, தன் தகுதியின்மை, தனக்கு தகுதி, நமக்கு தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லை, நமக்கு தகுதி இல்லை என்றே கண்டித்து. இறைவன் மீது குற்றம் இல்லை, இறைவன் மீது குற்றம் இல்லை என்று. அதனால் இங்க என்ன சொல்கிறார், தேனை ஆண்டவன் எப்படி இருப்பான், தேனாய் நமதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பாலை கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து ரெண்டும் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காரு. அதனால தேனை தேனாய் நமதவுமாய் என்றெல்லாம் பெருமானுடைய சுவையை சொல்லுகிறார். அதனால நம்ம இவர் வள்ளலார் நற்கருப்பம் ஜாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தீன் துவை கலந்து, இதுவரைக்கும் கலக்கிறத எவனும் செஞ்சிடுவான் கடைக்காரன் கூட, என் ஊன் கலந்து என் உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அவன் கனியாய் பாலாய் தேனா இருந்தால் மட்டும் போதாது, அந்த மூன்று இந்த ஆன்மாவோட வந்து ஆன்மாவோடு சேர்ந்து கலந்தாதான் இனிப்பு தெரியும், இனிப்பு தெரியும். இப்ப மனோகரன் பால் வச்சிருக்காருன்னா கடந்த பால் நல்ல ஆவின் பால்னா தமிழால வச்சிருந்தேன் எப்படி தெரியும் எனக்கு, ஐயா அப்படின்னு வச்சு கொடுத்தாதான் தெரியுது. ஆ கறந்த பால் கண்ணருடன் தமிழல்ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும், தமிழல்ல இருக்க வேண்டியது. ஆதலால் இப்படியெல்லாம் அனுபவம் பெரியவருடைய அனுபவம் இருக்குது. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை, கண்ணுக்கு ஒளியாக இருக்கிறனா, தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை, தன்னை யார் முழுமையாக தெளிந்தார்கள் அவருடைய ஊனை அப்படியே உருக்கிடுவானா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனனை சொரிந்து என்று இன்னும் சொல்வார். அதனால இப்படி இருக்கெல்லாம் உருக்கும் உடையானை எங்க இருக்கிறான், உம்பரானை தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறான், பம்பனின் அப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமானி இந்த உலகில் வயப்பட்டிருக்கிற நான் என்ன இருக்கிறேன், நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டா என்றால். சாமி நீங்க திருப்பெருந்துறையில் நீங்க ஆட்கொண்டது கூட எனக்கு வெளியே சொல்ல வெக்கமா இருக்குனர். ஏன், நீ எங்கேயோ இருக்குற, நான் எங்கேயோ உலகில் வழிபட்டுக்கிறேன், என்ன போய் ஐயா திருப்பெருந்துறையில பெருமான் தான் என்னை ஆண்டார்னு சொன்னா ஊழல்கள் சிரிக்கிறான். என்னன்னா
2: நீ கெட்ட கேடு உனக்கு வந்து திருப்பெருந்துறையில ஆண்டவன் ஆண்டான். இப்ப ஒண்ணு வேற ஒண்ணு வேணும், இப்படி வச்சுங்களேன். ஐயா, நேற்று காலையில வாஜ்பாய் என்ன தேடிட்டு வந்து ஒரு அறையில அட தூங்குறாருனாரு. பரவாயில்ல, நான் வந்திருக்கேன்னு சொல்லு, வாஜ்பாய் வந்திருக்கேன்னு சொல்லு, அத்வானியோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் குளிச்சு குளிச்சுட்டு வந்தேங்க. அப்புறம் அடாடா வரீங்களான்னாரு. உங்களை பார்க்கதான் வந்தேன்னு சொன்னாருன்னு சொன்னா நீ என்ன என்ன என்ன என்ன நினைப்பீங்க? நல்லா தான் வந்தான் மனுஷன் திருவண்ணாமலைக்கு சொல்லுவார். இங்க வரும்போது நல்லாதான் ஏன் வந்திருந்தாரு? இங்க பேசிட்டு கோயிலாம் வளம் வரும்போது நல்லாதான் வந்திருந்தாரு. வாஜ்பாயும் அத்வானியும் சேர்ந்து இவரை கதவு தட்டினாராம், விரியான்னு சொன்னாராம். சார், கொஞ்சம் நீங்களாம் தெரிஞ்சவங்க, சீக்கிரம் கீழ்பாக்கத்துல சேருங்க என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஆமா, வாஜ்பாயும் அத்வானி எங்க இருக்காரு, சுந்தரமூர்த்தி எங்க இருக்கிறாங்க, என்னமோ பேப்பர்ல வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவரு படத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான் இந்த பிரிவில முடியும். இப்ப அவர்லாம் பார்க்க முடியும், என்ன அந்த கட்சி சேர்ந்தவங்களா அல்லது பெரிய செல்வா கூட வேணா கிடையாது, ஒண்ணு கிடையாது அல்லவா? அது போல இவர் எங்கேயாவது ஐயா திருப்பெருந்துறையில நான் நீயோதவும் செய்தீன். எந்தயா என்ன செய்தி என்ன? நீ போ, நான் நீயோதவும் செய்தேன் என்ன சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. என்ன? சிவாய நமயன பெற்றேன். இங்க தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அவர் கைலாயத்துல இருக்காரு. அடு நீ ஒண்ணு தானே வந்து அடே எங்க வந்தார்? எனது உள்ளம் புகுந்து அடியேற்கரு செய்தான். இப்படி சொன்ன ஊர்ல இருக்க வேணா, ஐயா இன்னுமே இவர் மாண்டு மிக அமைச்சருக்கு பிட்டு இல்ல, இவரை கொண்டு கீழ்பாகத்துல சேர்த்துருவாங்க. பாவம், ஏ உன்னுடைய தகுதி எங்க பாருது, என்னுடைய தகுதி எங்க? அவ்வளவு பெரிய தகுதி உடையவனாகிய நீ, இவ்வளவு சிறிய எளியனி நீ ஆண்டா என்றால் உலகம் சிரிக்கும்பா, சிரிக்கும்பா. எனக்கு சொல்லக்கூட அது வாயில்லப்பா. பாவம், நடந்தது என்னமோ உண்மை, தகுதி உடையவர் என்பதோ என்பதோ உண்மை. தகுதி இல்லாதவன் ஆட்கொள்வாரா? இல்ல. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய அப்படியே அதுதான் திருவள்ளுவர். பாத்தியாடா ஒரு குறள் என்ன? என்ன பணியுமாம் என்றும் பெருமை. பெருமை உடையவங்க எப்படி பாத்தீங்களா இருக்காங்க? இப்படி இருப்பாங்க. எப்படி? எவ்வளவு பெருமை இருந்தாலும் தன்னை ரொம்ப பணிவாக. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. எங்க டாம் டாம் போடுவான். நேத்தான் கலைஞரை கூப்பிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க கன்னியாகுமரிக்கு, அப்ப நான் வரேன்னு சொன்னேன். சரிக்கா, அவசியம் வாப்பா, இல்லைன்னா நான் வரட்டுமா உங்க வீட்டுக்கு அப்படின்னா? வேணா பாப்போங்க, நெட்டாஸ் வரும்போது பாக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னானா? அவன் என்ன பண்றது? அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம், என்ன போலுகிற ஆள் சொன்னான்? சிவசிவ, இப்படி எங்கேயோ இருக்கின்ற நீ அடியேனே ஆண்டா என்று சொல்லக்கூட எனக்கு நாக்கு சுவேன். எனவே நான் நின் அடியேன், நீ என்னை ஆண்டா என்றால் உனக்கு நான் அடியேன் என்றும் என்னை நீ ஆட்கொண்டவன் உன்னை நீயே என்றும் சொன்னால் அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம். சிரிப்பார். என்னன்னு கேட்ட, என்னமோ நல்லாதான் இருந்தார் மனுஷன், இப்படி சொல்லி சீப்படுறார் மனுஷன், நாங்க சிரிக்க முடியா இருக்கியா என்று சொல்லி தன்னுடைய தகுதியை அவ்வளவு கீழே தன்னை கருத்து கொள்கிறது. தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னுடைய தன்மையை மற்ற யாரால் அறிய முடியாது. ஏன்னா என்ன தன்மையன் எந்தறி உன்னாயம்மானி? யாரு? சுந்தரன். அதனால

நின்றோம். என்ன கவலை, பெருமானி அவ்வளவு நான் சிறுமையுடையவனாக இருப்பது உண்மை என்றாலும் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், இனிமே என்ன புறம் போக விடுவாயா? என்ன இருந்தாலும் அவளுக்கு என்ன சொல்லுவாங்க நாலு பேர், என் நாயுடைய தகுதி கம்மியா இருந்தாலும் என்னமோ இந்த மனுஷன் முதல்ல ஆட்கொள்ளாம இருந்திருக்கலாம், ஆட்கொள்ளாம இருந்தா அவர் பாட்டு அமைச்சரா இருந்திருப்பாரா? அமைச்சரா இருந்திருப்பாரா? இந்த அமைச்சரா இருந்தவரை பாவைவரு வலியே இருந்து மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வர் என்றார், நம்மையும் ஓர் கொள்படுத்தி நாய் சிவகை ஏற்று வைத்தார். அப்படிலாம் செய்துட்டு அப்புறம் விட்டலாம் ஐயா? ஒண்ணு முதல்ல ஆட்கொள்ளாம இருந்தா அவர் பாட்டுக்கு மாண்புமிகு அமைச்சராக இருந்துட்டு போயிருப்பார், இல்ல ஆட்கொண்டா அரியவராக வெட்ட வச்சிருக்கணும். ரெண்டு கட்டான பண்ணிட்டாரப்பா என்று உலகம் சொல்லும், சொல்லும் இல்ல கண்டிப்பா சொல்லும். அதனால் புண்மையேனை ஆண்டாயா புறமே போக விடுவாயோ, மீண்டும் என்னை விட்டுவிடக்கூடாது. என்னை நோக்குவார் யாரே? நீ அப்படி செய்துட்டா ஆண்டனியே ஆண்டனியே அருளிலையானால் என்று பின்னா சொல்றாரு. யார் ஆட்கொண்டார்களோ அவர்களே அருள் செய்யலன்னா நான் என்னதான் பண்றது? இப்ப பிள்ளைகள் பிறகுது, பெத்த அப்பா அம்மாவே புறக்கணிச்சாங்கன்னா அந்த பிள்ளை எங்கதான் போகும்? பக்கத்து வீட்டுக்காரங்க எத்த வீட்டுக்காரங்க புறக்கணிக்கலாம், பாப்பா உங்க வீட்டுக்கு அப்படிங்களா? பெத்த அந்த அம்மா அப்பா. அதுபோல ஆட்கொள்ளாதவங்க பத்தி கவலை இல்லை, ஆட்கொண்ட நீயே என்னை விட்டுட்டேனா நான் என்னை நோக்குவார் யாரே? என்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களே சுவாமி, நீதான் எனக்கு செய்யணும். என்னை நோக்குவார் யாரே? என் நான் செய்கிறேன், என்னதான் செய்ய முடிய முடியும்? எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தா எங்கு புகுவேனோ, நீ விட்டு விட்டால் நான் வேற எங்கதான் போக்கிடும் எனக்கு ஒண்ணும் இல்லையே. அதனால் நீதான் எனக்கு புகலிடம். புகுவேன் எனதே நின்பாதம் போற்றுமடியார் உள் நின்று நகுவேன். உன்னுடைய திருவடியை அடைந்த அன்பர்கள் எல்லாம் இருக்காங்களே, அவர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. பண்டு தோல் நோக்கி நாணமில்லானாயினேன்ங்களா, தன்னைத்தானே நாணமில்லா நாயினேன். இது அழகான தமிழ்ல இருக்கு, கொஞ்சம் நீங்க வடசொல் போட்டீங்கன்னா அது அப்பதான் அது அந்த அர்த்தம் ரொம்ப கீழே போறது. நாணமில்லா நாயினு வெக்கம் கட்ட நாய் சிவசிவம் முருகா முருகா சொல்றமல்ல, சும்மா சும்மா கூட வருது அதை ஒரு தடவை இல்லைன்னு சொல்லு வெங்கட்ட நாய. இந்த வெட்கம் கெட்ட நான்கிறது நல்ல அருமையான தமிழ் சொல், நம்ம தமிழர் விளங்காது வெட்கம்னா விளங்கும் அல்லவா, அதனால வெட்கம் கெட்ட நாய். அல்ல இந்த ஒரு கொடு கடுமையான சொல்ல சொல்வாராம், நாணமில்லா நாயினின் அப்படின்னு விளங்கல பாத்தீங்களா? இந்த இன்னொரு சொல்லு சொன்னாதான் ரொம்ப கடினமா இருக்கு. நாணமில்லா நாயினின் பாவம் நெகும் அன்பு இல்லை, உன்னை கண்டுபிடி நெகுந்து நெகிழ முடியாது எனக்கு அந்த அன்பு இல்லையே. நீனை காண நெகும் அன்பில்லை, நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே. உன்னால் ஆட்கொள்ளப்படக்கூடிய தகுதி எனக்கு இருக்காப்பா? இல்லை, இருந்தா நான் இப்படி இருக்க மாட்டேனே. என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே, பெருமானி எனக்கு இங்க இருக்கவும் முடியல ஆனால் நீ என்னை ஆட்கொண்டனே, நீ எவ்வளவோ பெரிய தகுதி உடைய நீ இவ்வளவு கேவலமான என்னை ஆண்டா என்று சொல்லும் போது எனக்கே நாணமாவும் இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்றெல்லாம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த தலைப்புல நாம் பார்த்தோம், இது அனுபோக சுத்தி என்று சொன்னார். இனி காருண்யத்துக்கு இரங்கல். யாருடைய காருண்யம்? பெருமானுடைய அந்த தன்னலி கருணை, அந்த கருணையில் நினைந்து நினைந்து இறங்குகிறார். அதுதான் திருவாசகம் முழுதுமே அப்படித்தான் இருக்குது அல்லவா. தரிக்கிறேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, காய வாழ்க்கை தரிக்கிறேன். காயம்னா தெரியும் இந்த உடம்பு இல்லவா,

விட பண்ண சித்தர் பின்னால வந்து ரொம்ப அருமையா எளிமையான சொல்ல வச்சுப்பான். காயமே இது பொய்யட இல்ல சார், நான் நடந்துக்கிறது காற்றடைத்த பையட. ஆமா, நீங்க பேருந்து எல்லாம் போகுது, எதனால போகுது? அந்த நாலு டயர் காற்றடைத்த பையனால போயிட்டு இருக்குது. இல்ல எதுல போகுது? எங்கேன்னு ஒண்ணு பொட்டுன்னு போட்டும் ஓடமா நிறுத்தி விட வேண்டியது. என்ன சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஏன் அடிஷனல் மேல வச்சுக்கலையாண்ணே? வச்சுக்கலையாண்ணே. நீ எல்லாம் ஒரு டிரைவர் ஆகியா இன்னும் கேட்டு போ. அப்போ நம்ம ஓட்ட மட்டும் இல்ல, பேருந்தெல்லாம் போச்சுன்னா இது காற்றடைத்த பையட. டயர் நாளில் ஏதேனும் ஒண்ணு போட்டுதுன்னு சொன்ன போசுக்குன்னு நின்றுதான். அதேதான் இங்கே கதையும். அதனால இது யார் சாமி இந்த மாதிரி பாண்டமெல்லாம் செஞ்சார்? மாயனார்கூயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடட. ஒரு ஆள் பாதெல்லாம் பாத்திரம் செஞ்சு வச்சவன், இது மண் பாண்டம், எங்கேயாவது லேசா மோதினாலே பொட்டுனு போடும். இப்படி எல்லாம் பண்ண விளங்கணும் பின்னால் இருக்கிறவர்கள்லாம் செய்தார். என்ன பண்றது? அது போல இங்கே தரிக்கிலேன் காய வாழ்க்கை, இந்த காயம் உடம்பினுடைய வாழ்க்கையை நான் ஏற்றினி இருக்க கொண்டு இருக்க மாட்டேன். சங்கரா போற்றி வானவிருத்தனே போற்றி, இந்நுழையிலிருந்து எப்பொழுதும் எல்லா நன்மையும் செய்கின்றவனே உனக்கு வணக்கம். எங்கள் விடலையே போற்றி. விடலைன்னா அருமையான சொல், அதெல்லாம் போயிட்டு இருப்பார். மிகச்சிறந்தவர்களுக்கு விடலைன்னு சொல்லலாம். நன்னூல் பாழா போன நன்னூல்ல இருக்கு. என்ன பண்ண? நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்ற நல்ல ஆண்கள சிறந்தவர்களுக்கு என்ன கொடுக்கலாம்? கோ வேள் அப்படின்னு விடலை என்று சொல்லுவாங்க. எல்லாம் போட்டது வேள் இருந்தது. நம்முடைய சபாநாயகருடைய அப்பாவுக்கு தமிழ வேள். நல்ல வேலையா திருமண அழைப்பதில் நம்பின்னு போடுறோம் சரிங்களா? நம்பிங்கிறது நல்ல சிறந்தவனுக்கு தான் சொல்றது. அது போல நங்கை அப்படின்னு சொன்னா, நங்கைனா பெண்ணுங்கிற ஒரு பொருள் மட்டுமல்ல, நங்கைனா அந்த பெண்பாலார்ல சிறந்தவர்களுக்குத்தான் நங்கை என்று சொல்லணும். அது போல ஆண்பால்ல சிறந்தவங்களுக்கு தான் நம்பின்னு சொல்லணும். நல்ல வேலையா திருமணம் இதல்ல திருவளர் செல்வன் அல்ல திருவளர் நம்பின்னு போடும், திருவளர் நங்கை என்று போடும். ஆகவே அந்த வகையில் இந்த விடலை விடலையே போற்றி எதுக்காக சொல்றேன்னா, என்ன விடலையே போற்றிங்கிறார் அப்படின்னா, இன்று அந்த சொல் எடுத்தாலவில்லை, ஆனால் ஆன்மானுக்கெல்லாம் மிகச்சிறந்தவருக்கு தான் விடலைன்னு சொல்லலாம். நீ ஆன்மானுக்கு மட்டுமா சிறந்தவன், இந்த அனைத்து உயிர்களுக்கும் சிறந்தவன். அதனால் விடலையே போற்றி என்று சொன்னார். சொல்லினுடைய அருமை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. பின்னால நாம் பின்தங்கிட்டோம் அல்லவா? நம்ம எல்லாவற்றிலையும் பிற்பட்டவங்க தான், நீங்க முற்பட்டவங்களே இல்லை, அதனால பிற்பட்டவர்கள். அதனால விடலையே போற்றி ஒப்பில் ஒருத்தனையே போற்றி. ஒப்பில் ஒப்பில்லாதவன் அல்லவா? ஒப்பில்லாதவன் சொன்னவனே ஒருத்தருக்குள் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க கூடாது. தனக்கு ஓமை இல்லாதான், தனக்கு ஓமை இல்லாதான். அவனுக்கு ஓமையா ஒரு ஆளை சொல்லுன்னா உலகத்திலேயே கிடையாது. அவனுக்கு ஓமை அவனே தான். எனவே ஒப்பில் ஒப்பில்லாத ஒருத்தனியை போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கவன். தில்லை நிறுத்தனியை போற்றி, விடாமல் தில்லையிலே நடனம் செய்து கொண்டிருக்கிறான். எங்கள் நிம்மலா போற்றி போற்றி. நிம்மலம்னா மலநீக்கம் பெற்றவன். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். அடுத்தது ஒரு அருமையான பாட்டு. திருவைந்தெழுத்தை நால்வரும் பாடியிருக்காங்க. திருவைந்தெழுத்து அதுல ஞானசம்பந்தர் இரண்டு பதியம், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற ஒரு பதியம், நமச்சிவாய பதியம். அதன் பிறகு இன்னொரு பதியம் எங்க பாடினது? இது காதலாகி நல்லொரு பெருமனும் இன்னொரு பதியம் பாடியிருக்க ஏழாம் வயசுல பூணூல் போடும்போது. அதனால அங்கே பூணூல் தந்த கல்யாணம் நடந்த உடனே அந்த வேதியர்கள் எல்லாம் வந்து இந்த பூணூல் அணிந்து விட்டு இருக்கும்போது அவர்களுக்கு இவர் உபதேசம் பண்ணார். பூணூல் கல்யாணம் பண்ணும்போது என்னன்னு கேட்டா, வந்தவங்க இந்த பூணூலை போட்டு காயத்ரி ஜபத்தை சொல்லி கொடுத்து
நீங்க இந்த காயத்ரி ஜெபம் பண்ணணும் தம்பி அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்க வந்தவங்களுக்கு இவர் என்ன பண்ணினாரு, என்ன கணபாடிகள் அப்படின்னார். இப்பொழுது என்ன அடியோங்கள், செய்ய வேண்டியது செய்துட்டோம், ஊனெல்லாம் அணிந்துட்டோம், நல்ல திருமேனியில இனி காயத்ரி ஜெபம் அதெல்லாம் நடக்கட்டும். ஏன்னா அவர் பெரியவர், ஞானம் பெற்றவர். இது அஞ்ஞானம், இது அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. எது இந்த அஞ்ஞானத்தை அகழ்விக்க நல்லறிவு ஞான சம்பந்தர். ஆனாலும் என்னன்னா எல்லாம் திருமேனியில இருக்கு, இனிமே அவர் காயத்ரி ஜெபம் பொதுவாக அப்படிதான் செய்யறது, இது மாதிரி போட்டவுடனே அது சாமியம்

0: அதுல தலையாய மந்திரம் என்று எதை சொல்லலாம்? இதோ நாங்கள் காயத்ரி போக்குவரத்து தான் ஓதிக்கிறோம். ஓதுறீங்க, இந்த மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரமா ஒன்று இருக்கு, அது தெரியுமோ? இதுவரைக்கும் அடியாங்கெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஞானம் பெற்ற குழந்தை அப்படி கேட்கிறீங்க, நீங்க தான் எதேன்னு சொல்லணும் அப்படின்னு உட்காரு. துஞ்சலும் துஞ்சல் இயலாத போழினும் நெஞ்சகம் நைந்து நீனை மின் அறவுரை. நீங்க தூங்குற நேரம் கொஞ்சம் அறவுரையா தூங்குற நேரம், முழுமையா தூங்கினா விளங்க முடியாது, கொஞ்சம் அறவுரையா தூங்குவது எதேன்னு ஒரு உரம் பெற்றீங்கன்னு அப்பாடா அப்படின்னு பிறக்கும் போது அப்பாடா அப்படிங்காதீங்க. அல்ல சிவாய நம அப்பா நம சிவாய அப்படி இருங்க. துஞ்சலும் துஞ்சல் இயலாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் சிவன்டாத்திரிக்கு மட்டுமல்ல, சிவன்டாத்திரிக்கு மட்டும் நினைக்கிறது, சோமார தண்ணிக்கு மட்டுமல்ல, நாள்தோறும் நினைவின் சுவாமி. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று அறிவித்து. அப்போ ஏழாவது வயசிலே சீர்காழியிலே தனக்கு அந்த பூணூல் அணிவிக்க வந்த சொன்ன அந்தனர்களுக்கு சொன்னது போது ஒரு திருவேங்கலுக்கு பிரியம். நிறைவாக தன்னுடைய காதலியாரோடு கைப்பிடித்து இனி எல்லோரையும் அந்த பெருமானுக்கு அனுப்பிட்டு தாங்கள் போறதுக்கு முன்னே பார்த்தார். இந்த பாழா போன 20வது நூற்றாண்டு வர்றாங்களே இந்த புண்ணியவான்கள்லாம், சமயம் கலவாத கலக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த புண்ணிய ஆன்மாவுகளை சொல்லி வச்சுட்டு போவோம் நம் மீது வைத்த கருணையினாலே. ஐயா அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் யாருக்காக சொன்ன மந்திரம் நடுது? வானமும் நிலனும் கேட்க மாண்புமிகு அமைச்சர் கேட்கிறார். இந்த நம்ம நிலம் மட்டும் சீகாலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஆசியா கண்டத்துக்கு மட்டுமல்ல, இந்த நிலனும் நில உலகமும் வானமும் கேட்க, வானமும் நிலனும் கேட்க என்ன சொன்னார்? அந்த திருவேங்கலுக்கு உபதேசித்தார். திருவேங்கலுக்கு அந்த திருவேங்கலுக்கு உபதேசம் தான் முன்ன சொன்ன காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நமச்சிவாயவி என்று சொன்னார். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் 7 வயசுல ஒரு அறவுரை, 16 வயசுல ஒரு அறவுரை. முன்னே சொன்னது சீர்காழி, பின்னே சொன்னது நல்லூர் பெருமணம், முன்னே சொன்னது பூணூல் நிகின்ற பொழுது, பின்னே சொன்னது திருமணம் ஆன பிறகு. பாருங்க இடங்குறி விளக்கறோம். இஆர்சி இஆர்சினால இப்ப இருக்கிற பையனுக்கே விளங்காது என்ன இஆர்சி இஆர்சினாரு. இந்த தொடருக்கு வந்து விளக்கம் தந்து எக்ஸ்பிளைன் தந்து எங்கே சொல்லப்படுகிறது என்பதையும் எழுதுக. எங்கே சொல்லப்படுகிறது, இதனுடைய பொருள் என்ன என்று எழுது. இது எடுத்தே விட்டான் போ, ஏன் இது தப்பித்தவறி வச்சா கொஞ்சம் படிக்கணும், படிச்சா அறிவு வந்துடும், அறிவு வந்தா நாடு நல்லா இருக்கும், குடிச்சு வரா போடணும், அதுக்காக வேண்டாங்க. அதனால இந்த வினாவே போட்டு இந்த வினா அவ்வளவு அருமையான வினா. அது போல இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா திருவேந்தலத்தை பாடினது அப்படி தெரியுது அல்லவா? அப்பர் சுவாமிகள் திருவேந்தலத்தை பாடினார். எங்கே?
1: கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை ஆவது நமச்சிவாயவே.
0: எப்போங்க கடல்ல கல்லக கொத்திக்கு போடும்போது பண்ணார். சுந்தரர் பாடினார் எங்கே? மற்று பெற்றன தில்லையில. மணிவாசகர் பாடினார் எங்கே? இங்கே. இப்ப படிக்க போறோம். அதனால நால்வரும் திருவேந்தலத்தை பாடிய இடங்களை கூறி விளக்குக என்று கேட்டால் அதே இந்தையா இந்தையா இந்தையான்னு சொல்லணும். அதுல நான்காம்வராக இருக்கிற நம்முடைய மணிவாசகர் இந்த அப்ப படிக்க போற பதியத்துல அப்படியே 4 வரியிலும் திருவேந்தலத்தை சொல்லுகிறார்.
1: போற்றி ஓம் நமச்சிவாய புயங்க நீ மயங்குகின்றேன்

வணக்கம். ஓம் நமச்சிவாய. அருமையான சிந்தனை. பிரணவத்தோடு கூட்டி சொல்றாருங்க. அவங்க எல்லாம் யாரும் பிரணவத்தோடு கூட்டி சொல்ல. ஞானசந்தர் சொன்னாரா? இல்ல. அப்பர் சுவாமிகள் இல்ல. சுந்தரர் இல்ல. நமச்சிவாய மட்டும்தான் சொன்னாங்க. ஏன்னா இவர் குருமூர்த்தி பால உபதேசம் பெற்றவர். எனவே இதுவே இந்த பாட்டே நமக்கு குருவா இருந்து மணிவாசர் உபதேசம் பண்றார்னு அர்த்தம். ஆமாம். போற்றி ஓம் நமச்சிவாய. உயங்கனே மயங்குகின்றேன். பெருமானி, இந்த உலகில் வயப்பட்டு நான் மயங்கி கொண்டிருக்கிறேன்ப்பா. போற்றி ஓம் நமச்சிவாய. பெருமானி, புகலிடம் பிரிது ஒன்றில்லை. எனக்கு வேற யாருப்பா கதி? உன்கிட்ட தான் நான் பூந்திருக்கலாம். எனக்கு உரிமை இருக்கு. நீ என்னை ஆட்கொண்ட, நான் வேற எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? புகலிடம் பிரிது ஒன்றில்லை. உன்னை தவிர எனக்கு யாரும் வேற யாரில்லை. போற்றி ஓம் நமச்சிவாய. புறம் என போக்கல் கண்டாய். அதனால என்னைக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு என்னை புறம்பே தள்ளிவிடாதப்பா, தள்ளிவிடாதப்பா. புறமேனை

அருமையான உபதேசம். நாம் எல்லாம் மணிவாசத்து நேர உபதேசம் பெற கொடுத்து வைக்கிறேன். இந்த பாடல் வழி மணிவாசருடைய குருநாதனாய் நாமெல்லாம் அவருடைய மாணாக்கனாய் இந்த உபதேசத்தை பெற்று அந்த புண்ணிய திருவாசகத்தினாலாவது கெடுத்து. ஆகவே தொடங்கும் போதே நமச்சிவாய வாழ்கே அங்கும் சொன்னார். அது பொது வாழ்த்தா சொன்னார். இங்கே பிரணவத்தோடு கூட்டி சொன்னார். ஆனா திருமந்திர திருவேந்திரத்து மட்டும், மற்ற மந்திரம் எல்லாம் பிரணவத்தோடு கூட்டி சொல்லணும். நம்முடைய திருவேந்திரத்து ஒன்று பிரணவத்தோடு கூட்டியும் சொல்லலாம், கூட்டாமல் சொன்னாலும் ஆற்றல் குறைவில்லை, ஆற்றல் குறைவில்லை. அப்படி ஏன்னா மகாமந்திரம் அமைதிய மந்திரம் பேர். ஆனா நீங்க வடமொழி மந்திரங்கள்லாம் பாருங்க, அந்த ஓம் சொல்லாம சொல்ல மாட்டாங்க. ஓம் சுமுகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் கஜகர்ணிகாய நமக. அப்பா இளமேல விநாயகருக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க காலத்துல இந்த மாதிரிலாம் தமிழ் மொழி பத்தி எல்லாம் அதிகமா வரல, நல்ல தேவாரம் படிச்சவங்களே தவிர. ஆனா வந்து இந்த மாதிரி தமிழ் என்னன்னு போறோம் அப்படி நினைப்பெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அதனால இந்த 16 சொல்லணும்ப்பா அப்படின்னாங்க. அதுக்காக சொல்றேன், சொல்லிய பாட்டின் ஒரு பொருள் உணராமல் செய்து என்னப்பா பயன், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செய்யுங்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்றமே தவிர வேற ஒன்றும். குறுகிய மனப்பான்மை அந்த மனப்பான்மை எல்லாம் கிடையாது. இதுவே ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பரு

0: மலை போற்றி என்றால் அட 30 நாள்ல ஒரு நாளாவது கொஞ்சம் கசியுமே கண் கசியுமே என்பதற்காகத்தான் இதை செய்யணும். அதுல மனம் கசிவதில்லை.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய கோயில் மூத்த திருப்பதிகம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 13 பதிகம் 6 பாடல் நஞ்சடைந்த. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருப்புறம்பயம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

இதற்கு நாயகமே. தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு ஊரு உங்கள் வைத்தவருக்கு அமரு

0: கண்களிற்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய்.